0: உரிய ஜெபராஜா அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 115:12-13-14 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? சங்கீதம் 115:12-13-14 வசனங்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். 14 வாசிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆமே. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நம்ம ஆராதிக்கிற தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன். ஒரு மனிதனுக்கு பொருள் தேவை என்பதற்கு முன்பாகவே ஆசீர்வாதம் என்கிற வார்த்தையை சொன்னவர் நம்முடைய ஆண்டவர். ஆதாமையும் ஏவாளையும் படைத்த போது தங்களுக்கு இன்னது தேவை என்று அவர்கள் உணர்வதற்கு முன்பாகவே தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் மிருக ஜீவன்களை உண்டாக்கி, பறவைகளை உண்டாக்கி, நீர்வாழ் ஜந்துக்களை உண்டாக்கும் போது அவைகளை தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஆதாமையும் ஏவாளையும் படைத்து தேவன் அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை கேட்பதற்கு முன்பாகவே நம்மை ஆசீர்வதித்தவர் நம்முடைய ஆண்டவர் ஆகிய கர்த்தர். கேட்பதற்கு முன்பாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நாம் வாசித்த அந்த வசனத்தில் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அநேக நேரங்களில் கர்த்தரை நம்ம மறந்துட்டாரான்னு கேட்குறோம். மறப்பதற்கு அவர் மனிதன் அல்ல. மனிதர்கள் மறந்து விடலாம். என்ன பிரதர் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னீங்க, ஐயோ சாரி பாஸ்டர் மறந்துட்டேன். உங்கள் வாழ்க்கையில் கூட நிறைய பேரை பார்த்துருக்கலாம். உதவி செய்கிறேன் என்று சொல்லி மறுத்தவர்கள் அல்ல, மறந்தவர்கள். வருகிறேன் என்று சொல்லி வராமல் மறந்தவர்கள். ஆனால் தேவன் நம்மை மறக்கிற தேவன் அல்ல, எப்பொழுதுமே தம்முடைய நினைவிலே வைத்திருக்கிற தேவன். நாம் வாசித்த அந்த வேத பகுதியில் 3 விதமான ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். இது ஒரு நீண்ட பிரசங்கம். கர்த்தருக்கு சித்தமானால் வரக்கூடிய நாட்களிலே தொடர்ந்து இந்த பிரசங்கத்தை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். யார் இந்த இஸ்ரவேல் குடும்பம்? இஸ்ரவேல் என்றால் யார்? இஸ்ரவேலுடைய அர்த்தம் என்ன? ஏன் இஸ்ரவேல் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார்? இரண்டாவது, அவர் ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆரோன் குடும்பம் என்றால் என்ன? ஏன் அந்த ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும்? மூன்றாவதாக, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோர் பெரியோர். அப்ப பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனால் ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை. இப்படி 3 கேட்டகரியிலே ஆண்டவர் இங்கே சொல்லிட்டு 15 வசனத்தில் சொல்கிறார், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் இந்த பூமியில் எங்கள் மாமா என்ன ஆசீர்வதிச்சாங்க, எங்கள் அப்பா என்ன ஆசீர்வதிச்சாங்க, எங்கள் அக்கா என்ன ஆசீர்வதிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் மனிதன் கொடுக்குற ஆசீர்வாதம் அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம். அவரிடத்தில் ஒரு நாளும் பற்றாக்குறை இல்லை, அவரிடத்தில் ஒரு நாளும் தரித்திரம் இல்லை. இல்லை என்பது அவருடைய அகராதியிலே இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம், இல்லை என்பது அவருடைய அகராதியிலே இல்லை. அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இன்றைக்கு இஸ்ரவேல் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்றால், இந்த இஸ்ரவேல் என்றால் யார்? இஸ்ரவேல் என்கிற பெயர் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டதல்ல, அந்த பெயரை உச்சரித்தது முதலாவது தேவன் தான். யாக்கோபுக்கு இன்னொரு பெயர் தான் இஸ்ரவேல் என்பது. இந்த இஸ்ரவேல் என்கிற பெயரை ஏன் ஆண்டவர் கொடுத்தார், அதனுடைய அர்த்தம் என்ன? யாக்கோபின் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லவில்லை. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பின் நாட்களிலே ஆண்டவர் ரெண்டையும் சேர்த்து சேர்த்து சொல்கிறார். யாக்கோபே, இஸ்ரவேலே என்று ரெண்டையும் சேர்த்து சொல்வதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு இஸ்ரவேலை பற்றி நாம் படிக்க போகிறோம். யாக்கோபு யாருடைய பிள்ளை சொல்லுங்க? ஆபிரகாமுடைய மகனா? ஈசா. சத்தமாக சொல்லணும் நீங்கள். ஈசாக்குடைய மகன். ஈசாக்கு யாருடைய மகன்? ஆபிரகாமுடைய. ஆபிரகாம் யார்? தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர், தேவனால் தனக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர். இந்த கல்தேயருடைய பட்டணத்திலே ஊர் என்கிற ஒரு கிராமத்தில் விக்கிரக ஆராதனையின் பின்னணியில் இருந்தவர் தான் இந்த ஆபிரகாம். ஆபிராம் இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகி, நீ உன் இனம் ஜனம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு என்ன நம்பிவா, என்னை பின்பற்றிவா என்று சொன்னார். அதே போல கீழ்ப்படிந்தபடினால் அந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்து அந்த ஆபிரகாமுக்கு குழந்தையே பிறக்காதுங்கிற அந்த நிலையில குழந்தையை பிறக்க வச்சார். இங்க யாராவது பல வருடங்களாகி இனி எனக்கு குழந்தையே பிறக்காதுங்கிற நிலைமையில இருந்தீங்கன்னா உங்க மைண்ட் செட்டப்பை மாத்திக்கங்க. எந்த நிலையிலும் கர்த்தர் குழந்தை கொடுக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் வயது முதிர்ந்த காலத்தில் தேவன் விசிட் பண்ணி, நீ உன்னுடைய ஆசையெல்லாம் நிப்பாட்டிட்ட, உன் ஜபத்தை கூட நிப்பாட்டின மாதிரி தெரியுது, ஆனாலும் உன் ஜபத்தை நான் நினைவுல வைத்திருக்கிறேன், இப்ப இனி குழந்தையே பிறக்காதுன்னு நினைக்கிற நேரத்துல நான் உனக்கு குழந்தைய கொடுக்க முடியும். உங்கள் ஜபங்கள் தேவனுடைய நினைவில் இருக்கிறது. தேவன் தம்முடைய நினைவிலே உங்கள் ஜபங்களை வைத்திருக்கிறார். அப்ப ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்குக்கு ரெண்டு பிள்ளைகள், ஒன்று ஏசா, இன்னொன்று யாக்கோப். ஏசா வேட்டைக்காரனாக இருந்தான், வன சஞ்சாரியாக இருந்தான். யாக்கோபு கூடாரவாசியும் குணசாலியுமாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூடாரவாசி என்றால் வீட்டில் இருந்து அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு அப்பா அம்மா சொல்றத கேட்டு அப்பா அம்மாவுக்கு உதவியா வாழ்றது யாரு, குடும்பஸ்தன். அவன் குணசாலி, அவன் கூடாரவாசி. ஆனால் இவன் வன செஞ்சார், எப்பவும் வீட்டில் தங்க மாட்டான், வேட்டைக்கு போவான், எப்ப பார்த்தாலும் வில்லும் அம்புமா இருப்பான், மிருகங்களை கொலை செய்வான், கொண்டு வந்து நல்லா சமைச்சு சாப்பிடுவான், குடும்பத்துல தங்க மாட்டான், அப்பா அம்மாவை பத்தி கவலைப்பட மாட்டான். ஆனா ஆரம்பத்திலே இந்த யாக்கோபு கூடார வாசியாக குடும்பத்தில் தங்குகிறவனா இருந்தான். இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் கவனிங்க, நீங்கள் ஏசாவை போல வேட்டைக்காரனை போல வீட்டுக்கு வந்துமே ஸ்கூல் பேக்கை தூக்கி எறிஞ்சிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஓடுற ஆளா இருக்க கூடாது. கூடார வாசியாக குடும்பத்தில் அப்பா அம்மாவோடு தங்கி இருந்து காரியங்களை செய்கிற பிள்ளையா இருக்க வேண்டும். இந்த யாக்கோபு கூடார வாசி குணசாலியா இருந்தானோ அவனுக்குள்ள சில தேவையில்லாத காரியங்கள் இருந்தது. இன்னைக்கு யாக்கோபை பற்றி படித்து அவன் எப்படி இஸ்ரவேலாக மாறினான் என்பதைத்தான் பார்க்க போகிறோம். நீங்களும் ஒருவேளை யாக்கோபாக இருந்தால் இன்றைக்கும் இஸ்ரவேலாய் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பை தேவன் கொடுக்கிறார். யாக்கோபை தேவன் தெரிந்தெடுத்தார், ஆனால் இஸ்ரவேலைத்தான் தேவன் ஆசீர்வதித்தான். யாக்கோபை இஸ்ரவேலாக தேவன் உருவாக்கினார். சரி, இப்ப இந்த யாக்கோபு நல்ல சமையல் பண்ணக்கூடியவன், அம்மா கூட இருந்திருந்து கூடாரவாசியா இருந்திருந்து நல்லா சமைக்க கத்துக்கிட்டான். இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம், வாலிப பிள்ளைங்கள்லாம் நல்லா சமைக்க கத்துக்கிறணும். ஏன்னா இப்போ வர்ற பிள்ளைங்கள்லாம் டே எனக்கு இன்னைக்கு சமைச்சு கொடுறா, உடம்புக்கு சரியில்லைடா, அப்படி வாடா போடாங்கிற ட்ரெண்டுக்கு பிள்ளைங்க வந்துருச்சுங்க. ஆனால் கிறிஸ்தவ பிள்ளைங்க அப்படி ஒரு நாள் சொன்னாங்கன்னா தொலைச்சு போடணும். ஆமேன்னு சொல்லுவோமா? கத்தர் சோத்திரம். நாம் தெய்வ பக்தி உள்ள பிள்ளைகள், புருஷனை எப்படி கூப்பிடணும், மனைவி எப்படி கூப்பிடணும், இந்த இந்த இந்த பழக்கத்தை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, இந்த யாக்கோபு நல்ல கூழ் காய்ச்சுவான். இன்னைக்கு இருந்த சூழ்நிலைனா நல்ல பீச்சா செய்வான்னு சொல்லலாம் இல்லையா. ஆனால் அன்றைக்கு என்ன பண்ணா, கூழ் காய்ச்சினான். இப்போ வேட்டைக்கு போயிட்டு வர்றவன் ரொம்ப டயர்டாக வரும்பொழுது இந்த கூழ் காய்ச்சி அப்படியே காட்டுறான். சிவப்பான கூழ் பார்க்கறக்கு அட்ராக்ஷனாக இருக்கு. கொஞ்சம் கூழ் குடுனுமே கொஞ்சம் வேலையை காட்டுறான். என்னன்னா, கூழ் கொடுக்குறேன், நீ என்ன செய்ய, தலைப்பிள்ளைக்குரிய சுதந்திரம், ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம், சேஷ்ட புத்திர பாகம், அதை எனக்கு கொடுன்னு கேட்குறான். அப்போ அவன் அதை அலட்சியம் பண்ணிட்டான், சரி வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறான். கிடைக்கக்கூடாத ஆசீர்வாதத்தை வைத்து கொள்ள முடியாத ஒரு பொருளினாலே சம்பாதித்து விட்டான். செத்தாலும் கிடைக்காது யாருக்கு, யாக்கோபுக்கு தலைப்பிள்ளை ஆசீர்வாதம் கிடைக்காது. ஏன்னா இவன் தலைப்பிள்ளை கிடையாது. எப்படி கிடைத்தது? ஒரு அற்பமான பொருள், ஒரு கூழ், சாதாரண உலக பொருள், அதை வைத்து மென்மையான ஆசீர்வாதத்தை பெற்றான். தேவ பிள்ளைகளே, உங்கள் கையில் இருப்பது அற்பமான ஆசீர்வாதம். உங்கள் கையில் இருக்கிற பொருள், உங்கள் கையில் இருக்கிற ஆசீர்வாதம், அதாவது உலக மேன்மைகள், சொத்து சுகம், இதெல்லாம் அழியக்கூடியது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அழிவில்லாது. எப்பொழுதுமே அழிவில்லாததை பெற்றுக்கொள்வதற்கு இந்த அழிவுள்ள ஒன்றை விட்டு கொடுக்க நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். யாக்கோபு கூழ் தானே, இன்னொரு முறை காய்ச்சிக்கிறான்ட்டு கூழை கொடுத்தான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இப்ப தலைப்பிள்ளைக்குரிய ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் தானாக கிடைக்கவில்லை, தந்திரமாக பெற்றுக்கொண்டான். ஆனால் நடந்தது என்ன, அடுத்து ஒரு நாள் அப்பா சொல்றாரு மகனை பார்த்து, ஈசாக்கு பா, ஏசா நீ தான் தலைப்பிள்ளை, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன். ஆனா அதுக்கு முன்னாடி தலைப்பிள்ள ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டாவே, வித்துட்டான், கூழுக்காக வித்துட்டான். இப்ப வித்துட்டதுனால தேவன் நீதிபதி, தேவன் நீதியுள்ளவர், இவன் வித்த ஆசீர்வாதத்தை திரும்ப அவனுக்கு கொடுக்க முடியாது. ஒரு நிலத்தை மற்றவங்களுக்கு வித்துட்டீங்கன்னா நீங்க அங்க போய் குடிசை போட முடியாது, விற்றவர்களுக்கு தான் சொந்தம். அதே போல ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை யாருக்கு வித்து போட்டான், யாருக்கு, யாக்கோபுக்கு வித்து போட்டான். இப்ப அப்பா சொல்றாரு, நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒன்று என்ன செய்யணும், ஆசீர்வதிக்க போறேன். ஆனா நியாயப்படி இந்த ஆசீர்வாதம் யாருக்கு போகணும், யாக்கோபுக்கு போகணும். ஏசா வித்துட்டான். இப்ப அப்பா சொல்றாரு, எப்பா நீ போய் வேட்டைக்கு போயிட்டு நல்லா சமைச்சிட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், என் ஆத்துமா சாவதற்கு முன்பாக உன்னை ஆசீர்வதிக்க. அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கா, இவன் ஏற்கனவே கூழ்நாள் இதை சம்பாதிச்சிட்டான், இந்த ஆசீர்வாதத்துக்குரியவன் இவன். இன்னைக்கு எத்தனை பேருக்கு புரியுது ரெபேக்கால் செய்தது சரி என்று? நிறைய பேர் தப்பாக நினைச்சோம்ல, ரெபேக்கால் குறுக்கு வழியில் போயிட்டான், அவன் விற்றதை இவன் பெற்றுக்கொண்டான், இவன் பெற்றுக்கொண்டதை மறுபடியும் அவன் பெற்றுக்கொள்ளக்கூடாது. அதனால தான் தேவ திட்டத்தின்படி நியாயமாக இவனுக்குத்தான் கிடைக்கணும், அவங்க அம்மா மூலமா கத்தர் கிரியை செய்கிறார். இல்லாட்டிதான் ஆண்டவர் தடுத்திருப்பார்ல, டே நான் மூத்த மகனுக்கு தான் ரெட்டிப்பான சுதந்திரத்தை வச்சிருக்கேன், யாக்கோபே நீ வந்தா உனக்கு சாபம் கிடைச்சிருக்குன்னு கத்தரை தடுத்திருக்கலாம். ஆனா கத்தர் தடுக்கல. காரணம் என்ன, நியாயமாக அவன் வித்து போட்டபடினால் இவனுக்கு தான் கிடைக்க வேண்டும். இப்ப யாக்கோபிட்ட வந்து அம்மா சொல்றாங்க, நீ என்ன பைய நல்லா ஒரு கண்ணுக்குட்டியை பிடிச்சிட்டு வா, உங்க அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுப்பேன். இங்க இருக்கிற பெண்கள் எத்தனை பேர் புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சமைச்சு சமைச்சு அவர் என்னத்தை செஞ்சுருக்கேன்னு தூக்கி போட்டு போகிறாரா, இல்லை புருஷனுக்கு ஏற்ற மாதிரி சமைக்கிறீங்களா? சோத்திரம். குடும்பத்தில் இதெல்லாம் முக்கியங்க. கணவன் மனைவி உறவில் அந்த குடும்ப அன்பில் நீங்கள் நல்ல வாய்க்குருசியாக சமைச்சு போடுறதும் ஒரு காரணம். ஹோட்டலுக்கு போக மாட்டாங்க கேட்டிங்களா, அந்த புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கிறது. கத்திர சோத்திரம். கல்யாணம் பண்ண புதுசில் புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுப்பாங்க, பிள்ளைங்க வந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி, பெரம்பத்தி வந்தாச்சுன்னா பெற யாரை திராட்டில் விட்டுருவாங்க, தாத்தாவை திராட்டில் விட்டுருவாங்க. ஆனால் தோத்திரம் எங்கள் வீட்டில் அப்படி விட மாட்டாங்க. அப்படின்னு சொல்லுவோமா, எங்கள் வீட்டில் எனக்கு என்ன பிடிக்குமோ அதை ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுட்டு தான் மற்றவங்களுக்கு செய்வாங்க. இந்த அம்மா உங்கள் அப்பாவுக்கு எப்படி பிடிக்கும்னு எனக்கு தெரியும். கணவனுடைய ஒவ்வொரு டேஸ்ட்டையும் மனைவி அறிந்திருக்க வேண்டும், மனைவியினுடைய டேஸ்ட்டை புருஷன் அறிஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த குடும்பம் சமாதானமான குடும்பமாக இருக்கும், அந்த குடும்பம் அப்போ தான் சந்தோஷமான குடும்பமாக இருக்கும். சரி, இப்போ யாக்கோபு போய் என்ன பண்ணிட்டான், வேஷம் போட்டு அண்ணனுடைய ட்ரெஸ்ஸை போட்டு ஆட்டு மயிரெல்லாம் மேலே போட்டு அண்ணன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நேராக போய் அப்பாட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டான். அப்பா என்ன செஞ்சார், அவனை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிச்சாரா ஆசீர்வதிக்கலையா, நீங்கள் முடிக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்கு. ஆசீர்வதிச்சாரா, இப்போ அப்பா ஆசீர்வதிச்சிட்டார்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆசீர்வாதம் யாருக்கு தான் சொந்தம், யாக்கோபுக்கு தான் சொந்தம். நல்ல கவனிங்க, அப்பாவும் ஆசீர்வதிச்சிட்டாரு, இவனும் சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டான். இப்போ ஆசீர்வாதமாய் வாழ வேண்டியவன் துண்டை காணான் துணியை காணான்னு ஓட வேண்டியிருக்கு. நியாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் இவனுக்கு அநியாயமாக கிடைக்கல, தந்திரமாக கிடைச்சு. இப்போ இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டிய அந்த நேரத்தில் உங்கள் அப்பா சாகிற நேரத்தில் தம்பியும் சேர்த்து கொண்டுருவேன்னு அண்ணன் திட்டம் போட்டான். ஏன் ஆசீர்வாதத்தை திருட்டுத்தனமாக வந்து வாங்கிட்டானே, திருட்டு போய அவன் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை. இப்போ அம்மா பார்க்குறா, எப்பா உங்கள் ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் ஏன் நான் சாகு கொடுக்கணும், நீ என்ன போய் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போ அப்படின்ட்டு போகிறான். இதுவரைக்கும் யாக்கோபுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. இங்கே தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அநேக பிள்ளைகள் தந்திரத்தினால் பிழைக்க விரும்புகிறார்கள். அது ஒருவேளை பிஸ்னஸ் தந்திரமாக இருக்கலாம், வியாபார தந்திரமாக இருக்கலாம், உங்களுக்கு எத்தனையோ தந்திரங்கள் தெரிஞ்சு தந்திரமாக பிழைக்கலாம். தந்திரமாய் வருகிற ஆசீர்வாதம் தங்கவே தங்காது. இல்லை நீங்கள் குறுக்கு வழியில் எதையாவது சம்பாரிச்சிங்கன்னா பொத்தல் பையில் போட்ட மாதிரி போய்கிட்டே இருக்கும், நிரந்தரமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே நேர்மையாக சம்பாதிக்க வேண்டும், தேவன் விரும்புகிற வழியிலே சம்பாதிக்க வேண்டும். அநியாயத்தினால் வந்த திரவியம் சொல்லுங்க ஒன்றுக்கு உதவாது. அநியாயத்தினால ஒரு பணம் உங்களுக்கு வருதுன்னா அது ஒன்றுக்குமே உதவாது. உங்கள் பணத்தை அடுத்தவங்க அநியாயமாக வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆண்டவர் சரியான பாடம் புகட்டுவார், நீங்கள் ஏமாந்து போக மாட்டீங்க, உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ வனாந்திரத்தில் ஓடுறான். இப்போ யாரோட ஐக்கியம் இல்லை, அம்மாவோட ஐக்கியம் இல்லை, அப்பாவோட ஐக்கியம் இல்லை, அண்ணனோட ஐக்கியம் இல்லை, அவனுடைய இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. எல்லாரோடும் இருந்த இணைப்பு துண்டிக்கப்படுகிறது, வனாந்திரத்தில் போய்கொண்டே இருக்கான். சில நேரத்தில் நீங்கள் தேவனை சந்திப்பதற்காக சில உறவுகளை தேவன் துண்டிப்பார். அதுக்காக புருஷன் மனைவி உறவு இல்லை, பிள்ளைகள் உறவு அல்ல. சில நேரம் ஆனால் மறுபடியும் சேர்த்தாருங்கிறத மறந்துடக்கூடாது. நிரந்தரமாக எந்த உறவையும் தேவன் துண்டிக்க மாட்டார். உடனே இந்த பிரசங்கத்தை கேட்டு போய் வீட்டில் போய் பாஸ்ட்டு ஆண்டவர் உறவை துண்டிப்பேன்னு சொன்னார்னு பிரசங்கம் பண்ணார், நீர் எனக்கு வேண்டாம், அந்த வேலையில் இங்கே இருக்கப்படாது. சரியா, இப்போ போகிறான் பாதி தூரம் போயிட்டான் ஒன்னாந்திரத்தில், அதுக்கு மேலே போக முடியல. அப்பா அம்மா ஆதரவும் இல்லை, அண்ணனுடைய எதிர்ப்பு, எங்கே போகிறதுன்னு தெரியல. வனாந்திரத்தில் போகிறான், நரிகள் ஊழையிடுகிற தேசம், கோட்டான்கள் குடியிருக்கிற இடம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கல்லை தலைக்கி வச்சு படுக்கிறான். சௌகரியமாக அம்மா மடியில் படுத்திருந்தவன் இப்போ முதல் முறையாக வாழ்க்கையில் கஷ்டத்தின் பாதையில் நடக்கிறான். நான் சொல்லுவேன், இன்றைக்கு வாலிபர்களே, உங்கள் தாய் தகப்பன் உங்களுக்கு சம்பாதித்து நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், அது உங்களுக்கு நிரந்தரமானதில்லை. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வரும்பொழுது, உங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் வரும்பொழுது, நீங்கள் தனிக்காலில் நின்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சம்பாதித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் தனித்தன்மையோடு நிற்க வேண்டாம். அதான் கர்த்தருடைய திட்டம். இப்போ ரெண்டு கட்டா நிலைமையில் போய்கிட்டு இருக்கான். இப்போ பார்க்குறார் ஆண்டவர் பரிதாபமான நிலைமை. தந்திரத்தினாலும் ஏமாற்றியும் இவன் பெற்றுக்கொண்டது ஒன்றுமே நிலைக்கலை. இப்போ ஒன்றும் இல்லாமல் நிற்கிறான். ஆனால் தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை சந்திக்கிற தேவன், நம்மை சரி செய்கிற தேவன், நம்மை சீராக்குகிற தேவன். அமைன் சொல்லுவோமா? இப்போ கடைசியில் பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தின் மூலமாய், சொப்பனத்தின் மூலமாய் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். தனக்கு வெளிப்படுத்தின உடனே அந்த இடத்துக்கு எல்லாம் பேர் வச்சான், ஏல் பெத்தேல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஒரு பேர் வைக்கிறான். ஏல்னா என்னது? ஆண்டவருடைய பெயர். ஏல் என்பது ஆண்டவருடைய பெயர். பெத்தேல் என்றால் அப்பத்தின் வீடு. பெத்தேல் தேவனுடைய வீடு. சாரி, பெத்லகேம்னா தான் அப்பத்தின் வீடு. பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. ஏல் பெத்தேல், வீடு தேவனுடைய வீடுங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் பேர் வச்சிடறான். இப்போ மாமா வீட்டுக்கு போகிறான். அங்கே போய் மாமா பொண்ணை லவ் பண்ணுறான். லவ் பண்ணது கிடைக்கல. ரெண்டு பிள்ளைகளை தலையில் கட்டிடுறாரு. ரெண்டு வேலைக்காரியங்களை கட்டிடுறாங்க. ரெண்டு பரிவாரம். சரியா, இந்த ரெண்டு பரிவாரத்தோடு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அங்கேயும் நிம்மதியாக வாழ முடியல. இதுவரைக்கும் அவன் யாக்கோபாகத்தான் இருக்கிறான். அங்கே போய் மாமாட்டா என்னென்னமோ சித்து வேலையெல்லாம் பண்ணி பார்க்குறான். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இப்போ ஆண்டவர் வர்றார், யாக்கோபே நீ திரும்பி போ, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு இடத்த வச்சுருக்கேன். நீ இன்னைக்கு உன்னால் முடிஞ்ச ஆசீர்வாதத்தை சம்பாரிச்சிருக்கலாம், ஆனால் நிரந்தரமாக நீ ஆசீர்வதிமா இருப்பதற்கு நான் உனக்கு ஒரு பிளேஸை வச்சுருக்கேன். அந்த பிளேஸ்க்கு நீ வந்துட்டேன்னா உன் வாழ்க்கையில் கவலையே இல்லை. உங்கள் வாழ்க்கை பயணத்தில் தேவன் நியமித்த இடத்துக்கு வந்துட்டீங்களா? தேவன் எந்த இடத்துல, எந்த பொசிஷனில், ஆவிக்குரிய எந்த ஸ்டாண்டர்டில் நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்களா? இல்லாட்டா கர்த்தர் உங்களை காய் நகர்த்துற மாதிரி நகட்டிக்கிட்டே கொண்டு வருவார். இப்போ நடந்த காரியம் என்ன? மாமனார் முகம் வித்தியாசமாக மாறுது. ஒன்றும் இல்லாத ஓட்டாண்டியாக வந்தான். இப்போ இவ்வளவு சொத்து அவனுக்கு சேர்ந்துருச்சு. மச்சாமாரெலாம் பயங்கரமாக கோவப்படுறாங்க. எல்லாம் சொத்தெல்லாம் அபகரிச்சிட்டான்ட்டு. இவன் ராத்திரி மகனும் வேலை செஞ்சான், உண்மைதான். ஆனால் மாமனாருடைய சொத்தை விட இவன் சொத்து அதிகமாயிடுச்சு. மாமனாருக்கு கோபம், மச்சாமாருக்கு கோபம், என்ன நடக்கும்னு தெரியாது. திருட்டளவாக பரப்பிட்டு வர்றான். இப்போ மறுபடியும் தேவன் சந்திக்கிறார். தேவப்பிள்ளையே, சொகுசான நேரத்தில் இவன் தேவனை தேடவில்லை. ஆனால் இவனுடைய அபாத்திரமான சூழ்நிலையில் தேவன் அவனை தேடி வந்தார். ஏன் தேடி வந்தார் தெரியுமா? யாக்கோபின் மேலிருந்த அன்பு அல்ல, அவனுடைய தாத்தா ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவர் மேலும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்மை பின்தொடர்ந்து வருவது பிள்ளைகளே, உங்களை பின்தொடர்ந்து ஆண்டவர் வருவதற்கு காரணம் உங்களை குறித்து உங்கள் பெற்றோருக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசாக இருக்கும்னு ஆண்டவர் சொன்னதுனால இன்னைக்கு உங்களை பின்தொடர்ந்து ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சில சொகுசான சூழ்நிலையில் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். போகும்பொழுது வனாந்திரத்தில் பார்த்து சொல்லுகிறார், என்ன உனக்கு தெரியாதுப்பா, ஆனால் உன்னை எனக்கு நல்லா தெரியும். நான் யார் தெரியுமா? உன் தாத்தா ஆபிரகாமின் தேவன், உங்கள் அப்பா ஈசாக்கின் தேவன். நீ போ, இப்போ பிரயாணத்தில் வந்துட்ட போ, நீ போகிற இடத்துல நான் உங்க கூட இருப்பேன். ஆனால் அது பர்மனண்ட்டு நினைக்காத, ஒன்று இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நீ திரும்பி வர வரைக்கும் நீ போற இடத்துலலாம் உன்னை காப்பாத்துவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யற வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதே. இப்ப இவன் யார பிடிக்கணும்? இந்த வாக்குத்தத்தம் பண்ண ஆண்டவரை பிடிக்கணும். விட்டுட்டான், தேவனை பற்றி கவலைப்படலை. நீங்க படிச்சு பாருங்க, அடுத்து தேவனுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமே. வாழ்க்கையில மறுபடியும் பிரச்சனை வரும்பொழுது தேவனை தேடல, ஆனா தேவனே வர்றார். யாக்கோபே நீ எழுந்து என்ன செய்ய பாருங்க, 32 திருப்பி கொள்ளுங்கள், ஆதியாகமத்தின் புத்தகம். அதுக்கு முன்னாடி 31 லாபானுடைய குமார்கள், நான் சொன்ன காரியங்கள்லாம் அதில் தான் இருக்கு. முகம் மாறிடுச்சு, ஒரு மாதிரி இருக்காங்க. அப்போ 3 கர்த்தர் யாக்கோபை நோக்கி. தேவன் தான் மறுபடி வர்ற. தம்பி தங்கச்சி, நீ என்னதான் உன் வாழ்க்கையில் பிரச்சனை நிமித்தமோ அல்லது ஆசீர்வாதம் நிறையா இருக்கிறது நிமித்தமோ கர்த்தரை யோசிக்காமல் நீ வாழ்ந்திருக்கலாம், கர்த்தரை தேடாமல் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை தேடுகிறார் என்பதை மறந்து போகாதே. கர்த்தர் உனக்கு பின்பாக வருகிறார் என்பதை மறந்து போகாதே. நீ அவருக்கு தேவை. உன் பணம் அல்ல, உன் பொருள் அல்ல, உன் பதவி அல்ல, உன் ஆத்மா அவருக்கு தேவை, நீ அவருக்கு தேவை. எனவே தான் இவன் ஜெபம் பண்ணல, ஆனால் இவன் சிச்சுவேஷனை பார்த்து தேவனே நேரடியாக வர்றார். காரணம் என்ன? அவனுடைய தாத்தாவின் மேலும் அவனுடைய தகப்பன் மேலும் இருந்த தேவ திட்டம். இன்றைக்கு நீ எவ்வளவுதான் ஆண்டவர்கிட்ட தூரமாக போனாலும் கத்தர் உன்னை கட்டி இழுத்து கொண்டு வருவதற்கு காரணம் உன் தகப்பன் மேல் இருக்கிற, உன் தாயின் மேல் இருக்கிற, உன் மூதாதையர்கள் மேல் கத்தர் வைத்த திட்டம் நிறைவேறுவதற்கு. உன்னோடு முடிந்து விடக்கூடாது, உன் சந்ததியை தொடர வேண்டும். தேவ திட்டம் நம்மோடு முடிவதல்ல. நமக்கேன் பிள்ளைகளை கொடுக்கிறார்? நமக்கேன் பேர பிள்ளைகளை கொடுக்கிறார்? நன்றாக வாழ்வதற்காகவா, நன்றாக சொகுசாக வாழ்வதற்காக, நல்ல சொந்த வீடு காரு பங்களான் வாழ்வதற்காகவா? ஆம், அதுவும் உண்மைதான். ஆனால் அதை விட மிக முக்கியமானது இந்த பூமியில தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக. இங்க இருக்கிற தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகள்லாம் கவனிங்க, உங்க மேல ஒரு தேவ திட்டம் இருக்கு, உங்க மேல ஒரு தேவ திட்டம் இருக்கு. நீங்க அவரை தேடாட்டாலும் அவர் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கார், உங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்கார், உங்க மேல நோக்கமா இருக்கார். நீ எவ்வளவு இக்கட்டில் இருக்குன்னு தெரியும், உன்னுடைய ப்ராப்ளம் என்னன்னு தெரியும், உன் சிச்சுவேஷன் என்னன்னு தெரியும், உன் பிரச்சனை உன் போராட்டம் என்னன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நீ கூப்பிடாட்டாலும் அடிக்கடி உங்ககிட்ட வந்து பேசுறார். நீ தேவனை தேடல, ஆனா அவரும் உன்னை தேடி வர்றார். நீ தேவனை தேடும்படி முழங்கால் படியிடல, ஆனா முழங்கால் படியிடுவதற்குரிய ஏதுக்களை உருவாக்கி கொடுப்பதற்கு கர்த்தர் உங்ககிட்ட வந்துகிட்டு இருக்கார். திரும்ப திரும்ப ஆண்டவர் உங்ககிட்ட வர்றது காரணம், தேவன் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவன். ஆமே. யாக்கோபை நோக்கி, பிதாக்களுடைய தேசத்துக்கு உன் இனத்தாரிடத்துக்கு திரும்பி போ, நான் அவன் கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சூத்திரம் இப்படிலாம் வந்துகிட்டே இருக்கும் பொழுது இடையில பல பிரச்சனைகள் வருகிறது. நான் முக்கியமாக ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு சோத்திரம். இந்த 31 மாமனாரை விட்டு திரும்பி வந்துட்டான். 32 தன் குடும்பம், நல்ல கவனிங்க, பிரச்சனை கிடையாது. அப்பா ஆசீர்வாதம் இல்லை, நல்ல கவனிங்க, அப்பாவுடைய ஆசீர்வாதம் இருந்ததா? உன்னை தெரிந்து கொள்ளுங்கள், முக்கியமான சத்தியத்தை சொல்கிறேன். அப்பாவுடைய சொத்து இல்லை, அப்பாவுடைய பணம் இல்லை, அப்பாவுடைய ஆடு மாடு இல்லை, ஆனால் அப்பா அடி மனதிலிருந்து உள் மனதிலிருந்து மனப்பூர்வமாக பிள்ளைய ஆசீர்வதிச்சார் பார்த்தீங்களா, அந்த ஆசீர்வாதம் தான் ஒரிஜினல் ஆசீர்வாதம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்துவோம். உன் தாயும் தகப்பனும் உன்னை சபித்து விடக்கூடாது, உன் தாயும் தகப்பனும் உன்னை பார்த்து சலிக்க கூடாது, உன்னை ஆசீர்வதிக்கக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கை இருக்க வேண்டும். உங்க அப்பா அம்மா கொடுக்கிற பணத்தை விட என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு உங்க அப்பா அம்மா ஆசீர்வதிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுல தாங்க எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. பொருளில் அல்ல, பணத்தில் அல்ல, பணம் செலவழிஞ்சு போகும், பொருள் அழிந்து விடும். ஆனால் ஒரு தாயும் தகப்பனும் பிள்ளைகளை மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தை முக்கியமானது. ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தாருன்னு போட்டிருக்கு, ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தாரா? நம்ம என்ன நினைக்கிறோம், ஆசீர்வாதம் சொன்னா பணம் கொட்டணும், இல்லாட்டா ஒரு வீடு, ஒரு காரு, பொருளை ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோம். பொருள் பயன்படுத்துவதற்கு தேவையான ஒரு பொருள் ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் நம்மேல் வைத்திருப்பது. அந்த ஆசீர்வாதம் இருந்தால் தான் பொருளை கூட நீங்கள் அனுபவிக்க முடியும். நல்ல வீட்டை கட்டலாம், அதுக்குள்ள நிம்மதியாக இருக்கணும்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேவை. நல்ல சாப்பாடு இருக்கலாம், அதை நல்லா சாப்பிடணும்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேவை. அப்போ எது முக்கியம்? என் தேவனுடைய வார்த்தை என்கிற ஆசீர்வாதம். அப்பா சொன்னாரு, மனப்பூர்வமா ஆசீர்வதிச்சார், அந்த ஆசீர்வாதம் தங்கினபடினால மாமனாரும் அழிக்க முடியல, வேற யாரும் அவனை அழிக்க முடியல, தேவன் அவனோடு கூட வந்து கொண்டே இருக்கிறார். பிள்ளைகளே, உங்கள் அப்பா அம்மா உங்களை மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கணும். அந்த ஆசீர்வதிக்கிற அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ளுங்க. அப்படி நடக்க வைக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. இப்போ மாமனார் வீட்டை விட்டு வர்றான், எங்கே போய் சொல்லிட்டாரு, எங்கேருந்து ஓடி வந்தானோ உயிருக்கு பயந்து வந்தானோ அங்கேயே மறுபடியும் போ. சில நேரத்தில் நீங்கள் நினைப்பீங்க, அப்பாடா இனி இவங்களுக்கும் நமக்கும் ஒட்டு உறவு எதுவுமே இல்லைன்னு நினைப்பீங்க. கொஞ்ச நாள் கழித்து சொல்லுவார்.

அக்கிரமத்தை விட்டு தான் பிரிஞ்சுவான்னு சொல்கிறாரு. உறவுகளை விட்டுவான்னு சொன்னது ஆபிரகாம்கிட்ட. ஏன்னா அப்போ தேவனை ஆராதிக்கிற கூட்டம் கிடையாது. பிரித்தெடுத்தா கர்த்தர் சோத்திரம். நான் இன்னும் இஸ்ரவேலுங்கிற பேருக்குள்ளேயே வரலை. கர்த்தர் சோத்திரம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுப்போம். நல்லா கவனிங்க. யாக்கோபு இப்போ பிரயாணம் பண்ணுகிறான். யாக்கோபு பிரயாணம் பண்ணான்னு தானே போட்டிருக்கு 32:1. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்களை சந்தித்தாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, அண்ணன்ட்ட சொல்லிவிடுறான் இந்த மாதிரி நான் வர்றேன்னு சொல்லி. அண்ணன் 400 பேரோடு எதிர்க்க வர்றான். இப்போ இவனுக்கு கைகள்லாம் தட தடன்னு ஆடுது. சம்பாரித்ததெல்லாம் ஒரே நாளில் போக போகுது. ராத்திரியும் பகலும் சம்பாரித்தது ஒரே நாளில் போக போகுது. 400 பேரோட அண்ணன் வர்றான். அவன் நெஞ்சில் என்ன இருக்குது? படுவார் ராஸ்கில். என் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான், என் சேஷ்ட புத்திர பாதத்தையும் பெற்றுக்கொண்டான். இப்போ திருப்பி வர்றானோ, சமாதானம் பேச வர்றானோ, சந்தோஷம் பேச வர்றானோ, வரட்டும். அதெல்லாம் சமாதானமெல்லாம் கிடையாது. வந்த 2 பார்க்கணும். வந்து மட்டும் அவன் பேசட்டும், அவனை கிளி கிளின்னு கிழிக்கிறேன் பாருன்ட்டு மனசில் நினச்சிக்கிட்டு வர்றான். இதுக்கிடையில் இப்போ தான் ஐயாவுக்கு ஆண்டவரை தேடணுங்கிற ஆசை வருது. எப்போ? நெருக்கம் வரும்பொழுது. இன்றைக்கி நிறையா பேருக்கு ஏன் தெரியுமா நெருக்கம் போகவே மாட்டேங்குது? நீங்கள் எப்போவுமே தேவனோட நெருங்கி இருக்கணுங்கிறக்காக. சிலருக்கெல்லாம் பிரச்சனையே வராது. ஏன் தெரியுமா? பிரச்சனை இல்லாட்டாலும் அவங்க எப்போ பார்த்தாலும் தோத்திரம் தோத்திரம்னு ஆண்டவரோடு வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவரோடு வாழ்கிறதுக்கு பிசாசு கொண்டு வரக்கூடிய சில தடைகள் இருக்கும். ஆனால் சில ஆட்களுக்கு எப்போவுமே பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், கவலை. ஏன்? நீ ஒழுங்காக தேவனை தேடி இருந்தால் ஏன் இது வரப்போகுது? நீ ஒழுங்காக கத்தருக்கு பயந்து வாழ்ந்து டெய்லி காலையில் எந்திரிச்சு முழங்கால் படிட்டு கத்தரை துதித்து ஆராதித்து அவர்கிட்ட ஜெபம் பண்ணி, உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணி, உங்கள் சபைக்காக ஜெபம் பண்ணி, நீங்கள் குடியிருக்கிற பகுதியில் இருக்க ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணி, சபையை சுற்றி இருக்க மக்களுக்காக, நம்ம தேசத்துக்காக எத்தனை காரியங்கள் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிற கூட்டம் தாங்க கிறிஸ்தவ கூட்டம். இன்றைக்கி தனக்கு வேண்டியதை மட்டும் கேட்டுட்டு அப்படியே சும்மா விட்டுறாங்க. இல்லை இல்லை இல்லை, எல்லாருக்காக ஜெபிக்கணும். இப்படியெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை சீரான பாதையில் கொண்டு போயிட்டே இருப்பார். நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நமக்கு வேண்டிய பொருளுக்காக, நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்துக்காக வாழ்கிறதுனால தான் கர்த்தர் சில நேரத்தில் நெருக்கத்தில் விட்டுற. இப்போ அவன் நெருக்கத்தில் வந்துட்டான். நெருக்கத்தில் வந்த உடனே யார் தான் வழி? அப்பா, நீ என்ன தான் தேவனை விட்டு தூரம் போனாலும் ஒரு குக்கியை வச்சுருக்காரு, நீ அவர்கிட்ட வந்து தான் ஆகணும். அம்மே, ஆனால் நல்லதானம்மா முன்னாடியே வந்துட்டா, சூப்பராக வந்துடும். இப்போ யாக்கோபு என்ன பண்ணுறா தெரியுமா? லேயாள் அவனுடைய பிள்ளைகள், அப்புறம் ராகேல் அவருடைய பிள்ளைகள், அப்புறம் 2 சில்பால் அவங்களுடைய, அப்புறம் ரைட், எல்லா 4 ஒதுக்கி வச்சுட்டு, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு என்ன பண்ணாம தெரியுமா? வா பாசிங்க பார்க்கலாம். 23 23:24, அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும், அந்த வார்த்தையை அழுத்தி சொல்லுங்க பார்க்கலாம், தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். சொல்லுங்க பார்க்கலாம், தனக்கு முன்னாடி இல்லாமல் எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். இப்போ என்னது? இந்த உறவு, பணம், பொருள், ஆடு மாடு என் கண்ணில் பட வேண்டாம், எல்லாத்தையும் தள்ளிட்டு இப்போ நான் சந்திக்க வேண்டியது என்னுடைய தேவன். இப்போ தேவன்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறான். என்ன சொல்கிறாங்கம்மா? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இவன் கேட்குற ஆசீர்வாதம் என்ன? இன்னும் ஆடு வேணும்னு கேட்டானா? இன்னும் மாடு வேணும்னு கேட்டானா? இன்னும் மனைவி வேணும்னு கேட்டானா? இன்னும் பிள்ளைகள் வேணும்னு கேட்டானா? என்ன கேட்டான், என்ன கேட்டான் அப்படின்னு? என்ன ஆசீர்வாதம்னா என்ன? ஹலோ, அதில் தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பொருள் நாம் அனுபவிப்பதற்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் என்பது தேவன் நம்மோடு இருப்பது, அவர் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பது, அவர் நம்மை பராமரிப்பது, அவர் நம்மை சமாதானமாய் நடத்துவது. இதுதான் ஒரிஜினல் ஆசீர்வாதம். இது இல்லாமல் நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிறதுலையே உங்கள் நேரத்தை செலவழித்து செலவழித்து நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சண்டை சச்சரவு, எதுக்கு? தேவனோட நடந்து பாருங்கள், எல்லாத்தையும் அவர் தருவார். இப்போ வச்சுட்டான், அண்ணன் வந்தான்னா ஒரே டைமில் வாஷ் அவுட் பண்ணிவிடுவான். ஏன்னா அண்ணனை பற்றி தெரியும், அவன் முரட்டாள், வன செஞ்சாரி, வேட்டைக்காரன். அவங்க கூட 400 வர்றாங்க. என் பிள்ளைகள்லாம் யுத்தத்தை பார்த்ததில்லை, நாங்கள் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க ஆள், சண்டை போட பலன் இல்லை, ஜெயிக்க முடியாது, இப்போ வேறு வழி இல்லை. ஆண்டவர் தேவ பிள்ளையே, எப்பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையில சமாளி

சந்திக்க முடியாத பிரச்சனைகள் வருகிறதோ, ஒரே வழி தேவனுடைய பாதம் தான். உங்களால் சமாளிக்க முடியாத பிரச்சனைகள் வரும்பொழுது வாழ்க்கை அத்தோடு முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க, தேவனை தேடுங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க, சொந்த பந்தங்கள்லாம் ஒதுக்கி வைங்க, பிள்ளைகளை ஒதுக்கி வைங்க, மனைவியை ஒதுக்கி வைங்க, எல்லாத்தையும் ஒதுக்கி, பிஸ்னஸை ஒதுக்கி வைங்க, தேவனை பக்கத்தில் கொண்டு வாங்க. இப்போ தேவனை பக்கத்தில் கொண்டு வர்றான், ஜெபம் பண்ணுறான், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி தெரியலை. கேட்டிங்களா? ஆண்டவர் சொல்கிறார், பொழுது விடியும் அளவும் அவருடனே போராடி. ஒரு தேவ தூதனை வந்துட்டார், தேவன் தான் வந்திருக்காரு தூதனை போல, காலை பிடிச்சிக்கிட்டான், விட மாட்டேன், ஏ பொழுது விடிய போகுது நான் போகணும், என்ன ஆசீர்வதித்தாலும் இல்லையே, பற்றி பிடித்து கொண்டான். இதுவரைக்கும் எதை பற்றி பிடிச்சா? உலகம், உலக பொருள், மனைவி, பிள்ளைகள், இதை பற்றி கொண்டிருந்தவன் கண்கள் தெளிந்தது, நான் பற்றி கொள்ள வேண்டியது என் தேவனுடைய பாதம், என் தேவனுடைய பாதத்தை நான் பற்றி கொள்வேன் என்றால் அதுதான் எனக்கு ஆசீர்வாதம், அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். இப்ப சொல்றான், நீர் என்ன ஆசீர்வதித்தாலும் ஒழிய, சரிப்பா இன்னொரு 10 ஆடு தரேன் அப்படியா சொன்னாரு? இல்ல, நீர் என்ன ஆசீர்வதித்தாலும் ஒழிய உண்மை. 26 வசனம், அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வித்தாலும் ஒழிய உண்மை. ஒரு புருஷன் அப்படின்னு சொல்லப்படுறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தூதன் அல்ல. தூதனை பற்றி அவர்னு சொல்லப்படாது, அவன் தான் போட்டிருக்கோம். காப்ரியல் தூதன் வந்தான், வந்தார் அல்ல. ஆனால் இந்த இடத்துல அவர் என்ன சொல்லப்படுது? அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். தேவன் மனுஷ ரூபத்தில் வந்திருக்கார், பிடிச்சிக்கிட்டான், அவனுக்கு தெரிஞ்சு போச்சு தேவன் வந்திருக்கார், விட மாட்டேன். கேட்டீங்களா? இப்போ ஆண்டவர் லைட்டாக அந்த காலை அப்படி பிடிக்கிறார். ஏன்னா காலை பிடிச்சவனே விட மாட்டேன்னு சொன்னோமே, அவன் காலை பிடிச்சாரு. இந்த முட்டிக்கு மேலே இந்த தொடர்ந்து இந்த நரம்பு பிடிச்சிச்சுன்னா என்ன செய்வீங்க? முட்டிக்கு மேலே ஒரு நரம்பு பிடிச்சிக்கிச்சு, என்ன பண்ணுவீங்க? நோண்டி நோண்டி நடப்பீங்க. அப்படி தான் ஆகிப்போச்சு. இப்போ நல்லா கவனிங்க, சுயபலத்தை இழந்தா. என்னைக்கு தேவனை பற்றி கொள்றீங்களோ தேவ பலம் உங்கள் மேல் வரும், உங்கள் சுய பலம் உங்களை விட்டு போய்விடும். நீங்கள் எதெல்லாம் நம்பியிருந்தீங்களோ, வீரம், வீராப்பு, எதெல்லாம் நம்பியிருந்தீங்களோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறத பார்த்துருவீங்க. ஆனால் எது இருக்கோ இல்லையோ தேவன் எனக்கு இருக்கிறார். அந்த ஒரு வெளிச்சம் வந்துருச்சு. இப்போ எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி தன்னை தேவனோடு இணைத்து கொண்டு போராடுகிறார். கர்த்தர் சோத்திரம், விடவே மாட்டேன் அப்படிங்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது யாக்கோபு, அதாவது 28 வசனம், அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோப். அதுக்கு முன்னாடி உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு, யாக்கோபுங்கிறார். அப்ப சொல்றாரு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல். இதுக்கு முன்னாடி இந்த பேரே கிடையாது. தேவன் தான் முதல் முறையாக இந்த வார்த்தையை உச்சரிக்கிறார், இனி உன் பேர் என்ன? யாக்கோபு அல்ல, உன் பேர் இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்றால், இஸ்ரவேல் என்ன தெரியுமா? தேவனோடு போராடி மேற்கொள்ளுகிறவன் அர்த்தம். ஏன்னா முதல்ல அண்ணன் கூட போராடி மேற்கொண்டான், மாமா கூட போராடி மேற்கொண்டான், இப்போ யாரோட போராடுறான்? போராடினா சண்டை போட்டு ஜெயிச்சான்னு அல்ல. நல்ல கவனிங்க, நீங்கள் விளங்கிக்கிறதுக்காக இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை சொல்கிறேன். இவன் தேவனோடு போராடி என்ன செஞ்சிட்டான்? மேற்கொண்டுட்டான். அதனால இஸ்ரவேல், அதாவது தேவனிடத்தில் விடாமுயற்சி செய்து ஜெயிக்கிறவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வார்த்தையை, தேவனிடத்தில். அதைத்தான் இங்கே தமிழில் போட்டிருக்கு, மேற்கொண்டன். தேவனை நம்ம மேற்கொள்ள முடியுமா? தேவனை ஜெயிக்க முடியுமா? தமிழில் வேற வார்த்தை இல்லாமல் போட்டிருக்கு. என்ன அர்த்தம்னா, நான் சொன்ன வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம், தேவன்கிட்ட விடாப்பிடியாக முயற்சி செஞ்சு ஜெயிச்சிட்டான். நல்லா கவனிங்க, ஒரு பிள்ளைய கடை கூட்டு போறீங்க, அந்த பிள்ளை எனக்கு இந்த சாக்லேட் வேணும்னு அட்டம் பிடிக்குது, இல்லை வாங்கி தரமாட்டேன், அப்புறம் வாங்கி தரேன்னு சொல்கிறீங்க. அட்டம் பிடிச்சு அட்டம் பிடிச்சு அட்டம் பிடிச்சு கடைசியில் கீழே விழுந்து உருண்டு என்ன செய்யுது? சாதிச்சிருது, மேற்கொள்ளலை, என்ன செய்யுது? சரி தொலைஞ்சு போ அப்படின்னு கொடுத்துருங்க, சாதிச்சிருது. அதே இன்னொரு பிள்ளை, நீங்கள் வேணான்னு சொல்லுங்க, மம்மி ஒரே ஒரு நாள் மம்மி, இனிமேல் கேட்க மாட்டேன் மம்மி, ப்ளீஸ் மம்மி, ஏய் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, வயிற்றில் பூச்சி, பரவாயில்ல மம்மி ஒரு நாளைக்கு தானே, நல்ல மம்மி இல்லை மம்மி, மம்மி நீங்கள் வாங்கி கொடுக்காட்டா, வேறு யார் மம்மியும் வாங்கி கொடுப்பா, இப்படி ஐஸ் வைக்க ஐஸ் வைக்க இந்த அம்மா மனசு, பா கடைசியில் பாரு என்னை இணங்க வச்சுட்டேல, நினச்சதை சாதிச்சிட்டேல, அங்கே சாதிச்சது வேற, சண்டை போட்டு சாதிச்சது, இது எப்படி நம்மளை இணங்க வைக்கிது? சாக்லேட் வாங்கி கொடுக்குறக்கு யாக்கோபு செய்தது
ஆண்டவர்கிட்ட ப்ளீஸ் பண்ணி ப்ளீஸ் பண்ணி, ஐயா நீங்கள் ஆசீர்வதிக்காமல் என்னால் இருக்க முடியாது, நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நீங்கள் தான் எனக்கு முக்கியம், இப்படி சொல்ல சொல்ல ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்காமல் இருக்கவே முடியலை. அதனால தான் சொல்கிறாரு, நீ தேவனை மேற்கொண்டு பண்ணால் அதனுடைய அர்த்தம் என்ன? என்னை இணங்க வச்சிட்டேயே லகவனிங்க. நீங்கள் தேவன்கிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்குற ஆளாக இருக்கக்கூடாது. தேவனை இணங்க பண்ணக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட நீங்கள் பழகணும். அவனுக்கு பேர் தான் இஸ்ரவேல். இந்த இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். டெக்னிக்கில் வாழ்கிற யாக்கோபா இல்லை, ஏமாத்துகிற யாக்கோபா இல்லை, வியாபார சூழ்ச்சியில் வியாபாரத்தை நடத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற யாக்கோபை அல்ல. தேவனை சார்ந்து தேவனுடைய பாதத்தை பற்றி பிடித்து கொண்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போகவிடேன் என்று தேவனோடு தன்னை இணைத்து கொண்டவன். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்குறேன், தேவனோடு இணைஞ்சிருக்கீங்களா? எத்தனை பேர் இன்னும் இணையாமல் இருக்கீங்க? உலக காரியங்களில் நண்பர்கள், பொருளாதாரம், அப்படி இப்படின்ட்டு உங்களுக்கு தேவையில்லாத காரியங்களில் உங்களை இணைச்சிக்கிட்டு இன்னைக்கு நிறைய பேர் சயின்ஸோடு இணைஞ்சிருக்கேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு நடிகனோடு தன்னை இணைத்து ரசிகனாய் மாறினவன் வாழ்க்கையை இழந்து போய் மாயையான காரியங்கள் தான் எதிர்காலம் என்று நினச்சி நினச்சி ஏமாந்து போவான். ஏன்னா அவன் நடிச்சுட்டு பணம் வாங்கிட்டு போயிடுறான். அவனை பார்த்து அவனை மாதிரி சீவனும், அவனை மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், அவனுக்கு ஃபாலோவர்ஸாக இருக்கணும்னு சொல்லி நடிகன் பின்னாடி போய் போய் வாழ்க்கையை இழந்து போகிறான். இன்னும் சிலர் ரவுடிகளோடு தன்னை இணைத்து கொள்ளுகிறார்கள். விட்டு குத்து கலாட்டா பண்ணுறது, நான் யார் தெரியுமா, நான் யார் அடியாள் தெரியுமா, நீ யாரோடு இணைந்திருக்கிறாய்? சிலர் ஃப்ரெண்ட்ஸ், உன் ஃப்ரெண்ட்ஸோட இணைஞ்சு இணைஞ்சு எண்ணத்தை கண்ட, அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்ததுனால அதனுடைய விளைவு என்ன? கொஞ்சம் யோசிப்பா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நீ என்ன என்னோடு உன்னை இணைத்து கொள்வாயானா, நீ இஸ்ரவேலாய் மாறவாய். அப்படி இஸ்ரவேலா மாறிட்டேன்னா உன்னை ஆசீர்வதிக்கிறது தான் எனக்கு பெரியம். நீ கவலைப்பட தேவையில்லை, இது பெரிய பிரசங்கம். இன்னைக்கு இப்போ தான் இஸ்ரவேலுங்கிற வாரத்துக்குள்ளே வந்திருக்கேன். இனி தொடர்ந்து சில காரியங்களை கர்த்தர் சித்தமான அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவரே, நான் யாக்கோபாக அல்ல, தேவனை பற்றி கொள்ளுகிற இஸ்ரவேலாக. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் பின்னாடி பிரசங்கம் பண்ணுறதை உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் யாக்கோபை பற்றி படிக்கும் போதெல்லாம் இஸ்ரவேல் சாய்ந்து கொண்டான். இஸ்ரவேல் இஸ்ரவேல் இஸ்ரவேல்னா கர்த்தர் கூப்பிட்றார். ஆனால் பைபிளில் எழுதின மோசை எழுதும்போது யாக்கோபு யாக்கோபு யாக்கோபுன்னு சொல்கிறார். ஆனால் தேவன் சொல்லும்போது எப்படி சொல்கிறாரு? இஸ்ரவேல் இஸ்ரவேல் இஸ்ரவேல். உன்னை இஸ்ரவேலை கர்த்தர் பார்த்துட்டார்னா திரும்ப யாக்கோபாகவே பார்க்க மாட்டார். ஆனால் நீ யாக்கோபாக மாறிடக்கூடாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதை நான் அடுத்த வாரத்தில் சொல்கிறேன். இந்த இஸ்ரவேல் எப்படி சோரம் போயிட்டு, இந்த இஸ்ரவேல் எப்படி யாக்கோபாக மாறிட்டு, அதனால் வந்த விளைவுகள் என்ன? இங்கே வந்திருக்க நீங்கள் அநேகர் ஒரு காலத்தில் யாக்கோபாக இருந்து இஸ்ரவேலாக மாறினீங்க. அப்போ நல்லா இருந்தது, வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது. ஆனால் எப்படியோ நம்மளை அறியாமல் மறுபடியும் பழைய குருடி கதவை துரடி, பழைய வாழ்க்கை பழைய சுபாவன்ட்டு மறுபடியும் யாக்கோபாக போய்கிட்டு இருக்கோம். அதனால தான் குடும்பத்தில் பிரச்சனை, அதனால தான் போராட்டம், அதனால தான் நிம்மதி இல்லை. ஆனால் இப்படி இருக்கிறது கர்த்தருக்கு சித்தம் இல்லை. நீங்கள் நல்லா வாழ்கிறதான் கர்த்தருக்கு சித்தம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், இந்த யாக்கோபு என்னோடு போராடி மேற்கொண்டது போல் நீ எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி உன் பிஸ்னஸை ஒதுக்கி வச்சுட்டு, உன் வேலையை ஒதுக்கி வச்சுட்டு, உன் காரியங்களாம் ஒதுக்கி வச்சுட்டு நீ என் சமூகத்தில் வந்து என்னோடு தங்கியிருந்து என்னோடு உன்னை இணைத்து கொள்வாயானா நான் மனப்பூர்வமாய் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லாரும் முழங்கால் படிடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். தேவ பிள்ளைய, உன்னுடைய இக்கட்டுகளிலே, உன்னுடைய இன்னல்களிலே, உன் தேவைகளிலே, உன் ஆபத்துகளிலே அவர் உன்னை பின்தொடர்ந்து வந்தார். நீ அவரை விட்டு தூரம் போன பின்பும் அவர் உன்னை தேடி வந்தார். உனக்கு பின்பாக அவர் ஓடி வந்தார். நீ தூரம் போனாலும் அவன் பின்னாடியே வந்தார். ஏன் தெரியுமா? அவர் தான் உனக்கு ஆசீர்வாதம் என்பதை நீ எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக. இன்னைக்கு அதே தேவன் உங்களை பார்த்து பேசுகிறார், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு வருவேன் என்று சொன்னேனே, நீ போன இடத்துல என்ன மறந்துட்டியே, மனைவி பிள்ளைகள்லாம் கிடைச்சக்கப்புறம் என்ன மறந்துட்டியேப்பா, உன் நேரம் எல்லாம் உன் மனைவி பிள்ளைகளோடைய இருக்கே, ஆனால் நீ ஏன் கூட இருப்பேன்னு சொன்னியே. தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஜபத்தில் இருக்கும் பொழுது நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். இந்த யாக்கோபுடைய அண்ணன் ஏசா 400 பேரோடு வந்தான். ஆனால் அவன்கிட்ட சண்டை போடலை, சமாதானம் பண்ணி அன்பாக பேசி கட்டுப்பிடிச்சு அழுது பாசத்தோடு திரும்பி போனாங்க. நீ யாரை எதிரின்னு நினைக்கிறியோ அவன் எதிரி இல்லைங்கிறத கர்த்தர் உனக்கு நிரூபிப்பார், பாசத்தை வெளிப்படுத்துவார், அந்த அன்பு வெளிப்படும், சந்தோஷம் மறுபடியும் வரும்.
யாரையும் எதிரியா நினைக்காத, யாரையும் எதிரியா நினைக்க, உறவை முறிச்சிடாத. உன்னை தேடி வருகிறவன் சகோதரன் உனக்கு எதிரியா அல்ல, உன்னை கட்டி பிடித்து முத்தம் கொடுக்கத்தான் வருகிறான். அவன் வழியில் போயிட்டான். அதுக்கப்புறம் யாக்கோபு பிரயாணம் பண்ணி வந்து கடைசியில் ஒரு இடத்துக்கு வர்றான். கானான் தேசத்தில் இருக்கிற சாலோம்ங்கிற சீகோமுடைய பட்டணத்துக்கு வர்றான். அங்கே போய் ஒரு கூடாரத்தை போடுறான். அந்த கூடாரத்தை போட்டுட்டு அதுக்கு என்ன பேர் தெரியுமா விட்டான்? வேதம் சொல்கிறது ஆதியாகமம் 33:20 அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்பு ஏல் பெத்தேல் என்று தேவனை மட்டும் தனித்து பார்த்தவன். இப்ப என் ஆபத்தில் கூட இருந்த தெய்வம், என் வேதனையில் எனக்கு துணை நின்ற தெய்வம், நான் போற இடத்துலலாம் என்னை பாதுகாத்த தெய்வம், இவ்வளவு நல்ல தெய்வம், இனி மனுஷனோடு என்னை இணைத்துக் கொள்ள மாட்டேன், என் நண்பனோடு என்னை இணைத்துக் கொள்ள மாட்டேன், உலக ஆசிகளோடு என்னை இணைத்துக் கொள்ள மாட்டேன், உலகத்தின் பாவத்தோடு அசுத்தத்தோடு என்னை இணைத்துக் கொள்ள மாட்டேன், என் தேவனோடு என்னை இணைத்துக் கொள்கிறேன் என்று ஏல் எல்லோகே என்பது மட்டுமல்ல இஸ்ரவேல் என்று தன் பெயரையும் சேர்த்து கொண்டா. உன்னை கத்தரோடு இணைத்துக் கொள்வாயா? கத்தர் இந்த காலவேளையில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார். மகனே மகளே, நீ மற்றவர்களோடு இணைந்திருந்தது போதும், நீ என்னோடு இணைந்து கொள்வாயானா உன் வாழ்க்கை அபரிமிதமான ஆசீர்வாதமாக இருக்கும். ஓ ஹல்லேலூயா! கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். எனக்கு நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர்தான் எனக்கு நிரந்தரம், நீர்தான் எனக்கு நிரந்தரம். இயேசுவே நீர் வேண்டும் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவே நீர் வேண்டும், உம்மோடு என்னை இணைத்துக் கொள்கிறேன், உம்மோடு என்னை இணைத்துக் கொள்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்பதை போல நீ தேவனோடு இணைந்து கொண்டா, தேவனோடு இணைந்து கொண்டா.

ஆண்டவரே, நான் தேவனோடு என்னை இணைத்து கொள்கிறேன் என்று கரங்களை உயர்த்தின பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் நீர் கொடுத்த உறவுதான், எல்லாம் நீர் கொடுத்த பொருள்தான். ஆனால் ஒரு நாளும் நாங்கள் மனிதர்களோடு பொருட்களோடு எங்களை இணைத்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் தந்தருளுகிற தேவனோடு எங்களை இணைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உம்முடைய இணைப்பில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னும் அதிகமாக பக்குவப்பட்டு கொண்டே இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய இணைப்பில் இணைந்த அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கப் போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் யாக்கோபாக அல்ல, இஸ்ரவேலாய் மாறியிருக்கிறார்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

God, you're worthy, you're worthy, Lord. ஆராதனைக்கு பாத்திரன் நீரே, பாத்திரன் நீர், ஒருவரே பாத்திரன் தகப்பன். Jesus.

சொல்லுங்கள், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம், நாம் வெற்றி கொடி பிடித்திடுவோம். ஆமென். ஹல்லேலூயா.

அமேன். ஹல்லேலூயா. வெற்றி கொடி பிடிக்க செய்கிற தேவன் நம்முடைய தேவன், எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.

Amen. Hallelujah. வெற்றிக்கொடி பிடிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் சில நேரங்களில் பயம் நிறைந்த சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதேன்னு கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். தேவனோடு கூட இருக்கிறார், தேவனோடு கூட இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஒரு புதிய பாடலை பாடுவோம்.

们，哈利路亚，哈利路亚。达尼埃尔克维罗德玛伊，开了土破的布特的。达尼埃尔克维罗德玛伊开了土破的布特布的。达尼埃尔拜恩的大哥维德特里诺瓦西克穆迪了。大爷们儿呐，恁爹们儿，老子们儿，卡个西瓦。நான் நம்பி இருக்கிறவர் நான் என்று அறிவேன். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பயப்படவே இல்லை, பயப்படவே இல்லை. யோசேப்பு சொந்த சகோதரர்கள் பகைத்து விற்று போட்ட போது அவன் பயப்படவே இல்லை. அவன் நம்பி, நான் என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் சில காரியங்கள் செய்யப்பட்டு பயமோடு இந்த வேளையிலே வந்திருந்தால் விசுவாசத்தோடு சொல்லுங்க, பயம் இல்லை, பயம் இல்ல, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். ஆபத்து நிறைந்த பாதைகளிலே போனான். ஒரு ராஜா வந்து அவனுடைய மனைவியை தூக்கி கொண்டு போனான். அப்பொழுதும் நான் நினைக்கிறேன், ஆபிரகாம் சொல்ல, பயம் இல்ல, பயம் இல்லை, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமின் மனைவி நிமித்தம் ராஜாவை வாதித்தார், ராஜாவை வாதித்தார். நல்ல நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். நீங்கள் அவருடைய கண்களில் அருமையானவர்கள். சொல்லுவோமா விசுவாசத்தோடு?

நமக்கு விரோதமாய் உள்ள சகலவற்றையும் நமக்கு சார்பாய் திருப்புகிற தேவன் அவர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று சொல்லி இருக்கிறாரே. துதிப்பீங்களா? ஆண்டவருக்கு சொல்வீங்களா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன், இரனோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.

அவருடைய சமூகத்திலே சொல்லுங்க, ஆண்டவரே தோல்வி இல்லை எனக்கு, எனக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர், என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கிற தேவன், வெற்றி கொடுக்கிற தேவன். ஒருவேளை என் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் கடினமாய் காணப்பட்டாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நான் நிற்கிறேன் ஆண்டவரே. என் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பிரதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவது

ஆண்டவரை பார்த்து பேசுவீங்களா, ஆண்டவர் பார்த்து சொல்லுவீங்களா, என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவது மிக லேசான காரியம், லேசான காரியம். பெரிய கோலியாத் முன்னாடி நின்னாலும் சிறுபையின் தாவீதை கொண்டு அவனை வீழ்த்துவது மிக லேசான காரியம் சுவாமி. எனக்கு முன்னாடி நிற்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஆண்டவரே கர்த்தாவே மாற்றுவது மிக லேசான காரியம். மாற்றுங்க ஆண்டவரே, சொல்லுங்க மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஏசப்பா, மாற்றுங்க ஏசப்பா, வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுங்க ஏசப்பா. லேசான காரியம், மிக லேசான காரியம். எஸ் நன்றி ஆண்டவரே, நம்பி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஃபாதர், தேங்க் யூ ஜீசஸ். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, நீர் என்னை உமக்கென்று உருவாக்கி வணைந்து பயன்படுத்துவது லேசான காரியம். என்னை உடைய கரங்களிலே கொடுக்கிறேன் சுவாமி, உடைய கரங்களில் என்னை கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை உருவாக்கும் அப்பா, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான ஒரு பாத்திரமா என்னை உருவாக்கும் சுவாமி. தேங்க் யூ ஃபாதர், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுங்க, லேசான காரியம், எதுவுமே ரொம்ப லேசான காரியம். தேங்க் யூ ஃபாதர். ஒரு முறை கூட ஜபத்தோடு கர்த்தரை நோக்கி என் சூழ்நிலைகளை மாற்றுவது மிக லேசான காரியம். விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே, நம்புகிறோம். சூழ்நிலையை மாற்றுவது மிக லேசான காரியம். மாற்றுங்க.

பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, என் சூழ்நிலைகளை மாற்றுவது உமக்கு லேசான காரியம். இந்த வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உலகத்தில் ஜெயம் எடுக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி சார். உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆசீர்வாதம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 15:6 நாம் 9 வரைக்கும் உள்ள பகுதியை நாம் தியானிப்போம். உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசையா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். அன்பாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 15 இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட், இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை இங்கு முன்வைத்திருக்கிறார். உங்கள் பாரம்பரியத்தினாலே உங்கள் தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கிறீர்கள். இன்னைக்கு நம்முடைய பாரம்பரியத்தினால தேவனுடைய கற்பனையை நாம் புரிந்து கொள்ளாமல் அதை அவமாக்கி கொண்டிருக்கிறோமா? அதை பற்றி தீர்க்கதரிசியாகிய ஏசையா நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்று கொட்டேஷன் கொடுத்திருக்கிறார். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று. பாருங்க அன்பவங்களே, இன்னைக்கு தேவனுடைய கற்பனை இந்த பைபிளில் அழகாக பட்ட வெளிச்சமாக இருக்கிறது, பட்ட வெளிச்சமாக. ஆனால் நம்முடைய மனுஷனுடைய கற்பனையை நாம் தேவ கற்பனையாக போதித்து இன்றைக்கு அநேக கொள்கையின் அடிப்படையிலே நாம் வேறுபட்டு கடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நேற்றைய தினத்தில் என்னுடைய படிப்பின் நிமித்தமாக ஒரு ஆய்வு கட்டுரை எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததுனால கள்ள உபதேசத்தை குறித்தும் திருத்துவத்தை குறித்தும் ஒப்பிட்டு ஒரு ஆய்வு கட்டுரை நான் எழுதி வந்தேன். உண்மையிலே அதை நான் ஆராய்ந்து அநேக புத்தகங்களை ரெஃபர் பண்ணி எழுதும் பொழுது இந்த கள்ள உபதேசத்தில் முக்கியமாக இன்றைக்கு யெகோவா சாட்சிகள் என்ற அந்த கள்ள உபதேசத்தை குறித்து ஒரு மிக தெளிவான ஒரு காரியத்தை நான் அறிந்து கொண்டேன். எப்படி என்றால், பல வருஷங்களுக்கு முன்பு 1879 சார்லஸ் ரசல் என்பவர், அவர் ஒழுங்காக சபைக்கு போய் கொண்டிருந்தார், வேதத்தை வாசித்து கொண்டிருந்தார். பட் அவருடைய நாலேஜில் ஏதோ ஒரு காரியத்தில் தவறு என்று அவர் பட்டதுனால அவர் என்ன செஞ்சார், அந்த சபையை விட்டு திருத்துவத்தை விட்டு விலகி பிதாவே யெகோவாதான் தேவன் என்ற அந்த ஒரு கொள்கைக்குள்ளாக அவருடைய இருதயம் சொன்னதுனால அவர் வெளியில வந்து வேதகாம மாணவர்கள் அமைப்பு என்ற ஒரு அமைப்பை தொடங்கி மக்களை வழி நடத்தி வந்ததாக நான் பார்க்கிறேன். பின்பு அது கொஞ்ச நாளுக்கு பிறகு அது யெகோவா சாட்சிகள் என்று மாறினதாக அந்த வரலாறு சொல்கிறது. யெகோவா சாட்சியின் வரலாறு இப்படி தான் வந்திருக்கிறது. உண்மையிலே அந்த கள்ள உபதேசம் என்று ஏன் அதை சொல்கிறார்கள் அப்படின்னாக்கா, நான் அதை சொல்லவில்லை, ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறார்கள் கள்ள உபதேசம். ஏனென்றால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானோரை குறித்து தான் இந்த பைபிள் வேதத்திலே ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லாம் மையப்பொருளாக வைத்திருக்கிறது, அதில் இருக்கிறது. அதை அறியாதபடிக்கு உணராதபடிக்கு அவர்கள் தங்கள் சுய கற்பனையிலே ஒரு கொள்கையை உருவாக்கி அதை மக்கள் மத்தியிலே போதித்து இன்னைக்கு அது உலகம் முழுவதும், இன்னைக்கு உலகம் முழுவதும் 8 மில்லியன் மக்கள் அதில் உறுப்பினராக இருக்கிறார்களாம். அன்பாவில்லை, இன்றைக்கு இதே போல மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஆண்டவர் சொன்னது இன்றைக்கு நாம் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். சமீபத்தில் ஒரு காரியத்தை நான் பார்த்தேன் செய்திகளிலே. ஒரு ஊரில் ஒருத்தர், ஒரு பிஷப்பு ஒரு சபையை நிறுவியிருக்கிறார். அந்த சபை ராபோஜனம் கொடுக்கும் பொழுது அந்த மதுபானங்களை கொடுப்பது, குடிப்பது, நல்ல ஆராதனை பண்ணுவது. அப்போ இந்த குடிகாரர்களெல்லாம் சபைகள் வெறுத்து ஒதுக்குகிறது. அதனால் குடிகாரர்களுக்காக நான் ஒரு சபையை உருவாக்குகிறேன், அவர்களெல்லாம் என்னுடைய சபையிலே அங்கத்தினராக வாருங்கள், நாம் ஆண்டவரை ஆராதிப்போம் குடித்து விட்டு என்று சொல்லி அந்த பிஷப்பு குடித்துட்டு எல்லாருக்கும் குடிக்க கொடுக்குறாரு. அவர்களும் ஒர்ஷிப் செய்கிறார்கள், ஆராதனை செய்கிறார்கள், செய்தி கொடுக்கிறார்கள், அதையும் ஃபாலோ பண்ணுறாங்க. அநேக மக்கள் அதையும் ஃபாலோ பண்ணி வராங்க. இப்படி ஒவ்வொருவர்களும் வேதத்தை சரியான விதத்தில் புரிந்து கொள்ளாமல் அவரவர்களுடைய கற்பனைகளை என்ன செய்கிறாங்க, உபதேசங்களாக போதிக்கிறார்கள். இப்படி இன்னொரு இடத்துல அமெரிக்காவில நடக்குது. இயேசு ஆண்டவர் நிர்வாணமாக சிலுவிலே தொங்கினார், அவரை நிர்வாணமாக தான் நாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நிர்வாணமாக ஆராதிக்கிறார்கள். அதையும் டிஸ்கவரி சேனல்ல தான் நான் பார்த்தேன். இதெல்லாம் பார்த்து அசந்து போனேன். அன்பானுலே, இன்னைக்கு கிறிஸ்துவர்களுக்குள்ள எத்தனை டினாமினேஷன், எத்தனை பிரிவுகள், எத்தனை கொள்கை ரீதியாக நாம் வேறுபட்டு இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கையில பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த கொள்கை எல்லாம் யாரால் போதிக்கப்பட்டது? இன்னைக்கு பைபிள் என்ன கொள்கையை சொல்லி இருக்கிறது? திருத்துவ கொள்கை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், இந்த உலகத்துல நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வசிக்க வேண்டும், எப்படியாக நம்மை இந்த உலகத்தில் இருக்கும்போது தகுதிப்படுத்தி கொண்டு இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தில் மாறி நாம் அந்த பரலோக ராஜ்யத்தை எட்ட வேண்டும் என்று தெல்ல தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒவ்வொரு கொள்கை ரீதியாக நாம் பிரிந்து கிடக்கிறோம். எனக்கு உண்மையிலே இதை நான் ரொம்பவும் வேதனையாக சொல்கிறேன். இந்த கொள்கை ரீதியில பிரிந்து கிடக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய கொள்கையை ஃபாலோ பண்றோமா? இயேசு ஆண்டவர் என்ன கொள்கையை இங்கு நாம் நமக்கு முன்வைத்து போனார்? இயேசு ஆண்டவர் தம்முடைய அடிச்சுவடுகளை தான் நமக்கு முன்வைத்து போனார். இயேசு ஆண்டவர் நமக்கென்று தன்னுடைய அடிச்சுவடுகளை முன்வைத்து போனார் என்று பேதுரு புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். பாருங்க, அவர் மாதிரியை பின்வைத்து போனார். அந்த மாதிரி தான் நமக்கு கொள்கை. அவருடைய மாதிரி தான், லைஃப் ஸ்டைல் தான் நமக்கு எல்லாமே. அப்ப அதன்படி நடக்கிறோமா? நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்னு சொல்றார். அந்த பரிசுத்தம் தான் நமக்கு மாதிரி. ஏக சிந்தை, அவர் ஒரே சிந்தையில் இருந்தார். பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே எனக்கு போஜனம் என்றார். இப்படி ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும் என்று சொன்னார். இதெல்லாம் ஏன் சொன்னார்? நம்ம எந்த கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒருத்தர் என்னென்னோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ கொள்கையின் ரீதியில நாம் எதையும் வாயால சொல்ல எனக்கு முடியல. எத்தனை கொள்கைகள், எத்தனை பிரிவுகள். ஒரு இந்து மனுஷன்ட போய் நம்ம சத்தியத்தை சொல்லும்போது உங்களுக்குள்ள ஏன் இப்படி பிரிவுன்றாங்க. ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார், அது அடுத்தது. ஆனால் நாம் எந்த கொள்கைகளை பின்பற்றுகிறோம்? அன்பான்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனுஷனுடைய கற்பனைகளால் ஏற்பட்ட ஒரு கொள்கைக்கு ஒரு சிலர் சொல்றாங்க, மருந்தே சாப்பிடக்கூடாது, மருந்து சாப்பிட்டா அவ்வளோதான், நீனு ஆண்டவர் பாவம் செஞ்சதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் நகை போட்டேன்னா நீ பாவம் செஞ்சுட்ட அப்படின்றாங்க. ஒரு சிலர் நகை போடலன்னா நீனு பாவம் செஞ்சுட்டேன்றாங்க. அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக சொல்லும்போது ஒருத்தவங்க என்னன்னோ சத்தியத்தை ஆண்டவர் முகத்தை அல்ல இருதயத்தையே பார்க்கிறார். அன்பானே, அந்த இருதயத்தை பார்க்கிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயரால நாம் அவர் சொல்லி கொடுத்த இந்த சத்தியத்தின் வேதம் நம்ம கையில் இருக்கிறது. அந்த கையில் இருக்கிற வேதத்தை நாம் உண்மையிலே அழகாக படித்து புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த ஆண்டவர் மத்தேயு 15:9 சொல்லப்பட்டு மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது. தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கி வருகிறோம். நம்பாமலே தேவனுடைய கற்பனை என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம், அதை விளங்கிக் கொள்வோம், அதை அடிப்படையிலே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் பாரம்பரியத்தில் நாங்கள் ஊறியிருக்கிறோம். அதிலிருந்து எங்களை விடுதலையாக்கி உம்முடைய கற்பனை, உம்முடைய கட்டளை என்னவோ அதன்படி நாங்கள் கடைபிடித்து வாழ்கிற கிறிஸ்துவலாக இருக்க என்னையும் எங்களையும் உதவி செய்யுங்க. எங்களை வழி நடத்துங்க. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கவும், எங்களை சிந்தித்து பார்க்கவும், ஆண்டவரே உம்முடைய வழியின்படி நடக்கும், உம்முடைய அடிச்சொல்லை பின்பற்றக்கூடிய கிறிஸ்துவலாக, ஏக சிந்தை உள்ள கிறிஸ்துவலாக எங்களை மாற்றுங்க. ஆசீர்வாதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ. அன்பானே.

நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடத்தில் வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார், தமது கரங்களால் அணைத்துக் கொள்வார். அநேக நம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் இயேசு மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர், கடைசி வரை நம்மோடு கூட நிற்பவர். அவர் நாமம் வல்லமையும் அதிகாரமும் உடையது. அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவர் வார்த்தையில் வளரும் போது கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமையும் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகமும் அதில் உள்ள பிரச்சனைகளும் தற்காலிகமானது, இயேசுவே நிரந்தரமானவர். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தமாவோம். கட்டுகள்

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கடந்த நாட்களெல்லாம் நம்மை பாதுகாத்து நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை காண செய்த கிருபைகளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 1:29. அப்பொழுது ராஜா, உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன் என்பதை என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆணையிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீது பத்சேபாலிடத்திலே சாலமோனை குறித்து சொன்ன வார்த்தை. இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். தாவீது வயது சென்றவனாகிறான். இப்பொழுது தாவீதின் வீட்டிலே பிறந்த அதோனியா என்பவன் என்ன செய்கிறான் என்றால், அவனே தன்னை உயர்த்தி அடுத்து நான் தான் ராஜாவாவேன் என்று சொல்லி அவனுக்கு முன் ஓடுவதற்கு சிலரை சம்பாதிக்கிறான். மற்ற எல்லா சகோதரர்களையும் விருந்துக்கு அழைப்பித்து தன்னை ஒரு ராஜாவாக முன்னிறுத்தும்படி செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான். இந்த நிலையிலே தான் 1 அதனுடைய 10 சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசி ஆகிய நாத்தானையும் பெனாயாவையும் பராக்கிரமசாலிகளையும் தன் சகோதரனாகிய சாலமோனையும் அழைக்கவில்லை. இந்த அதோனியா விருந்து வைத்து எல்லா ராஜகுமாரர்களை அழைக்கும் போது சாலமோனை அழைக்கவில்லை. சாலமோன் அழைக்கப்படவில்லை. இப்பொழுது இந்த செய்தி ராஜாவுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அப்பொழுது ராஜா சொன்ன வார்த்தை தான் இது. என்ன சொல்லுகிறார்? எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே. ஆணையிட்டபடியே என்று சொல்லும் போது இதற்கு முன்னாகவே தாவீது இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். இந்த நாளில என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை இதுதான். சாலமோன் பிறப்பதற்கு முன்னமே கர்த்தர் தாவீதின் இடத்துல சொல்லிவிட்டார், உனக்கு பின் உன் குமாரன் இந்த ஸ்தானத்தில் இருப்பார் என்று. அப்படி என்றால் நம்மை குறித்த வார்த்தையானது நாம் பிறக்கும் முன்னமே குறிக்கப்பட்டு இருக்கிறது. சாலமோன் பிறந்த பின்பு அந்த வார்த்தை உரைக்கப்பட்டது. பத்சேபாள் இடத்துல தாவீது சொல்லுகிறார், நான் உனக்கு ஆணையிட்டு இருக்கிறேன் அல்லவா, எனக்கு பின் சாலமோன் தான் இருப்பான் என்று. அப்படி என்றால் பிறக்கு முன் குறிக்கப்பட்டது, பிறந்த பின்பு உரைக்கப்பட்டது. இப்பொழுது அதோனியா எல்லாருக்கும் விருந்து வைத்து எல்லாரையும் அழைத்த போது சாலமோனை அழைக்கவில்லை. அழைக்கவில்லை என்று சொல்லும் போது அது இன்னும் சொல்ல வேண்டுமானால் சாலமோன் இந்த இடத்திலே நிராகரிக்கப்படுகிறான். சாலமோன் பிறக்கு முன்னமே வார்த்தை குறிக்கப்பட்டது, சாலமோன் பிறந்த பின்பு வார்த்தை உரைக்கப்பட்டது. அப்படியானால் இப்பொழுது சாலமோன் நிராகரிக்கப்பட்ட போது தாவீது சொல்லுகிறார், இன்றைக்கே நான் இதை செய்து தீர்ப்பேன் என்று. சாலமோன் நிராகரிக்கப்பட்ட போது வார்த்தை உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில நிராகரிக்கப்பட்ட தள்ளப்பட்ட அனுபவத்தினால சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, உங்களுக்கான நற்செய்தி இதுதான். நீங்கள் பிறக்கு முன்னமே உங்களுக்கான வார்த்தை குறிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பிறந்த பின்பு அது உங்களுக்காய் உரைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உங்கள் காதுகளிலே கேட்கப்படின கர்த்தருடைய வார்த்தை. இன்று நீங்கள் நிராகரிக்கப்படுகிறீர்களே, ஆனால் இயேசுவின் நாமத்திலே இதன் மறுபக்கத்தை சொல்லுகிறேன், நீங்கள் நிராகரிக்கப்படும் போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எனக்காய் குறிக்கப்பட்ட எனக்காய் உரைக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை உறுதிப்படுத்தப்பட போகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். தாவீது நிராகரிக்கப்பட்டான் அல்லவா. தாவீதின் தகப்பன் தன் பிள்ளைகளை எல்லாம் சாமுவேலுக்கு முன்னாக கொண்டு வந்த போது தாவீதை அழைக்கவில்லை. ஆனால் நிராகரிக்கப்பட்ட அன்றைய தினமே தாவீதுக்காக குறித்த உரைத்த கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய வார்த்தை உறுதிப்படுத்தப்பட்டது. அதன் அடையாளம்தான் அவன் மேல அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது. இந்த நாளிலே நீங்கள் நிராகரிக்கப்பட்டதை குறித்து கலங்க தேவையில்லை. குறித்தது உரைத்தது உறுதிப்படுத்தப்படும். வேதம் சொல்லுகிறது 1 Kings 1:46, அல்லாமலும் சாலமோன் ராஜாங்கத்துக்குரிய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறான். குறிக்கப்பட்டது உரைக்கப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டு நிறைவேறுகிறது.
இந்த நாளில என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். நமக்காய் குறிக்கப்பட்ட வார்த்தை, நமக்காய் உரைக்கப்பட்ட வார்த்தை, நமக்காய் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தை, அது நிறைவேறும். நம்மை அதற்கு சாட்சியாய் தேவன் வைப்பார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இந்த நாளிலே எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காய் நீர் குறித்தது, எங்கள் காதுகள் கேட்க நீர் உரைத்தது, அதை நீர் உறுதிப்படுத்துவீர், அதை நிச்சயம் நிறைவேற்றுவீர். அப்பா, இந்த நம்பிக்கையிலே முன் செல்ல கிருபை செய்யும், ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்தும். ஆண்டவரே, சாலமோனை அந்த ஸ்தானத்துல நீர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படி அவனை வைத்தது போல, ஆண்டவர், நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தருடைய ஆவியானவரை நீர் நிறைவேற்றி அந்தந்த நிலையிலே நம்முடைய பிள்ளைகளை சாட்சியாய் வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

0: பரிசுத்த ஆவியே இறங்கி வந்திரே.
1: ஆவியானவரே, உங்க பலத்தினால உங்க வரங்களால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நீதிமொழிகள் 19:17. ஒருவர் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு செல்வாரானால் அவர் செய்ய வேண்டிய முதல் வேலை அவர் தன்னுடைய நாட்டு பணத்தை தான் செல்ல இருக்கும் நாட்டு கரன்சியாக மாற்ற வேண்டும். உதாரணத்திற்கு இந்தியாவிலிருந்து ஒருவர் அமெரிக்க தேசத்துக்கு செல்வாரானால் இந்திய ரூபாயை அவர் அமெரிக்க டாலராக மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அவர் அங்கு சென்று எதையும் வாங்க முடியும், தன் தேவைக்கு அதை பயன்படுத்த முடியும். அதே போல நாம் நம்முடைய பணத்தில் 1 ரூபாய் நாணயத்தை கூட பரலோகத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. ஆனால் நாம் அவற்றை இவ்வுலகத்திலேயே பரலோக கரன்சியாக மாற்றிக்கொள்ளலாம். அதே போல நாம் பரலோக நாட்டிற்கு செல்லும் போது நம்முடைய நாட்டு ரூபாய் நாணயங்கள் அங்கே பயன்படாது. ஆகவே நாம் அங்கு போவதற்கு முன்பாக நம்முடைய பணத்தை பரலோக கரன்சியாக மாற்ற வேண்டும். அதுதான் இப்பூமியில் நாம் செய்யும் நற்கிரியைகள். நாம் செய்யும் தான தர்மங்கள் நமக்கு பரலோகத்தில் மிகுந்த பொக்கிஷத்தை நம்முடைய கணக்கிலே கொண்டு சேர்க்கும். ஆகவே நாம் நன்மை செய்யவும் தான தர்மங்கள் செய்யவும் மறந்துவிடக் கூடாது. ஒருமுறை ஐஸ்வர்யமான வாலிபன் ஒருவன் இயேசுவிடம் வந்து, நல்ல போதுகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இயேசு கிறிஸ்து அவனிடம், அவன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க பரலோக ராஜ்யத்திற்கு வருமுன் அவன் பணத்தை பரலோக கரன்சியாக மாற்ற வேண்டும் என்று சொன்னார். ஆம், உனக்குள்ளதை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோக ராஜ்யத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்றார். ஆனால் அவனுக்கோ தன் பணத்தை நற்கிரியைகளாக மாற்ற மனமில்லாமல் திரும்பச் சென்று விட்டான். ஆனால் கொர்னேலியு என்ற 100 அதிபதி மிகுதியான தான தர்மங்களை செய்தார். அவருடைய ஜபங்களும் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவருடைய சந்நிதியிலே போய் சேர்ந்தது. அதே போல துர்க்காள் எனப்பட்ட சீஷி நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாக செய்தாள். தான் வசித்த யோப்பா பட்டணத்தில் இருந்த விதவைகளுக்கு அங்கிகளையும் வஸ்திரங்களையும் செய்து கொடுத்தாள். தேவனுடைய ராஜ்யத்தில் மிகுந்த பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தாள். ஆகவே அவள் வியாதிப்பட்டு மரித்தும் திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்டாள். ஆம் பிரியமானவர்களே, நாம் இவ்வுலகத்தில் செய்யும் நன்மைகள் தான் நமக்கு மிகுந்த பொக்கிஷத்தை பரலோகத்திலே சேர்த்து வைக்கும். இம்மையிலும் தேவன் அவைகளை நமக்கு திரும்ப கொடுப்பார். ஆகவே நம்முடைய பொருளாதாரம் எப்படி இருந்தாலும் நம்மால் இயன்றதை பிறருக்கு செய்யும் போது பரலோகத்தில் நம்முடைய பலன் அதிகமாக இருக்கும். ஆகவே நன்மை செய்யவும் தான தர்மங்கள் செய்யவும் மறவாதிருப்போம். அப்பொழுது தேவன் நம்மை மிக அதிகமாக ஆசீர்வதிப்பார்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளியிருக்கிற ஜீவ வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 1:11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் தம் சொல்லிய வார்த்தைகளை நிறைவேற்றுகிற நாளாயும் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்களை ஆசிர்வதிக்கிற நாளாகவும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கிறார். அனைவருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நேரிட்ட துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சரீர பலவீனங்கள், வியாதி, நஷ்டங்கள், இழப்புகள் இவற்றின் மத்தியில் நீங்கள் நினைக்கலாம், நம்முடைய நிலை இப்படியே தான் இருக்குமோ, மாற்றமும் ஆசிர்வாதமும் சுகமும் இல்லையோ, எத்தனை ஆண்டுகளாய் மாதங்களாய் இதிலேயே நாம் உழன்று கொண்டிருக்கிறோமே, கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டாரா, பதில் தருவாரா, எப்பொழுது விடியும் என்று விடியலுக்காய் காத்திருக்கிற ஜாமக்காரரை போல் பகலிலும் இரவிலும் இதையே சிந்தித்து துக்கித்து கொண்டு இருக்கிறவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் நற்செய்தி அறிவிக்கிறார். நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலையிலேயே அப்படியே விடுகிற தேவன் இல்லை. அவர் தலையாக்குகிற தேவனாய், அடிகளை உறுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று உரைக்கிறார். அவரின் வார்த்தையை விசுவாசித்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வேதத்தில் அநேகரை கர்த்தர் 1000 மடங்கு உயர்த்தி ஆசிர்வதித்து இருக்கிறார். அவர்களில் ஒரு சிலரின் விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதத்தை குறித்து பார்ப்போம். முதலாவதாக வீடு வாசலை விட்டு புறப்பட்டவனை ஆசிர்வதித்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12 வாசிக்கையில், அங்கே கர்த்தர் ஆபிரகாமிடம், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படும்படி சொல்கிறார். கீழ்ப்படிந்து ஆபிரகாம் அப்படியே புறப்படுகிறதையும், 13 ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான், ஆசிர்வதிக்கப்பட்டான் என்றும், 13:6 அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாததாக இருந்தது, அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்தது என்றும் வாசிக்கின்றோம். ஆபிரகாம் கர்த்தரின் வார்த்தையை முழு விசுவாசத்துடன் இருதயத்துடன் நம்பி தனியாளாய் எல்லாவற்றையும் விற்று சென்றான். 1000 மடங்கு ஆசிர்வதிக்கப்பட்டான். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் அநேக இழப்புகளை, ஏமாற்றங்களை, நஷ்டங்களை சந்தித்து இருப்பீர்கள். ஆனால் அவை எல்லாவற்றிலும் அப்படியே உங்களை கர்த்தர் கடந்து போகும்படி விடாமல் கைதூக்கி காப்பாற்றி உங்கள் அடிகளை உறுதிப்படுத்துகிறவராய் இன்றைக்கு உங்கள் மத்தியில் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இடம் கொள்ளாது போகும் மட்டும் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று. ஆகவே நெருக்கப்படுகிற சூழ்நிலைகளை விட்டு ஆபிரகாமை போல வெளியே வந்து கர்த்தரையே நோக்கி பார்த்து விசுவாசித்து நடக்கும்போது ஆபிரகாமின் ஆசிர்வாதங்களை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். இரண்டாவதாக வெறுங்கையாய் புறப்பட்டவனை ஆசிர்வதித்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28 நாம் வாசிக்கையில், அங்கே யாக்கோபு தன் தகப்பனால், சர்வ வல்லமையுடைய தேவன் உன்னை ஆசிர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணுவார் என்ற ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டவனாய் வெறுங்கையாய் தன் இனத்தாரை விட்டு பிரிந்து போகிறான். நடுவிலே அநேக போராட்டமான சூழ்நிலைகளை சந்தித்தாலும் வார்த்தையை விசுவாசித்து முன்னேறி செல்கிறான். 32:10 நான் கோலம் கையுமாய் கடந்து வந்தேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என்கிறான். திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனாய் விருத்தியடைந்தவனாய் கர்த்தர் யாக்கோபை ஆசிர்வதித்தார். உங்களின் வாழ்க்கையிலும் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் உங்களை ஆசிர்வதித்து பேசிய வார்த்தைக்கு எதிர்மறையாக காணப்படலாம். யாக்கோபை போல சூழ்நிலைகளை உதறி தள்ளிவிட்டு

வார்த்தையை விசுவாசித்து முன்னேறி சென்றதைப் போல விசுவாசத்தில் முன்னேறி செல்லுங்கள். சூழ்நிலைகளை உதறி தள்ளுங்கள். அப்பொழுது நீங்களும் எல்லாவற்றிலும் நிறைவாய் இரு பரிவாரங்களுடன் விருத்தியடைகிற ஆசீர்வாதத்துக்குள் நடத்தப்படுவீர்கள். மூன்றாவதாக விதையோடு புறப்பட்டவனை ஆசிர்வதித்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் கேராரிலே பெரும் பஞ்சம் காணப்பட்டது. அப்பொழுது கர்த்தர் ஈசாக்கிடம், இந்த கேராரிலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்றும் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்றும் ஆசிர்வதிக்கிறார். ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பஞ்சகாலத்தில் விசுவாசத்துடன் விதை விதைக்கிறான். கர்த்தர் அவன் விசுவாசத்தை அந்த வருஷத்திலேயே அவனுக்கு 100 பலன் தரும்படி ஆசீர்வதிக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆகும்படி கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையில் உங்களை சுற்றி பற்றாக்குறை, பஞ்சம், வறுமை போன்றவற்றிலும், வறண்டு போன சூழ்நிலைகளின் மத்தியிலும், வியாதியினால் மனமுடைந்தும் சரீரத்தில் பலனற்றும் விசுவாசமாகிய விதையை விதைக்க முடியாத அவிவிசுவாசமாகிய தரிசு நிலமாக உங்கள் இருதயம் இன்றைக்கு காணப்படுகிறதா? எந்த நன்மையும் விளையாமல், பெற்றுக்கொள்ள முடியாமல் விரக்தியில் உள்ளீர்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று. ஆகவே கர்த்தரின் வார்த்தையை, வாக்கு தத்தங்களை விசுவாசியுங்கள். சூழ்நிலைகளாகிய வறண்ட பூமியை ஈசாக்கு உழுதுதை போல உழுது போடுங்கள். அதாவது அவிவிசுவாசத்தை களைந்து விசுவாச வார்த்தைகளை விதையுங்கள். நீங்களும் 100 ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் என கருமையானவர்களே, நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளை விட்டு ஆபிரகாமை போல வெளியே புறப்படுங்கள். யாக்கோபை போல மேற்கொள்ளுங்கள். ஈசாக்கை போல வறண்ட சூழ்நிலைகளை, அவிவிசுவாசங்களை உழுது விசுவாசத்தை விதைத்து பண்படுத்துங்கள். இவை எல்லாவற்றிலும் கர்த்தரை உங்களை முன்னிறுத்தி நிலை கொண்டு செயல்படுவீர்களானால் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் நீங்கள் 1000 ஆசீர்வதிக்கப்பட்டு சாட்சிகளாய் கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் இப்படிப்பட்ட வறண்ட சூழ்நிலைகளில் கைவிடப்பட்ட நிலையில் போராட்டங்களை மேற்கொள்ள முடியாமல் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் முழுவதும் ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களையும் உங்கள் சூழ்நிலைகளையும் உழுது பண்படுத்தி பயிரிட்டு 1000 ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: வழிகளை சோதித்து பாருங்கள் என்ற தலைப்பில் சகோதரன் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: எல்லாரும் இருக்கிற இடத்துல வேதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். புலம்பலின் புஸ்தகம் அதனுடைய மூன்றாவது அதிகாரத்தின் 40வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். புலம்பல் 3வது அதிகாரம் அதனுடைய 40வது வசனம்.
2: நாம் நம்முடைய வழிகளை சோதித்து அறிந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம்.
1: நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். ஆண்டவர் சமூகத்தில் வார்த்தைக்காய் காத்திருந்த போது கர்த்தர் இந்த வார்த்தையை காண்பித்து இந்த வார்த்தையினூடாய் உணர்த்தி பேசி கொண்டிருந்தார். இந்த நாட்களிலே சபை செய்ய வேண்டிய காரியம் அல்லது சபையினிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிற காரியம், கடந்த வாரங்களில் கர்த்தர் அதே தான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் அதே தான் நம்மிடத்தில் ஆமே தேசத்தில் என்ன நடக்க போகிறது, எப்படிப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரப்போகிறது, அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்ல போகிறாங்க, பிரேக்கிங் நியூஸ்ன்னு வந்தாலே எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும். என்ன சொல்ல போகிறாங்க தலைவர்கள், என்ன சொல்ல போகிறாங்க முதலமைச்சர், என்ன சொல்ல போகிறார் பிரதமர், என்ன சொல்ல போகிறார் டாக்டர்ஸ் பேட்டி கொடுக்கும்போது, என்ன சொல்ல போகிறாங்க, என்ன சொல்ல வராங்க, இதை இது நம்முடைய எதிர்பார்ப்பு முழுவதும் இப்படி போய் கொண்டிருக்க பரலோக தேவனுடைய எதிர்பார்ப்பு சபை மேலே இருக்கிறது. இந்த நாட்களிலே கர்த்தர் சபைக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இந்த நாட்களிலே சபை செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் என்னவென்றால், நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும், கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். இது எரேமியா பாடின புலம்பல். புலம்பிட்டு இருப்பார், ஒவ்வொரு காரியத்தையும் புலம்பி புலம்பி சொல்லியிருப்பார். இந்த 3வது அதிகாரம் கொஞ்சம் பெரிய அதிகாரம். இதுல 2 வார்த்தைகளை கூட காண்பித்து ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 8வது வசனத்தையும் அதனுடைய 22-23 வசனங்கள் ஆகிய இந்த 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம்.
2: நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார், அவைகள் காலைதோறும் புதியவைகள்.
1: நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும், எரேமியா தன்னுடைய வேதனையை சொல்றார் பாருங்க, நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும், 8வது வசனம், நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜபத்திற்கு வழியை அடைத்து போட்டார். அது புரியும்படியா சொல்லணும்னா, நான் இவ்வளவு சொல்லியும் அவர் கேட்க மாட்டேங்கிறார், ஜபத்துக்கு வழியை அடைத்து போட்டார், பதில் வரல. இன்னைக்கு இந்த காலத்துல நமக்குள்ள எழும்புகிற மிகப்பெரிய கேள்விகளில் ஒன்று இதுதான். எவ்வளவோ ஜபிக்கிறோம், அநேகர் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, ஃபாஸ்டிங் இருந்து ஜெபித்து பார்க்கிறோம், நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிறோம், கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறோம். நாம் சத்தமிட்டு கூப்பிட்டோம், கதறி ஜெபிக்கிறேன், என் மார்பில் அடித்து ஜெபிக்கிறேன், இப்படி ஜெபித்தோம். ஜெபித்தாச்சு நாளைக்கு காரியம் மாறும்னு பார்த்தா இல்லையே, நிலைமை இன்னும் எதிர்பார்ப்புக்கு மேலாய்தான் போய் கொண்டிருக்கிறதே. நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். இப்படி நிறைய காரியங்களை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றார் பாருங்க, 22-23 வாசியங்கள்.
2: நான் நிர்மூலமாகாதிருக்கிறது,
1: நான் நிர்மூலமாகாதிருப்பது
2: கர்த்தருடைய
1: கிருபையே,
2: அவருடைய
1: இரக்கங்களுக்கு முடிவில்லை,
2: அவைகள் காலைதோறும் புதியவைகள்.
1: நல்ல கவனமா கேளுங்க, இங்க ஒரு காரியத்தை தெளிவாய் அறிந்து கொள்ள முடிகிறது, கண்டுகொள்ள முடிகிறது. என் ஜபத்துக்கான பதில் வரவில்லையே தவிர கிருபையை தரத அவர் நிறுத்தல. ஆண்டவர் என்றென்றைக்கும் என்னை கைவிடுவதுதான் அவருடைய சித்தமா இருக்குமானால் கிருபை வரும் வாசலையும் அவர் அடைத்து போட்டிருப்பார். என் ஜபத்துக்கான பதில் வரவில்லை, ஆனா கிருபை வந்துட்டு இருக்கு, எனக்கு வேண்டிய கிருபை காலை தோறும் புதிய கிருபை. கடந்த நாள்ல ஒரு பிரேசன் வர்ஷிப்ல நான் இந்த வார்த்தையை சொன்னேன், வெளியே இறங்கி பார்த்தா எல்லா கடைகளுமே அடைக்கப்பட்டிருக்கும், எல்லாம் லாக்டவுன், எல்லாமே அடைக்கப்பட்ட நிலைமை. ஆனா வானத்தின் வாசல் மட்டும் நமக்காக இன்றும் திறக்கப்பட்டிருக்கிறது, கிருபையின் வாசல் மட்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. என் ஜபத்துக்கான பதில் வரவில்லை, ஆனால் கிருபையை கர்த்தர் தந்து

0: கொண்டிருக்கிறார். என்ன ஆண்டவரே, இது நான் இப்படி நடக்க வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில், சபையில, தேசத்துல இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்யணும். நான் இவ்வளவு ஜெபித்தோம், என் ஜெபத்துக்கான பதிலை கொடுக்காமல் ஒவ்வொரு நாளும் புது புது கிருபைகளை தந்து கொண்டே இருக்கிறீரே, ஆமேன். ஏன் என்று கேட்டால், கீழே படித்து கொண்டு வரும்போதுதான் 40வது வசனத்துல இந்த வார்த்தையை பார்க்க முடியும். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நல்ல கவனமா கேளுங்க, விசேஷமா இந்த நாட்களிலே நாம் எதிர்பார்த்த பதில்கள் வரவில்லை, ஆனால் கிருபையை தேவன் தந்து கொண்டிருக்கிறார். எதற்காக தேவன் கிருபையை தந்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து சோதித்து கர்த்தரிடத்தில் திரும்பும்படியாக, கர்த்தரிடத்தில் திரும்பும்படியாக. ஜபத்துக்கான வழியை ஏன் அடைத்து போட்டார்? அவரால் செய்ய முடியாதது என்பதல்ல, அவர் சபையை சுத்திகரிக்க விரும்புகிறார். இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபையை சுத்திகரிக்காமல், பூரணப்படுத்தாமல், பரிசுத்தமாக்காமல் அவர் நம்மை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி என்றால் இந்த நாட்களில் காலை தோறும் புதிய கிருபைகளை தேவன் நமக்கு தந்து கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? காரணம் ஒன்றுதான், இந்த கிருபைகளை அவன் புத்தி உள்ளவன், எவன் ஞானவானோ அவன் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ள கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். என்ன தெரியுமா செய்யணும்? இந்த நாட்களிலே நாம் நம்மை ஆராய்ந்து, நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பணும். தாவீது சொன்னான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் அதிகமாய் அமர்ந்திருக்கும்படியான சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? ஜெபித்துட்டு மட்டும் இருந்தா போதுமா? ஜெபத்துக்கான வழி திறக்கும். நான் என் வழிகளை மாற்றினால், என் வழிகளை நான் மாற்றும்படியாக எனக்கு தேவன் தருகிற தருணம் தான் கிருபை. அவர் பாவங்களுக்கு தக்கதாய் நமக்கு செய்யவில்லை, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் அவர் நமக்கு கிரியை செய்ய ஆரம்பித்திருப்பார் என்றால் நம் என்றோ மடிந்திருப்போம், காணாமலே போயிருந்திருப்போம். ஆனால் பாவங்களுக்கு தக்கதாய் செய்யாமல் அவர் இரக்கம் உள்ளவராய் நம்ம கிருபை பாராட்டுகிறார் என்றால், எதற்காக கிருபை பாராட்டுகிறார் என்பதை சபை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வழிகளை ஆராய்ந்து சோதித்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்பணும். கர்த்தரை விட்டு தூரமாய் கொண்டு போகிற எல்லா வழிகளும் பொல்லாத வழிகள். கர்த்தருக்கு முதுகை காண்பிக்க வைக்கிற எல்லா வழிகளும் பொல்லாத வழிகள். கர்த்தரை தேட விடாதபடிக்கு நம்மை இழுத்து கொண்டு செல்லுகிற எல்லா வழிகளும் பொல்லாத வழிகள். இளையகுமாரன் அவன் குறைவுபட ஆரம்பித்தான். ஒண்ணுமே இல்லை இப்போ அவனுக்கு. பன்றிகளுக்கு வைக்கப்பட்ட தவிடு கூட அதை அவன் சாப்பிட மனதா இருந்தான், ஆனால் அதுவும் அவனுக்கு கிடைக்கவில்லை. இந்த சூழ்நிலையில வேதம் சொல்லுகிறது, அவனுடைய புத்தி தெளிந்து அவன் தன் நிலை உணர்ந்து அறிக்கை செய்து தன் தகப்பனிடத்தில் திரும்பினதை லூக்கா 15வது அதிகாரத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. பாருங்க, இப்படிப்பட்ட சிச்சுவேஷனை, இப்படிப்பட்ட சூழ்நிலையை அவன் சரியாய் பயன்படுத்தினான். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், கிருபையை சரியாக பயன்படுத்தினான். கிருபையை விருதாவாக்காதவன், கிருபையை விருதாவாக்க விரும்பாதவன், தருணத்தை சரியாய் பயன்படுத்த விரும்புகிறவன் தன் நிலை உணர்ந்து தன் தகப்பனிடத்தில் திரும்புவான். ஆமென். கர்த்தரிடத்தில் திரும்பினான். இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியம், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் இதுதான். ஜெபித்து கொண்டு மட்டும் இராமல் கண்ணீரோடு ஜெபிக்கணும், அழிகிற ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்கணும், தேசத்தின் பதட்டமான சூழ்நிலை மாற ஜெபிக்கணும். ஜெபத்தை குறைச்சிடக்கூடாது, ஜெபிக்காம நிர்விசாரமா இருந்துவிடக் கூடாது. இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியா வரும். ஆனா உன் காரியம் கஷ்டமாயிரும். இப்படிதான் கதை சொல்லி இருக்கிற இந்த காலத்தில் அழுது ஜபிக்கணும். ஆனா அதே வேளையில அழுது ஜபிப்பதோடு நிறுத்தி விடாமல் நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து சோதித்து ஹல்லேலூயா கர்த்தரிடத்துல திரும்பணும். நெகேமியா புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரம், நெகேமியா 8வது அதிகாரத்துல எருசலேமின் அலங்கம் எல்லாம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு ஜனங்கள் எல்லாரும் கூடி நிற்கிறாங்க. தண்ணீர் வாசலுக்கு முன்பாக கூடி நிற்கிறார்கள். ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, வேதபாரர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அப்பொழுது மோசே மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண புஸ்தகம் கொண்டு வரப்படுகிறது. நல்ல கவனமாக கேளுங்க, எஸ்ரா என்ன செய்கிறான்? 5வது வசனத்தை வாசிங்கள். 8:5,
1: எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள்.
0: எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். எந்த புஸ்தகம்? அன்று நியாயப்பிரமாணம் இவைகள் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. இன்றைய காலத்தில் சொல்ல வேண்டுமானால் கர்த்தருடைய புஸ்தகம், கர்த்தரால் அருளப்பட்ட, கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம். அன்று மோசை மூலமாய் கர்த்தர் எழுதி கொடுத்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவன் திறந்தான். நல்ல கவனமா கேளுங்க, அவன் திறந்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். எஸ்ரா எங்க நிற்கிறான்? ஜனங்களுக்கு மேலே உயரமான ஒரு இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி ஜனங்களுக்கு முன்பதாக புஸ்தகத்தை திறந்தான். ஒரு பிரசங்க பீடம் ஒரு உயரமான இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. எஸ்ரா அதுக்கு மேல நிக்கிறான், ஜனங்கள் கீழே நிக்கிறாங்க. சர்ச்சில் அப்படிதானே வந்து அந்த செட்டப்ல தான் சர்ச்சிலே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நல்ல கவனமா கேளுங்க, அந்த உயரமான இடத்துல இந்த புஸ்தகம் வைக்கப்பட்டு புஸ்தகம் திறக்கப்பட்டதும் ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. நல்ல கவனமா கேளுங்க, எதற்காக இந்த வார்த்தையை நான் அழுத்தி திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப நாம் செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் உண்டு. இதை உயரமாகவும் நம்மை கீழே வைக்கணும். நம்முடைய வாழ்க்கையில முதல்ல இதை உயர்த்தணும். எஸ்ரா என்ன செய்கிறான்? 4வது வசனம், வேத பாரகராகிய எஸ்ரா அதற்கென்று ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். 5வது வசனம், எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். இது மேல நிக்கணும், நாம கீழே நிக்கணும். வசனம் மேல நிக்கணும், நாம கீழே நிக்கணும். 2வது, வசனத்துக்கு முன்பாக நாம வந்து நிக்கணும். வேத புஸ்தகத்துக்கு முன்பாக நாம வந்து நிக்கணும். வசனத்துக்கு முன்னே நாம வந்து நிக்கணும். நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து சோதித்து கர்த்தரிடத்தில் திரும்ப நாம் வேற எதற்கு முன்னாடியும் போய் நிக்க கூடாது. கர்த்தர் நம் கையில் கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு முன்பதாக வந்து நிற்க வேண்டும். யாக்கோபு 1வது அதிகாரம் 22-23 வசனங்களை நீங்க படித்தீர்கள் என்னால் தெரியும். அது கண்ணாடிக்கு முன்பாக நிற்கிற காரியத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கும். வசனத்துக்கு முன்னாக நிற்கிறவன் தன்னை பார்க்கிற கண்ணாடிக்கு முன்பாக நிற்கிறான். தன்னால் நம்மால் நம்மை எங்கே பார்க்க முடியும் என்றால் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பார்க்க முடியும். நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து சோதித்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டுமானால் முதலாவது நாம் நம்மை பார்க்க வேண்டும். நம் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்காமல் நம் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போட முடியாது. நாம் இன்றும் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பையே பார்த்து பார்த்து அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப் பார்க்கிறதுக்கே வழி இல்லை. ஒரு தேசத்துல ஒரு கொள்ளை நோய் வந்துச்சுன்னா என்னைக்கோ உள்ள வீடியோ எடுத்து இதை இப்படி பண்ணினாங்க, இதை இங்க இப்படி பண்ணினாங்க, அங்க இப்படி பண்ணாங்க, அதனாலதான் இன்னைக்கு மற்றவர்கள் கண்களில் இருக்கிற துரும்பையே பார்த்து பார்த்து நேரத்தை காலத்தை தேவன் தந்த கிருபைகளை போக்கடித்து வீணாக்கி கொண்டிருக்கிறோம். என கேட்டுக் கொண்டிருக்கிற சபையே, இது சபைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, தம்முடைய ஜனத்துக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. ஆமென். எப்படி எஸ்ரா உயர நின்று நியாயப்பிரமாண புஸ்தகத்தை திறந்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் அதற்கு முன்பாக வந்து நின்றார்களோ அதே போல இந்நாட்களில் நாம் நம்மை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும்படியாய் இந்த திருவசனமாகிய கண்ணாடிக்கு முன்பாக நிற்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக நிற்க வேண்டும். இஸ்ரா என்ன செய்தான் தெரியுமா? 8வது வசனத்தை வாசியுங்கள்.
1: அவர்கள் தேவனுடைய நியாய பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாய் வாசித்து அந்தன் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள்.
0: அவர்கள் தேவனுடைய நியாய பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாய் வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை விளங்க பண்ணினார்கள். இப்ப முன்பாக வந்து நிக்கிறாங்க. இதை நான் புரியும்படி இப்படி சொல்ல விரும்புகிறேன். முன்பாக வந்து நின்றுட்டு கொஞ்ச நேரம் பைபிளை பார்த்துட்டு போவதற்கல்ல, அதை தீர்க்கமாய் வாசிக்கணும். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இன்னைக்கு அநேகர் பைபிள் ரீட் பண்றது கடமைக்காக. காலையில் எழும்பி 2 அதிகாரம் படிக்கணும், 3 அதிகாரம் படிக்கணும், 2 1 வசனமாவது படிக்கணும். இப்படி பைபிள் வாசிக்க கூடாது. எனக்கு வேண்டியது, என்னை வெளிப்படுத்துகிற காரியம் வேதத்தில் கர்த்தர் எனக்கு காண்பித்து கொடுப்பார். என்னில் உள்ள குறைகள், என்னில் உள்ள கரைகள். ஆமே, தாவீது சொல்லுகிறான் அல்லவா, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன், ராக்காலங்களில் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்திட்டே இருக்கும், என்னை உணர்த்தி கொண்டே இருக்கும். ஏ, இப்படி ஆண்டவர் சொன்னாரே, நீ இதை செஞ்சியா, இப்படி இப்படி உன்னை கூப்பிட்டு சொன்னாரே, இந்த காரியத்தில் நீ தவறும் போது உன்னை எச்சரித்தாரே, இதை நீ செய்தாயா, நான் செய்யலைன்னா அவருடைய ஆலோசனைகள் என்னை உணர்த்திட்டே இருக்கும், என்னுடைய உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தி கொண்டே இருக்கும். கவனமாக கேளுங்க, வாக்கு தத்தங்கள் அவர் நமக்கு செய்கிறவைகள், ஆலோசனைகள் நாம் செய்ய வேண்டியவைகள். பொதுவாகவே ஆலோசனை வருகிறதுனாலே புரிஞ்சுக்கோங்க, நாம் இதை செய்யணும்னு அர்த்தம். நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் எல்லாம் செய்வார் என்றால் வாக்கு தத்தங்களை மட்டுமே தந்திருப்பார், ஆலோசனைகளை தரமாட்டார். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன், நீர் உமது ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையிலே சேர்த்துக் கொள்வீர். இங்கே என்ன நடக்கிறது? அன்று நியாயப்பிரமாணம் எல்லார் கையிலும் கொடுக்கப்படவில்லை. பொதுவாக ஒன்று இருக்கும், ஜனங்கள் கூடியிருப்பார்கள், ஆசாரியர்கள் அதை திறந்து வாசித்து அர்த்தம் சொல்லுவார்கள், ஜனங்கள் அதை உன்னிப்பாய் கவனிப்பார்கள். இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் கூட, ஆமென், ஏசாய நிருபத்தை திறந்து வாசித்த போது எல்லா கண்களும் அவர் மேல் நோக்கமா இருந்துச்சான். ஏன்னா வாரத்துக்கு ஒரு முறை கேட்கிற சத்தம் இது. நம்ம கையில கொடுக்கப்பட்டது போல அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. எனவே ஒரு வேர்டு கூட மிஸ் ஆகாம கேட்கணும்னு ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க, தீர்க்கமாய் வாசித்து. இன்று அப்படி இல்ல, நம் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆரம்பிக்கும் போது, இதை வாசிக்கிறவன், இதை கேட்கிறவன், இதை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். எனக்கு வசனம் தெரியாது, இன்னைக்கு யாருமே சொல்ல முடியாது, ஐயோ இப்படி எல்லாம் இருக்கிறதா, எனக்கு தெரியவில்லை என்று யாருக்குமே சொல்லி தப்ப முடியாது, சாக்கு போக்கு சொல்ல முடியாது. காரணம், இது இன்று எல்லாருடைய கையிலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேர் கையிலும் பைபிள் இருக்கும் என நான் நம்புகிறேன். எல்லார் கையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்று அப்படி அல்ல, பொதுவாக ஒரு நிருபம் இருக்கும், பொதுவாக ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகம் இருக்கும், ஆசாரியர்களை தவிர வேறு யாரும் அதை தொடமாட்டார்கள். அதற்கென்று நியமிக்கப்பட்ட, அதற்கென்று ட்ரெயின் பண்ணப்பட்ட ஆசாரியர்கள் அதை ஜனங்களுக்கு முன்பாக வாசித்து அதனுடைய அர்த்தத்தை சொல்லி விளங்க பண்ணுவார்கள். ஜனங்களும் அதை உன்னிப்பாய் கவனிப்பார்கள். கர்த்தருடைய புஸ்தகம் அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க, அவ்வளவு பயபக்தியா பாத்தீங்களா, அந்த புஸ்தகத்தை திறந்த போதே ஜனங்கள் எல்லாம் எழும்பி நிற்கிறாங்களாம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. வசனத்தை கனம் பண்ணுங்க, பைபிளை கனம் பண்ணுங்க. இதுக்கு பின்பதாக எத்தனை பேர் உயிரோடு எரிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேருடைய தியாகம், எத்தனை பேருடைய கண்ணீர், எத்தனை பேருடைய ரத்தம் இதுக்கு பின்னாக சிந்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இதெல்லாம் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லிய என் வார்த்தைகளே, என் வசனங்களே நியாயம் தீர்க்கும் என்று கர்த்தர் சொன்னார். சாக்கு போக்கு சொல்லி, காரணங்களை சொல்லி தப்ப முடியாது. அறிந்து கொள்ளுங்கள், இந்த கண்ணாடிக்கு முன்னாடி வந்து நிற்கணும். என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் அதை தீர்க்கமாய் வாசித்து அர்த்தம் சொல்லி விளங்க பண்ணினார்கள். இதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், உனக்கு விளங்குறது வரைக்கும் நீ வாசிக்கணும். எனக்கு நிறைய காரியங்கள் விளங்கவே இல்லையே, புரியவே இல்லையே. ஒரு ஜபத்தோட பைபிள் ரீட் பண்ணணும். என்ன ஜபம்? உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண என் கண்களை திறந்தருளும். 110 கந்தாகே ராஜஸ்திரியினுடைய மந்திரி, கந்தாகே ராஜஸ்திரியினுடைய மந்திரி வேதத்தை வாசித்த போது அவனுக்கு விளங்கவில்லை. ஆனால் ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அவனுக்கு யார் மூலமாய் விளங்க வைக்க முடியுமோ அந்த நபரை அவன் ரதத்தின் அருகிலே கொண்டு வந்து விட்டார். உனக்கு வேண்டிய அர்த்தத்தை ஆவியானவர் உன் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து தருவார். அவர் விளங்க பண்ணுவார். வாசியங்கள் இந்த நாட்களில் பாருங்கள், நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்து இயேசுவை தேடி வந்தார்கள். அரண்மனை கிட்ட வந்ததும் அரண்மனைக்குள்ள பிரவேசித்தார்கள். அரண்மனைக்குள்ள பிரவேசித்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு நாங்கள் பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொன்ன போது ஏரோது ராஜா உட்பட அரண்மனையில் இருந்து எல்லாரும் கலங்கினார்கள். கலங்கி என்ன செய்தார்கள்? உடனே ஏரோது ராஜா என்ன செய்யறான் பாருங்க, வேத பாரகரை கூப்பிடுகிறான். ஒரு கலக்கம் வந்ததும் அவன் வேத பாரகரை கூப்பிட்டு வேதத்தில் என்ன எழுதி இருக்கு அதை வாசிங்கன்னு சொல்றான். வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசியுங்கள் என்று சொல்கிறான். அவன் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறான். அப்பொழுதுதான் மீகா தீர்க்கதரிசியை கொண்டு எழுதின வார்த்தை வேத பாரகர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, யூதாவில் ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து வருகிறார் என்ற வார்த்தையை அவர்கள் எடுத்து காட்டின போது ஏரோது ராஜா பயந்தான். பயந்து என்ன செய்கிறான் பாருங்கள். ஆமென். இந்த சாஸ்திரிகள் இடத்துல சொல்லுகிறான், நீங்க போய் பணிந்து கொண்டு வாங்க, நான் பணிந்து கொண்டு என்னிடத்தில் வந்து சொல்லுங்கள், நான் அதன் பிறகு வந்து நானும் பணிந்து கொள்ள வருகிறேன் என்று சொல்லி அனுப்புகிறான். அனுப்பி என்ன செய்கிறான்? இயேசுவை அழிக்க வகை தேடுகிறான். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சாஸ்திரிகளை எச்சரித்து சாஸ்திரிகள் இப்பொழுது வேறு வழியாய் போகிறார்கள். அப்பொழுது ஏரோது ராஜா என்ன செய்கிறான்? சொல்லுகிற வார்த்தைகளை நன்றாக கவனிங்க. ஏரோது ராஜா என்ன செய்கிறான்? சாஸ்திரிகள் தன்னை ஏமாற்றினதை அறிந்து கோபமடைந்து 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்யும்படி அவன் கட்டளையிடுகிறான். ஏன் 2 வயதுக்கு உட்பட்ட கொலை செய்யும்படி கட்டளையிடுகிறான்? மத்தேயு 2வது அதிகாரத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களிடத்திலே அவன் நட்சத்திரத்தை கண்ட காலத்தை கேட்டு விசாரிக்கிறான். நட்சத்திரத்தை நீங்க எப்ப பார்த்தீங்க, நீங்க எப்ப புறப்பட்டீங்க, எல்லாவற்றையும் கேட்டு விசாரிக்கிறான். கேட்டு விசாரித்த போது அவன் அறிந்து கொண்டான், இந்த நட்சத்திரத்தை கண்டு இவ 2 வயசாயிட்டு, 2 வருஷம் ஆயிட்டு, இவங்க புறப்பட்டு இங்கே வந்து 2 வருஷம் ஆயிட்டு. அப்போ இயேசு பிறந்து இப்பொழுது 2 வயது குறையாமல் இருக்கும். எனவே தான் அவன் அந்த காலத்தை நட்சத்திரத்தை கண்டு அவன் கேட்டு விசாரித்த காலத்தின் அடிப்படையிலே அவன் 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொலை செய்யும்படி அவன் கட்டளையிட்டான். நான் எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், எதிரான ஒரு தீமையான சக்தியாய் செயல்படுகிற ஒரு ஏரோதே ஒரு கலக்கம் வந்தபோது அவன் எங்க தேடுகிறான் என்றால் வசனத்தை தான் தேடுறான். தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் எதிராய் செயல்படுகிற ஒரு ஏரோது தான் கலக்கமடைந்த போது அவன் வேத பாரகரை அழைத்து பைபிள்ல என்ன இருக்குன்னு தேடுறான். அவரோடு கூட வாழும்படி, அவரோடு கூட ஆளும்படி. ஆமென். அழைக்கப்பட்டிருக்கிற, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற சபையே, இந்த நாட்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் எதை தேடிக் கொண்டிருக்கிறோம்? நியூஸ் சேனலுக்கு முன்னாக பல மணி நேரம் இருக்கிறோம், மொபைலுக்கு முன்னாடி பல மணி நேரம் இருக்கிறோம், இந்த கண்ணாடிக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் இருக்கிறோம்? கிருபையை போக்கடிக்க கூடாது. பாரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், நடுக்கத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவன் ஜபத்துக்கு வழி அடைத்து போட்டு, ஒரு புறம் ஜபத்துக்கான வழி அடைக்கப்படுகிறது, இன்னொரு புறம் கிருபைக்கான வழி அடைக்கப்படவில்லை. கிருபை வந்து கொண்டே இருக்கிறது. எதற்காக இந்த கிருபை? இந்த கண்ணாடி முன்னாடி வந்து நிற்பதற்காக, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துக்கு முன்பதாக, இந்த கர்த்தருடைய வேதத்துக்கு முன்பாய் வந்து நிற்கும்படியாக. ஜனங்கள் எல்லாரும் நின்றார்கள். அவர்கள் அதை வாசித்து அர்த்தம் சொல்லி அதை விளங்க பண்ணினார்கள். விளங்க பண்ணின போது ஜனங்கள் என்ன செய்தார்கள்? 8:9 8வது அதிகாரம் 9வது வசனம்.
1: ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை
0: கேட்டபொழுது
1: அழுதபடியால்,
0: போதும், அழுதார்களாம், அழுதுட்டாங்க. ஆமென். நீ தீர்க்கமாய் வாசித்து உனக்கு விளங்கு மட்டும் நீ இதை வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா உன்னால் அழாம இருக்க முடியாது. ஆமென். ஏன் அழுதார்கள்? ஏன் அழுதார்கள்? 12வது வசனத்தை வாசிங்க.
1: அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால்
0: போதும் உணர்ந்தார்கள், எனவே அழுதார்கள். உணர்ந்தவன் அழுவான், உணராதவன் அலட்சியம் செய்வான். உணர்ந்தவன் அழுவான், உணராதவன் அலட்சியம் பண்ணுவான். நான் இன்னைக்கு 10 அதிகாரம் படித்தேன் அல்லது 5 அதிகாரம் படித்தேன், ஆனா எனக்கு ஒரு உணர்வும் இல்லை என்றால் நான் அதை ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்டார்கள், வசன வாசிக்க கேட்டார்கள், தீர்க்கமாய் வாசிக்க கேட்டார்கள், ஒவ்வொரு வேர்ட் பை வேர்ட் சொல்ல கேட்டார்கள், அதை வாசித்து அர்த்தம் சொல்லி அதை விளங்க பண்ணின போது இவர்களுக்குள்ள உணர்வு உண்டானது, தங்கள் நிலை உணர்ந்தார்கள். இந்த கண்ணாடி முன்னாடி நம்ம எதற்கு போய் நிப்போம்? பலமுறை இந்த எக்ஸாம்பிள் சொல்லி இருந்தாலும் இப்பொழுது இது தேவைப்படுகிறபடினாலே சொல்லுகிறேன். கண்ணாடி முன்னாடி நாம போய் நிற்கிறது டைம் பாஸுக்கு கிடையாது. கண்ணாடி முன்பதாக நாம எதற்காக போய் நிற்கிறோம் என்றால் நம்மை சரி செய்வதற்காக. கண்ணாடி காண்பிக்கும், ஹே பவுடர் போட்டுட்டு வந்துட்டோம், கண்ணாடி இல்லாம பவுடர் போட்டுட்டோம்னு வைங்களேன், இல்லைனா கரண்ட் போயிட்டு லைட் இல்லை, நாம ஒரு உத்தேசமா இவ்வளவு போட்டால் கரெக்டா இருக்கும்னு சொல்லி எடுத்து போடுறோம். நான் பவுடர் யூஸ் பண்றது கிடையாது, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எடுத்து போடுறோம், அப்படி போட்டுட்டு நிக்கிறோம், திடீர்னு கரண்ட் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தா தான் தெரியும், ஐயோ நல்ல வேலை வெளியே போகலன்னு சொல்லிட்டு. அந்த பெர்ஃபெக்ஷன், அந்த சரியான கரெக்ஷனை கண்ணாடிக்கு முன்னாடி நின்னா மட்டும்தான் செய்ய முடியும். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் கரெக்டு தானே, இதெல்லாம் கரெக்டு தானே, பழைய மாதிரி நான் செய்யலை, அவங்க செய்யறது மாதிரி நான் செய்யலை, அந்த பரிசேயன் ஜெபித்தான் அல்லவா அவனை மாதிரி நான் கிடையாது. நம்ம இப்படியே நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த கண்ணாடி முன்னாடி வந்து நின்று கிளியரான கலங்கின ஆமேன், சில கண்ணாடி பீஸ்லாம் இருக்கும் பாருங்க, ரோட்ல விழுந்திருக்கும், அதை எடுத்து பார்த்தா அதுல நிறைய மண் ஒட்டி இருக்கும், அதுல ஒண்ணுமே தெரியாது. ஆனால் தெளிவான பார்வையை கொடுக்குற அந்த தெளிவான அந்த கண்ணாடி மிரரில் தான் நம்முடைய இமேஜை கரெக்டாக பார்க்க முடியும். இது சுத்தம், இது சுத்தமானது, கண்களை தெளிவிக்கிறது, கண்களை தெளிவிக்கிறது, கிளியர் வியூ நம்ம கொடுக்கும். இதை பைபிள் தான் என்னை குறித்து தானே கிளியர் வியூ கொடுக்கும். என்னுடைய எல்லா ஏன் தாவீது இதயத்துக்கு ஏற்றவனா இருந்தும் தாவீதுடைய பாவம், தாவீது பண்ண தப்பை எதுக்கு இதுல எழுதி வைக்கணும்? புதிய பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட காரியங்களை குறித்து புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர் 10 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாய் நமக்கு எச்சரிப்புண்டாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய நிறையையும் நம்முடைய குறையையும் இருக்கிறதை அப்படியே காண்பிக்கிற கண்ணாடி தான் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம். உணராம அழ முடியாதுங்க, அழணும்னு நினைச்சாலும் அழ முடியாது, உணரணும்னா ஆமே இது வசனத்துக்கு முன்னாடி நிற்கணும். உணர்வடைந்து உண்டாகும் அழுகை ரெண்டு காரியத்தை காண்பிக்கிறது. ஒருவன் உணர்வடைந்து உடைக்கப்பட்டு, உணர்வடையும் போதே அவன் உடைக்கப்பட்டுருவான், உணர்வடையும் போதே உடைக்கப்பட்டுருவான். ஹல்லேலூயா. உடைக்கப்படாம உருவாக்கப்பட முடியாது. உணர்வடைந்து உடைந்து ஒருவனில் வெளிப்படுகிற அழுகை இரண்டு காரியங்களை, இரண்டு செய்திகளை சொல்லுகிறது. என்ன இரண்டு செய்தி? ஒன்று, பழைய வாழ்க்கை இங்கே முடிகிறது, புதிய வாழ்க்கை இங்கே துவங்குகிறது. எனவேதான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அழுத போது ஆமென் ஆசாரியர்கள் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் இந்த நாளிலே அழவும் துக்கப்படவும் வேண்டாம். 10வது வசனம், ஆமென் நீங்கள் புசித்து, ஆமென் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். இனி உனக்கு வாழ்க்கை இல்லை என்றால் இப்படி ஒரு செய்தி அவர்களுக்கு அடுத்து கேட்டிருக்க மாட்டாது. நீங்கள் எப்பொழுது வசனத்துக்கு முன்பாய் உணர்வடைந்து உடைந்து அழுகிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். நல்ல செய்தி சீயோன் கேட்டு மகிழ்ந்தது என்று சங்கீதம் 97 சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கேட்டு மகிழும்படியான நல்ல செய்தி உனக்கு உண்டாக, நீ உணர்வடைந்து உடைந்து தேவனுக்கு முன்பாய் அழணும். உன்னுடைய பழையன ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியம், புதிய காரியம் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். கர்த்தரதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அழுகை அழுகை இல்ல, இப்படிப்பட்ட அழுகை. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அழுவதற்கு ஒரு காலம் உண்டு. இந்த நாட்களில் அப்படிப்பட்ட காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். நாம் நம்முடைய வழிகளை ஆமென் சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். ரெண்டு பேருடைய அழுகையை நான் காட்ட விரும்புகிறேன். ஒன்று ஏசாவின் அழுகை, மற்றொன்று யாக்கோபின் அழுகை. ஏசாவும் அழுதாங்க, நல்லா அழுதான், சத்தமிட்டு அழுதான். யாக்கோபு அழுதான், ஆனா ஏசாவின் கண்ணீருக்கு மதிப்பே இல்லாம போயிட்டு யாக்கோபின் கண்ணீருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டானது. என்ன ஏசாவின் அழுகைக்கும் ஏன் தேவன் பட்சபாதம் உள்ளவரா? இல்ல. ஏசா கண்ணீரை காணாம விட்டுட்டாரா? இல்ல. அப்ப ஏசா சரியா அழலையா? கரெக்டா தான் அழுதான். ஏசாவின் அழுகையை குறித்து ஆமென் ஆதியாகமம் 27 படிக்கும் போது நமக்கே அழுக வரும். யாக்கோபு அழுததை காட்டிலும் ஏசாவின் அழுகையை குறித்து படிக்கும் போது தான் நமக்கு அழுகை வரும். ஏனென்றால் யாக்கோபின் அழுகையை குறித்து ஆதியாகமம் 32 சொல்லப்படவில்லை, ஓசியா 12 தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவதூதனை நோக்கி அழுது கெஞ்சினான், அழுது கெஞ்சினான் என்று. ஆனால் ஆதியாகமம் 27 ஏசாவின் அழுகையை குறித்து படிக்கும்போது, அதை படிக்கும்போதே நம்ம அழுதுறோம். அவன் கேட்பான், அப்பா உங்கள்கிட்ட வேற ஆசீர்வாதமே கிடையாதப்பா, வேற ஒண்ணுமே கிடையாதப்பான்னு சொல்லி. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அழுது அவரை நோக்கி கெஞ்சுவான். உங்ககிட்ட ஒரு ஏன் அப்படி இருந்தும் ஏசாவின் கண்ணீருக்கு பலன் இல்லாமல் போக காரணம் என்ன? காரணம் அழுத மெத்தட்ல தப்பு கிடையாது, அழுத காலங்கள் வேற. ஏசாயாவுக்கு சேஷ்ட புத்திர பாகம் ஆல்ரெடி அவன் இழந்துட்டான். அவன் ஒரு விசை வேட்டையாடி களைப்போடு வீட்டுக்கு வரும்போது ஆமேன் இங்கே யாக்கோபு கூழ் காய்த்து கொண்டிருப்பான். அப்பொழுது இவன் கேட்பான், ஏப்பா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அந்த கூழ கொடு அப்படின்னு. அப்போ இவன் யாக்கோபு தந்திரமா கேட்கிறான், சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடு, நான் இந்த கூழ கொடுக்கிறேன். இவன் என்ன செய்வான்? சாக போறவனுக்கு சேஷ்ட புத்திர பாகம் எதுக்குன்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துருவான். விட்டு கொடுத்து அந்த கூழ வாங்கி குடிச்சிருவான். கூழ குடித்ததுக்கு அப்புறம் நிச்சயமா அவன் கண் தெளிந்திருக்கும். ஆனால் அதன் பிறகு அவன் அளவில்லை. சேஷ்ட புத்திர பாகம் இழந்ததை குறித்தோ நஷ்டப்பட்டதை குறித்தோ அவன் கலங்கவில்லை. அவன் இன்னும் ஆமே ஸ்திரீகளுக்கு பின்னாக தான் அவன் போய் கொண்டிருந்ததை பார்க்க முடியும். தகப்பனுக்கும் பெற்றோருக்கு மன நோவாய் மனவேதனை உண்டாக்குகிற காரியத்தை தான் அவன் செய்து கொண்டிருந்தான். தனக்கு இப்படி ஒரு நஷ்டம் வந்ததே, இப்படி ஒரு இழப்பு வந்ததே, நான் இப்படி ஒரு காரியத்தை இழந்து விட்டேன் என்று அதற்கு முன்பதாக ஒரு நேரத்திலும் அளவில்லை. ஆனா எப்பொழுது பலன் கொடுக்கிற நாள், ரிசல்ட் வர அன்னைக்கு அழுதான். ரிசல்ட் வந்த பிறகு அழுதான். கொடுக்க வேண்டியதெல்லாம் பிரித்து கொடுத்த பிறகு வந்திருந்த அழுதான். தகப்பனும் கூட சேர்ந்து அழுதாரே தவிர அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியவில்லை. ஆனால் யாக்கோபு அப்படி அல்ல. ஏசா தனக்கு எதிராக வருகிறார் என்ற செய்தியை கேட்டதும் ஆமென் அன்று இரவே, இனி ஒரு நாள் அல்ல, பொழுது விடிந்தால் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். யாக்கோபு அசதியா இருக்கவில்லை. குடும்பத்தினர் அத்தனை பேரையும் அக்கறை கடத்தி விட்டு அன்று இரவே யாபோக்காட்டின் கரையில் இருந்து அழுது கெஞ்சுகிறான். அழ வேண்டிய காலத்தில் அசதியாயிராதே, அழ வேண்டிய காலத்தில் நகைக்காதே. நீ கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நின்று உன் நிலை உணர்ந்து உடைந்து நீ அழுவாயானால், இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், ஒரு நற்செய்தி உனக்கு சொல்லுகிறேன், உன் காதுகள் கேட்க விரும்புகிற ஒரு நல்ல செய்தியை நீ கேட்கும் நாட்கள் வந்துவிட்டது. ஆமென். ஜனங்கள் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் வாசிக்கப்பட்டதை கேட்டு உணர்வடைந்து அழுதார்கள், சத்தமிட்டு அழுதார்கள். யாரெல்லாம் அழுதார்கள் தெரியுமா? யாரெல்லாம் அதுக்கு முன்னாடி வந்து நின்னாங்களோ, யாரெல்லாம் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துக்கு முன்பாக வந்து நின்றார்களோ, அவர்கள் எல்லாம் அழுதார்கள். அதுல சின்ன பிள்ளைங்க உண்டு, வாலிபர்கள் உண்டு, பெரியவர்கள் உண்டு, முதியவர்கள் உண்டு, ஜனங்கள் எல்லாரும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் யார் வந்து நின்னாங்களோ அவங்க எல்லாருமே உணர்வடைந்து அழுதார்கள், உணர்வடைந்து அழுதார்கள். ஆண்டவரே பேசுங்க, ஆண்டவரே தாவீதை போல கேட்கணும், ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்துங்கப்பா, என்னை நித்திய வழியில் நடத்துங்க. ஏசாயா 1:3 வாசிக்க கேட்கலாம். ஆண்டவருடைய வேதனை, தம்முடைய ஜனத்தை குறித்ததான தேவனுடைய வேதனை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மால பார்க்க முடியும். ஏசாயா 1:3,
1: உணர்வில்லாமலும்
0: இருக்கிறதே ஆண்டவருடைய வேதனை. ஏசாயாவை கொண்டு தன்னுடைய தீர்க்கதரிசன புத்தகத்தில் முதல்ல எழுதினதே அதுதான். தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எதற்கு பயன்படுத்தினார்? நீ வாழாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், இப்படி சொல்லிட்டு போவதற்கல்ல, ஜனங்களுடைய நிலையை உணர்த்துவதற்காக தான் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினார். ரெட்டுடுத்தி கொண்டு போவார்கள் தீர்க்கதரிசிகள், தங்களுடைய வேஷத்தை மாற்றுவார்கள். எதற்காக? ஒவ்வொன்றுக்கும் ஒரு சைன் இருக்கிறது, ஒரு அடையாளம் இருக்கிறது. கர்த்தருக்காக தங்களை முற்றிலுமாய் விட்டுக் கொடுத்தார்கள். கர்த்தர் சொல் சாவேன்னா சாவேன்னு தான் சொல்லுவார், மழுப்பியெல்லாம் சொல்ல மாட்டார். ஏசாயா என்ன சொல்கிறார்? ஏசக்கி அதோ ராஜாவிட்ட வந்து சொல்றார், மெதுவா இருந்து, அதாவது ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா அப்படி சொல்லிட்டு நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம், மெதுவா ஒரு பிரசங்கத்தே போட்டிருப்போம். ஆமா, இம்மைக்குரிய வாழ்க்கை என்ன, எப்படியும் எல்லாரும் சாக தான் போறோம். ஆமா, அங்கே அங்கே அப்படிலாம் ரொம்ப ஒரு பில்டப்லாம் கொடுத்து நல்ல ப்ளீஸ் பண்ணி, ஆமே சில எமர்ஜென்சி கேசஸ் இனி காப்பாற்ற முடியாதுங்கிற நிலைமை வரும்போது டாக்டர்ஸ் சிலரை கூப்பிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மெதுவாக பேச்சு கொடுத்து ஆரம்பிப்பாங்கல்ல, இப்படி தான் நாமும் செய்வோம். ஆனால் அந்த காலத்து தீர்க்க தரிசிகள் எப்படி இருந்தாங்கன்னா, ஏ ஏசாயாவை எசக்கியாவை பார்த்து சொல்லு என்ன சொல்லணும், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ சாக போறேன்னு சொல்லு. இவர் நேரம் உள்ள என்ட்ராயிட்டாரு, டீ குடிக்க கூட உட்காரல, என்றானதும் சொல்லிட்டாரு. மரணப்படுக்கை வியாதி படுக்கையில் ஒருத்தர் இருக்கிறார், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா, நான் உங்களுக்கு நான் ஆரஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கிறேன், ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன், கொஞ்ச நேரம் சாப்பிட்டு. ஒன்றும் கிடையாது, நேராக போய் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டே, நீ சாக போற. இப்படிதான் இருந்தார்கள் தீர்க்கதரிசிகள். எப்படி இருக்கும் பாருங்க, சாக போறேன்னு சொல்லிட்டு திரும்பி நடக்கும்போது அங்கே ஏசாயா எசக்கியா அழ ஆரம்பிச்சிட்டாரு. திருப்பி ஏசாயாவை கூட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்பி போய் சொல்லு, நீ சாக மாட்டே, உனக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்துட்டேன். ஏசாயா திருப்பியும் போறார், போய் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். நீங்க தீர்க்க தரிசன புஸ்தகங்களை படிச்சீங்கன்னா தெரியும். ஆமே, தேவன் செய்வேன் என்று சொல்லுகிற காரியத்தை சொல்லியிருப்பார், நாம் செய்யும்படி தேவன் வலியுறுத்துகிற அநேக காரியங்களை தேவன் சொல்லியிருப்பார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆரம்பிக்கிறது எப்படின்னா, மாடுத்தன் எஜமானையும் முன்னனையும் அறியும், அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்களே. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையை, அன்பு சகோதர சகோதரி, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், இந்த கண்ணாடிக்கு முன்பதாக வந்து நின்றுங்கள், இது உணர்த்தும். உணர்வடைந்து ஒருவன் உடைந்து அழுவானால் அவனுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். யாக்கோப பாருங்க, யாபோ காட்டின் கரையில் இருந்து அழுகிறான். அழுத போது கர்த்தர் சொல்லுகிறார், பொழுது விடுகிற வேளை வந்த போது, யாக்கோபே என்னை விடு, நான் போகட்டும், என்னை விடு, நான் போகட்டும் என்று சொல்லுகிறார். இவன் சொல்லுகிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். உடனே ஆண்டவர் கேட்கிறோம், பேர் என்ன? இந்த கேள்வி இவனை 20 வருஷம் பின்னாடி கொண்டு போனது. என்ன 20 வருஷம் பின்னாடி கொண்டு போனது? 20 வருடத்துக்கு முன்பதாக இதே கேள்விய கண்ணு தெரியாத தகப்பன் ஈசாக்கு கேட்டான். ஏசாவை போல வேடம் அணிந்து, அப்பா இதோ நான் வந்து விட்டேன் என்று சொன்னபோது கண்ணு தெரியாத ஈசாக்கு கேட்டான், மகனே ஆமா நீ யாருப்பான்னு கேட்டான். அப்பொழுது இந்த யாக்கோபு சொன்னான், அப்பா நான் ஏசா வந்திருக்கிறேன். வேஷத்தை வெளிப்படுத்தினான், தன் நிலை உண்மை நிலையை மறைத்து வேஷத்தை வெளிப்படுத்தினான், வேஷத்தை காண்பித்தான், நான் ஏசா வந்திருக்கிறேன் என்றான். இதே கேள்வி இப்பொழுது சர்வத்தையும் காண்கிற, ஆமே ஹல்லேலூயா, சர்வத்தையும் காண்கிற அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடைய பரலோக தேவன் கேட்கிறார், யாக்கோபே ஆமே உன் பெயர் என்னவென்று கேட்கிறார். இப்பொழுது தன்னிலை உணர்ந்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் அவரை நோக்கி அழுது கெஞ்சினான், அழுது கெஞ்சினான். ஒட்டையாம அழ முடியாது, உணராம ஒட்டைய முடியாது. அப்பொழுது கர்த்தர் சொன்னார், இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல். அப்படின்னு என்ன அர்த்தம்? பழைய வாழ்க்கைக்கு புல் ஸ்டாப். இனி உன் பெயர் இஸ்ரவேல் எனப்படும். புதிய வாழ்க்கைக்கான ஆரம்பம். இந்த நாட்களை தேவன் தந்திருப்பது, நமக்கு தந்திருப்பது, சபைக்கு தந்திருப்பது எதற்கு தெரியுமா? எல்லாம் முடிந்தது என்று கலங்குவதற்கல்ல, பழையவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார், புதியவைகளுக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பழையவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். இந்த நாட்களிலும் ஏசாவை போல ஆமேன் அசதியா இருந்து காலத்தை வீணாக்காதீர்கள். உடைக்கப்படுவோம். உடைக்கப்படுவது உணர்த்தப்பட்டு ஒருவன் உடைக்கப்பட்டான் என்றால் அவன் அது அவனுடைய முடிவல்ல, அது அவனுடைய புதிய துவக்கம். புதிய துவக்கம். ஹல்லேலூயா. ஜனங்கள் உணர்வடைந்தார்கள். தாவீதுடைய ஜெபத்தை பாருங்கள். ஆமென். 119வது சங்கீதம் 169வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 119 169.
1: கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வசனத்தின்படியே,
0: உம்முடைய வசனத்தின்படியே
1: என்னை உணர்வுள்ளவனாக்கும்,
0: என்னை உணர்வுள்ளவனாக்கும். வசனத்தின்படி தெளிவாய் சொல்லு. இன்னும் சொல்லுவார், அதுல நான் உம்முடைய கட்டளைகளால் உணர்வடைந்தேன். ஜனங்கள் வசனத்தை கேட்டு உணர்வடைந்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, சிலர் இந்த நாட்களில் அதிகமாக நியூ டெஸ்டமெண்ட் நிறைய பேர், ஏறக்குறைய 100 பேர்கிட்ட இந்த 10 நாட்களுக்குள்ள புதிய ஏற்பாடு படித்து முடித்ததாக சொன்னார்கள். ரொம்ப சந்தோஷம், கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். அதில் சிலர் வாசிக்க வாசிக்க தங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. சிலரோடு சில வார்த்தைகள் பேசி கொண்டிருந்தது, சிலரோடு சில காரியங்கள் அழுத்தி கொண்டிருந்தது. இந்த வசனத்தை நாம் தீர்க்கமாய் வாசிக்கும் போது இது நம்மோடு பேச ஆரம்பிக்கும், நம்முடைய நிலையை காண்பிக்கும், நம்முடைய ரியாலிட்டியை நமக்கு வெளிப்படுத்தும், நம்முடைய ஒரிஜினாலிட்டியை நமக்கு முன்பாக கொண்டு வந்து வைக்கும். இயேசு அப்படித்தான உணர்வடைந்தான். வசனத்தை கேட்ட ஜனங்கள் உணர்வடைந்தார்கள். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த நாட்களை நம்ம பிரயோஜனப்படுத்த தவறிட்டோனா, ஹல்லேலூயா, பிற்பாடு ஏசா அழுதும் மனமாறுதலை காணாமல் போயிட்டான். கண்ணீரோடு எதுக்காக அழுதானோ அந்த அழுகையின் பலனை காணாமல் போயிட்டான். யாக்கோபு அழுதான், அழுகையின் பலனை கண்டான். என்ன கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நீங்க எதை நினைத்து எதற்காக கண்ணீர் வடிக்கிறீங்களோ இந்த அழுகையின் பலனை காணணும். மோர்தேக்காய் அழுதான், அழுகையின் பலனை கண்டான். பேதுரு மனங்கசந்து அழுதான், அழுகையின் பலனை கண்டான். கர்த்தர் திரும்ப அவனிடத்தில் வந்து அவனை திரும்பவும் மேய்ப்பனாகவே நிறுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. அழுதால் அழுகையின் பலனை காணணும். அழுகையின் பலனை காணாமல் கண்ணீரோடு என் ஓட்டம் முடியுமானால், தேங்க்யூ ஃபாதர். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் அல்லவா, அப்பொழுது அவர் ஜனத்துக்காக அழுதார் அல்லவா, ஆண்டவரே மன்னியும் என்று கதறினார் அல்லவா. வேதம் என்ன நமக்கு காண்பிக்கிறது? எஸ்ஐ 53ல் அவர் தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைவார். ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு, ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைந்தார். அந்த ஆத்தும வருத்தத்தின் பலன் தான் நானும் நீங்களும். அவர் பெருமூச்சு விட்டு அழுதாரே, அவருடைய கண்ணீரின் பலன் தான், அவர் சிந்தின இரத்தத்தின் பலன் தான், அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலன் தான் நானும் நீங்களும். நம்மை கண்டு அவர் திருப்தி அடைகிறார். இதே போலதான் சபையே, நாம் வடிக்கிற கண்ணீரின் பலனை நாம் வாழ்கிற நாட்களிலே காண வேண்டுமானால், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நாம் உணர்வடையணும், நாம் உடைக்கப்படணும், நாம் உருவாக்கப்படணும், நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வேணும், புதிய ஆரம்பம் உண்டாகணும். 119வது சங்கீதம் 130வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். 119 130. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம்
1: வெளிச்சம் தந்து,
0: வெளிச்சம் தந்து
1: பேதைகளை
0: உணர்வுள்ளவர்களாக்கும். உணர்வடையாதவன் பேதையாகவே இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது பேதை நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். நெடுக போய் அவனே கண்ணியில போய் சிக்கிறான். அநேக காரியங்களை பேச வேண்டும் என்று நினைத்து எழுதி கொண்டு வந்தேன், ஆனால் சில காரியங்களை மீண்டும் மீண்டும் ஆவியானவர் வலியுறுத்தி பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். உணர்வடையாதவன் எவ்வளவு படித்தவனா இருந்தாலும் சரி, அவன் பேதை. ஆனால் நீ பேதையா இருந்தாலும் வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதையை உணர்வுள்ளவர்களாக மாற்றும். வசனத்தின் பிரசித்த வெளிச்சம் தந்து பேதையை உணர்வுள்ளவனாய் மாற்றும். வசனத்தின்படி, எனவேதான் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனிங்க, இவர்கள் உணர்ந்தார்கள், இவர்கள் உடைக்கப்பட்டு அழுதார்கள். அடுத்து என்ன செய்தார்கள் பாருங்கள், 9வது அதிகாரம், நெகேமியா 9வது அதிகாரம், அதனுடைய 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம்.
1: அந்த மாதம் 24ஆம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டு கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள். இஸ்ரவேல் சந்ததியார் மறுஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாய பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள்.
0: பாருங்க, ஏற்கனவே வாசிக்கப்பட்ட வார்த்தைகளை கேட்டு உணர்வடைந்து இப்ப நேரம் என்ன செய்யறாங்க தெரியுமா? ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து உபவாசம் பண்ணி, ஆமென், உபவாசம் பண்ணி சிம்பிளா சொல்லணும்னா இப்ப ஜெபிக்கிறாங்க. இந்த ஜெபித்து என்ன செய்யறாங்க? 2வது வசனம், மறு ஜாதியாரை விட்டு பிரிந்து வராங்க. புரியும்படி சொல்லணும்னா, ஜெபித்து எவைகளில் சிக்கி கொண்டிருந்தார்களோ அவைகளில் ஜெயம் எடுக்கிறார்கள். உணர்வடைந்து உடைந்து அழுது விட்டு திரும்பி போய் அதே காரியத்தில் அவர்கள் சிக்கிக்கொள்ள தங்களை விட்டு கொடுக்காமல் அந்த காரியத்தில் ஜெயம் எடுக்க, சில காரியங்களை நாம எளிதில் ஜெயிக்க முடியாது. இயேசு சொன்னார், இவ்வகை பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலையுமே அன்றி ஜெயிக்க முடியாது. சில காரியங்களை நாம ஜெயிக்க ஜெபம் அவசியம், உபவாசம் அவசியம். சவுளுடைய சவுலா இருந்த பார்வை போய் பவுலுடைய அந்த புதிய பார்வை உண்டாக அவனுக்கு 3 நாட்கள் உபவாச ஜபம் தேவைப்பட்டது. பாவத்தை பார்த்த கண்கள் பரிசுத்தரை காண, பாவத்தை வெறுத்து பாவத்தை நஷ்டம் என்று குப்பை என்று வெறுத்து தள்ள அவனுக்கு உபவாச ஜபம் தேவைப்பட்டது. சும்மா கேட்டேன், வசனம் கேட்டதும் எனக்கு ஃபீல் ஆயிட்டு எனக்கு உடைஞ்சிட்டு ஆண்டவர் நேசிக்கிறார் ஆமேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு போயிட்டு திருப்பியும் பாவத்துல சிக்கி கொள்வது அல்ல. அந்த மாதத்திலே அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க, என்ன, இனி அந்த பழைய பாவத்துக்குள்ள போயிடக்கூடாது, அந்நிய நுகத்தில் இணைக்கப்படக்கூடாது, நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவள், என்னை கர்த்தர் தமக்கு சொந்தமாய் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார், இனி நான் உலகத்துக்கு ஒத்து பாவ வாழ்க்கைக்கு நேராய் துன்மார்க்க ஜீவியத்தை நோக்கி போகக்கூடாது, அதுலேருந்து ஒரு விடுதலை வேண்டும், அதுலேருந்து ஒரு ஜெயம் வேண்டும் என சொல்லி அவர்கள் உபவாசம் பண்ணி அவர்கள் ஜெயம் எடுத்து மறு ஜாதியாரை விட்டு பிரிந்து பாவத்தில் இருந்து பாவ அறிக்கை செய்யவில்லை, பாவத்தை விட்டு வெளியே வந்து பாவ அறிக்கை செய்தார்கள். பாவத்தில் இருந்து பாவ அறிக்கை செய்தா இரக்கம் கிடைக்கும், மன்னிப்பு கிடைக்காது. அது என்ன இரக்கம்? உனக்கு கிடைக்கிற தருணம் பாவம் செய்வதற்காக அல்ல, திருப்பிய வாடா, திருப்பிய வா. ஆனா பாவத்தை விட்டு நீ பாவ அறிக்கை செய்தா உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை கொண்டு வந்தார்களே, இயேசுக்கு முன்னாடி நின்று அழுது கொண்டிருந்தாள். எதுக்கு அழுதுட்டு இருந்தா? ஐயோ நான் தெரியாம நான் பாவம் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைச்சு அழுதாளா? இல்ல, நான் சாக போறேனே நினைச்சு அழுதா. அங்கே அவளுக்கு இரக்கம் கிடைத்தது, கிருபை கிடைத்தது. நான் உன்னை குற்றவாளியை தீர்க்கவில்லை என்று சொன்னார், ஆனா திருப்பி சொன்னார் இனி பாவம் செய்யாத அப்படின்னார். கிருபையை தவறாய் புரிந்து கொள்ளாதிருங்கள். உணர்த்தப்பட்டு உடைக்கப்பட்டு அழுறோமா? ஏன் உடைக்கப்பட்டோம்? நம்முடைய வழி சரியில்லை. கர்த்தருடைய வழி, சரியான வழியை நமக்கு காண்பித்த போது நான் இவ்வளவு துன்மார்க்கமா போயிட்டேன்னு நினைச்சு உடைகிறோம், அழுறோம், ரைட். அதன் பிறகு என்ன செய்கிறோம்? அதுல ஜெயம் எடுக்க வேண்டாமா? அதை மேற்கொள்ள வேண்டாமா? முயற்சியால முடியாது, ஆனா முழங்காலால முடியும், முழங்கால முடியும். ஜெபம் ஒருவனை எப்படிப்பட்டவனும் எப்படிப்பட்டவனாகவும் மாற்ற வல்லமை உள்ளதுங்க ஜெபம். மோசே பாருங்க, ஒரு காலத்துல அவன் எகிப்தோட்டு ஓடுறதுக்கு காரணமே கொலை. ஒருவனை அடித்து கொண்டு விட்டு தான் ஓடுகிறான். அந்த மோசே இரவு பகல் தேவனோடு உறவாட ஆரம்பித்தான், ஜெபிக்க ஆரம்பித்தான். அந்த மோசே குறித்து வேதம் சொல்கிறது, அவன் பூமியில் உள்ள எல்லாரிலும் மிகவும் சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். ஒருவனுடைய சுபாவத்தையே திருப்பி போட்டு விட்டது. ஜெபம் ஜெயம், ஜெபமே ஜெயம். இவர்கள் என்ன செய்யறாங்க பாருங்க, மறுஜாதியாரை விட்டு பிரிந்து அந்நிய நுகத்தில் பிணைக்கப்பட்டிருந்த அந்த நுகத்தடியை உடைத்து. இப்போ மூன்றாவது வசனத்தை வாசிங்க.
1: அவர்கள்
0: எழுந்திருந்து
1: தங்கள் நிலையில் நின்றார்கள்.
0: ஹல்லேலூயா. தங்கள் நிலையில். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இவைகளை நீ செய்யும் போது அல்லது இவைகளை நீ செய்தால்தான் உனக்கு உன்னை தேவன் ஏற்படுத்தின நிலையிலே நீ வந்து நிற்பாய். ஒவ்வொருத்தருக்கும் நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைத்தேன் என்று எரேமியாவை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பிள்ளைங்கிற ஸ்தானத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. இளையகுமாரன் தகப்பனிடத்தில் வந்து என்ன சொல்வான், நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லிக் கொள்வதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஏன் அப்படி சொல்லுகிறான், அந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கி போயிட்டான். மீண்டும் தகப்பன் அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்த அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், பாதரட்சியை கொடுக்கிறார். அதிகாரத்துக்கு அடையாளமாய் மோதிரத்தை, நீ அடிமை அல்ல என்பதற்கு அடையாளமாய் பாதரட்சியை, நீ என்னுடையவன் என்பதற்கு அடையாளமாய் வஸ்திரத்தை கொடுத்து அந்த ஸ்தானத்தில் நிறுத்தி தான் வீட்டிலே மகிழ்கிறார். என்னை தேவன் ஒரு ஸ்தானத்தில் வைத்திருக்க அந்த ஸ்தானத்தில் நான் இருக்கு மட்டும் என்னை குறித்து தேவனுக்கு மகிழ்ச்சி உண்டாகாது. அவர்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள், உணர்வடைந்து உடைந்து அழுது தேவ சமூகத்தில் ஜெபித்து ஜெயம் எடுத்தார்கள். தங்கள் நிலையில வந்து நின்றார்கள். ஆமே. இப்போ திரும்பி வாசிக்கிறாங்க, ஒரு ஜாமம் மட்டும் வாசித்தார்கள், ஒரு ஜாபம் மட்டும் பாவ அறிக்கை செய்தார்கள். நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன், இதை வாசிக்க வாசிக்க வாசிக்க வாசிக்க வாசிக்க அவர்களுக்குள்ளே இன்னும் சுத்தம் சுத்தம் சுத்தம் சுத்தம் சுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம் ஆமென் உண்டாகி கொண்டே இருக்கிறது. ஒரு புறம் வாசிக்கிறாங்க, இன்னொரு புறம் சுத்திகரிக்கப்படுகிறார்கள். வாசிக்கிறார்கள், பாவ அறிக்கை செய்யறாங்க, சுத்திகரிக்கப்படுகிறார்கள். ஆமென். இந்த வேதம் இந்த கண்ணாடி முன்னாடி நிக்கணும். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும் நாட்களை நாட்களாக தான் இந்த நாட்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சபையே உணர்வடையுங்கள், சபையே விழிப்படையுங்கள். இந்த கண்ணாடிக்கு முன்னாடி வந்து நில்லுங்க, இதை உயர்த்துங்க, உங்களை தாழ்த்துங்க, இதுக்கு முன்னாடி விட்டு கொடுங்க. யார் யார் நின்னார்களோ அத்தனை பேர் உணர்வடைந்தார்கள், அத்தனை பேர் உடைக்கப்பட்டார்கள், அத்தனை பேரும் அழுதார்கள், அத்தனை பேர் உபவாசித்தார்கள், அத்தனை பேரும் ஜெயம் எடுத்தார்கள், அத்தனை பேரும் தங்கள் நிலையிலே வந்து நின்றார்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவரே எனக்கு அந்த உணர்வை தாரும். ஆண்டவரே ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஓசியா 14 அதிகாரம் 1-5 வரை உள்ள வசனங்கள். ஓசியா 14:1 வாசிக்க கேட்கலாம்.
1: இஸ்ரவேலே உன்
0: தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்.
1: அவரை நோக்கி
0: தேவரீர்
1: எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய்
0: அங்கீகரித்தருளும்.
1: அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை.
0: 4 வசனத்தை வாசியுங்கள்.
1: நான்
0: அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன்,
1: அவர்களை
0: மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன்.
1: என் கோபம் அவர்களை விட்டு
0: நீங்கிட்டு
1: நான் இஸ்ரவேலுக்கு
0: பனியை போல் இருப்பேன்.
1: அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான்.
0: எரேமியா 31 அதிகாரம் அதனுடைய 18-20 உள்ள வசனங்களை வாசியுங்கள். எரேமியா 31:18-20 வரை உள்ள வசனங்கள்.
1: நீர் என்னை தண்டித்தீர். நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். என்னை திருப்பும்.
0: அப்பொழுது நான் திருப்பப்படுவேன்.
1: நீரே
0: என் தேவனாகிய கர்த்தர்.
1: நான் திரும்பின பின்பு
0: மனஸ்தாபப்பட்டுக் கொண்டிருக்கிறேன்.
1: நான் என்னை
0: அறிந்து கொண்டதற்கு பின்பு
1: விலாவில்
0: அடித்துக் கொண்டிருக்கிறேன்.
1: வெட்கி நாணி கொண்டும் இருக்கிறேன். என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயீம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன்
0: சொல்ற நல்ல கவனிங்க. அப்போ ஒருவன் மனம் வருந்தி உணர்த்தப்பட்டு ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேனே சொல்லுகிற வார்த்தையை ஆண்டவர் மிஸ் ஆகாம கேட்பார், நிச்சயமா கேட்பார். அந்த வார்த்தையை தான் கேட்க விரும்புகிறார் சபை உன்னிடத்துல. நம்ம இடத்துல தேவன் அதுதான் கேட்க விரும்புகிறார். அப்ப நான் இப்படி பண்ணிட்டேன் ஆண்டவரே, இப்படி செஞ்சிட்டேன் ஆண்டவரே. அப்படி கேட்டதும் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. 20 எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ,
1: அவனுக்கு
0: விரோதமாய் பேசினது முதல்
1: அவனை
0: நினைத்து கொண்டே இருக்கிறேன்.
1: ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது,
0: என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது,
1: அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன்,
0: அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்ல, உருக்கமாய் இறங்குவா. அந்த இரக்கம் தான், அந்த இரக்கம் கிடைக்கணுங்க. இந்த நாட்களில் சபை கதற வேண்டியது இந்த இரக்கத்துக்காக. அவர் சொல்ற, நான் உருக்கமாய் இறங்குவேன்பா, ஆனா நீ ஒண்ணு செய்யணும், நீ திரும்பணும். அந்த இளைய குமாரன் திரும்பின போது தகப்பன் கட்டி அணைத்து முத்தமிட்டார் அல்லவா. அவன் மோதிரத்தை கேட்கவில்லை, பாதரட்சியை கேட்கவில்லை, வஸ்திரத்தை கேட்கவில்லை. உண்மையில அவன் கேட்டிருந்தா என்ன கேட்டிருப்பான், அப்பா வேலைக்காரங்களுக்கு கொடுக்கிற சாப்பாடு எனக்கும் கொஞ்சம் கொடுங்கப்பா, இப்படிதான் கேட்டிருப்பான். அதுக்கு தானே வந்தான், அப்படி நினைச்சுதானே வந்தான். என் வீட்டில் வேலைக்காரங்கள் எல்லாம் மூணு வேளை சாப்பிட்றாங்களே, நான் இப்படி இருக்கிறேனே, அதெல்லாம் நினைச்சுதான் வரான். ஆமே, அவன் கேட்கணும்னு வந்தது கொஞ்சம், ஆனால் அவனுக்கு கிடைக்கப்பட்டது அதிகம். நீ உன் நிலையை அறிந்து உணர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பினா, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்கு தருவார். ஜெபத்தின் வழியை அடைத்து கிருபையை இன்றும் தேவன் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நம்மை தண்டிப்பதற்கு அல்ல. ஆமென். நாம் நம்முடைய வழியை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும்படியாக கண்களை மூடி தேவ சமூகத்தில் தாழ்த்தி முடிந்தால் முழங்கார்படி

சுகந்த வாசனையா மாத்துங்கப்பா. சிமியோன் லேவிய போல தகப்பனின் வாசனையை கெடுக்கிறவர்களா எல்லாட்டவரே உமக்கு உகந்த வாசனைகளில் வெளிப்படுவதா.

வாருங்கள், நாம் சேர்ந்து ஆராதிப்போம். இந்த ஆராதனை வேளைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். எந்த மனிதனையும் தள்ளாத அன்பு, எவரையும் நேசிக்கிறதான அன்பு, ஒவ்வொரு ஜீவனுக்காக உலகத்தில் வந்து தன் உயிரை தந்தவர் இயேசு. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக உயிரை கொடுக்கிற அன்பை காட்டிலும் வேற பெரிய அன்பு எதுவும் இல்லை. அப்படியானால் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை தந்தவர், நமக்காக ஜீவனை தரும்படிக்கு உலகத்தில் வந்தவர். எஸ், அந்த அன்பு கீழாக உலகத்தில் வேறொரு அன்பு இல்லை. உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் ஏதோ ஒன்று நம்மிடத்தில் எதிர்பார்த்து நம்மை நேசிக்கிறது. அவர்கள் எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் நடக்காமல் போகும்போது நம்மை விட்டு விலகுகிறது. ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களையும் என்னையும் நேசித்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த புறம்பை தள்ளாத பூரணமான அன்பை பாடி கொண்டாடுவோமா? ஓ வாருங்கள், நம் சேர்ந்து

நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ஒப்பில்லாத அன்பிற்காக, விலையேறப்பட்ட அன்பிற்காக, மாறாத அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே. ஓ உம்முடைய அன்பு விலையேறப்பட்டது, உம்முடைய அன்பு மாறாதது, எங்களுக்காக ஜீவனை தந்தது, எங்களுக்காக ஜீவனை தந்தவரே, தம்முடைய ஒரே பேரான குமார விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தவர். எஸ் ஆண்டவரே, உம்முடைய விலையேறப்பட்ட அன்பை எண்ணி இந்த வேளையில் உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கையில கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல் நீங்க வச்ச மாறாத விலையேறப்பட்ட இணையில்லாத

கரங்களை தட்டி ஆண்டுடைய அன்புக்காக நன்றி செலுத்துவோம். இயேசுவின் அன்பு இணையில்லாத அன்பு, மாறாத அன்பு, மகிமையான அன்பு, உம்முடைய அன்பிற்காக

வசனத்தை கேட்டவரே, ஏந்தின கரங்களை கொடுக்கும் கரங்களாய் மாற்றினவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் அடைக்கலமே, எங்கள் ஆதரவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி, ஆவியில் நிறைந்து கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நடத்தின விதங்களுக்காக, பாதுகாத்த விதங்களுக்காக, கொண்டு வந்த விதங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே. நடத்தி வந்த விதங்களுக்காக, நடத்தின பாதைகளுக்காக, ஓ கண்ணீரோடு விதைத்ததை கம்பீரமாய் அறுக்க செய்தவருக்கு, குறைவுகள் இல்லாமல் நடத்தினவருக்கு, பிள்ளைகளை மறவாமல் நடத்தின தேவனுக்கு கைகளை தட்டி நன்றி. அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி, எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம்.

கணிக்காதவன், கல்லாதவன், நம்மை தேடி வந்தவன். நாம் பாவியாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மே வைத்த அன்பு இன்னதென்று விளங்க பண்ணுகிறார். நல்ல கரங்களை தட்டி அந்த தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே எங்களை கைவிடாதவரே, எங்களை புறக்கணிக்காதவரே, எங்களை விட்டு விலகாதவரே, நன்மையாய் நிரப்புகிறவரே, நன்மையால் எங்கள் வாயை திருப்தியாக்குகிறவரே, கழுகுக்கு சமானமாய் எங்கள் வயது திரும்ப வாழ வைத்து போதாக்குகிறவரே. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோம். நீ நல்லவர், நீ பெரியவர், நீ மாறாதவர், நீ கிருபை உள்ளவர். அப்படி நாமத்தை சொல்லி சொல்லி அப்பாவை துதிக்கலாம். அப்படி நாமத்தை சொல்லி சொல்லி துதிங்க பார்க்கலாம். நீ நல்லவர் ஆண்டவரே, என்னென்னும் எங்களை கைவிடாதவரே, என்னென்னும் எங்களை புறக்கணிக்காதவரே, எங்களை தள்ளாதவரே, எங்களை ஆதரிக்கிறவரே.

பிரகாசம் பண்ணுகிறவரு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஓ ராபா, அவரை போல வேறொரு நல்லவர் இல்லை, அவரை போல வேறொரு பரிசுத்தர் இல்லை, அவரை போல வேறொரு நல்லவர் இல்லை. அவரே நல்லவர், அவரே பரிசுத்தர், பாவ

மகிமைப்படுத்துவோம். அந்த நல்ல தேவ பிரசன்னம் இந்த மாலை வெளியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. அந்த நல்ல தேவ ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர், நம்மை புறக்கணிக்காதவர், நம்மை விட்டு கொடுக்காதவர் இந்த மாலை வெளியில் பிரசன்னமாக இருக்கிறார். நல்ல கையை தட்டி அந்நிய பாஷை

ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, சத்தத்தை உயர்த்தி. ஓ ரபா கா ஷேரா தரா ரங்கரவோ ஏ ஷேலாரியா.

இயேசு என்றும் வல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். நீர் எங்களை கைவிடாதவர் ஆண்டவரே, நீர் எங்களை புறக்கணிக்காதவர் ஆண்டவரே. மனிதர்கள் எங்களை விட்டு விலகின பொழுது எங்களை தேடி வந்தவர் நீர். நாங்கள் பாவியாக இருக்கும் போது எங்களுக்காக எங்களை தேடி வந்தவர் நீர். உம்முடைய ரத்தத்தை சிந்தும் படிக்க எங்களை தேடி வந்தவர் நீர். ரத்தம் சிந்தினவர் நீர், மீட்டுக் கொண்டவர் நீர். உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை. உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு சின்ன மனிதர்கள் அப்படியே முடிக்க போகிறோம்.

உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம் ஆண்டவரே. எல்லா கன மகிமை நாங்கள் உமக்கு தருகிறோம். ஒருவரே ஆராதனையும் துதியும் மகத்துவமும் வல்லமையும் ஸ்தோத்திரத்தை பெற்றுக்கொள்ள பாத்திர மகிமை சொல்லுங்க. இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். 1 தீமோத்தேயு 6:10. ஒரு நாள் மிகவும் பணக்கார மனிதன் ஒருவர் மிகுந்த மனச்சோருடன் இருந்தார். எனவே அவர் யூத ரபி ஒருவரை பார்க்க சென்றார். அவரிடம் தன் மனவேதனையை கூறினார். ரபி அவர் கையை பிடித்து கண்ணாடி ஜன்னலுக்கு அருகில் அழைத்து சென்றார். இந்த ஜன்னல் வழியாக என்ன பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். வெளியே ஏராளமான ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் இருக்கின்றார்கள் என்று சொன்னார். பின்பு அவருடைய கையை பிடித்து முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்றுக்கு அருகில் அழைத்து வந்து விட்டார். இப்போது என்ன பார்க்கிறீர்கள் என்று கேட்டார் ரபி. அதற்கு அந்த பணக்கார மனிதன், நான் இம்முறை என்னுடைய முகத்தை பார்க்கிறேன் என்று சொன்னார். ரபி அதற்கான காரணத்தை விளக்க ஆரம்பித்தார். ஜன்னலில் இருப்பதும் கண்ணாடிதான், முகம் பார்க்க உதவுவதும் கண்ணாடிதான். ஆனால் முகம் பார்க்க உதவும் கண்ணாடிக்கு பின்னால் கொஞ்சம் வெள்ளி சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதுவரை வெளியே இருப்பவைகளை பார்க்க உதவிய கண்ணாடி அதன் பின்னால் இப்போது வெள்ளி சேர்க்கப்பட்டவுடன் வெளியே தெரியும் காட்சிகளை மறைத்து விடுகிறது, பார்ப்பவரின் முகத்தை மட்டுமே காட்டுகிறது என்று விளக்கினார். ஆம் பிரியமானவர்களே, மிகுந்த பொருளும் பொன்னும் நம்மோடு சேரும்போது வெளியே இருக்கும் மனிதர்கள் நம் பார்வைக்கு தெரியாமல் போய்விடுகின்றனர். சுயம் மேலோங்கி விடுகிறது. ஐஸ்வர்யவான் ஒருவனுடைய வீட்டு வாசலில் லாசரு என்ற ஏழை மனிதன் ஒருவன் இருந்தான். ஐஸ்வர்யவானுடைய வீட்டில் சம்பிரமமாய் சாப்பாடு நடந்தது. எல்லாம் சம்பூர்ணமாக இருந்தது. இந்த ஐஸ்வர்யவான் தன்னையும் தன் மனைவி பிள்ளைகளையும் பார்த்தானே ஒழிய வாசலில் சாப்பிட ஒன்றும் இல்லாமல் கிடந்த லாசருவை அவன் பார்க்கவே இல்லை. அவனுக்கு சாப்பாடு தரவில்லை. எனவே இவ்வுலகத்தில் சம்பிரமமாய் வாழ்ந்தும் நித்திய ஜீவனை அவன் இழந்தான். எரியும் அரகத்திலே போய் பங்கடைந்தான். பேதுருவும் யோவானும் ஒரு முறை ஜப ஆலயத்துக்கு சென்றார்கள். அங்கே அலங்கார வாசலில் உட்கார்ந்து ஒரு பிறவி சப்பாணி பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். பேதுரு தனக்கு ஏதாவது தருவார் என்று அவன் நினைத்தான். பேதுரு அந்த மனிதனிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னார். உடனே அந்த சப்பாணியின் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். தேவனை மகிமைப்படுத்தினான். ஆம் பிரியமானவர்களே, பேதுருவுக்கும் யோவானுக்கும் வெள்ளியும் பொன்னும் இருக்கவில்லை. ஆனால் தங்களை சுற்றிலும் இருப்பவர்களை பார்க்கும் கண்கள் இருந்தன. வெள்ளியையும் பொன்னையும் விட மிக விலையேற பெற்ற இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் செய்ய அவர்களால் முடிந்தது. பிரியமானவர்களே, ஐஸ்வர்யம் தவறல்ல. ஆனால் நம்முடைய சிந்தை முழுவதும் மேலும் மேலும் பணத்தையும் பொன்னையும் பொருளையும் சேர்ப்பதிலேயே இருக்கும்போது வேதனை அதிகரிக்கிறது, சந்தோஷமும் சமாதானமும் பறிபோய் விடுகிறது. ஆகவே பணத்தை சேர்ப்பதிலேயே கவனமாயிராமல் நம்மை சுற்றிலும் உள்ள தேவையுள்ளவர்களை பார்க்க நம் கண்கள் பழகட்டும். அப்பொழுது தேவன் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார்.

சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் 24 அதிகாரம். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் ஜூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியாகிய ஜோபாபை பார்த்து, ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பேர்செபா மட்டுமுள்ள இஸ்ரவேலின் கோத்திரமெங்கும் சுற்றித் திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றார். அப்பொழுது ஜோபாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றார். ஆகிலும் ஜோபாபும் இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட ஜோபாபும் இராணுவ தலைவரும் ராஜாவை விட்டு புறப்பட்டு போய் ஜோர்தானை கடந்து காத் என்னும் ஆறுகளின் நடுவே இருக்கிற பட்டணத்திற்கு வலது புறமான ஆரோவேரிலும் ஜாசேரிடத்திலும் பாளையம் இறங்கி அங்கேயிருந்து கிளையாத்திற்கும் தாதீப் அசைக்கும் போய் அங்கேயிருந்து தாஞ்சானுக்கும் சீதோனின் சுற்றுப்புறங்களுக்கும் போய் பிற்பாடு தீர் என்னும் கோட்டைக்கும் ஏவியர் கானானியருடைய சகல பட்டணங்களுக்கும் போய் அங்கேயிருந்து ஜூதாவின் தென்புறமான பெயர்செபாவுக்கு போய் இப்படி தேசமெங்கும் சுற்றித் திரிந்து 9 மாதமும் 20 நாளும் ஆன பிற்பாடு ஜெருசலேமுக்கு வந்தார்கள். ஜோபாப் ஜனத்தை இலக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தார். இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் 8 லட்சம் பேர் இருந்தார்கள். ஜூதா மனுஷர் 5 லட்சம் பேர் இருந்தார்கள். இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததனாலே பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். நான் மகா புத்தியினமாய் செய்தேன் என்றார். தாவீது காலமே எழுந்திருந்த போது தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொன்னது, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் பெற வேண்டுமோ, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடிப்போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ள நோய் உண்டாக வேண்டுமோ, இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீ ஜோசித்து பாரும் என்று சொன்னார். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கனில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள்

பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்றார். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். தேவதூதன் ஜெருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்வனாவின் பேரடி போரடிக்கிற களத்துக்கு நேரே இருந்தார். ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினார். அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் எபூசியனாகிய அர்வனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிப்பிடத்தை உண்டாக்கும் என்றார். காத்துடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாக போனார். அர்வனா ஏறிட்டு பார்த்து ராஜாவும் அவனுடைய ஊழியக்காரரும் தன்னிடத்தில் வருகிறதை கண்டு அர்வனா எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய என் ஆண்டவர், தமது அடியானிடத்தில் வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு தாவீது, வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிப்பீடத்தை கட்டும்படிக்கு இந்த களத்தை உன் கையிலே கொள்ள வந்தேன் என்றார். அர்வனா தாவீதை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவன் இதை வாங்கிக் கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி பலியிடுவாராக, இதோ தகன பலிக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் மாடுகளின் நுகத்தடிகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்லி அர்வனா ராஜ ஜோக்கியமாய் அவை எல்லாவற்றையும் ராஜாவுக்கு கொடுத்த பின்பு அர்வனா ராஜாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்திலே கிருபியாயிருப்பாராக என்றார். ராஜா அர்வனாவை பார்த்து, அப்படியல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டார். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிப்பீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. ஆமென்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருக்கு சோத்திரம். என்னுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லணும்னா, சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா மூணு பேர் நாங்கள், அண்ணன் தம்பி நான், நான் ரெண்டாவதாக பிறந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வயசு ஆகும்போது தான் எனக்கு கருத்து கொஞ்சம் தெரியும். அதுக்கு முன்னாடிலாம் என்ன நடந்ததுலாம் எனக்கு தெரியாது. அப்பா இருந்தாங்க, அப்பா ரொம்ப குடிப்பாங்க, குடிச்சிட்டு அம்மா போட்டு அடிச்சுட்டு ரொம்ப சித்திரவதை பண்ணுவாங்க. அப்போலாம் எனக்கு எதுவுமே தெரியாது, அழை கூட தெரியாது. அவங்க சண்டை போட்டு அடிச்சுட்டு மண்டைக்குன்னு உடச்சிட்டு இருந்தாலும் வேடிக்கை தான் பார்ப்பேன். அந்த அளவுக்கு ரொம்ப மக்கா இருப்பேன் நான் சின்ன வயசில். ஏன்னா சாப்பாடு கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவேன், படுத்துக்குவேன், எங்கேயும் போக மாட்டேன், விளையாட மாட்டேன், யார் பசங்க கூட சேர மாட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுடைய அப்பா வீட்டில் அம்மா வீட்டிலலாம் கிடையாது. நாங்கள் எங்கள் அம்மாவுடைய அப்பா வீட்டில் தான் நாங்கள் வளர்ந்தோம். அவங்க தான் எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அப்பா ரொம்ப குடிச்சிட்டு சண்டை போட்டதுனால எங்கள் தாத்தா வந்து எங்களை விடலை. பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா தான் எங்களை பார்த்துட்டாங்க. 10 வயசு எனக்கு ஆகும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து ரொம்ப குடிச்சிட்டு அணக்காபுத்தூரில் போய் குடிச்சிட்டு அவர் இறந்துட்டார். இறந்த உடனே அவர் எடுத்துகிட்டு போய் எல்லாம் அடக்கெல்லாம் பண்ணிட்டாங்க. பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நான் தாத்தா வீட்டில் தான் இருந்தேன். அப்போது எங்கள் சித்திங்க வந்து என்ன பண்ணாங்க, ரொம்ப கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது எங்கள் அப்பா இருக்கும்போது என்னை நல்லா கவனிச்சுக்குவாங்க. எங்கள் அம்மாவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப விவரம் தெரியாது. அம்மாவுக்கு எதனா கொடுப்பாங்க, வேலை தான் செய்வாங்க, சாப்பாடு செய்வாங்க, குழம்பு செய்வாங்க, அவன் தங்கச்சிங்களை பார்த்துக்குவாங்க, அண்ணன் தம்பிங்களை பார்த்துக்குவாங்க, அப்பா எதனா செஞ்சு கொடுத்தாருன்னா அதை செய்வாங்க, அப்படி தான் இருப்பாங்க. இந்த அரசியலில் திடீர்னு அம்மா வந்து அரசியலில் போன பிறகு பார்த்திங்கன்னா எங்களை அந்தளவுக்கு கவனிக்கிறதில்ல, எங்களை பார்த்துக்கிறதில்ல. காலையில் போனாங்கன்னா நைட்டு வருவாங்க. அப்பா என்ன போனோம், கார் டிரைவர், அவர் போனார்னா அவர் காலையில் போனார்னா நைட்டு தான் வருவார். நாங்கள் எங்கள் சித்திங்கிட்ட இருப்போம். அப்போ எங்கள் தாத்தாவும் எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்க, திருக்கழுக்குன்றோம், அந்த இடத்துல பிஸ்னஸ்க்காக ஊருக்கு போயிடுவாங்க. நாங்கள் எங்கள் சித்திக்கிட்ட இருப்போம். அப்போ எங்கள் சித்தி என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எங்களை அடிப்பாங்க. ஒரு கடைக்கு போகல, ஒரு பருப்பி வாங்கிட்டு வரல, ஒரு பிஸ்கெட் வாங்கிட்டு வரல, எங்களுக்கு சொல்லக்கூட தெரியாது. வீட்லேயே அப்படியே எங்களை பேசக்கூட விடாத அளவுக்கு அப்படி வளர்த்துட்டாங்க. யாருன்னா நின்று சாப்பிட்டா கூட அதை பார்க்கக்கூடாது. அவங்க நிற்கிற இடத்துல, பெரியவங்க நிற்கிற இடத்துல நிற்கக்கூடாது. அவங்க எதனா கதை பேசுனாங்கன்னா அந்த கதையை ஒட்டி கேட்கக்கூடாது. அவங்க நம்ம ஏன்னா அப்படியே ஒரு மாதிரி தான் உக்காண்ட்ருக்கணும் அந்த இடத்துல. சிரிக்க, அவங்க எதனா பார்த்து பேசிகிட்டு இருந்தால் கூட அந்த இடத்துல சிரிக்கக்கூடாது. சிரித்தா கூட எதுக்கு சிரிக்கிற, எதுக்கு அங்கே பார்த்த, எதுக்கு அவங்க சாப்பிட்றத பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து போட்டு செம்மாடி அடிப்பாங்க. அப்போது நாங்கள் அழுதா கூட எங்களுக்கு கேட்க தெரியாது, ஏன் என்னை அடிக்கிறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், என்னை ஏன் சும்மா சும்மா அடிக்கிறீங்கன்னு எனக்கு கேட்க தெரியாது. அப்படியே அடி வாங்கிட்டு இருப்பேன். ரொம்ப அப்படி எதனா எனக்கு வலிக்குது சித்தி அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா வலிக்குதா, அது எப்படி வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோழி கோழி கூண்டு இருக்கும், பெரிய பெரிய கூண்டு. அது வந்து மூணு ரேக்கு, 4 ரேக்கு, 5 ரேக்கு, பெரிய பெரிய ரேக்கு இருக்கும். ஒரு ஒரு கூண்டுலேயும் பார்த்திங்கன்னா 50 கோழி போடலாம். அந்த மாதிரி இருக்கும். கோழி பேனு, கோழி பாத்ரூம் போனது இதெல்லாம் அந்த இடத்துல இருக்கும். அது உள்ளர தூக்கி போட்டு பூட்டிடுவாங்க. பூட்டிட்டாங்கன்னா அந்த கோழி பேனு அப்புறம் எறும்பு இதெல்லாம் வந்து அந்த வயசில் எங்களை ரொம்ப கடிச்சு கண்டு கண்டாக ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா பார்ப்பாங்க, பார்த்துட்டு ரெண்டு பேருக்கு சண்டை வந்துடும். சண்டை வந்து அடித்து இது பண்ணுவாங்க. இப்படியே தான் என்னுடைய போராட்டம் பார்த்திங்கன்னா இப்படியே தான் இருந்தது. எங்கள் சித்திங்க கூட்ட அடி வாங்குறதும் போகிறதும், அவங்க திட்டுறதும் பேசுறதும், அம்மா அப்பாவுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறதும், ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லாமல் இருந்துச்சு எனக்கு. இயேசுவை பற்றி எனக்கு தெரியாது. இயேசு மட்டும் இல்லை, எந்த தெய்வத்தையுமே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் என்னை வளர்த்தாங்க. இந்து தெய்வத்தை பற்றியும் தெரியாது, கிறிஸ்டின் தெய்வத்தை பற்றியும் எனக்கு தெரியாது. ஒரே ஒரு வாட்டி எங்கள் அம்மாவுடைய எங்கள் அப்பா மட்டும் என்ன பண்ணுவாங்க, வருஷத்தில் ஒரு வாட்டி நாமத்தை போட்டு விட்ருவாங்க. நெத்தியில் பெரிய பெரிய நாமத்தை போட்டு ஒரு சொம்பை கையில் கொடுத்து வீடு வீடாக போயிட்டு பிச்சை எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. அந்த பிச்சை எடுத்துகிட்டு வந்து அந்த காசை வச்சு அவங்க அந்த திருப்பதிக்கு போவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு போடுவாங்க. இதுதான் எனக்கு தெரியாம கண்டி சாமி பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எங்கள் அப்பாவுடைய அம்மா வீடு மட்டும் ஆர்சி கிறிஸ்தவங்க, அவங்க மாதா கும்புறவங்க மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த மாதா எப்படி கும்பிடணும்னு தெரியாது, அவங்க எனக்கு சொல்லியும் கொடுக்கல. அதே போல் இவங்க இந்து சாமி கும்பிடுவாங்க, அது கும்பிடுவாங்க, அவங்க கூட போவோம் வருவோம், அது எப்படி கும்பிடணும்னு எனக்கு சொல்லி கொடுக்கல. எங்கள் அப்பாவுடைய பேர் பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர், எங்கள் அம்மா பேர் பார்த்திங்கன்னா சுந்தரி. இவங்க இப்படி தான் இருந்தாங்க, ரெண்டு பேருமே எங்களை இப்படி தான் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்கவுங்களோட வாழ்க்கையை தான் இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா குடியில் இருப்பார், அம்மா அரசியலில் இருப்பாங்க. எங்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இப்படி திண்டாட்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுடைய அப்பா இறந்துட்டார். நாங்கள் எங்கே தங்கிட்டு இருந்தோமோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். இறந்த உடனே அப்போ எங்களுக்கு போக்குவரத்துக்கு வழி கிடையாது. அப்போ இவங்கக்கிட்ட மாட்டியிருந்தவொடனே எங்கள் அப்பா நான் சொல்லிட்டாரு, எங்கள் தாத்தா கிட்டே இட்டு போய் எங்களை விட்டார், நீங்கள் அங்கே வச்சு பார்த்துங்க அப்படின்னு. அங்கே போய் பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அங்கே போன பிறகுதான் என்னுடைய பள்ளி பருவமே நான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். இங்கே இருக்கும்போது எங்கள் சித்திங்கிட்ட கஷ்டப்பட்டேன். தாயா தாத்தாலாம் நல்லா பார்த்துக்கிடுவாங்க என்னை, நல்லா எனக்கு என்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, சாப்பிட வாங்கி கொடுப்பாங்க, நல்லா பார்த்துக்குவாங்க. எனக்கு அப்பா அம்மானா எங்கள் பாட்டியும் எங்கள் தாத்தாவும் தான், பாட்டியோட தாத்தா ரொம்ப பார்த்துக்குவார் என்னை. அப்படி இருக்கும்போது அதே போல் அந்த வீட்டில் போன பிறகு எங்கள் தாத்தா தான் நல்லா பார்த்துக்குவார், எங்கள் பாட்டி நல்லாவே என்னை பார்த்துக்க மாட்டாங்க. அங்கே போன பிறகு தான் எனக்கு என்ன தெரியும்னா, பசின்னா என்னான்னு அப்போ தான் எனக்கு தெரியும், துணின்னா என்னன்னு அப்போ தான் எனக்கு தெரியும். எங்கள் அப்பாவுடைய அம்மா வீட்டுக்கு, எங்கள் தாத்தா பேர் ஆரோக்கியசாமி, எங்கள் பாட்டி பேர் வந்து மேரி அம்மாள். அங்கே போன பிறகு தான் எனக்கு இதெல்லாம் தெரியும். ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணுன்னா கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த ட்ரெஸ்ஸு நான் வாங்க முடியும். ஒரு செப்பல் வாங்கணுன்னா கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த செப்பல் பார்க்க முடியும். நாலு பிள்ளைங்க போல என்னால் விளையாட முடியாது. விளையாடணும்னு இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நான் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா வன்னியத்தேனாம்பட்டில் இருந்தேன். இப்போ வந்து நான் தேனாம்பட்டை வந்துட்டேன், அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு எதிர இங்கே வந்துட்டேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜனங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, ஜனக்கூட்டம் நிறைய இருக்கும். பசங்கள்லாம் விளையாடுவாங்க, அவங்க அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கிடுவாங்க, பசங்க ஒரு ஜாலியாக இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்லா ஜாலியாக இருப்பாங்க. எனக்கு என்னென்னா அங்கே போன பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்கூல், காலைல ஸ்கூல் போகணும். நான் ஸ்கூல் போகணுன்னா காலையில் எனக்கு சாப்பாடு இருக்காது. எங்கள் அண்ணனுக்கு சாப்பாடு செஞ்சு கட்டி கொடுப்பாங்க, எனக்கு கட்டி கொடுக்க மாட்டாங்க. எங்கள் அத்தை பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணுக்கு சாப்பாடு நல்லா பார்ப்பாங்க, ஏன்னா அந்த பொண்ணு நெளிஞ்சு போயிருக்கும், அதுக்கு நல்லா சாப்பாடு கொடுப்பாங்க. எங்கள் அண்ணன் எப்படி, எங்கள் அண்ணனை நல்லா எப்படி பார்த்துக்கிறாங்கன்னா, அவங்களுடைய பையன் ஒருத்தர் இறந்துட்டார், எங்கள் சித்தப்பா இறந்துட்டார். எங்கள் சித்தப்பா போல் எங்கள் அண்ணன் இருக்கிறதுனால அவங்க புள்ள மாதிரி நினச்சி அவங்கள பார்ப்பாங்க, என்ன அந்த அளவுக்கு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நான் பாதியில் அங்கே வந்ததுனால அவங்களுக்கு என் மேலே பாசம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. தாத்தா மட்டும் நல்லா பாசமாக பார்ப்பார் என்ன. அப்போ என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்து நான் ஸ்கூலுக்கு போனேன்னா எனக்கு வந்து தண்ணி தூக்க தெரியாது, துணி துவைக்க தெரியாது, பாத்திரம் தேய்க்க தெரியாது. ஏன்னா இந்த தாத்தாவும் பாட்டியும் நான் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்கல்ல, அம்மா கூட பார்த்துக்கல, அப்பா கூட பார்த்துக்கல, ஆனால் தாத்தாயை பார்த்துக்கிட்டாங்க. இங்கே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இந்த ஆயாக்கிட்ட எப்படி இருக்கணும்னா, காலையில் 3 மணிக்கு எழுப்புவாங்க. 3 மணிக்கு எழுந்தோம்னா தண்ணி தூக்கணும், தண்ணி போய் தூக்கிட்டு வரணும்னா எப்படியோ ஒரு 10 கிலோமீட்டருக்கு தொழுவில் தாண்டி போய் தண்ணி தூக்கிட்டு வரணும். இந்த ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு போகணும், ஒரு குடமாக தூக்கிட்டு வந்து ஊற்றணும். ஏன்னா அப்போல்லாம் தண்ணி பஞ்சம் ரொம்ப கஷ்டம். நான் 90க்குள்ள முன்னாடிலாம் சொல்கிறேன் நான், அப்போ தண்ணி பஞ்சம் ரொம்ப கஷ்டம். அப்போ அங்கே போய் தண்ணி தூக்கிட்டு வரணும், கடைக்கு போகணும், பாத்திரம் தூக்கணும், கிணத்துலேருந்து தண்ணி அரைச்சி ஊற்றணும், எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. இப்படி செய், என்னால் முடியல அப்படின்னால முடியும், செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு. காலையில் இதெல்லாம் செஞ்சுட்டு டோக்கன் பால், அப்போல்லாம் டோக்கனில் போயிட்டு பால் வாங்கிட்டு வரணும். அப்போ அந்த கடையத்து போய் கூப்பிட்டு போய் காட்டுவாங்க, டெய்லியும் உன்னோட வேலை என்னென்னா 5 மணிக்கு போய் டோக்கனில் போய் நிற்கணும், அப்போல்லாம் பாக்கெட் பால் கிடையாது, நீ 5 மணிக்கு போய் நின்று லைனில் நின்று வாங்கினு வரணும். அங்கே பார்த்தீங்கன்னா அமுத காலனி பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜன நிற்கும், ஏன்னா எல்லாருமே அந்த டோக்கன் பாலுக்கு தான் நிற்பாங்க. தூக்கமாக வரும் எனக்கு, 12 வயசு 13 வயசு இருக்கும் எனக்கு அப்போல்லாம். அப்போ தூக்கமாக வரும் எனக்கு, எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நான் பாலுக்காக போய் நிற்பேன் அங்கே அந்த இடத்துல. அப்போ அந்த பாலுக்காக போய் நின்றுட்டு அந்த பாலை வாங்கிட்டு வந்து 5 மணிக்கு கொடுத்தோன்னா 5 மணிக்கு அந்த பாலை போட்டு கொடுத்தாங்கன்னா 6 மணிக்கெலாம் குடிச்சிட்டு திருப்பி 6 மணிக்கெலாம் கீழே கடைக்கு வரணும், மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க சமைச்சிட்டு எல்லாம் பார்த்துட்டு அவங்க சாப்பிட்ட பாத்திரம்லாம் 7:30 அவங்க கழுவி போட்டு தலையை வாரி விட்டாங்கன்னா ஸ்கூலுக்கு போவேன். ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே போயிருந்தேன்னா சுத்தமாக எனக்கு படிப்பே வராது. எனக்கு வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, வேலை அது இதுன்னு இருக்கும்போதுன்னு பார்த்தீங்கன்னா படிப்பே வராது. தமிழ் படிப்பேன், கணக்கு போடுவேன், அறிவியல், சமூக அறிவியல் இதெல்லாம் பண்ணுவேன். இங்கிலீஷ் எனக்கு சுத்தமாக வரவே வராது. அப்போ இங்கிலீஷ் வந்து நான் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா ருக்மணி மிஸ், நாங்கள் சாரதா வித்யாலயில் தான் நான் படித்தேன், சாரதா வித்யாலயில் தான் என்னை சேர்த்து விட்டாங்க. அப்போ அங்கே படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மிஸ் ரொம்ப கேட்பாங்க, ஏன்டி நீ படிக்க மாட்டேங்கிற, நல்லா படிடி, அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில், நீனால நல்லா படித்து நல்லா முன்னேறி வா அப்படின்வாங்க. எனக்கு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. என்னுடைய வாழ்க்கையே சின்ன வயசுலேருந்தே ஒரு போராட்டம், ஏன்னா சின்ன வயசுலேருந்து அப்பா அடிச்சுக்கின்னு அம்மா அடிச்சுக்கின்னு சண்டை போட்டுக்கின்னு ஆயா தாத்தா வீட்டில் சாப்பிட்டுக்கின்னு அங்கேயும் நிம்மதி இல்லாத இங்கேயும் நிம்மதி இல்லாத இப்போ இந்த ஆயா தாத்தா வீட்டுக்கு வந்தோம் நம்ம இவ்வளோலாம் கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு மன சொல்கிறது மன உளைச்சல் மாதிரி அந்த வயசுலேயே எனக்கு ஒரு ஏதோ ஒரு மாதிரி இருப்பேன் நான் ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இருப்பேனை கண்டு எந்தலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் படிக்க சொன்னாங்கன்னா படிக்கும் அப்போல்லாம் வந்து இந்த தேனாமுட்டில் வந்துட்டு பிறகு ரொம்ப எழுத்து பேச ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் ஆயா என்ன பண்ணுவாங்க வட்டிக்கு விடுவாங்க வட்டி பண்டு சீட்டு இப்படிலாம் போடுவாங்க அந்த பணத்தெல்லாம் போயிட்டு நான் வாங்கிட்டு வரணும். அப்போ அவங்க சொல்லி கொடுப்பாங்க என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா அவள் வந்து பணம் கொடுக்கலன்னா ஏன்டி கொடுக்கலன்னு கெட்ட வார்த்தையில் நீ பேசு அப்போ தான் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்போது ஆனால் இவங்க சொல்லி கொடுத்து நம்ம போய் அங்கே கேட்கும்போது என்ன பண்ணுவேன் அவங்க பயந்து என்ன பண்ணுவாங்க பணம் கொடுப்பாங்க நான் சண்டை போடும்போது அவங்க பணம் கொடுத்துருவாங்க. அப்போ இவங்க சொல்லுவாங்க என் பணத்துக்குன்னா நீங்கள் என்ன பிள்ளையாக பிறந்திருக்கியாங்க அப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் போய் கேட்கும்போது இவங்க கொடுப்பாங்க பணத்தை கொடுத்துருவாங்க வாங்கின்னு வந்து கொடுப்பேன். இப்படி இருக்கும்போது நாலு பேர் என்னை பார்த்து பயப்படுறதை பார்த்து எனக்குள்ள ஒரு என்ன சொல்கிற ஒரு பெருமை வந்துடுச்சு. பெருமை திகிரியம் அப்புறம் ஜாதி அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் எனக்குள்ளே வந்துடுச்சு. என் தாத்தா பார்த்தீங்கன்னா நாடார் அம்மா எஸ்சியில் தான் கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க கலப்பு திருமணம் தான் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அதெல்லாம் பார்க்கல அவங்க இந்த ஜாதி இது வேற்றுமை அதெல்லாம் பார்க்கல எல்லாம் உண்மை ஒன்றா தான் இருப்பாங்க ஒன்றா தான் இருப்பாங்க. ஆனால் எனக்குள்ளே அந்த இதை பற்றி சொல்லி சொல்லி சொல்லி வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெருமை. ஸ்கூலில் போனால் ஸ்கூலில் யாருமே நம்மளை இது பண்ணல நானே ஒரு ராஜாங்கத்தை நானே கையில் எடுத்துக்கிட்டேன். என்னை யாரும் மதிக்கலை எனக்கு வந்து யாருமே எதுவுமே செய்யலை நானே என்னுடைய தேவைகளை நான் சந்திச்சுக்கிறேன். எனக்கு படிப்பு வேணாம் எனக்கு படிக்கிற அளவுக்கு எனக்கு இது இல்லை மிஸ்ஸுக்கிட்டே சொல்லுவேன் நான் போயிட்டு மிஸ் எனக்கு படிப்பு வரல படிப்படி நான் எங்கேருந்து படிக்க முடியும் நான் படிக்கலாம் மாட்டேன் மிஸ் அப்படின்னு நான் ஒரு திமிராக பேசுவேன். ரெண்டாவது என்ன பண்ணால் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் எயித்து படித்து முடித்தேன். முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிட்டேன் படித்து அப்போ மிஸ் வந்து கேட்டாங்க நீங்கள் நைன்த்து படிடி ஏன்டி இது பண்ணேன் மிஸ் வேணாம் படிப்புனா எனக்கு வேணாம் எங்கள் வீட்லேயே என்ன இந்த மாதிரி இது பண்ணுறாங்க வேலையும் செய்யணும் படிப்பும் பண்ணால் என்னை படிக்க விட மாட்டுறாங்க வேலையில் தான் போடுறாங்க அப்படியேப்பட்ட படிப்பு எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி போட்டு எட்டாவதோடு வந்துட்டேன். வந்துட்டு இவங்க என்னை நல்லா பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வட்டி கூடுறது பணம் இது பண்ணுறது செய்கிறது நான் ஒரு விளையாடுறது இல்லை ஒரு சின்ன பொண்ணுன்னா அந்த வயசில் எனக்கு எதுவுமே கிடையாது. அப்போ வெளியே என்னை விடும்போது பார்த்தீங்கன்னா வெளியே போய் நாலு பேர் கூட சேர ஆரம்பித்தேன். பசங்க கூட எனக்கு 14 வயசு ஆயிடுச்சு. 14 வயசானவனும் பசங்க கூட போய் சேர ஆரம்பித்தேன். பசங்க நல்ல பசங்களாம் கெட்ட பசங்களாம் தெரியாது என் கூட சேர்ற பசங்க அத்தனை பேருமே கெட்ட பசங்க தான். அப்போது வந்து எனக்கு ஆண்டவர் பற்றிலாம் எதுவுமே தெரியாது இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் போய் சேருவேன் சேர்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்க ரவுடின்னா கெட்ட பசங்கன்னா ரவுடி இப்போ நான் என்ன ரவுடிங் கூட தான் நான் சேர்ந்து பழகிருக்கிறேன். என் கூட பார்த்தீங்கன்னா எப்பயுமே 10 பேர் 10 லேடிஸ் இல்லை 10 ஜென்ஸ் தான் என் கூட எப்பயுமே இருப்பாங்க. எல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தாத்தா வந்து ஊர் தலைவர் இன்ஸ்பெக்டர் வேறு ஜாதியில் வந்து இப்படி இருக்கிறாங்க நல்ல செல்வாக்கு நல்ல மதிப்பு நல்ல மரியாதை இப்போ என்னை வச்சு எல்லாமே அவங்க பயன்படுத்திக்குவாங்க. அந்த அளவுக்கு எனக்கும் ஒரு பெருமை எனக்கு ஒரு இது ஆனால் ஆண்டவர் பற்றி எதுவுமே தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க என் கூட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏஜி சபையிலேருந்து என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு நான் ஆண்டவரை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜி சபையிலேருந்து ஊழியத்துக்காக அங்கே வருவாங்க. எப்படின்னா ஒரு மைக் ஒன்று மெக்கா போன் மாதிரி ஒரு இது மைக் வச்சுக்குவாங்க வச்சுட்டு ஆண்டவரை பற்றி பாடுவாங்க பாடிட்டு அந்த இதில் சுவிசேஷம் சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவேன் அந்த பசங்களை வச்சிக்கின்னு அங்கே போயிட்டு அவங்கள வந்து என்ன பண்ணுறது ஒரு கலாய்க்கிறது. அப்போ சொல்லுவாங்கள்ல பசங்களாம் சேர்ந்து கலாயுங்கடா என்னடா கிறிஸ்துவம் கிறிஸ்துவன் சொல்லிட்டு வந்து நடிச்சுன்னு உக்காந்துக்கிறாங்க ஏமா ஊரை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுவேன் அவங்க போய் செய்கிறவங்கக்கிட்ட போய் அவங்கள வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவேன். உனக்குனா வேறு வேலை இல்லையா உனக்கு எவ்வளோ காசு கொடுத்தாங்க வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ பணம் வருது இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஊரை ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி இந்த மைக்கு தூக்கின்னு வர்றது அந்த ஆளை கூட்டின்னு வர்றது இப்படிலாம் இருந்தால் வேறு மாதிரி ஆகிடும் ஊர் உள்ள வரக்கூடாது ஒழுங்காக போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரவுடிசம் பண்ணுவேன். எனக்கு எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எனக்கு பட்ட பேர் ரவுடி தான் ரவுடி தாதா. நான் எங்கள் ஊரில் வந்து கிளாரான்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கூட தலையான்னு தான் சொல்லுவாங்க. யாருமே என்னை வந்து கிளாரான்லாம் சொல்ல மாட்டாங்க தலையா தலையை பார்க்க வந்தீங்களா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த சின்ன வயசுலேயே நான் இப்படிப்பட்ட ஒரு கெட்ட பேர் எடுத்துக்கின்னு அப்படி ஒரு கெட்ட நண்பர் கூட சேர்ந்துக்கின்னு ஏன்னா என்னுடைய வளர்ப்பு வந்து நான் சின்ன வயசுலேயும் அந்த வளர்ந்த இடத்துல நிம்மதியாக நான் வளரலை. இப்போ ஆயா தாத்தா இவங்க வீட்டில் வந்து நிம்மதியாக வரல அப்பா அம்மாவும் என்னை ஒரு இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நல்ல வழியில் கொண்டு போகல. ஏன்னா அம்மா ஒரு தேசம் அப்பா ஒரு தேசம் பாட்டி இந்த இடத்துல இந்த பாட்டி இப்படி இப்படி ஒரு 4 மூலைய இடத்துல நான் வளர்றேன். இப்படி வளரும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த சூழ்நிலையிலுமே வந்து என்னை ஒரு நல்ல ஒரு முறையில் கொண்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு ஆள் யாருமே கிடையாது. எனக்கு அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ சொன்ன இவ்வளவோ நான் நல்ல ஒரு தாதா மாதிரி இருந்தாலும் கூட மனசில் எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். நாலு பேர் இருக்கிறாங்களே, இப்போ பக்கத்து வீட்டில் பார்க்கும்போது அம்மா அப்பாவோட பிள்ளைங்களோடு இருப்பாங்க, ஏன்னா நான் பார்த்தா தனியாக இருப்பேன், ஆயா தாத்தா வீட்டில் இருப்பேன். அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அப்படிலாம் இருக்கும். நான் எதெல்லாம் அனுபவிக்கணும் அந்த சின்ன வயசில், எதெல்லாம் நான் இது பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அதெல்லாம் கிடைக்கல. இப்போ ஒரு சாப்பிட்ணும் ஒரு பொருள், இதை நான் ஆசைப்பட்றேன்னா அந்த பொருள் எனக்கு கிடைக்காது, அது 10 ரூபாய் தான் இருக்கும் ஆனால் அது கிடைக்காது எனக்கு. அப்படிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தவறான வழியில் போயிட்டேன். இப்படி போகும்போது அந்த இடத்துல எனக்கு நல்ல வழியில் சொல்லவோ கொண்டு போவோ எனக்கு ஆள் கிடையாது. ஆனால் பெரிய லெவலில் இப்போ தான் மேலே வரேன், என்ன ஒரு ரவுடிஸில் வரேன். இப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா என்னை வச்சு தான் எல்லாமே செய்வாங்க. ஒரு கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு ஐஜியே வந்தால் கூட எனக்கு 15 வயசுல நின்று பேசுகிற அளவுக்கு ஒரு கெத்து இருக்கும். அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் எங்கள் ஊர் உள்ள வராங்கன்னா, எங்கள் ஊரில் அப்போல்லாம் சாராயம்லாம் விற்பாங்க, சாராயம் அப்புறம் இந்த கெஞ்சா அந்த மாதிரி இதெல்லாம் விற்பாங்க. அப்போ எங்கள் ஊர் உள்ள வந்துட்டார்னா போலீஸே ஊர் உள்ள விட மாட்டேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தனிகா வின்சென்ட்டுன்னு இருப்பாங்க, அவங்க பெரிய ஒரு சிஐடி ஆஃபீஸர் மாதிரி அவங்க நம்ம ஊர் உள்ளே வருவாங்க. இப்போ எங்கள் தாத்தா இன்ஸ்பெக்டர் இருக்கிறதுனால இப்போ எங்கள் பேக்ரவுண்டு எங்கள் ஃபேமிலி வந்து அந்த போலீஸ் இதுக்கு தெரியும், இத்ரிட்டேஷனாக எல்லாருக்கும் தெரியும். அப்படி தெரியும் போது நான் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட அசால்ட்டாக பேசுவேன், சார் என்ன சார் நீ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஊர் உள்ளலாம் வரீங்க, அப்படியா எங்கள் ஊர்லலாம் அப்படி இருக்குது அப்படிலாம் பேசுவேன். பேசும்போது நம்ம தாத்தா இப்படி நான் இப்படி இருக்கிறாரு, நீ நம்ம அந்த பசங்களெலாம் சேர்ந்து இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டுலாம் இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் கேட்டுக்க மாட்டேன், எனக்கு தேவை ஜாலி, ஜாலியாக இருக்கணும். இப்போ நான் கெத்தாக இருக்கிறேன். இப்போ நான் எனக்கு பசங்க எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பானுங்க, டே இதை சாப்பிட்ணும் வாங்கிட்டு வந்து கொடுப்பானுங்க. அப்போ அப்படிலாம் நான் வந்து சாப்பிட்டுக்கோ எல்லாம் பண்ணுங்க, பசங்களும் நல்ல நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிவாங்க, இப்படி பண்ணி போவாங்க. ஆனால் என் கூட இருக்கிற பசங்க வெளியே என் கூட இருக்கும்போது நல்லதனமாக இருப்பாங்க, ஆனால் வெளியே போயிட்டு வரும்போது எப்படி வருவானுங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒருத்தன் கொலை பண்ணிட்டு வருவான், ஒருத்தன் ஆட்டு தலையை வெட்டு வருவான், ஒருத்தன் மாட்டு தலையை வெட்டு வருவான், ஒருத்தன் கோழி திருடின்னு போயிடுவான், ஒருத்தன் மனுஷனே வெட்டுவான், ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா என் கூட தான் இருக்கான் ஆனால் அவனுக்கு கூட 50-100 அடியால் இருக்காங்கன்னு எனக்கு சுத்தமாகவே தெரியாது. அவன் எனக்கு மேலே பேக்ரவுண்டில் வந்து 50-100 அடியால் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது, அவன் பேர் வெங்கடேசன், அவன் நல்ல ஒரு இதில் இருக்கிறான். பார்த்தா அக்கான் தான் சொல்லுவான், நல்ல மரியாதையாக பேசுவான், நல்லா இது பண்ணுவான், வீட்டாண்ட அப்படின்னு இருப்பாங்க. இதெல்லாம் தெரியாத ஒரு சூழ்நிலையில் ஏதோ தானம் ஏனோ தானமோன்னு வாழ்ந்துட்டுருக்குறேன். எனக்கு உலகமே தெரியாது இப்படி வாழ்ந்துட்டுருக்குறேன், ஆனால் ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்குறேன். யாருக்கும் மதிக்க மாட்டேன், எல்லாம் இப்போ என்னை மதிக்கிறாங்க, நான் ஏன் அவங்கள மதிக்கணும் அப்படின்னு ஆயாவுக்கு தாத்தாவுக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு யாருக்கும் மதிக்க மாட்டேன். இப்போ என்னை சுற்றி ஈ முக்கிற மாதிரி மிஷின் இருப்பாங்க, யார் ஆம்பளை பசங்க, ஈ முச்சுக்கிற மாதிரி முச்சு கொத்திக்கின்னு போகலாமான்னு பார்ப்பாங்க. ஆள் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டை வெயிட்டு நல்லா அழகாக இருப்பேன் பார்க்குறது சின்ன வயசில். முடி பார்த்திங்கன்னா எனக்கு கால் பாதை வரைக்கும் இருக்க முடி, என் முடிக்காகவே என் பின்னாடி நிறைய பேர் சுற்றுவாங்க. இப்படிலாம் இருந்தது என்னென்னா என் வாழ்க்கையில் வந்து நான் ஒரு சந்தோஷத்தையே அனுபவிக்கலை. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா என்னை கை விட்டாங்க எல்லாருமே, நான் இந்த மாதிரி பாதையில் போயிட்டுருக்குறேன், நிறைய பேர் எங்கள் பின்னாடி சுற்றுறாங்க, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தேடணும், என்னை இங்கே அடிக்கிறாங்க, சரியாக சோறு போடல, தண்ணி தூக்கணும், ரொட்டைனா எனக்கு அதோட தான் வேலை. இங்கேருந்து பார்க்குறேன் எனக்கு போர் அடிச்சிச்சு இந்த வாழ்க்கை, எனக்கு போர் அடித்த உடனேயும் நம்ம அடுத்தது என்ன பண்ணோம், இதெல்லாம் நம்ம விட்டுடணும், விட்டுட்டு நம்ம ஒரு கல்யாணம் பண்ணின்னு போயிடணும். கல்யாணம் பண்ணி போயிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கை செட்டில் ஆகிடலாம், நம்மளுக்கு ஒரு துணை வந்துச்சுன்னா அவங்க நல்லா நம்மளை பார்த்துக்குவாங்க அப்படின்னு இப்படி ஒரு ரூட்டில் போகிறேன். எனக்கு வந்து எங்கள் மாமானா ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மாவுடைய தம்பி, கடைசி தம்பி 9வது பையன், அவர் வந்து தான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நியமிச்சிருந்தாங்க. அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ நான் ஊருக்கு போகிறேன். அப்போ எங்கள் பாட்டி தான் இருக்கிறாங்க, தாத்தா இறந்துட்டாங்க. ஊருக்கு போன பிறகுட்டு நான் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட, எங்கள் மாமா கிட்ட சொல்லிவிட்டு நான் ஊரில் போகிறேன். போயிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறேன், எனக்கு இப்படிலாம் கஷ்டம் இருக்குது, நான் இப்படிலாம் தவறான வழியில் போகிறேன், எங்கள் பாட்டி என்னை இப்படி கொடுமை பண்ணுறாங்க, இப்படி இது பண்ணாங்க, மாமாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் ஊரோடு இருந்துடுறேன், திருக்கழுக்குன்றத்திலே இருந்து நான் நல்லபடியாக இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னவொடனே இவங்க என்ன பார்த்தாங்க, அப்போ எங்கள் பாட்டி என்ன பண்ணுறாங்க, ஏன் உங்கள் அப்பாவுடைய அப்பாவும் உங்கள் பாட்டி தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நாங்கள் ஏன் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதெல்லாம் முடியாது, நீ இப்போ உங்கள் வீட்டை நீ போன்னு சொல்லிட்டு என்னை முறை முறைக்கு சாப்பாடை போட்டு தொட்டு விட்டாங்க. இங்கெல்லாம் உனக்குள்ளே என் பிள்ளைக்கெல்லாம் நான் கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ எங்கள் மாமாட்ட சொல்லிவிட்டு திருப்பி நான் எங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம்னா அந்த இடத்துக்கு நான் திருப்பி வரேன். வந்துட்டு இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ போனே உங்கள் பாட்டி வீட்டில் உனக்கு ஒரு வேளை சோறு போட்டாங்களா, உனக்கு யாருன்னா உன்னை பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னை ரொம்ப மேலும் மேலும் ரொம்ப சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்த பிறகு என்னால் ஒன்றும் பண்ண முடியல. எனக்கு இதுவோ தேவையில்லை, இந்த வாழ்க்கை நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம தவறான வழியில் போகிறோம், அந்த பசங்க கூட சேரோம், இந்த பசங்க வந்து ரவுடிஸ் எல்லாம் பண்ணுறானுங்க, நம்ம பேரில் நாளைக்கு எதுனா ஒரு தப்பான ஒரு இது வந்துடும், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நான் போகிறேன். சர்ச்சைக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அனுப்புவாங்க, அந்த சிஎஸ்எஸ் சபைக்கு போகிறதுக்கு எல்லா பிள்ளைங்களையும் அனுப்புவாங்க, ஆனால் என்னை மட்டும் வேலை செய்யறதுக்கு வச்சுக்குவாங்க, ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு அனுப்ப மாட்டாங்க. அப்போ சிஸ்டர் கிளாஸ் ஒன்று இருக்கும், சிஸ்டர் ஸ்கூலுன்ட்டு, அந்த ஸ்கூலில் போய் தான் அந்த மாதவை பற்றிலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த அச்சிஸ்டர் மரியாதை வாழ்க கத்திற்குள் அந்த ஒரு ஆசிர்வதிக்கப்பட்டவர் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த ஜபத்தை கூட என்னை கற்றுக்க கூடாத அளவுக்கு எனக்கு அவங்க வச்சுருப்பாங்க. இந்த ஜபத்தை கற்றுக்கூடாது, அந்த சர்ச்சைக்கு போகக்கூடாது, இப்படி தான் இருக்கணும். அவங்களுக்கு தேவை மெயினாக வேலை, வேலை செய்யணும், போனால் நான் எப்படி போனாலும் அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது, அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க பொண்ணு பத்த பொண்ணு அவங்க நல்லா இருக்கலாம், எங்கள் அண்ணன் நல்லா இருக்கலாம், நான் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது. ஏன்னா நான் நல்லா இருக்கேன், பார்க்குற தோற்றத்தில் அழகில் நல்லா இருக்கேன், அவங்க பார்த்தாங்கன்னா அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. அவங்க சாப்பாட்டில் நாலு முட்டை உரிச்சு வச்சாலும் எனக்கு ஒரு முட்டை கொடுக்குறது பெரிய விஷயம், நான் நல்லா சாப்பிடுவேன். ஏன்னா எங்கள் அம்மா பெத்த வீட்டில் வந்து நல்லா கறி மீன் நல்லா சாப்பிட்டு வளர்ந்துவேன் நான். இங்கே போனால் சாம்பார் ரசம் காரக்குழம்பு இப்படி தான் போடுவாங்க, அதை கூட ஒழுங்காக போட மாட்டாங்க. நல்லா வேலை செஞ்சால் அந்த சாப்பாடு வெறும் சாப்பாடு தான், அப்படி போட்டு அந்த குழம்பு அப்படி மேலே அப்படி தூவி ஊற்றி விடுவாங்க. இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு, எனக்கு ஒன்றும் புரியல, நம்ம வாழ்க்கை இப்படி தான் பல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். யார்கிட்டயே சொல்லிட்டு கூட அழ முடியாது. பக்கத்து வீட்டிலலாம் கேட்பாங்க, யா மாரி அந்த பொண்ணு அப்படி கஷ்டப்படுத்துகிற, அப்படி இது பண்ணுற, பாவம் எத்தனை வாட்டி நாலாவது மாடி ஏறி ஏறி இறங்கும். நான் அப்போ கூட வேலை செய்யறதுக்கெலாம் பால் மர மாட்டேன், இதுதான் ஆயிடுச்சுன்னு வேலையெல்லாம் நல்லா செய்வேன். அப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒருத்தர் என்ன பண்ணார், வேலை செஞ்சுட்டு இருந்தார், தக்காளி வாங்காயெல்லாம் அரிஞ்சு கொடுப்பாரு, எல்லா இது பண்ணுவார். அப்போ அந்த ஆள் வந்து என்னை ரொம்ப தொந்தர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எனக்கு பதினாலு வயசு தொடங்க போகுது. அப்போ ரொம்ப தொந்தர் பண்ணி என்னை லவ் பண்ணு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் சொல்லியிருந்தார். அப்போ எனக்கு பிடிக்கல அவரை, ஏன்னா பார்க்கறதுக்கு அந்த அளவுக்குலாம் நல்லா இருக்க மாட்டார், ஏன்னா அவங்க பேக்ரவுண்டு தெரியாது. அந்தாலும் வந்து வேலை செய்கிறாரு போகிறாரு, என்னோடய வயசில் வந்து ரொம்ப தாசி மாதிரி தெரியும், அதெல்லாம் நம்மளுக்கு எனக்கு செட் ஆகல, எனக்கு பிடிக்கல. அப்புறம் வேண்டாம் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு எங்கள் தாத்தாண்ட எங்கள் பாட்டிக்கிட்டலாம் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இல்லை, ரொம்ப கட்டாயப்படுத்தி ரொம்ப இதெல்லாம் பண்ணி இல்லை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி இப்படிலாம் சொல்லிவிட்டு இது பண்ணிட்டு முடியாதுன்னு சொல்லுவேன். யார் எங்கள் பின்னாடி யாருன்னு வந்து சொன்னாங்கன்னா எங்கள் அத்தை கிட்ட போய் சொல்லிவிடுவேன், அத்தை இந்த மாதிரி என் பின்னாடி வராங்க பேசுகிறாங்க கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா எனக்கு ஃப்ரீயாக விட்டதுனால, என்னை வெளியே ஃப்ரீயாக ஒரு ரேஷன் கடைக்கு போனோன்னா இங்கேருந்து அமுதகாலில் போனோம், அவ்வளோ தொழில் நான் போயிட்டு வரணும், அது ஃப்ரீயாக விட்டதுனால எல்லாருமே நம்ம வயசு போகணுன்றதுனால அப்போல்லாம் பின்னாடி சுற்றுறது வர்றது இப்படிலாம் இருப்பாங்க. இந்த ஆள் என்ன பண்ணார், வந்து அப்பப்போ வந்து எனக்கு தொந்தரவு பண்ணுறது வந்து இது பண்ணும். அப்போ எங்கள் அத்தைக்கிட்டே ஒரு வாட்டி சொல்லிட்டேன், ஏன் அத்தை இவர் வந்து ரொம்ப வந்து என்னை ரொம்ப டார்ச் பண்ணுறாரு, கல்யாணம் பண்ணிக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறமா இது சும்மா போய் கேட்குற மாதிரி கேட்டுட்டு இது பண்ணி வந்துடுச்சு. அமாவாசை டைமில், வெள்ளிக்கிழமை டைமில், ஒரு அமாவாசை டைமில் பார்த்திங்கன்னா இவர் வந்து என்ன பண்ணுறாரு, கையை பிடிச்சி இப்படி இழுத்தாங்க, கையை பிடிச்சி வா அப்படின்னு இழுத்து வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போனோடனே நான் அமாவாசை டைம் இவர் பின்னாடியே போயிட்டேன், எப்படி போனேனே எனக்கு தெரியாது, இப்படியே போயிட்டேன். போன பிறகு பார்த்திங்கன்னா என்னை கூப்பிட்டு போயிட்டு எங்கள் சித்தி வீட்டில் தான் இத்தனைக்கு வச்சுருக்குறாங்க. ஒரு வாரம் எங்கள் சித்தி வீட்டில் வச்சுருந்தாங்க, அந்த ஒரு வாரம் அங்கேயே இருந்து தாலியெலாம் எதுவுமே கட்டலை, ஒரு வாரம் அப்படியே வச்சுருந்தாங்க. நானும் இருந்துட்டேன், எனக்கு போனதும் அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே தெரியல, எனக்குள்ளே இருந்த சுபாவம், எனக்குள்ளே இருந்த இந்த தாட் புட்னு பேசுறது அடிக்கிறது யாரதெல்லாம் தூக்கி அடிச்சுடுவேன் நான், எனக்கு அவ்வளோ கோவம் வரும், அடிச்சிடுவேன், திட்டிடுவேன், கெட்ட வார்த்தை பேசிடுவேன். இப்படிலாம் இருந்தாலும் என்னை கூப்பிட்டவனே போய் பொட்டி பாம்பு மாதிரி அப்படியே அவங்க காலு கீழே உக்காருனா உக்காருனா நில்லுனா நிற்கணும் படுனா படுக்கணும் இப்படிமா வச்சுட்டாங்க. அப்புறம் போனதும் தெரியல வந்ததும் தெரியல, ஒரு வாரம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. எங்கள் பாட்டி வீடு இப்படின்னா அவங்க வீடு எதிர் வீடு, கூட்டின்னு வந்துட்டாங்க. அப்புறம் எங்கள் அத்தை என்ன பண்ணிச்சு, வந்து எல்லோரும் முன்னாடி கேட்குற மாதிரி கேட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு அப்படியே என்னை விட்டுட்டு, இதை ஒரு வேண்டாத குழந்தைய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிற மாதிரி என்னை விட்டு போயிட்டாங்க. பாருங்கள், எனக்கு கடவுள்னா மெயினாக ஏசப்பா என்னன்னா, அந்த வாழ்க்கையில் போன பிறகு தான் நான் ஆண்டவர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் எனக்கு ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இருக்கா அப்படின்னு தெரியாது. அப்புறம் பாருங்க, நான் உங்கள் வீட்டுக்கு போயிட்டேன், போயிட்டு மூணு மாதம் கூட ஆகலை நான் அந்த வீட்டில். என் பாட்டி வீட்டில் நான் அவ்வளோ, எங்கள் அம்மாவுடைய அம்மா பெற்ற வீட்டில், அப்பா பெற்ற வீட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஸ்கூல் வாழ்க்கையிலையும் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், எங்கள் அப்பா பெற்ற வீட்லேயும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஃப்ரெண்டுங்க மூலியமாகவும் நான் கஷ்டப்பட்டேன். இப்போ அடுத்தது ஒரு கணவன் கிடச்சா அந்த வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அந்த வாழ்க்கை கூட நான் ஏற்றுக்குன்னு வாழ ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு வாழ்க்கை. நம்மளுக்கு கூட்டு போயிட்டாங்க வீட்டில் வச்சு, அங்கேருந்து ஒரு வாரம் கழித்து வந்து தான் அந்த வீட்டில் தான் எனக்கு வச்சு தாலி கட்டினாங்க. தாலி கட்டிட்டு இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நான் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு அவங்க கூட வாழவும் ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் கூட நான் சரியாக வாழ்ந்துருக்க மாட்டேன். அவங்க ஒரு திருச்சிக்கு வந்து வேலைக்கு போயிட்டாங்க. வேலைக்கு போயிட்டு வரும்போது ஒரு வாரம் கழித்து வராங்க. வந்த பிறகு அவங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்க எது சொல்லி கொடுத்தாங்க தெரியல. அப்போ ஆரம்பிச்சது ஸ்டார்டிங் சந்தேகம். வந்த பிறகு ஒரு வாரம் நான் வீட்டில் விட்டு போனேன், நீ யார் கூட பத்துன்னு இருந்த, ஒரு வாரம் தான் நான் விட்டு போனேன், இப்போ நான் விட்டு போனால் வீடு ஃப்ரீயாக தானே இருக்குது, எப்படி இருந்த அப்படின்னு ஏதோ ஏதோ கேட்குறாங்க. வீட்டில் ஆள் இல்லையா, ஆள் இல்லாமல் எப்படி படுத்த, எப்படி தூங்கின, கரண்ட் இல்லை, வெளியே படுத்தியா, உள்ள படுத்தியா, வாசலில் படுத்தியா, எங்கள் அம்மா எங்கே எழுப்பி அமிச்ச, இப்படிலாம் வந்து கேட்குறாங்க. கெட்ட வார்த்தை அந்த மாதிரி கெட்ட வார்த்தைலாம் எங்கள் இந்த பாட்டி வீட்லேயும் கிடையாது, அந்த பாட்டி வீட்லேயும் அவ்வளோ இது பண்ணுவாங்க, பாட்டி பேசுவோம் தாத்தா அவ்வளோ பேச மாட்டாங்க. இப்படிலாம் வந்து ரொம்ப என்ன சொல், நான் கேட்க முடியாத வார்த்தையெல்லாம் அவங்களுடைய வாயில் கேட்குறேன். 3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா தூக்கு மாட்டி தூங்குறேன், தூக்கில் போய். ஏன்னா வாழ்க்கை இது அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்ட நம்ம சந்தோஷமான வாழ்க்கை அனுபவிக்கல, பாட்டிக்கிட்ட இருந்தோம் அங்கே தான் நம்ம வளர்ந்தோம், அம்மா அப்பாக்கிட்ட அந்தளவுக்கு வளரலை, இவங்கக்கிட்ட தான் வளர்ந்தோம். இவங்கக்கிட்டேயும் நிம்மதி இல்லை, பாதியில் விட்டு போயிட்டாங்க. சரி, ஃப்ரெண்ட்ஸுங்க மூலயமா போனால் சந்தோஷமாக இருக்கலாம் போனால், அவங்க இப்படி ஒரு தவறான வழியில் நம்ம த ரவுடின்ற பேரை வாங்கி கொடுத்துட்டாங்க, இப்படிலாம் ஒரு சூழ்நிலை. சரி, கணவன் சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி இழுத்துன்னு போய் நான் இருக்கிறேன், அவர் உண்மையாக அந்த வார்த்தை சொன்னார், நான் இருக்கிறேன், நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன், உங்கள் வீட்டில் எவ்வளோ கொடுமையில் அனுபவிச்ச, உன்னை நல்லா பார்த்துக்குவேன், உனக்கு நல்லா நான் செய்வேன், நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு நிறைவேற்றுவேன், நீ கேட்குறதெல்லாம் நான் உனக்கு வாங்கி கொடுப்பேன், எனக்குள்ளே நீ பாதி, என்னென்னவோ இந்த சினிமாவில் வர வசனம் மாதிரிலாம் பேசினாங்க. அப்படிலாம் பேசிட்டு அந்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக வந்து அவ்வளோ கெட்ட வார்த்தை, அவ்வளோ தகாத வார்த்தை, என்னால் இந்த தேன்றத வார்த்தைக்கு வார்த்தைக்கு இது அந்த அந்த வார்த்தை அப்படியே சொல்லிகிட்டே இருப்பாங்க, தே தே அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் நான் யோசனை பண்ணி அப்போ என்ன பண்ணேன், நம்ம தூக்கு மாட்டி செத்து கூட போயிடலாம், இப்படியேப்பட்ட வாழ்க்கையே வாழக்கூடாதுன்ட்டு ஃபஸ்ட் டைமுக்கு நான் தற்கொலை பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் தற்கொலைனா என்னன்னு எனக்கு அதான் தெரியும். அப்போ என்ன பண்ணேன், நான் ஹவுசிங் போர்டு வந்து தகர கதவு, அப்போல்லாம் ஹவுசிங் போர்டிலலாம் தகர கதவு தான் வரும், அந்த தகர கதவு இருக்குது, நான் என்ன பண்ணேன் போய் துணி அந்த ரேஷன் கடை புடவை, அந்த புடவையை அவுத்து, நான் ஒரு பாலிஸ்டர் புடவை கட்டிகிட்டு இருக்கிறேன், அந்த புடவையை அவுத்து ஃபேனில் போய் மாட்டிக்கிட்டேன், அந்த கொக்கியில் கொக்கியில் போட்டு மாட்டிட்டு தொங்குறேன். எங்கள் தம்பி பார்க்கில் என்ன பண்ணுறான், கோலி விளையாடிட்டு இருக்கிறான், கோலி விளையாடி இப்படி திரும்பி எப்பயுமே என் தம்பி என்னை பார்ப்பான், சின்ன பையன் ரொம்ப, அவனுக்கு என்ன 10 வயசு இருக்கும், எனக்கு 15 வயசு, ரொம்ப டிஃப்ரெண்டில் தான் பிறந்தோம் நாங்கள். அப்போ என்ன பண்ணாங்க, இவன் பார்த்துட்டு கத்துறான், அக்காடியோ அக்காடியோ அக்காடியோ, எங்கள் அக்கா எங்கள் அக்கா, அவனுக்கு வாய் வரல, எங்கள் அக்கா இப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு, அக்காடியோ அக்காடியோன்னு கத்துறோன்னு. எங்கள் வீட்டு ஃபேமிலி, அப்பா ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய குடும்பம், அங்கே தான் எல்லாமே, தேனாமட்டிலன்னா நீங்கள் ஆரோக்கிய சாமி குடும்பம் செபஸ்டின் குடும்பம்னு சொன்னால் தெரியாத ஆளே கிடையாது, அவ்வளோ பெரிய குடும்பம். எல்லாம் ஓடி அனுட்டாங்க, கதவு உடைக்க முடியல, ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு அந்த கதவு உடைக்கிறது. அதுக்குள்ளேயே எங்கள் அத்தோட பையன் வந்து ஓடி போய் ஜன்னலில் உக்காந்து ஜன்னல் உள்ளே கையை விட்டு லைலக்ஸ் போடுவோம் காற்றுல இப்படி ஆடு, அந்த புடவை பிடிச்சி இழுத்து காலை ரெண்டுத்தையும் தூக்கி அந்த ஜன்னல் மேலே வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளேயே கதவு உடச்சி எடுத்துன்னு வந்துட்டாங்க. எனக்கு இந்த இடம் ஃபுல்லாக வெட்டி இந்த ரத்தம் இப்படி வருது, ஆனால் உயிர் போல, கடவுள் என்ன சித்தத்துக்காக என்னை உயிரை காப்பாற்றி கொடுத்தாரு தெரியல. 15 நிமிஷம் தூக்கில் தூங்கி உயிரோடு வந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அப்போ நான் தூக்கில் தொங்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு குழந்தை, என் பெரிய பொண்ணு வந்து வயிற்றில் இருக்கிறா, எனக்கு அது கூட தெரியாது, 5 மாதம் கழித்து தான் என் குழந்தை எனக்கு வயிற்றில் இருக்கா தெரியும். இப்போ வாந்தி எடுத்து எல்லா இது பண்ணால் அதுக்கப்புறம் ரொம்ப சித்திரவதை தான், சாப்பாடு கிடையாது, துணி கிடையாது, ஒரு ஆசைப்பட்டது எதுவும் கேட்க முடியாது, எதுவும் வாங்க முடியாது, என்ன சொல்ல, ஒரு நரகத்தை விட்டு இன்னொரு நரகத்துக்கு வந்த மாதிரி, ஒரு நரகத்துலேருந்து இன்னொரு நரகத்துக்கு வந்த மாதிரி இந்த இடத்துல வந்துட்டேன். அங்கேன்னா வருஷத்தில் ஒரு துணினா எடுத்து கொடுப்பாங்க, இங்கே வருஷத்தில் துணியும் கிடையாது. நான் எப்படின்னா எங்கள் நாத்தனாருங்க கட்டி போகிற புடவை தான் நான் கட்டிக்கணும், அது எப்படின்னா கிழிஞ்சு போயிருக்கோம், அப்படி கிழிஞ்சு போயிருக்கோம், தைக்க தெரியாது, முடிச்சு அப்படியே ஒரு ஒரு புடவையை எடுத்து முடிச்சு போட்டுக்குவேன், ஜாக்கெட்டெல்லாம் அப்படி முடிச்சு போட்டுக்குவேன், இந்த புடவை பாவாடெல்லாம் முடிச்சு போட்டுக்குவேன், இல்லைன்னா அவருடைய நிங்கியும் அவருடைய சட்டையும் தான், ஒரு புடவை ஒரு ஜாக்கெட் இருக்கும், அதை தோச்சி போட்டு இவருடைய நிங்கி சட்டையை போட்டு கட்டிக்கின்னு தான் எனக்கு குளிச்சுட்டு அது காஞ்ச பிறகு இதை மாற்றணும். அப்படி ஒரு வேளை சாப்பாடு இருக்காது. சாப்பாடு போய் நான் கேட்கணுன்னா எங்கள் நாத்தனார் வீட்டில் போய் வேலை செய்யணும். அங்கே மூணு அண்ணன் கூட சாமான் இருக்கும், மூணு அண்ணன் கூட துணி இருக்கும், அவங்க வீடு ரெண்டு மூணு வீடு இருக்கும், அதெல்லாம் பெருக்கணும், துடைக்கணும், அதுக்கப்புறம் அவங்க துணியை துவைக்கணும். நல்லா தான் பார்த்துக்கிடுவாங்க பெரிய நாத்தனார். இருந்தாலும் இவ்வளோ வேலையெல்லாம் செய்யணும். அப்போ எங்கள் அம்மா ஒரு வாட்டி வராங்க, பார்த்துட்டு இந்த பொண்ணு இப்படி வேலை செய்யுது, எல்லாரும் போய் சொல்லுவாங்க போல், அம்மா இப்படி இந்த பொண்ணு இவ்வளோ கொடுமை அனுபவிக்குது, இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க போல. அப்புறம் ஒரு வாட்டி பார்க்க வந்தாங்க, பார்த்துட்டு அப்புறம் அழுதாங்க. இவங்க வந்து எங்கள் வீட்டில் வேலை செஞ்சிருந்தவங்க, எங்கள் வீட்டில் வாடகை இருந்தவங்க, ஆனால் என் பொண்ணு போய் இவங்க வீட்டில் போய் வேலை செய்யுது, எங்கள் அப்பா எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கிறாரு, எவ்வளோ பேருக்கு துணிமணி எடுத்து கொடுத்துருக்குறாரு, இவங்க வீட்டில் போயிட்டு என் பொண்ணு போய் இவ்வளோ நல்லா வளர்ந்தது, என்கிட்ட எங்கள் அப்பா நல்லா பார்த்துக்கிட்டாரு, என் பொண்ணு போய் இவங்க வீட்டில் போய் எச்ச பாத்திரம் கழுவுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பாலாம் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு இடையில வந்து எனக்கு ஆண்டவர் பற்றி சொல்லுவாங்க. ஆனால் நான் ஏற்றுக்கிட்ட மாட்டேன், எனக்கு வானா அப்படின்னு. ஏன்னா இவங்க இந்து, இப்போ இந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் நான். இந்து சாமி கும்பிட்ட உடனே பொட்டுலாம் அப்போல்லாம் நான் வைக்க மாட்டேன் அப்போது, எங்கள் தாத்தா வீட்டில் இருந்தாலும் கூட. இப்போ வந்து என்ன பண்ணேன்னா, முடி வந்து கீழே வரைக்கும் இருக்குங்களா, வேஷம் போட ஆரம்பிச்சிட்டேன். முடியை நல்லா விரித்து விட்டுக்கிறதுக்கு கீழே வரைக்கும், தலை நிறைய பூ வச்சுக்கிறது, மஞ்சள் நிறைய முகம் ஃபுல்லாக மஞ்சள் பூசிக்குவேன், பெருசாக பொட்டு வைப்பேன், திருநூறு இவ்வளோ பெருசாக வைப்பேன். என்னை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஒரு எப்படி ஒரு விக்கிரகம் எப்படி இருக்குதுன்னா அந்த மாதிரி இருப்பேன். அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பேன். அப்படி போய் பூஜை போடுவேன், அப்படி போய் சாமி கும்பிடுவேன். எங்கள் வீட்டு எதிரவே அந்த கோவில் இருக்கும், அந்த கோவிலில் போயிட்டு அப்படி போய் சாமி போடுவேன், அவ்வளோ பக்தியாக கும்பிடுவேன். அப்படியே அந்த அரச மரத்தை சுற்றுவேன், அந்த சிலையெல்லாம் அப்படி சுற்றுவேன், சுற்றி நல்லா அப்படி வரவங்களாம் பார்க்குறவங்களாம் அப்படியே ஒரு தெய்வீகம் மாதிரி என்னை பார்ப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கிறா முடிங்கிட்டு, அந்த மஞ்சள் கை கால் எல்லாம் பாதகதெல்லாம் அப்படியே மஞ்சள் பூசி அப்படி இதுவாக இருப்பேன். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாமி கும்பிட்டோம்னா அன்னைக்கு நைட்டை வாங்குவோம் பாருங்கள் அடி. பாப்பா உங்கள் வீட்டு அடி அவன் வீட்டு கிடையாது, எப்படி தான் அடிப்பாங்கன்னே தெரியாது, கண்ணு முன்னு தெரியாத என்ன அடிப்பாங்க, அவ்வளோ அடி அடிப்பாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமெல்லாம் வாங்கினோம்னா திருப்பி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி அடி வாங்குவோம். எப்போல்லாம் அந்த விக்கிரகத்தை கும்பிட்றோன்னா அப்போல்லாம் எனக்கு அடி ஓத தான், நல்லா சாப்பாடே இருக்காது. அந்த சாப்பாட்டில் காரி துப்பி கொடுப்பாரு சாப்பாடு சாப்பிடுன்னு, அந்த சாப்பாடை எட்டி வச்சு கொடுப்பாரு, அப்படியே குடிச்சிட்டு யூரியன் போயிடுவார். அந்த யூரியன் வந்து அந்த வீடெல்லாம் அப்படியே போயிட்டுருக்கோம், வீடு ஃபுல்லாக நாத்தடிக்கும், படுக்க முடியாது. நைட்டில் வந்து நம்ம நிம்மதியான தூக்கம் இருக்காது. நைட்டில் தூங்கினோம்னா பார்த்தீங்கன்னா கதவு சாத்திட்டு வெளியே போயிட்டு அந்த கரண்ட் இருக்கா இல்லைங்களா, அந்த என்ன சொல்லுவாங்க பீஸ்கயரு, அதை பிடிங்கிடுவாங்க, கதவுலாம் ஃபுல்லாக சாத்திட்டு போயிடுவாங்க. எல்லா வீட்டில் கரண்ட் இருக்கோ, நம்ம வீட்டில் கரண்ட் இருக்காது. ஜூது விளாடுவார் போயிட்டு, அந்தமாரிலாம் ஜூது விளாடும் போது பார்த்தீங்கன்னா உள்ளே இங்கே நான் நிம்மதியாகவே தூங்க முடியாது, கரண்ட் இல்லை போல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் இப்படியே இப்போ ஒரு சில நேரம் இப்படியெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், என்ன இப்படி எல்லார் வீட்டில் கரண்ட் இருக்குது, காலையில் எழுந்து கேட்பேன் எல்லார் வீட்டில் கரண்ட் இருந்துச்சா, எங்கள் வீட்டில் கரண்ட்டே இல்லை, நைட்டில் இல்லையே கரண்ட் இருந்துச்சு, இப்படிலாம் ஆஃப் பண்ணி வச்சுருவாரு. அப்புறம் மூணு ஜன்னல் அறுப்பேன், ஆசா பிளேடு 10 ரூபா கொடுத்து, அப்போல்லாம் 10 ரூபா ஆசா பிளேடு வாயினை வந்து அறுத்துட்டு இவர் ஜூது விளாட போயிட்டா அந்த ஜன்னலை குதித்து அண்ணாண்ட பக்கம் போய், எங்கள் பெரிய பொண்ணு பிறந்துடுது, அண்ணாண்ட பக்கம் போயிட்டு வந்து அந்த பீஸ்கயரை போட்டுட்டு திருப்பி இப்படி வந்து ஜன்னலை சாத்திட்டு படுப்பேன். அதுக்கப்புறம் இவர் உள்ளே வந்து நீ வந்து எகிரி குச்சி வந்து பீஸ் போட்டு கரண்ட்டில் பத்தியான்ட்டு அடிப்பார், அதுக்கு ஒரு அடிப்பார். நைட்டில் பார்த்து தூங்கி நல்லா தூங்குவேன், தலைக்காணியை இப்படி பக்கத்தில் வச்சு என் தலைக்கு நேராக தலைக்காணி வச்சுன்னு இப்படி உக்காண்டிருப்பார், அப்படியே அழுத்தி சாப்பிடு. திடுக்குன்னு நம்ம எழுந்தோம்னா ஐயோ என்னடா இது இப்படி உக்காந்துருக்கு, என்ன இப்படி பக்கத்தில் உக்காந்துக்கிறேன்னா உன்னை எந்த எப்படி சாவடிக்கலாம், எந்த விதத்தில் சாவடிக்கலான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு அவங்க அக்கா கிட்டே போய் சொல்லுவேன், அவங்க மாமான்கிட்ட போய் சொல்லுவேன். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க தம்பிக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க மாமா ரொம்ப எனக்கு ஆறுதலாக இருந்தார், அவர் நல்லா திட்டுவார், ஏன்டா ஒரு அப்பாவை பொண்ணை கூப்பிட்டு வந்து இப்படிலாம் கொடுமை பண்ணுற அப்படின்னு வரும். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. எங்கள் பொண்ணுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக இப்போ வந்து ஒரு கோவிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, மாங்காடுன்னு சொல்லிட்டு ஒரு கோவிலுக்கு. அந்த கோவிலுக்கு கூட்டுட்டு போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்து அன்னைக்கு மறுநாள் என்ன பண்ணாங்க, இவங்க வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா மூணாவது மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க, விழுந்து கை கால் எல்லாம் பாட்பாட்டாக கட்டிக்கிச்சு, மண்டகுன்னு அந்த கண்ணு போயிடுச்சு, இந்த கண்ணெல்லாம் போயிடுச்சு, அப்படியே பாட்பாட்டாக கட்டிக்கின்னு இருக்குது. அப்புறம் எத்தனை பேர் ராயப்பட்ட ஹாஸ்பிட்டலில் போட்டு வந்து வீட்டாண்ட சொல்கிறாங்க, இந்த மாரி உங்கள் வீட்டுக்காரர் கீழே விழுந்துட்டார் பொண்ணு, எங்கள் பொண்ணு ஒரு வயசு குழந்த. அப்புறமா நான் தூக்கி நான் ஓடுறேன். அப்புறம் எங்கள் அம்மா கேள்விப்பட்டு அம்மா வராங்க. அப்போ எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா நகலாக எதுவுமே போட மாட்டாங்க, ஆண்டவரை ஃபுல்லாக ஏற்றுக்கிட்டு எனி டைம் பார்த்திங்கன்னா ஜபத்தில் தான் இருப்பாங்க. ஜபம் ஜபம் ஜபம். அவங்க வந்து யார்கிட்ட பேசினாலும் ஆண்டவர் மட்டும்தான் பேசுவாங்க, வீணுக்கு அதை பேச மாட்டாங்க. ஏசப்பா பற்றி ஏசப்பா பற்றி. இதுக்கு இவர் விழுறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் அம்மா வந்தாங்க. வந்துட்டு ஆண்டவர் பற்றி சொல்லிட்டு பைபிளை என்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ நான் சொன்னேன், மூதேவி மாரி இருக்கிறம்மா, வெள்ளை போட வெள்ளை ஜாக்கெட்டு கட்டினேன், மூஞ்சை பார்த்தா யாருன்னா வந்து நல்லா இருப்பாங்களா, இப்படி வந்து நிற்கிறியே, என் வாழ்க்கை நாசமாக போகிறதுக்காக வந்து நிற்கிற, அப்படி முண்டச்சி மாரி வந்து நிற்கிற, போ மரியாதையாக என் வீட்டாண்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா திட்டி அமுச்சிட்டேன். இது ரெண்டு நாள் கழிச்சு தான் இவர் கீழே உள்ளுறாரு. அப்போயும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க போய் பார்க்குறதுக்கு. அப்போயே சொல்கிறாங்கம்மா, ஆண்டவர் ஏற்றுக்குமா, இவ்வளோ பாடுபடுற, இவ்வளோ கஷ்டப்படுற, இயேசு தாம்மா நல்ல உண்மையான தெய்வம், அந்த இயேசப்பா ஏற்றுந்தாம்மா நானே நீ உயிரோடு இருக்கிற ஜீவனோடு இருக்க, எவ்வளோ பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி எவ்வளோ பேர் நல்லா வராங்கம்மா, நான் பெத்த பொண்ணு, நீ இப்படி கஷ்டப்படுற, எனக்கு அப்போல்லாம் ஆண்டவரை பற்றி தெரியாத என்னோடய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, இப்போ நான் பட்ட கஷ்டத்தை நான் அனுபவிச்சதை நீ என் இப்போ அனுபவிக்கிற, நான் நீ கஷ்டப்படுற, நீ ஆண்டவரை ஏற்றுக்கோ, ஆண்டவரை பிடிச்சிக்கோ, அவர் தான் உனக்கு வாழ்க்கை கொடுப்பார், அவர் தான் உனக்கு நிம்மதி சந்தோஷம் கொடுப்பாரு, நீ வந்து ஆண்டவர் பிடிச்சிக்கம்மா அப்படின்னு. அப்போ நான் என்ன சொல்றேன், நிறைய விஷயம் ஆண்டவர்

திருப்பி ஒரு 2 வருஷம் கழிச்சு கீழே ஊர்றாரு. எனக்கு 2 பிள்ளைங்களாம் பிறந்தது, 3 பசங்க 3 பொம்பளை பிள்ளைங்க. இப்போ 3 பொம்பளை பிள்ளைங்க பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம 3வது பையன் பிறக்கணும்னு நினச்சாரு. 3வதாக பார்த்தீங்கன்னா சைதாப்பட்டில் எனக்கு பொண்ணு பிறந்தது. என்னை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு ஓடியான்ட்டார். ஓடி அந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு எப்படி பிறந்துச்சுங்கன்னா, நான் முதல்ல ரட்சிப்பில் எப்படி வந்தேன்னா, இந்த பொண்ணு இவர் கீழே உளுந்துட்டார். உளுந்து ஒரு 1 வருஷம் ஆயிடுச்சு. 2வது பொண்ணு பிறந்தது. அதுக்கப்புறம் அந்த கேஸ்லாம் போட்டிருந்தாங்க, இந்த கீழே உளுந்ததுக்காக அந்த பணத்து கேஸ்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து இடையில அந்த அம்மா சொன்னாங்களே, ஜவம் பண்ணால் வந்து எல்லாம் நடக்கும், எல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ண, வீட்டு வந்து பார்த்திங்கன்னா சண்டே பக்கத்தில் வந்து குடும்ப ஜபம் நடக்கும். ஒரு எஸ்தர் அக்கா வீட்டில், அவங்க வீட்டுக்கு என்ன பண்ணுவோம், நான் ஜபத்துக்கு போ, அம்மா சொன்னாங்களே இப்போ ஜபத்துலன்னா உக்காந்து பார்க்கலாம் அந்த பணம்னா கிடைக்குதா அப்படின்ட்டு. அப்போ அவங்க வீட்டில் போய் நான் போய் சின்ன சின்ன ஜபம் பண்ணிட்டு அப்படியே உக்காந்துட்டு வந்துடுவேன். 3வது பொண்ணு பிறந்த பிறகு பார்த்தீங்கன்னா குழந்தை 10 மாதம் ஆயிடுச்சு. குழந்தை பிறக்கலை, குழந்தை வந்து குறுக்கில் போயிடுது. தலை இப்படியும் கால் இப்படியும் பிறந்து வந்துடுச்சு. அப்போது எங்கள் வீட்டுக்காரர் சரி கிடையாது, மாமியாரும் சரி கிடையாது, நாத்தனார் அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க பார்த்துக்கிடுவாங்க. எங்கள் அத்தைங்க வீட்டிலே யாரும் பார்க்க மாட்டாங்க, எங்கள் பாட்டிங்க யாரும் என்னை பார்க்க மாட்டாங்க, அண்ணன் தம்பி கூட என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க. யார்கிட்டயே போகல. கிட்டத்தட்ட எனக்கு 9 வருஷம் என்னை ஒதுக்கி வச்ச மாதிரி ஒதுக்கி வச்சுட்டாங்க. இவர் இருந்தாலும் கல்யாணம் பண்ணதாலும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அடித்தாலோ கொண்டாலோ ரத்தம் ஊற்றினாலும் எப்படி கறந்தாலும் யாரை இன்னும் இருக்கிறியா செத்தியானோ யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்படி தான் நான் தனியாக இருந்தேன். அந்த ஆளுக்கிட்ட ரொம்ப கொடுமை அனுபவிச்சிட்டேன், ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணு வந்து வயிற்றில் எப்படி இருக்கும்னா, டாக்டர் சொல்கிறாங்க, அம்மா குழந்தை பிறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், குழந்தை ரொம்ப பிறக்காது போல், குழந்தை வந்து தலை இப்படி இருக்குது, கால் இப்படி இருக்குது, குழந்தை திரும்பினா தான் குழந்தை பிறக்கும், இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படி. அப்போ நான் அழுகுறேன் அப்போ டாக்டர்கிட்ட, சார் எனக்கு இப்போ வீட்டுக்காரர் சரியில்லை, மாமியாரும் என்னை பார்த்துக்க மாட்டாங்க, அம்மாவும் யாரும் என்னை வந்து பார்த்துக்க மாட்டாங்க, யாரும் எந்த சொந்தம் பந்தம் இல்லை சார், நான் மட்டும் தனியாக இருக்கிறேன், எப்படி சார் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணால் என்னை யார், அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படி. அப்போது நான் வந்து எங்கள் அம்மா அப்போயே தேடி வராங்க. அப்போ எங்கள் அம்மாண்ட சொல்கிறேன், அம்மா பெரிய ஆப்ரேஷன் பண்ணால் தான் குழந்தை எடுக்க முடியுமா, நார்மல் டெலிவரி ஆகாதாம். அப்போது எங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஏசப்பாவை ஏற்றுக்கோ, ஏசப்பாவை பிடிச்சிக்கோ, யாரையும் கேட்காத, நீ இவ்வளோ நாள் சொல்கிறல்ல அந்த ஏசு கிடையாது, ஏசு கிடையாது, நீ ஆ ஏசு வந்து நம்பிப்பார், அவரை உறுதியாக நீ பிடிச்சிப்பார், நீ கூப்பிடு, உனக்கு ஜபிக்க தெரியல சொல்லு, ஏசப்பா எனக்கு சுகத்தை கொடுன்னு சொல், அப்போது உனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகணும். எனக்கு அப்போ கூட வந்து நம்பிக்கை இல்லாத ஒரு ஜீவன் தான் என்னுடைய ஜீவியம். அப்போ ஏதோ இருந்தேன், நீ மாட்டில் சொல்லிட்டு போயிடுற, இது எப்படிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டாங்க. இவங்க வந்து 3 நாள் பாஸ்டிங் போட்டு எனக்காக அம்மா ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு எனக்கு எல்லாருக்குமே காலையில் பொழுது வெடிஞ்சிட்டு எல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு தலையெல்லாம் வாரி 2 குடிமையெல்லாம் போட்டாங்க. போட்டு ஆப்ரேஷன் தேட்டரை உட்கார வச்சுருக்காங்க. அந்த இடத்துல 3 படம் இருந்தது, ஏசப்பா படம், இந்த அல்லா படம், அப்புறம் இந்து படம், 3 படம் இருந்தது. அப்போ அந்த இருதய ஆண்ட ஒரு படம் மாதிரி, ஒரு இருதயம் மாதிரி. அப்போ அவரை பார்த்து நான் சொல்கிறேன், ஏசப்பா எத்தனையோ வாட்டி எங்கள் அம்மா வந்து உங்களை பற்றி சொல்கிறாங்க, ஆனால் நான் எவ்வளோ தெய்வத்தெல்லாம் இப்போ வணங்கிட்டேன், இந்த இந்து இதெல்லாம் இப்போ வணங்கிட்டேன், எல்லாம் செஞ்சிட்டேன், சாமி கூட ஆடுவேன், சாமிலாம் இப்படியே ஆடுவேன், எல்லா இது பண்ணேன், ஆனால் எதுவுமே எனக்கு சுகத்தை கொடுக்கல, எதுவுமே எனக்கு ஜீவத்தை கொடுக்கல, ஆனால் என் குழந்தை வந்து எனக்கு நார்மல் டெலிவரி ஆயிடுச்சுன்னா, என்னை அறுத்து போட்டால் கூட என்னை தூக்கி உக்கார வச்சு எனக்கு சாப்பாடு கொடுக்க கூட ஆள் கிடையாது, ஆனாலும் என் குழந்தை நார்மல் டெலிவரி ஆச்சுன்னா என் குழந்தை தூக்கின்னு வந்து உங்களுடைய சன்னிதிலேயே நான் சேர்ந்துடுறேன், உங்ககிட்டயே நான் வந்துடுறேன், எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜபம் பண்ணி இப்படியே மனசுலேயே நினைக்கிறேன், ஜபம்லாம் பண்ணல, மனசுலேயே நினச்சி நான் உக்காண்டிருக்கிறேன். எனக்கு லைட்டாக வயிறு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன, இது வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வயிறு வலிக்குது, இந்த தொடலாம் வலிக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் நர்ஸுக்கிட்ட சொன்னேன், சிஸ்டர் எனக்கு வந்து வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது, என்ன நீ ஆப்ரேஷன் அடுத்தது நீ தான் வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிற, சரிவா போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா, அப்புறம் டெலிவரி ரூமில் எடுத்துன்னு போய் பண்ணி பார்த்தாங்க. பார்த்தா குழந்தை தலை தன்னால் வந்திருந்தது. அப்புறம் 1 செகண்டில் பிறந்தது தான் அந்த 3வது பொண்ணு பிறந்தது. அவ்வளோ அழகு, அவ்வளோ கலரு, நல்லா அவ்வளோ பிரகாசமாக அந்த பொண்ணு பிறந்தது. ஆண்டவர் கொடுத்த குழந்தை. அவருக்கு நான் எப்படி நான் அவர்கிட்ட நான் வேணும்னோ அதே போல் எனக்கு கொடுத்து, நல்லா ரத்தம் இல்லாமல் அந்த ரத்த சோகை, சாப்பாடு இல்லை, எனக்கு நல்ல ஆகாரம் கிடையாது, நல்லா பார்க்கலன்னு ரத்த சோகை. எங்கேருந்து தான் அவ்வளோ ரத்தம் வந்துச்சு தெரில, குழந்தைக்கு தண்ணி இல்லை, ரத்தமே இல்லை, பிறக்காதுன்ட்டாங்க. அவ்வளோ ரத்தம், தண்ணியிலலாம் பிறக்கல, என் குழந்தை ரத்தத்தில் தான் பிறந்தது, அவ்வளோ ரத்தம். அப்போ தான் நினச்சிங்கன்னா ஏசப்பா தான் நம்மளுக்கு அந்த ரத்தத்தை கொடுத்து அந்த குழந்தைய பிறக்க வச்சுருக்காரு,

0: அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் இப்படி தலையை பிடிச்சி இழுக்கும் போது ரத்தம் அப்படியே செதறி போச்சு. அந்த சிஸ்டர் மூஞ்சி உடம்பு கிடம்பு எல்லாம் அப்போ கூட அந்த சிஸ்டர் எதுவுமே இது பண்ணிக்கல. எங்கே அந்த இவ்வளோ ரத்தம் இந்த பொண்ணுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தா டெஸ்ட் பண்ணுறாங்க, ரத்தம் அப்படியே ஏறுது. அப்புறம் ஒரு ஊசியை போட்டு என்னை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த குழந்தைய இது பண்ணாங்க. 6 மாதம் கழித்து ஏஜி சபையில் பாஸ்டர் மோகன் பாஸ்டர் ஏஜியில் சைதாப்பேட்டை அங்கே போய் நான் சொன்ன மாதிரியே போய் குழந்தைய தூக்கிட்டு போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னா அப்போனாலும் ஆண்டவர் பிடிச்சின்னு ஆண்டவரோட வழியில் போனேன்னா இல்லை. இப்போ நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறேன். இப்போ குழந்தை 3 பிறந்துச்சு, ஆண்டவர் இது பண்ணிட்டாரு. இப்போ அனலும் இல்லாத குளிரும் இல்லாத வெது வெதுப்பாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்னோடய வாழ்க்கையில் இயேசுவை தெரிஞ்சுக்கினேன். ஆனால் இயேசுவோட வழியில் போல இப்போ குழந்தை பிறந்துச்சு, இப்போ இவனுடைய இது தெரிஞ்சுது, இவன் அடிக்கிறான் குடிக்கிறான், இவனுடைய லைஃப் இவ்வளோ தான், இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி நான் என்ன பண்ணேன், போனேன் பார்த்தீங்களா அந்த ரவுடிசம் பாதையில். திருப்பி அடுத்தது அதே பாதையில் நான் போகிறேன், திருப்பி அந்த ரவுடிசம் பாதையிலே போகிறேன். அப்புறமா அங்கே போனோன்னே ஃப்ரெண்டும் கூட எல்லாம் சேர்ந்துக்கினா அப்படியே இது பண்ணுறாங்க, இப்படியே எல்லாம் செய்கிறாங்க. திருப்பி அவங்க கூடயே இருந்துக்கிட்டு எல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்யறது. ஒரு பையன் கூட ஒருத்தர் வெட்டிட்டு கூட அந்த கத்தி கூட எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டில் தான் மறைச்சி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் கூட நான் வாங்கி மறைச்சி வச்சு இப்படிலாம் இது பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டு வெத்தலை பாக்கு போட ஆரம்பித்தேன். வெத்தலை பாக்கு போடுவேன், தெனாவட்டெலாம் பேசுவேன், ரோட்டில் கால் மேலே கால் போட்டு உட்காருவேன், திருப்பி இடகுடமாக போகிறேன். இப்போ ஆண்டவரை பற்றி இந்த பக்கம் ஆண்டவரை பற்றி இது பண்ணுறது, இந்த பக்கம் இந்த மாதிரி இது வேறு பண்ணுறது, சர்ச்சைக்கெலாம் போகிறது கிடையாது, அவ்வளோதான். சர்ச்சைக்கு போனால் நான் ஆண்டவர் குழந்தை பிறந்துச்சு ஆப்ரேஷன் பண்ணிட்டோம், இப்போ அவ்வளோதான் முடிஞ்சுது நம்ம வாழ்க்கை அப்படியா, திருப்பி இந்த மாதிரி போயிட்டு இருந்தோம் பாருங்க. திருப்பி ஆண்டவர் வந்து என்னை ரொம்ப நேசிக்கிறாரு போல, ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார் ஆண்டவர். அதனால தான் இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தோம், என்னை எங்கெங்கெல்லாம் நான் போய் அடிபட்டனோ அந்தந்த இடத்துலலாம் என்னை தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னை தூக்கிட்டு வந்து என்னை அழகு பார்த்துருக்கிறாரு. அப்போது எங்கள் அண்ணன் வந்து இந்த அடையாறு சர்ச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா, அடையாறு சர்ச்சிலேருந்து எனக்கு ஒரு ஜெர்மனிலேருந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்துச்சு பேப்பர் மாதிரி, அது ஆர்டிஸ்ட் வரைஞ்சிருக்கும். அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஆண்டவரை பற்றி நேருக்கு நேர் அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கும், அவர் இப்படி வானத்தை நிமிந்து பார்த்தா மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டோ. அந்த முடியெலாம் அப்படியே சுருள் சுருளாக தங்க மயிர் இது மாதிரி இருக்கும், கண் வந்து பால் புறா கண்கள் அதே போல் இருக்கும் அந்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ வந்து பெருசு, ரொம்ப பெருசு. அந்த ஃபோட்டோ தான் எங்கள் அண்ணன் எனக்கு வாங்கின்னு வந்து கொடுத்துச்சு. அப்போ எனக்கு அந்த ஃபோட்டோ ரொம்ப, அவங்க வீட்டில் வச்சுருந்தது. அப்போ நான் கேட்டேன், என்ன எனக்கு ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சிது, எனக்கு கொடுக்குறியா, நான் எடுத்துன்னு போகிறேன். அப்போ அந்த ஃபோட்டோவை வச்சு அந்த ஃபோட்டோவை ரொம்ப நேசிக்க ஆரம்பித்தேன். அவர்கிட்ட பேசுவேன், அந்த அவர் பார்த்து இப்போ எனக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு நான் லவ் பண்ணி ஜீசஸை லவ் பண்ணுறேன். இப்போது ஜீசஸை லவ் பண்ணும்போது அவர்கிட்ட நான் பேசுகிறேன். அப்போ அவர்கிட்ட, ஏசப்பா எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, என்னை இவ்வளோ அடிக்கிறாங்க, இவ்வளோ சித்திரவதை பண்ணுறாங்க, எனக்கு எதனா அவ்வளோதான் பேசிட்டு போயிடுவேன். எப்போனா பார்த்தினாங்க, அப்போது இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப வெறி ஆயிடுச்சு. என்ன எப்போ பாரு ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ்ன்னு சொல்லின்னு இருக்கிறா, அந்த ஆள் என்ன நீ வச்சுட்டு இருக்கிறியா அப்படிலாம் கேட்பார். அந்த ஆள் வச்சுட்டு இருக்கிறியா, அவன் தான் நான் உனக்கு, நான் வீட்டுக்காரர் கிடையாது, அவன் தான் வீட்டுக்காரர் அப்படி இப்படின்னு ஏசப்போ தகாத வார்த்தையெல்லாம் பேசுவார். அப்போ சொல்ல, எனக்கு அவர் தான் வீட்டுக்காரு, அவர் தான் என்னோடய லவ்வரு, அவருது மேலே தான் நான் அன்பு செலுத்துகிறேன், அவர் தான் நான் லவ் பண்ணுறேன், ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன் அவரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அந்த படம்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ஏசப்பன்னா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அப்படியே இது பண்ணிட்டு இருந்தேன் பாருங்க. அவர்கிட்ட பேசிட்டு போவேன், சர்ச்சைக்கெலாம் போக மாட்டேன், சர்ச்சைக்கு போக மாட்டேன், அந்த குடும்ப ஜபம் இருக்கும் ப்ரேயர் அது பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் இருப்பேன். இந்த பக்கம் இப்படி, இந்த பக்கம் இதில் பாதி அதில் பாதி, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இப்படியே இருந்தேன். அப்போ என்ன பண்ணிட்டேன், இவங்கக்கிட்டலாம் நம்ம வாழ்ந்துட்டோம், வீட்டுக்காரர் கூட வாழ்ந்தாச்சு. இப்போ சோசியல் சர்வீஸ் மாதிரி எதனா ஒன்று பண்ணோம் ஊரில், இப்போ என் ஊரில் எதனா ஒன்று நல்லதுன்னா அதில் போய் கலந்துக்கிறது, நல்லது செய்யுது, இப்படியே இருந்தது யாருக்கெல்லாம் உதவினா அப்படி அவங்களுக்கு செய்யுது, இப்படியே இருந்தது. ரொம்ப சாப்பாட்டுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு மன திருப்தி இருக்கும், கொஞ்சம் நிம்மதி இருக்கும். அதனால் இப்படிலாம் இது பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது எங்கள் அத்தை பார்த்திங்கன்னா அவங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு 2 பையன் அவங்க இறந்துட்டாங்க. இறந்த பிறகு அப்பா வந்து ரொம்ப குடிக்காரு, அதனால 3 பசங்க இருந்தாங்க. அதில் ஒரு பையன் காலேஜ் படிச்சிருந்தான், ஒரு பையன் டிப்ளமா படிச்சிருந்தான், ஒரு பொண்ணு வந்து 10th முடிச்சுட்டு சுபிக்ஷா இதில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா படிச்சிருந்த பையன் வந்து ஒரு இடத்துல லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அந்த பொண்ணுக்கிட்ட. அப்போ லவ் பண்ணும்போது அவங்கக்கிட்ட நம்ம தெரியாது, அந்த பசங்க இருக்கிற இடமே தெரியாது, அவ்வளோ குயிட்டு, அவ்வளோ நல்ல பசங்க அவங்க. அதனால் இவன் இப்படிப்பட்ட தப்பு பண்ணுறது தெரியாது. ஆனால் அவங்களும் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு அவங்கள சர்ச்சைக்கு தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சாலும் அறியாத ஒரு ரட்சிக்கப்பட்டு ரட்சிக்கப்படாத மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த பசங்க. அப்படி இருக்கும்போது இந்த பையன் என்ன பண்ணால், ஒரு இந்து பொண்ணை லவ் பண்ணி அந்த இந்து பொண்ணை போயிட்டு அந்த பொண்ணு பிறந்த நாளுக்காக ஏதோ ஒரு கோயில் திருவருக்காடோ எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டுருக்கிறான். டைம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. பொண்ணு எஸ்போர்ட்டில் வேலை செய்யுது. காலையில் போயிருக்கிறாங்க, 6 மணிக்கெலாம் எஸ்போர்ட்டில் எடுத்துன்னு விட்டோம்னா வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்கிறான். இவங்க போன உடனே பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கு அது இதெல்லாம் ஆனவுடனே லேட் ஆகிட்டு இருக்குது. பொண்ணு 7 மணி ஆயிடுச்சு, வரல, 7:30 ஆயிடுச்சு, வரல, லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்பா போய் எஸ்போர்ட்டில் கேட்டால், எஸ்போர்ட்டில் அவங்க வாட்ச்மேன் தான், உங்கள் பொண்ணு இன்றைக்கி வேலைக்கே வரல. அப்போ இந்த பையன் ரொம்ப பயந்துட்டு என்ன பண்ணிக்கிறான், அவங்க பாட்டி வீடு வந்து ஸ்ரீபெரும்புத்தூர், அங்கே கூப்பிட்டு போயிட்டு அந்த பொண்ணை அங்கே விட்டுருக்கிறான். விட்ட உடனே இவங்க என்ன பண்ணாங்க, விட்டுட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே இந்த பையன் வீட்டுக்கு வந்தான் பாருங்கள். இந்த பையனை என்ன பண்ணாங்க, போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி அவன் பொண்ணை கூட்டின்னு போய் இப்படி ஏமாற்றி ஏமாற்றி கூட்டின்னு போய் அவன் பொண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு. அப்போ காலேஜ் படிச்சுருக்கிறான், போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்ட உடனே எங்களுக்கு தெரியாது. காலையில் கொஞ்சம் ஒரு நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி இருக்கும், எங்கள் அண்ணன் கதவு தட்டி இந்தமாரி சார்லஸை வந்து போலீஸில் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் சங்கர் பொண்ணை வந்து இவங்க கூட்டினு போயிட்டானா, பொண்ணு வந்து இப்போ பாட்டி வீட்டில் இருக்குது, இப்போ வந்து இவன் வந்து ஸ்டேஷனில் இருக்கான் அப்படின்னு. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டம், அப்பா குடிக்கார, அம்மா இறந்துடுச்சு, யார் இப்போ உதவி பண்ணுவா, யாரும் செய்ய முடியாதுன்னுட்டு ஒரு செயின் ஒன்று போட்டிருந்தேன். அந்த செயின் எடுத்துன்னு போய் எங்கள் அண்ணங்கிட்ட கொடுத்து இதை வச்சு அவனை எப்படியா இருந்தாலும் கூட்டு வந்துடு அப்படின்னா, அப்புறம் எங்கள் அண்ணன் போய் கூட்டு வந்துடுச்சு. கூட்டு வந்துட்டு அப்புறம் நாங்கள் எங்கள் அத்தை வீட்டில் வச்சு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். இதுக்குள்ளேயே இந்த பொண்ணை அங்கேருந்து கூட்டு வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் அவங்க வீடு. அப்போ இவங்க கூட்டு வந்து விட்டுட்டு எங்கள் அண்ணன் போய் மேலே போய் சட்டையை அவுத்து போட்டு சட்டை மாற்றிட்டு குளிக்கலான்னு சொல்லிட்டு போகுது. ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்தோமே, குளிக்கலான்னு போகுது. இதுக்குள்ளேயே இந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க. யார் சொந்த தாய் மாமனை கட்டுறதுக்காக கல்யாணம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆண்டவருக்குள்ளே இருக்கிற மாதிரியும் இருக்கிறேன், இல்லாத மாதிரியும் இருக்கிறேன். இப்படி தான் போயிட்டுருக்குது என்னோடய வாழ்க்கை. இந்த ஒரு சம்பவம் இப்போ நடக்குது. இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, கல்யாணம் ஏற்பாடு பண்ணோடனே அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி, அவங்க தாத்தா, அவங்க சித்தி, அவங்க அம்மா, அப்புறம் இன்னொருத்தவங்க யாரோ 4-5 பேர் இருக்கிறாங்க. இங்கேருந்து எங்கள் அத்தை வீடு வந்து 3வது மாடி, எங்கள் ஆயா வீடு வந்து 4வது மாடி. இங்கேருந்து பார்த்தா அந்த வீடு தெரியும், அங்கேருந்து பார்த்தா இந்த வீடு தெரியும். எதிரெதிர் வீடு தான், நடுவில் பார்க்கு. அப்போ இந்த மாதிரி பார்த்துட்டு இந்த பையன் நிற்கிறான், அந்த பையனை திட்டுறேன், எதுக்குடா அவனுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலை, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண, தப்பு பண்ண, படிக்கிறனா படிப்பு வேலையை மட்டும் பாரு, எதுக்கு இந்த மாதிரி தப்பான வேலையெல்லாம் பார்க்குற, உனக்கு கல்யாணம் வேணும்னா என்கிட்ட சொல்லி தான் நாங்கள் போய் மறுபடியும் பொண்ணு கேட்டு கட்டி வச்சுருப்போம்ல அப்படியே திட்டினே இருக்கிறேன். அந்த பொண்ணு கிருஷ்ணால் குத்தின்னு எரியுது, கிருஷ்ணால் குத்தின்னு எரியுது, கத்திக்கின்னு எல்லாம் கத்திக்கின்னு ஓடியாடுறாங்க. அந்த வீட்டில் இருந்து 6 பேர் ஓடிடுறாங்க. எங்கள் அண்ணன் சட்டையை கட்டி போட்டு நின்று நிற்குது. எங்கள் அண்ணனுக்கு ஒன்றுமே புரியல, புரியாத என்ன அந்த பொண்ணு எரிய சொல்லிட்டு எங்கள் அண்ணன் நல்லா இருப்பான், ஐட்ட வைட்டமாக இருப்பான். ஓடி போய் அந்த பாத்ரூம் கதவு ஒரு உதவு உதச்சி எங்கள் அண்ணன் தான் கோணி போட்டு அமுச்சு. எங்கள் அண்ணன் ஒரே ஒரு ஆள் தான் அந்த பொண்ணை தூக்கிட்டு வருது. ஃபுல்லாக எரிஞ்சிச்சு அந்த பொண்ணு. தூக்கின்னு இப்போ 4வது மாடிலேருந்து 3வது மாடி, 2வது மாடி வந்த உடனே கிளாரா தான் ஊற்றி கொளுத்திட்டா கிருஷ்ணால. நான் இங்கே நிற்கிறேன், எதிர் வீட்டில் எங்கள் அத்தை கிட்டே நிற்கிறேன், கிளாரா தான் கிருஷ்ணால ஊற்றி கொளுத்திட்டா அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே எங்கள் அண்ணன் என்ன பண்ணிச்சு, எங்கள் பெரியப்பா மேலே ஏறி வந்தவொடனே அப்படியே எங்கள் பெரியப்பா கிட்ட அந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க அவங்கக்கிட்ட. அப்படியே அந்த பொண்ணை விட்டுட்டு எங்கள் அண்ணன் அப்படியே ஒதுங்கி வந்துருச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல, கை காலெல்லாம் அப்படியே ஒதுருது. நான் வந்து அந்த தண்ணி லாரி தண்ணி விடுவேன், அப்போலாம் தண்ணி கஷ்டம் இல்லையா, லாரி தண்ணி விடுவேன். அதான் இந்த மாதிரி ஏழைங்களுக்கு எதனா ஒன்று செய்யணும்னா லாரி தண்ணி விடுவேன். அப்போ லாரி தண்ணி விடும்போது அவன் ரொம்ப அராஜகமாக பேசுவான். அப்போ நான் அடிப்பேன், அவனை திட்டுவேன். அப்போ அதான் ஃபஸ்ட்டு தான் மோசமான நிலைமையில இருந்தேன், அப்போ திட்டுவேன் அடிப்பேன். இதெல்லாம் கரம் வச்சுட்டு இவன் என்ன பண்ணிட்டான், இதுதான் பெரிய பொம்பளை தாதா மாதிரி இருக்குதே, பொம்பளை ரவுடி, இதை ஒரு வழி பண்ணிடணும், இந்த நேரத்தில் தான் நம்ம எதனா ஒன்று செய்யணும் அப்படின்னு மனசில் வச்சுட்டு இவன் என்ன பண்ணிட்டான், கிளாரா தான் ஊற்றி கொளுத்திடுச்சுன்ட்டான். அப்புறம் சார் வந்து ஒரு டிராஃபிக் போலீஸ்காரு இன்ஸ்பெக்டர், அவர் நம்ம வீட்டு பக்கத்தில் தான் வாடகை இருக்கார். அவரு நானே எங்கள் பெரியப்பா பையன் எங்கள் அத்தை பையன் 4 பேர் தான் நீங்கள் நின்றுட்டு இருக்கிறோம். என்ன அவர் திருநெல்வேலிக்காரர், அவர் அவருக்கு என்ன நீ இங்கே நிற்கிற, உன் பேரை சொல்கிறாங்க அங்கே, நீ கொளுத்திட்டேன்றாங்க, என்ன அவளுங்களுக்கு அறிவு இல்லையா என்ன அப்படின்னு. என்ன சார் எனக்கு ஒன்றுமே புரியல சார், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல, எனக்கு அப்படியே பதட்டமாக இருக்குது. ஒரு பொண்ணு எரிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்கள், ஒரு பதட்டமாக ஒன்றுமே புரியல, அப்படியே சில மாதிரி நிற்கிறேன் நான், எனக்கு ஒன்றுமே புரியல. கூனி கூறிக்கிட்டான். ஒரு ஒரு ஆம்பளை மாதிரி இருந்த ஆள், நான் அவ்வளோ கஷ்டம்தான், சாப்பாடு இல்லை, எனக்கு துணி இல்லை, ஒரு இது இல்லை, ஆனால் திமுரு ஆணவம் அகங்காரம் இவ்வளோலாம் இவ்வளோ இதெல்லாம் இருக்கும் எனக்கு. இப்படி இருக்கிற பொண்ணு, ஒரு பொண்ணு கிருஷ்ணாலூர்த்தி எரிஞ்சிச்சனோடனே அப்படியே கூனி குறுகி போய் நிற்கிறேன் நான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ராயப்பேட்டால் போட்டாங்க. போட்டு அன்னைக்கு நான் லாரி தண்ணிக்கு போகல, போகாதான் எங்கள் அத்தை வீட்லேயே இருந்துட்டேன். அப்புறம் இருந்துன்னு எனக்கு பயம் என்ன ஆகுது, அப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க, பொண்ணு ரொம்ப சீரியஸு, 24 மணி நேரம் டைம் கொடுத்துட்டாங்க, பொண்ணு செத்துறோம், எல்லாருமே உன் பேரை தான் சொல்கிறாங்க.
1: பாகம் 2 மற்றுமோர் ஒளிபரப்பில் கேட்க தவறாதிருங்கள்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: பூச்சிகளை உணவாக கொள்ளும் தாவரங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நிபந்தஸ் அழகான ஒரு தாவரம்தான். இதன் இன்னொரு பெயர் ஜாடி தாவரம் என்று பெயர். நம்முடைய நாட்டில் அஸ்ஸாம் காடுகளில் உள்ள காரியா மலைகளில் இந்த தாவரங்கள் காணப்படுகின்றன. இந்த இலையின் மத்திய நரம்பிலிருந்து ஒரு நீண்ட பாகம் வளர்ச்சியடைந்து அது ஜாடி போல காணப்படும். அதற்கு ஒரு மூடியும் உண்டு. ஜாடியின் வாய்ப்பக்கத்தில் இனிப்பான திரவம் ஒன்று சுரக்கிறது. அதன் மூடியும் பார்ப்பதற்கு அழகாக ஒரு பூவைப் போல காணப்படுகிறது. பூச்சிகள் இது பூ என்று எண்ணி இனிய தேனை உண்ண ஜாடியின் வாய்ப்பக்கத்தில் வந்து உட்கார்ந்தவுடன் அது வழுக்கி ஜாடியின் அடிப்பக்கத்தில் விழுந்து விடுகின்றன. இப்பொழுது ஜாடியின் மூடி தானாகவே மூடிக்கொள்கிறது. பிறகு என்ன, மாட்டிக்கொண்ட பூச்சி சிறிது நேரத்தில் இறந்து போய்விடுகிறது. ஜாடிக்குள் இருக்கும் திராவகத்தில் செரிக்கும் சக்தி உள்ளது. அது பூச்சியை செரித்து செடிக்கு நல்ல சத்துணவாக மாற்றிவிடுகிறது. இதே போலத்தான் பாவமும் முதலில் பார்வைக்கு அழகாக தோன்றும், பின்பு நம்மை அதன் அருகில் இழுத்து இறுதியில் அழிவுக்கு நேராக கொண்டு போய்விடும். ஒரு குருவி தன்னுடைய பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் உள்ள தீவிருக்கிறது போல அவளுக்கு பின்னே போவான் என்று வேத புத்தகமும் நம்மை எச்சரிக்கிறது. கண்களை காத்துக்கொள்ளாமல் எந்த கண்ணிக்கும் தப்ப முடியாது. மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாக இறங்கும். எனவேதான் கவர்ச்சி சாத்தானின் ஒரு கண்ணி என்பதை உணர்ந்து நாம் எச்சரிக்கையாக இருப்போமா?

0: உரிய ஜெபராஜா அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஏசாயா 14:3 வாசிப்போம்.
2: கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே.
1: இந்த மாதத்திலே ஆண்டவர் நாம் சுதந்திரிக்கும்படியாக அனுபவிக்கும்படியாய் நம்முடைய கவனத்தை செலுத்துகிற வார்த்தை இதுதான். இதை நாம் வாக்குத்தத்தம் என்று எடுத்துக்கொள்கிறோம். ஏசாயா 14 பின்பகுதியிலே நீங்கள் பார்க்கும் பொழுது சாத்தானை குறித்த எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது தேவன் தம்முடைய ஜனங்கள் மேல் இறங்குகிறார் என்று. இஸ்ரவேலை குறித்து நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம், அப்படித்தானே இருக்கீங்களா? இஸ்ரவேலை குறித்து போன வாரம் தியானித்தோம். என்ன தியானித்தோம்? தேவனோடு தன்னை இணைத்து கொண்டவர். போன வார செய்தியினுடைய சுருக்கம் ஏல் எல்லோகே இஸ்ரவேல், தனியாய் வாழ்ந்தவன், தந்திரமாக ஆசீர்வாதத்தை பெற முயற்சித்தவன். ஆனால் எந்த ஆசீர்வாதத்தையும் அவன் கொண்டு போகல, வெறுங்கையோடு தான் போனான். போகும்பொழுது எப்படி போனான் யாக்கோபு? பைபிளில் தெரிஞ்சவங்க சொல்லுங்க, வெறும் கோலும் கையுமா போனேன். ஆனால் சேஷ்டபுத்திர பாகத்தை தந்திரமாக வாங்கினான். அப்பாவுடைய ஆசீர்வாதம் ரெண்டு மடங்கு இவனுக்கு கிடைச்சது. ஆனால் ஒன்று கையில் வரலை, கையில் ஒன்றுமே இல்லை. கையில் பார்த்தா ஒரு கோல், 5 பைசா கூட அப்பாவுடைய ஆசீர்வாதம் வரலை. ஐயோ, நம்ம என்னமோ நினச்சோம், என்னமோ கற்பனை பண்ணோம், என்னமோ திட்டம் போட்டோம். சில ஆட்கள் கையில் பணம் வர்றதுக்கு முன்னாடி வந்தால் என்ன பண்ணலான்னு 1000 திட்டம் போடுவாங்க. திட்டம் போட்டுட்டு அந்த வர வேண்டிய பணம் வரலங்க அப்படின்னா பொசுக்குன்னு ஆகிப்போகும். எவ்வளவு திட்டம் போட்டோம், நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்வோம், கணக்கு பண்ணுவோம். இவ்வளோ வந்துச்சுன்னா இதை பண்ணலாம் அதை பண்ணலான்ட்டு. நாங்கள்லாம் சர்ச்சுக்கு முத முதல்ல இடம் வாங்க போகும்போதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார் யார்கிட்ட எல்லாம் கேட்கலான்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டோம். எல்லாத்தையும் ஆண்ட ஒரு புஷ்வானமாக்கி விடிய விடிய உட்காந்து போட்டோம். ஒன்றும் இல்லாமல் புஷ்வானமாக்கி போட்டார். எப்பா, நீ என்ன மட்டும்தான் பார்க்கணும், அதுக்கு தான் ஊழியத்துக்கு அழைச்சினார். அன்னைக்கே கற்றுக்கிட்டோம், எதுவாக இருந்தாலும் ஆண்டவரை மட்டும் பார்க்கணுன்ட்டு. ஆனால் நீங்கள் சபை மக்களாக இருக்கிறதுனால சபையினுடைய தேவையை மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறோம், எங்கள் தேவையை சொல்லாமல். ஸோ தாவீது கணக்கு, அந்த யாக்கோபு கணக்கு பண்ணியிருப்பான், அப்பாவுடைய சொத்து எவ்வளவு, சரி இவ்வளோ ஆடு இருக்குது, இவ்வளோ மாடு இருக்குது, இதில் டபுள் மடங்குனா எவ்வளவு, இத்தனை ஆடு இத்தனை மாடு எல்லாம் நமக்கு வரும் வரும்னு நினைக்கிறான். ஒன்றும் வரலாம், இருக்கிறதும் போயிடுச்சு. அவன் நினச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்று. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான், நம்ம நினச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்று. ஆனால் ஒன்று, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நடத்தி கொண்டு இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ நினச்சது நடக்காட்டியும் பரவாயில்ல, அவர் நினச்சது உன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. அது பெரிய சந்தோஷம். அதை போல் சந்தோஷம் ஒன்றுமே இல்லை. அதனால் எப்போவுமே நீங்கள் சந்தோஷப்பட வேண்டியது, ஆண்டவரே நான் நினச்சது நடந்தாலும் சரி நடக்காட்டாலும் சரி, ஆனால் நீங்கள் நினச்சது என் வாழ்க்கையில் என்ன செய்தே நடக்குது ஆண்டவரே, அது போதும் ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய சந்தோஷத்தை பார்க்க முடியும். இப்போ வெறும் கோலும் கையுமாக போகிறான். அங்கே போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? மாமா வீட்டுக்கு போனால் அந்த கதையெல்லாம் ஏற்கனவே போன வாரம் சொன்னேன். நிறைய சம்பாதிச்சான், 2 மனைவி, 2 பேருக்கு 2

கொடுத்துக்கிறீங்க. நம்ம தேடி போல, அவர் தான் நம்மளை தேடி வந்தார். அப்படிதான் யாக்கோபுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவர் தேடி போனார். எப்பா, உன் தாத்தாவோட தெய்வம் நானு, உன்னுடைய அப்பாவோட தெய்வம் நானுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதை போலதான் உங்க அப்பா அம்மாவோட தெய்வம் எல்லாம் இல்லப்பா, நான் தான் ஆதியிலிருந்து இருக்கிற தெய்வம்னு புறஜாதிகளாகிய நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றார். அவர் வந்து யாக்கோபோடு தன்னை இணைச்சுக்கிறார். அதுக்கப்புறம் யாக்கோபு மாமனாரோடு போய் இணைஞ்சதுக்கு அப்புறம், மனைவிகளோட இணைஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவரை திராட்டில் விட்டுட்டான். நல்ல கவனிங்க, வேலை கொடுக்குறாரு. வேலையோட இணைஞ்சதுக்கு அப்புறம் யாரெல்லாம் எனக்கு வேலை நிறையா இருக்கு, ஊழியம் செய்ய முடியலன்னா வேலை போயிடும், ஜாக்கிரதை. ஏன்னா நீங்கள் வேலையில் இருக்கிற உண்மையை பார்த்து தான், ஆண்டவர்கிட்ட இருக்கிற உண்மையை பார்த்து தான் கர்த்தர் உங்களுக்கு வேலையை கொடுக்குறார். படிப்பு உங்களை தகுதிப்படுத்துது, அது ரெண்டாவது காரியம். ஏன்னா ஆண்டவர் உங்களை வேற லெவலில் உயர்த்துறதுக்கு தயாராக இருக்கு. இப்பயே சில பிள்ளைகளுடைய வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது, பாச வேலையில் பிஸியாக இருக்கும் பாச, எனக்கு டைம் இல்லை பாச, டே உட்காந்துக்கிட்டு நீ என்ன செய்கிற, முனி மரத்தில் உட்காந்துட்டு அடிமரத்தை வெட்டுற, அப்போ என்னாகும், பொத்துன்னு கீழே விழுந்துருவேன். உன்னை ஏற்றி விட்ட ஏணி என்ன செய்யக்கூடாது, தள்ளி விட்டுறக்கூடாது. நீ உனக்கு எந்த மனைவி பிள்ளைகள் யாருமே கிடைக்கிறதுக்கு முன்னாடி தனியாக இருக்கும்போது, ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது நான் வந்து உன் கூட இணைஞ்சேன். அதுக்கப்புறம் அது யார் உன் கூட இணைஞ்சாலும் நீ என் கூட இருக்க கனெக்ஷனை விட்டுறக்கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். மனைவி வரலாம், பிள்ளைகள் வரலாம், நான் ஒருவனாக சென்னைக்கு வந்தேன், ஆனால் இன்னைக்கு எங்கள் வீட்டில் எண்ணி பார்த்தா 11 டிக்கெட் இருக்கு. இந்த 11 டிக்கெட், இந்த 10 டிக்கெட்டு என் கூட இணையறதுக்கு முன்னாடி ஒருத்தரும் இல்லாதப்ப அந்த ஏசப்பா தான் என் கூட இணைஞ்சார். என்னை வாழ வச்சவர் அவர் தான். என் வாழ்க்கையில் சிரிப்பை தந்தவர் அவர் தான். சந்தோஷத்தை தந்தவர் அவர் தான். இப்போ இதெல்லாம் கிடைக்குதுங்கிறதுக்காக நான் அவரை விட்டுற முடியுமா, அவர் வேலையை விட முடியுமா? என்னை எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறாரோ அந்த அளவுக்கு இன்னும் அவருக்காக உழைக்கணுங்கிற அந்த மனசு பிள்ளைகளுக்கு வரணும். எனக்கு படிப்பு இருக்குது, நான் வர முடியாது, நான் செய்ய முடியாதுன்னு சொன்னேன்னா உள்ளதும் போயிடும். ஏன்னா கத்தர் ஒன்று வேற லெவலில் உயர்த்தணும்னு நினைக்கிறேன். அதனால் தேவனுக்கு முன்னாடி வேற எதையுமே கொண்டு வராங்க, படிப்பை கொண்டு வராத. ஆனால் அதே சமயத்தில் நீ தேவனுக்கு நேரம் கொடுத்தா 5 மணி நேரத்தில் மண்டையில் ஏறாத சப்ஜெக்டு 2 மணி நேரத்தில் ஏறும்படி என் தேவன் உனக்கு ஞானத்தை கொடுப்பா. தேசத்தில் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பா. தேவ பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானங்களில் அமர்ந்திருப்பாங்க. ஜட்ஜாக வரணும், ஐபிஎஸ் ஆஃபீஸராக வரணும், கலெக்டராக வரணும், ஐஏஎஸ் ஆஃபீஸராக வரணும், இதெல்லாம் பிள்ளைகள் வரணும். ஆனால் இதுக்கெல்லாம் ஆணி வேறு ஆண்டவரோட இருக்கிற ஐக்கியம். அதை விட்டுறப்படாது. கத்தருக்காக ராத்திரியும் பலகளும் உழைக்கிறதுக்கு மறந்துடக்கூடாது. இந்த காலத்து பிள்ளைகள்லாம் ரொம்ப கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு வந்தாலே ஐயோ எனக்கு முடியலைங்கிறாங்க. முடியலைன்னு சொல்லாத, அந்த முடியாததின் மத்தியிலும் கத்தருக்கு பயன்படுது. இன்னைக்கு காலையில் நான் ஒரு லெசன் டீச் பண்ணேன் ஜேனட்டுக்கு. என்ன தெரியுமா ப்ராப்ளம் எதுக்கு வருது தெரியுமா? ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு. எத்தனை பேர் புரியுது? ப்ராப்ளம் இல்லாட்டா சொல்யூஷன் கிடைக்காது. ஒரு ப்ராப்ளம் வந்தால் தான் இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த சொல்யூஷன் என்ன செய்யுது, அடுத்தவங்க இந்த ப்ராப்ளத்தில் வரும்பொழுது இதுதான் சொல்யூஷன் டீச் பண்ண வைக்கிறது. உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தால் கத்தரை விட்டுறாத. அந்த பிரச்சனையில் கத்தரை பிடிச்சிப்பார், அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வழியை சொல்லி தருவார். அதே போல் பிரச்சனைகளுக்கு அநேகருக்கு கத்தரை ஒன்று ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார். ஆமே, அதனால் விட்டுறப்படாது. ஆண்டவருடைய ஊழியத்தை விட்டுறப்படாது, எதையுமே விடக்கூடாது. திரும்ப கிடைக்கிற கஷ்டம் இது. அங்கே போய் இணைஞ்சமே கொஞ்சம் ஆண்டவரை விட்டுட்டான். பிள்ளைகளோட விளாட்றது, எல்லாரோட விளாட்றது அப்படியே இருந்தான். நேற்றுக்கெல்லாம் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு போன உடனே கிறிஸ்டா என் மேலே படுத்து தூங்கிருச்சு. குயர் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வருவான் பேரன், கேட்டிங்களா? நான் இங்கே படுத்துக்கிட்டு கையில் புள்ள படுத்துருக்கு, படுத்துக்கிட்டு இந்த வசனங்கள்லாம் தியானிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் வந்தான்னு தாத்தான்ட்டு வந்துட்டானா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால் அவன் உள்ளே வர்றப்ப தூங்குற மாதிரி நடித்தேன், தூங்கிட்டேன்னு நினச்சி போயிட்டான். அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டேன். கஷ்டமாக தான் இருந்துச்சு நேற்றுக்கு. ஏன்னா சில நேரம் நம்ம தேவனோட கனெக்ட் ஆகிருக்கும் பொழுது வேறு எந்த கனெக்ஷனும் நமக்குள்ளே வந்துடக்கூடாது. இப்போ யாக்கோபு எல்லாத்தையும் தூக்கிட்டு வர்றான். மாமா மூஞ்சி சரியில்லை, மச்சான் மூஞ்சி சரியில்லை, இப்போ தான் பார்க்க வேண்டிய மூஞ்சியை பார்க்குறான். ஆண்டவரே என்ன இது, நீ என்கிட்ட மட்டும் கனெக்ஷனை கரெக்டாக வச்சுக்க, இந்த மூஞ்சியெல்லாம் சரியாக இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? உங்களை பற்றி தான் சொல்கிறேன். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க அப்படி, அவங்க அப்படி சொல்லாதீங்க. நீங்கள் அவரை மட்டும் பார்த்துட்டு இருங்க. அவரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவங்க முகங்கள் வெக்கப்பட்டு போல. இப்போ ஆண்டவரை பார்க்குற, ஆண்டவரே விட மாட்டேன், ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஜெபம் பண்ணுறான். சரிப்பா ஆசீர்வதிக்கிறேன்னு போயிட்டார், இணைச்சிக்கிட்டான் தேவனோட. இப்போ நல்ல கவனிங்க, அண்ணனுடைய ஆசீர்வாதம் 10 பைசா இவனுக்கு வரலை, அப்பாவுடைய ஆசீர்வாதம் 10 பைசா அவனுக்கு வரல, இவன் தேவனோட இணைச்சிக்கிட்டதுனால அண்ணனுக்கு வெகுமதி மட்டும் எவ்வளவு கொடுத்தான் தெரியுமா? நீ வாங்கணும்னு நினைக்கிற ஆளா இருந்தா

0: நீ கர்த்தருடைய இணைஞ்சினா உன்னை கொடுக்குற ஆளா கர்த்தர் மாத்துவார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்துவோமா? கிடைக்கல கிடைக்கல சொல்லாதீங்க, தேவன் கொடுக்க வைப்பா. நான் அடிக்கடி சொல்லுவேன், என் கை ஒரு நாள் இப்படி வரக்கூடாதாண்டவர், என் கை இப்படி தான் இருக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும், என் கை இப்படி ஒரு நாளும் வரக்கூடாது. இது வாங்குறது எதுக்கு? கொடுக்கறதுக்கு தான் வாங்கணும். ஆண்டவர் எதுக்கு உங்களுக்கு கொடுக்குறாரு? கொடுக்கறதுக்கு தான் கொடுக்குறாரு. இப்போ வெகுமதி நிறைய ஆடு மாடு எல்லாத்தையும் அனுப்புகிறான், அண்ணன் பார்க்குறான், இதெல்லாம் எதுக்குப்பா? உங்களுக்கு வெகுமதி தான். ஏண்டா ஏன் சொத்தை அபகரிக்கணும்னு நினச்சவன் இவ்வளவு தர்றிய? காரணம் என்ன தெரியுமா? நான் இந்த சொத்தோட கனெக்ட் ஆகலான்னு நினச்சேன், எல்லா சொத்தையும் படைச்சவர் இருக்காரு, அவரோட கனெக்ட் ஆயிட்டேன், இப்போ அதை விட பெருசு, அப்பா சொத்தை விட பெரிய சொத்தை எனக்கு கொடுத்துட்டாரு, அதனால் உனக்கு நான் அள்ளி அள்ளி கொடுக்குறேன். உனக்கு நியாயமாக வர வேண்டிய சொத்து வரலையா? போராட்டமாக இருக்கா? கவலைப்படாத, நீ ஆண்டவரோட மட்டும் இணைஞ்சிரு, உனக்கு வர வேண்டிய சொத்தை விட பல மடங்கு சொத்தை கர்த்தர் கொடுத்து நீ மற்றவங்களுக்கு இனாமா கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேவன் உன் தலையை உயர்த்துவார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமைய ரிபலாபா ராஷத்தாரா பாதினா மாக்காராதா. ஆமென் ஆமென் ஆமென். சரி, யாக்கோபு இப்படியெல்லாம் கொடுக்கறானே, இவன் பறிக்கிற ஆளாச்சே. என்னத்தையாவது ஒரு காரியத்தை கொடுத்து பறிக்க, கூட கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்குறவன் எப்படி இப்படி கொடுக்கிறான்? இவனுடைய ஆசீர்வாதம் சொத்தில் இல்லை என்பதை தெரிந்து கொண்டான். மறுபடியும் 28 வாங்க. அதனால தான் சொன்னேன் இது பெரிய பிரசங்கம், ரொம்ப நீண்ட பிரசங்கம். 28 வாங்க, ஆண்டவர் என்ன சொல்றார் அதை பாருங்க பார்க்கலாம். 13 வசனம்,
1: அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்.
0: ஐயா, உங்கிட்ட வந்து தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ற தெய்வம் முதலாவது உன்னிடத்தில் கேட்கிற தெய்வம் இல்ல, உனக்கு கொடுக்கிற தெய்வம். யாக்கோபே, உன்ட்ட என்னப்பா இருக்கு? தானு கேட்கல. அவர் என்ன கேட்கிறாரு தெரியுமா? நான் உனக்கு தருவேன். இயேசு புடுங்குகிற தெய்வம் இல்லை, கொடுக்குற தெய்வம். உயிரையே கொடுத்தார். ஆனால் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் அவர் கேட்பார், பிள்ளைகளா புசிக்க ஏதாவது? ஏன்னா அதுக்கு முன்னாடி 5 அப்பம் 2 மீன் வச்சு கொடுத்துட்டார்ல, இப்போ கேட்குறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கை நிறையா பொண்ணு வெள்ளியெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு ஆலயத்தை கட்டும்படி ஜனங்கள்கிட்ட கேட்டு வாங்குங்கிறாரு. முதல்ல கேட்குற தெய்வம் அல்ல, முதல்ல கொடுக்குற தெய்வம். கொடுத்துட்டு நான் உன்னை இவ்வளோ ஆசீர்வச்சிருக்கேன், இந்த பூமியில் என்னுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நீ தான் கொடுக்கணும். பரலோகத்துலேருந்து ஆண்டவர் பணத்தை அச்சடித்து போட்டாருன்னா இங்கே செல்லுபடி ஆகாது. ஃபாரின் கரன்சியே நம்ம தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகாது. எக்ஸ்சேஞ்ச் அதுக்கு தான் வச்சுருக்கேன். அந்த நோட்டை இந்த நோட்டாக மாற்றினா தான் செல்லுபடி ஆகும். இப்போ பரலோகத்துலேருந்து ஆண்டவர் நோட்டை போட்டாருன்னா அங்கே நோட்டு கிடையாது. அப்போ இந்த உலகத்தில் இந்த பணம் தான் செல்லுபடி ஆகணும், அதுக்கு தான் உங்கள் கையில் கர்த்தர் கொடுத்து வச்சுருக்கார். இப்போ யாக்கோபு நிறைய கொடுக்குற காரணம் என்ன தெரியுமா? முதல்ல என்ன சொல்றாரு? நீ படுத்திருக்கிற பூமியே
1: உனக்கும்.
0: ஹலோ, நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் சத்தமா பதில் சொல்லுங்க. யாக்கோபுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சா? எப்பா கடைசியே கேட்கல, இந்த நிலைமையில படுத்து கிடக்கானு. ஆச்சா ஆச்சா? ஆகல. ஆனா யார பத்தி பேசுறாரு? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவனை பார்த்து அடுத்த சந்ததியை பற்றி பேசுகிற தெய்வம் தான் என் ஆண்டவன். நீ இந்த உலகத்தில் நாளைக்கு என்ன பண்ணலான்னு கவலைப்படுற, ஆனால் உன் சந்ததிக்காக திட்டமிடுகிற தேவன் என் தேவன். இன்னைக்கு உள்ள நிலைமையே பார்த்து சோர்ந்து போகாதீங்க. உங்கள் சந்ததிக்கே ஒரு திட்டத்தை வச்சுருக்காரு. உனக்கு கொடுப்பேன்னு சொன்னால் பரவாயில்ல. உனக்கும் இந்த வார்த்தைக்கு பின்னாடி என்ன இருக்குது? எனக்கு கல்யாணம் நடந்துடும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு. யாராவது இருக்கீங்களா? எனக்கெல்லாம் எங்கே கல்யாணம் ஆக போகுதுன்ட்டு? இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்துருந்தாருன்னா கர்த்தர் கண்டிப்பாக நடத்துவார். உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அப்புறம்
1: உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும்.
0: ஹலோ, ஒரு பிள்ளையா ரெண்டு பிள்ளையா? உன் சந்ததினா அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் மக்கள் மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற நீங்கள் நானும் யாக்கோபின் சந்ததி தான். ஒரு அல்லிலே சொல்லுவோமா? ஆபிரகாமின் சந்ததின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா இஸ்ரவேலின் சந்ததியா மாறுறோம். அப்போ உன் சந்ததி பூமியின், அதாவது அவனால கற்பனை பண்ணி பார்க்க முடியாத காரியத்தை வாக்குத்தத்தமா கொடுக்குறேன். நம்ம தேவன் எப்படி தெரியுமா? உங்கள் குருவி மூளைக்குள்ளே எட்டாத காரியத்தெல்லாம் அவர் வைப்பார். அன்பிலீவபிள் திங்ஸ், பட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் வித் காட். ஆமென் சொல்லுவோமா? நம்ப முடியாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். உன் சந்ததி பூமியின் தூளை போலவும்
1: நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய்.
0: எப்படி எப்படி எப்படி எப்படி நாலு தசை. உன் பேர் தெரியாத இடமே இருக்காது. எங்க போய் கேட்டாலும் உன் பேரை பத்தி சொல்லுவாங்க, எங்க போனாலும் உன் பேரை சொல்லுவாங்க. நாலு திசையிலும் பரம்புவ.
1: உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம்
0: உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததி பூமி எல்லாம் இருக்கும், ஆனா அந்த பூமி ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருக்கிறதே உன் சந்ததி தான். ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். ஐயோ என் பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வைக்கலையே, நான் கஷ்டப்பட்டேன், அப்பதான் கத்த சொன்னாரு. ஏ உன் பிள்ளை தான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க போதும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பிள்ளையை பத்தியே கவலைப்படாதீங்க. பிள்ளைய கத்தருடைய கையில ஒப்பு கொடுங்க. நீங்க உங்க பிள்ளைக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டாம், உங்க பிள்ளை அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய அளவுக்கு கத்தர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். பெற்றோர் எல்லாம் கரங்களை தட்டி ஆமேன். கத்தரை மயப்படுத்த நல்ல சத்தமா கரங்களை தட்டி பெற்றோர்கள், என் தேவன் என் பிள்ளைக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆமேன். என்னைக்காவது என் பிள்ளை ஒரு சர்ச்சில் பெந்தகோஸ்தே சபையில் கோயரில் நின்று பாட்டு பாடி நல்ல கை நிறைய சம்பாதிப்பான்னு ஆண்டவோட அப்பா கற்பனை பண்ணியிருக்கீங்களா? அங்கே உட்காந்துருக்காங்க ஆண்டவோட அப்பா. கற்பனை பண்ணியிருக்கீங்களா? கற்பனை பண்ணலை. ஆனால் நடக்குதா? நடக்குது. அவர் என் கண்ணு முன்னாடி இருக்கார், அதனால தான் அவரை கேட்குறேன். உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கற்பனை பண்ண முடியாத காரியங்களை கத்த திட்டம் போட்டு வச்சுருக்கார். உனக்குள்ளும் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படனா நீ ஆசீர்வாதத்துக்கு ஏங்குற ஆள் இல்லைப்பா, நீ எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற ஆளே. பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதத்துக்காக ஏங்காத, நீ தான் ஆசீர்வாதமாக இருக்க போகிற. ஆமே சொல்லும்போதே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கே, அப்படி வாழ்ந்தா எப்படி? ப்ரைஸ் சொல்லா அலையலூயா. சரி அடுத்து வாசிங்க.
1: நான் உன்னோட இருந்து.
0: அடுத்து பாருங்க பாருங்க பாருங்க பாருங்க. இப்ப யார் இல்ல? அவன் கூட யார் இல்லங்கறத பாப்போமா? யார் இல்ல? யார் இல்ல? யாக்கோ கூட யார் இல்ல? பெத்த தாய் இல்ல, தகப்பன் இல்ல, கூட பிறந்த அண்ணன் கூட இல்ல, வருங்கால மனைவி இல்ல, வருங்கால பிள்ளைகள் இல்ல, சொத்து இல்ல, சுகம் இல்ல. ஆனா யார் கூட இருக்கேன்னு
1: சொல்றது?
0: உங்களுக்கு என்ன வேணும்? சொத்து வேணுமா? சுகம் வேணுமா? சொந்தம் வேணுமா? பந்தம் வேணுமா? இயேசு வேணுமா? இயேசு வேணுங்கிறவங்க கரங்கள் உயர்த்தி காட்டுங்க. அந்த இயேசுக்குள்ள எல்லாமே இருக்கு. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் நம்முடைய தேவன். அந்த இயேசுவை மட்டும் பிடிச்சுக்குங்க. இயேசுக்குள்ள எல்லாமே இருக்கு. சகல ஆசீர்வாதங்களையும் நம்ம அனுபவிக்கிறதுக்கு சம்பூர்ணமா தர்ற தெய்வம். ஆமே. அப்ப ஆண்டவர் சார், நான் உன் கூட இருப்பேன் யாருமே இல்லாத நேரத்தில். ஐயோ கணவன் நல்ல மனைவி கற்பமா இருக்கும்போது தாங்கி தாங்கி நடத்துவாங்க, பார்த்துமா பார்த்துமா. லேபர் வார்டுக்குள்ள போனா நீ பக்கத்துல போக முடியாது. அங்க யார் இருப்பா? தாயும் போக முடியாது, தகப்பனும் போக முடியாது, யாரும் போக முடியாது. கத்த சொல்லுவார், நான் உன் கூட இருப்பேன். ஆமேன் சொல்லுவோமா? எல்லா நேரத்திலும் நம்ம கூட இருக்க ஒரே ஒருத்தர் நம்முடைய ஆண்டவர் ஆகிய கர்த்தர். சரி நான் உன் கூட இருப்பேன்.
1: நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து.
0: ஹலோ, போற இடத்துலலாம் காப்பேன்னு சொன்னா நான் உன் கூட இருப்பேன்னா வீட்டில் இருக்கும் போதில் இல்லை, வேலையில் இருக்கும் போதில் மட்டும் இல்லை, நீ எங்கே போனாலும் உன் பின்னாடியே வருவேன். அப்படின்னு சொல்லுவோமா? ஏசு பின்னாடி நீங்கள் போனீங்கன்னா உங்கள் பின்னாடி அவர் வந்துக்கிட்டே இருப்பார். நீ போகிற இடத்துக்கெல்லாம் வருவார், உன்னை காப்பாத்துறதுக்கு வருவார். நீ போக முடியாமலாம் நான் உன்னை
1: காத்து
0: காத்து. அப்படின்னு அர்த்தம், எதை பற்றியும் கவலைப்படாத, என்ன நடக்கும்னு கவலைப்படாத, நான் உன் கூட இருந்தால் போதும். நீ போகிற இடத்துக்கெல்லாம் நான் வருவேன். உன் கூட வந்து என்ன ஆபத்து வந்தாலும் நான் உன்னை என்ன செய்வேன்? காப்பாத்துவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை காக்க கத்தர் உண்டு, கத்தர் என்னை காப்பா. அந்த ஒரு கான்பிடன்ஸ் வரணுங்க. என்னை காக்கிற ஒரு தெய்வம் இருக்கார், என்னை நடத்துகிற ஒரு தெய்வம் இருக்கார், என் கூடையா வர்றவர் இருக்கார். இந்த இடத்துல விட்டு போயிடக்கூடாது ஆண்டவரை. 24/7 எப்போ உங்க நினைவுல ஆண்டவர் இருந்துகிட்டே இருக்கணும். உங்க வாயில இயேசு இயேசு இயேசுங்கிற வார்த்தை இருந்துட்டு, ஆண்டவரேங்கிற வார்த்தையை விட்டுருங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. என்ன எல்லா மதத்துக்காரங்களும் இப்படிதான் சொல்றாங்க, ஆண்டவரேன்னு தான் சொல்றாங்க. ஆண்டவர்ங்கிறது கடவுள்ங்கிற பொதுவான வார்த்தை. ஆனா எல்லா நாமத்துக்கும் யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, எல் ரோயி, எல் எலியோ, இதெல்லாம் கர்த்தருடைய நாமம். இந்த நாமத்துக்கு மேல எல்லா நாமமும் வாயில அறிக்கை பண்ணும்படி கொடுக்கப்பட்ட நாமம் என்னது? இயேசுங்கிற நாமம். ஆமென் சொல்லுமா? இன்னைக்கு நிறைய பேர் இயேசுங்கிற நாமத்தையே சொல்றது இல்ல, கடவுளே, ஆண்டவரே, இறைவனே. நோ, இயேசு. ஒரு மூணு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே இந்த நாமத்துக்கு இந்த பேய் நடுங்கும், இந்த நாமத்துல தான் அற்புதம் நடக்கும், இந்த நாமத்துல தான் வியாதி ஓடும், இந்த நாமத்துல தான் கவலை போகும், இந்த நாமத்துல தான் உன்னுடைய வறுமை தீரும், இந்த நாமத்துல தான் உன் தரித்திரம் மாறும், இந்த நாமத்தினால தான் உனக்கு தைரியத்தை கத்தர் கொடுப்பாரு, இந்த நாமம் தான் உன்னை உயர்த்துற நாமம், ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் இந்த இயேசுவின் நாமம். அல்லேலூயா. நீ போற இடத்துல நான் உன் கூட வருவேன், உன்னை பாதுகாப்பேன், உன் கூடயே இருப்பேன், உன்னை காப்பேன், எந்த ஆபத்து வந்தாலும் நான் உன் கூட இருப்பேன், நான் கூட இருந்து உன்னை பாதுகாத்து
1: இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன்.
0: இப்ப நீ போற இடம் பர்மனன்ட் கிடையாது, நான் உனக்கு வச்சிருக்கிற இடம் தான் பர்மனன்ட். சொல்லுங்க பார்க்கலாம். நான் வேலை நிமித்தமா பல இடத்துக்கு போகலாம், டிரான்ஸ்ஃபர் வரலாம், ஆனா கத்தர் என்னை வச்ச இடத்துல அசைக்க யாராலும் முடியாது. ஆமீன் சொல்லுவோமா? நீ போ, ஆனா அது டெம்பரவரி, நீ டெம்பரவரி தான் போற, ஆனா பர்மனண்டா இருக்கக்கூடிய இடம் நான் உனக்கு கொடுத்த இடம். சபையும் சரி, சிலருக்கு பர்மனண்டா சில சபையை கொடுப்பாரு, சிலருக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு சபையை கொடுப்பாரு, சிலருக்கு அடிக்கடி மாத்திரக்கு சபையை கொடுப்பாரு. ஆனா கத்தர் உங்களை எங்க வச்சிருக்காரோ அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும், அங்க கத்தர் உங்களை குறிச்சு ஒரு திட்டம் வச்சிருப்பார். சூழ்நிலைக்கு பயந்து, பிரச்சனைக்கு பயந்து, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, பாச சரியில்லை, சச்சை மாத்தாத, கத்தர் உன்னை குறிச்சு ஒரு திட்டம் வச்சு அந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்ய வர்றார். ஏன் இந்த வார்த்தையை சொல்றான்னு தெரியல. யாராவது மாறணும்னு இருக்கீங்களா? மாறணும்னு சொன்னா மாறி போயிடுங்க, ஆனா கர்த்தருடைய திட்டத்தை தெரியாம போகாதீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் இந்த ஸ்தலத்துக்கு திரும்ப வரப்படும், ஏன்னா என் திட்டம் இங்க இருக்கு. கர்த்தரோட எங்க வச்சிருக்காரோ அங்க கர்த்தருடைய திட்டம் இருக்கு. நீ கர்த்தரோட இருந்தா கர்த்தருடைய திட்டத்தை உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். உன் இஷ்டத்துக்கு எங்கேயாவது போயிட்டேன்னா நீ உன் திட்டத்தை தான் நிறைவேற்றுவ, கர்த்தருடைய திட்டம் கைவிட்டு போயிடும். இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வர பண்ணி
1: மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார்.
0: மெய்யாவே நான் இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்கா. அங்க என்ன இருக்கு? கோட்டான்கள் குடியிருக்கு, ஊழையிடுது, நரி ஊழையிடுது. அப்படிதான் பின்னாடி உபாகமத்தில் போட்டிருக்கு, உன்னை ஊழையிடுதலின் தேசத்தும் கோட்டான்கள் குடியிருக்கிற இடத்துல இருந்து நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேங்கிறார். அவ்வளவு இருக்கு, ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு கத்த சொல்றே, நான் உன் கூட இருப்பேன். இதை சொல்றத செய்யற வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். அதாவது அவன் காதுல கோட்டான்கள் சத்தம், நரிகளின் ஊழையிலே சத்தமெல்லாம் கேட்டுச்சு, எதை மறந்துட்டான்? தேவன் இருக்காருன்னு தெரியல. தேவ பிள்ளையே, நீ இருக்கிற இடத்துல உன் மேனேஜருடைய சத்தம் பயங்கரமாக உனக்கு கேட்கலாம், உன் சூப்பர்வைசருடைய சத்தம், இந்த வேலையவே விட்டுட்டு போயிடலாமான்னு கேட்கலாம். ஆயிரம் சத்தங்கள் உன்னை பயமுறுத்தக்கூடிய சத்தம் இருந்தாலும் நீ அறியாத ஒரு சத்தம் அங்கே இருக்கு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருந்து உன்னை காப்பாற்றுவேன், நான் உனக்கு சொல்றத செய்யற வரைக்கும் நான் கைவிடவே மாட்டேன். இப்ப நித்திரை தெரிந்து இப்ப என்ன சொல்றான் பாருங்க, வாசிங்க.
1: மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாது இருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உக்கு தசமபாக செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான்.
0: இதெல்லாம் சொல்லுடான்னு ஆண்டவர் கேட்டாரா? கேட்டாராங்கிற இல்ல. ஆனா என்ன சொல்றான் இந்த யாக்கோபு சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதை ரிப்பீட் பண்ணுறான் தெரியுமா? ஆண்டவரே, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதெல்லாம் செஞ்சால் நீர் எனக்கு தேவை. புதுசாக எதுவுமே கேட்கல, புதுசாக எதுவுமே என்ன கேட்குறான் பாருங்க, என்ன கேட்குறான்? நான் போகிற இடத்துலலாம் என் கூட இருக்கணும், வழியில் என்னை காப்பாற்றணும், ஆகாரம் கொடுக்கணும். நான் சொல்கிறேன் பாருங்கள், முதலாவது என் கூட இருந்து சொல்லுங்கள். ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம்? பிரசன்ஸ் ஆஃப் காட். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், பிரசன்ஸ் ஆஃப் காட். மேலே இருக்கவங்களாம் சத்தமாக சொல்லுங்க, பிரசன்ஸ் ஆஃப் காட். அப்புறம் என்னது? வழியில் என்னை ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட். சொல்லுங்க பார்க்கலாம், ப்ரொடெக்ஷன் என்னது? பாதுகாப்பு. protection of God. கூட இருந்து அப்புறம் உண்ண உணவும் ஆகாரமும் உடுத்த இது என்னது? Provision of God. சொல்லுங்க பார்க்கலாம். Provision store அப்படின்னு போட்டு எதுக்கு? நீ சாப்பிட்றக்குரிய இந்த பூமியில் உனக்கு தேவையான எல்லா பொருளும் எங்கிட்ட இருக்குங்கிறது பேர் தான் என்னது? ப்ரொவிஷன்னா நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுற இடம். அப்போ ஆண்டவர் சொல்வார், என்னுடைய உங்களுடைய பிரசன்னம் எங்கூட இருக்கணும், உங்கள் பாதுகாப்பு இருக்கணும், உங்களுடைய பராமரிப்பு இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் வேற ஒன்றும் கேட்கல, ஆண்டவரே முதல்ல எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கல, லார்ட் ஐ நீட் யுவர் பிரசன்ஸ். தேவ பிள்ளைகள் தேவன்கிட்ட கேட்க வேண்டியது, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எனக்கு தேவை. தேவ பிரசன்னம் இல்லாத எந்த இடத்துலையும் நான் போயிடக்கூடாது, அல்லது போற இடத்துக்கெல்லாம் நான் தேவ பிரசன்னத்தை சுமந்துட்டு போகணும். The presence of God, protection of God, அப்புறம் என்னது? Provisions of God. அடுத்து பாருங்க கீழே என்ன போட்டிருக்கு, என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதான, பீஸ் ஆஃப் காட். எல்லாம் விவரமா கேட்கிறான். ஒரு மனுஷனுக்கு அடிப்படையினமோ இதெல்லாம் தந்தா நீர் எனக்கு தேவன். ஏன்னா இதுவரைக்கும் அந்த தேவனை பத்தி தெரியாதுல்ல, இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். நம்மளாம் என்ன சொல்லுவோம், ஆண்டவரே நான் இந்துவா இருக்கேன், நீங்க தான் தெய்வம்னு சொன்னாங்க, நான் நம்பணும்னா இந்த வியாதி மட்டும் சுகமாயிடுச்சுன்னா நான் உங்களை நம்புறேன். சொன்னமா சொல்லலையா? சொன்னமா சொல்லலையா? இந்த பிரச்சனை மட்டும் தீந்துருச்சுன்னா நாங்கள் குடும்பமா மாறிடுறோம். சொன்னமா சொல்லலையா? இதைத்தான் அவன் சொல்றான். ஆண்டவர்ட்ட பேரம் பேசல, நீ சொன்னதை நான் ரிப்பீட் பண்றேன். அப்படின்னா நீர் எனக்கு தேவனா இருப்பே, நீர் எனக்கு தர்றதுல எல்லாம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப்காரன் தசவம் வாங்குறது நியாயப்பிரமானுங்கிறான். இந்த இடத்துல நியாயப்பிரமே இன்னும் கொடுக்கப்படலை. மோசேனுடைய காலத்துல தான் நியாயப்பிரமாணம் வந்துச்சு. நம்மளாம் நியாயப்பிரமாணத்துக்கு விடுதலை ஆயிட்டோம், தசவம் வாங்க கிடையாது, காணிக்க கிடையாதுன்னு சொல்லாங்களே, இந்த தசவம் வாங்குற வார்த்தையை யார் இவனுக்கு சொல்லி கொடுத்தா? அவங்க அவங்க தேவன் மேல் வச்சிருக்கிற அன்பினால வரக்கூடிய மனதின் பிரமாணம். அன்புனாலதான், அன்பு இல்லாம நீங்க 10 மடங்கு இல்ல 30 மடங்கு கொடுத்தாலும் 40 மடங்கு கொடுத்தாலும் அதுல நோ யூஸ். நான் கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு காரணம், தன்னையே எனக்காய் கொடுத்த தேவனுக்கு நான் என்னுடையதை கொடுக்கறேன். அவன் சொல்றான், ஆண்டவரே நான் தசமவாகா. தசமவாக யார் கொடுத்தா இதுக்கு முன்னாடி? ஆபிரகாமுக்கு யார் சொல்லி தந்தா? நோ டீச்சிங். தசமாகத்தை பற்றி ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா சம்திங் ராங். ஒரு சர்ச்சில் தொடர்ந்து நீ தசமாக கொடு தசமாக கொடு தசமாக கொடுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா தசமாகங்கிறது ஒரு சத்தியம் இருக்குங்கிறத ஜனங்களுக்கு சொல்லிடணும். அதுக்கப்புறம் கொடுக்கறது கொடுக்காது யாருடைய விருப்பம்? ஜனங்களுடைய விருப்பம். ஏன்னா அதில் தான் உன்னுடைய விதை நெல். விதை நெல்லை எந்த விவசாயியும் சாப்பிட மாட்டான். அந்த விதையை போட போட முளைச்சி முளைச்சி வரும், மறுபடியும் விதை நெல்லை எடுத்து வைப்பான். அடுத்த போகத்துக்கு அந்த விதை நெல்லை விதைப்பான், அது விளைஞ்சி வரும், அறுவடை செய்வான், அதில் விதை நெல் எடுத்து வைப்பான். நீங்கள் கொடுக்குற தசமம் வாங்கிறது கத்தரவங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய விதை நெல் போல. அமைன்னு சொல்லுவோமா? அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், வளர்ந்துக்கிட்டே இருக்கும். சரி, என்னுடைய டாபிக் தசமம் ஆகாமல்ல, ஆனால் இல்லாத ஒரு சப்ஜெக்ட் அவன் சொல்கிறான் பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு கொடுப்பேன், செலுத்துவேன்னா ஐ வில் பே த டைத். இபி பில்லு என்ன செய்கிறோம்? இபி பில்லு கொடுக்குறோமா செலுத்துகிறோமா? பே பண்ணோம். பில் பே பண்ணிட்டீங்களா? சாப்பிட்டு ஹோட்டலில் பில்லு பே பண்ணுறோம். கடையில் போய் பொருள் வாங்கிட்டு பில்லு பே பண்ணுறோம். தசமம் வாங்குறது பே பண்ணுறதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. ஆமீன் சொல்லுவோமா? இந்த இடத்துல இல்லை, இன்னொரு இடத்துல தெளிவாக போட்டிருக்கு, பே பண்ணுறது. அப்போ ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு தருவேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவன் நானும் தர்றேன் ஆண்டவரங்கிறான். ஆண்டவர் முதல்ல அவன்கிட்ட கேட்கல, இல்லை கவனிங்க, கத்தர் தராத யாரிடத்திலும் கேட்கவே மாட்டார். அவர் யாரை ஆசீர்வதிச்சாரோ அவங்கள்ட்ட தான் கேட்பார். ஏன்னா என்னுடைய ராஜ்யத்தின் வேலை இங்கே இருக்குது, அதுக்கு நீ கொடு, அதுக்கு கொடுத்தா உன் அக்கௌண்ட்டு பரலோகத்தில் ஏறும். இதுதான் ஆண்டவருடைய பிரின்சிபல். இப்போ இந்த யாக்கோபு சொல்கிறான், தசமாக எல்லாம் என்ன செய்வேன் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். சரி, இப்போ இவனை எப்படிப்பட்ட ஆளாக மாற்றினாரு எனக்கு கொடுத்தா அப்படின்னு சொன்ன உடனே வாங்க 35வது அதிகாரத்துக்கு வாங்க. முதல் வசனத்தை வாசிங்க.
1: தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்று
0: ஆரம்பத்தை ஞாபகப்படுத்துறாரு. எப்பா உனக்கு எனக்கு ஐக்கியம் கிடைச்சது? எப்ப? நீ ஒண்ணுமில்லாம இருக்கும்போது. இப்போ உனக்கு நிறைய இருக்கு, ஆனா நான் உன்னை எப்ப சந்திச்சேன்? எல்லாம் இருக்கும்போது சந்திக்கலை, ஒன்றும் இல்லாதப்ப தான் நான் உன்னை சந்தித்தேன், ஒன்றும் இல்லாதப்ப தான் நான் உன்னை ஆசீர்வதித்தேன். அந்த தேவனுடைய அன்பை நினச்சி பார்த்து அதுக்காக நீ ஒரு பலிபீடத்தை கட்டு. எப்பெல்லாம் நம்ம தேவனுக்கு கொடுக்கணும்னு என்ன வருதோ, இப்போ இருக்க நிலைமையை பார்க்கக்கூடாது, ஆதி அன்பை பார்க்கணும். ஆதி அன்பு இப்போ சொல்கிறார், அங்கே போய் என்ன செய்ய, பலிபீடம் இவரை கேட்குறாரு, எனக்கு ஒரு பலிபீடத்தை என்ன செய்ய கட்டுப்பா. ஏன்னா தேவ பிள்ளைகள் தான் தேவராஜ்யத்தை கட்ட முடியும். அந்நியர்கள் இப்போ பாருங்கள், ஒரு அரசாங்கம் ஒரு ஏரியாவில் ஒரு சர்ச்சு கட்டி கொடுக்குறேன், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஒரு அரசாங்கம் சர்ச்சு கட்டி கொடுத்து அதில் வர்ற மகிமையை விட கஷ்டப்படுற தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஆசீர்வாதத்துலேருந்து எடுத்து ஒரு சர்ச்சு கட்டினாங்கன்னா அதில் தான் மகிமை ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா தேவனை ருசிச்ச பிள்ளைங்க கட்டி கொடுக்கறது. அது என்னமோ நாங்கள் கிறிஸ்தவர்களுக்கு இனாமா செய்கிறோன்னு அவன் பெருமைப்படுவான், ஆனால் ஆண்டவர் சொல்வார், என் பிள்ளைங்க எனக்கு கட்டினாங்கன்னு சொல்லுவார், என் பிள்ளைங்க எனக்கு செஞ்சாங்கன்னு சொல்லுவார். இப்போ யாக்கோபு சொல்ற பலிபீடம் தானே செய்ய உண்டு பண்ணு. இப்போ இந்த 32 அதிகாரத்தில் உன் பேர் இஸ்ரவேல்னு சொல்லிட்டார். ஆனால் இஸ்ரவேலாக மாறல, அவன் இஸ்ரவேலாக மாறலை. காரணம் என்ன தெரியுமா, நிறைய காரியங்கள் அவன் வாழ்க்கையில் நடந்தது. சரி இப்போ பாருங்க மறுபடியும் 35:10 வாசிங்க.
1: இப்பொழுது உன் பேர் யாக்கோபு.
0: 9 வாசிங்க. 9
1: யாக்கோபு பதான் ஆராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து.
0: நல்ல கவனிங்க, என்ன கவனிங்க, ரொம்ப கிளைமேக்ஸ்க்குள்ள போறோம். ஒண்ணும் இல்லாம இருக்கப்ப தரிசனம் ஆனாரு, போ கூட இருப்பேனாரு. அங்க போனதுக்கு அப்புறம் இவன் மறந்துட்டான். திரும்ப பிரச்சனை வரும்போது தரிசனமாகற, மறந்துடாத புறப்பட்டு போ கூட இருக்கேங்கிறார், தரிசனமாகிறார். அதுக்கப்புறம் நீ இங்க இருந்தது போதும் எழும்பி போ அப்படிங்கிறார். இப்போ வந்ததுக்கப்புறம் சொன்னதை கேட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ தரிசனமாகிறார். எப்படி தெரியுமா, நீ போராடி மேற்கொண்டப்போ உனக்கு இஸ்ரவேலுங்கிற பேர் கொடுத்த, ஆனால் அந்த பேர் எப்போருந்து நடைமுறைக்கு வரப்போகுது தெரியுமா, இப்போ என் சொல்ல கேட்டு பலிபீடத்தை கட்டி நான் சொன்ன இடத்துக்கு வந்துட்ட பார்த்தியா, இப்போ தான் இது நடைமுறைக்கு வரப்போகுது. எத்தனை பேருக்கு சட்டத்தை பற்றி தெரியும், ஒரு சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த சட்டம் இயற்றவர்கள் இயற்றி அதை சட்டசபையிலையோ சட்டசபையில் கொடுப்பாங்க, அந்த சட்டத்தை குறித்து வாதாடுவாங்க, இதனுடைய லாப நஷ்டம் என்ன, இது போட்டால் ஏதாவது பிரச்சனை வருமா வராதா, இது யாருக்காவது பிரச்சனையை உண்டு பண்ணுமா, இப்படி அலசி ஆராய்ச்சி பார்த்து இந்த பார்லிமெண்ட்ரி லா அப்படிங்கிறக்கூடிய அந்த காரியத்துக்குள்ளே கொண்டு வந்து அப்படி வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கடைசியில் அதை மேலே அனுப்புவாங்க. அது ஒட்டுமொத்தமாக ஓட்டெடுப்பு செய்யப்பட்டு அப்போ நடைமுறைக்கு வர்றதுக்கு ஒத்துக்கொள்ளப்படும். அதுக்கப்புறம் ஜனாதிபதிக்கு போகும். அந்த ஜனாதிபதி கையெழுத்து போட்டதுக்கப்புறம் இந்த 2024 போட்ட சட்டம் நடைமுறைக்கு வர்றதுக்கு 2025 ஆகிடும். அன்னைக்கு 32 இனி உன் பேர் யாக்கோபு அல்ல இஸ்ரவேல்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இவன் இஸ்ரவேலா நடந்துக்கிறவானான்னு பாக்குறாரு, யாக்கோபா தான் நடக்கிறான். தேவப்பிள்ளையே உன்னை பரிசுத்தவான்னு கத்தர் அழைக்கிறாரு, நீ பாவினே நினைச்சுக்கிட்டு இருக்காத, உன்னை பரிசுத்தவானா பார்க்க கற்றுக்க, உன்னை ஐஸ்வர்யவான்னு சொல்றாரு, உன்னை தரித்திரனா பார்க்காத, உன்னை ஒரு ஐஸ்வர்யவானா பார்க்க கத்துக்க, அப்பதான் அது நடைமுறைக்கு வரும். ஆமே, நீ உன்னை தரித்திரனா பார்க்கக்கூடிய அளவுக்கு தரித்திரம் தான், உன்னை வியாதியா பார்க்கக்கூடிய அளவுக்கு வியாதி தான், உன்னை பலவேனா பார், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இப்ப இவ்வளவு தூரம் தாவீது இந்த சாரி யாக்கோபு ஆண்டவர் சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறான். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவனுடைய நம்பிக்கை எது மேல இருந்து தெரியுமா, தேவனுடைய வார்த்தை என்ன, ஆண்டவர் சொல்லிட்டாரு. தேவ பிள்ளையே உங்களுடைய விசுவாசம் அதிகமாகக்கூடிய ஒரே ஒரு சக்தியை தருவது தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையை நம்பினீங்கன்னா இதில் சொன்னதை கத்தர் செய்யாம உங்களை விடவே மாட்டார். இது மத புத்தகம் அல்ல, உன் வாழ்க்கை புத்தகம். உனக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களும் இதில் உண்டு, அத்தனை வாக்குத்தத்தங்களும் உண்டு. இதில் எழுதப்பட்ட கத்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், இதை விசுவாசி வாயில் அறிக்கை பண்ணணும். ரட்சிப்பு உண்டாக என்ன செய்யணுமா, இருதயத்தில் விசுவாசிச்சு வாயில் அறிக்கை பண்ணணும். இருதயத்தில் விசுவாசிக்கணும் வாயில், அப்போ ரட்சிப்புனா விடுதலை. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு எனக்கு ஒரு வியாதின்னு வச்சுங்க, இந்த வியாதியின் நேரத்தில் நான் என்ன செய்கிறேன், நானே உன் பரிகாரின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே நீரே என் பரிகாரி, என் வியாதியை பற்றி எனக்கு கவலை இல்லை, வாயில் அறிக்கை செய்கிறேன். இது ரெண்டு நடந்தால் அற்புதம் தானாக நடக்கும். இன்னைக்கு நினச்சிக்கிட்டே இருக்கோம், ஆண்டவர் சொன்ன வார்த்தை வாயிலிருந்து வந்த வார்த்தை, நான் உன் கூட இருப்பேன், உன்னை காப்பாற்றுவேன், உன்னை நடத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், பூமியெல்லாம் உன்னால் தான் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு கையில் வச்சிருக்க அத்தனை டெக்னாலஜிக்கும் காரணம் இஸ்ரவேலன்கிறத மறந்துடாதீங்க. யூதர்களுடைய கண்டுபிடிப்பு தான் அத்தனை டெக்னாலஜியும், அதுல இருந்து தான் மற்றதை மற்றவங்க கண்டுபிடிக்கிறாங்க மேக்சிமம். அப்ப பூமியில் இன்னைக்கு நான் செல்போன் பயன்படுத்துறேன்னா, இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்துக்காரன ஒரு யூதன். கரங்களை தட்டி கத்தோடைய நாமத்தை மையப்படுத்துவோமா? பூமியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுதா? ஆசீர்வதிக்கப்படுதா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிறைய ஆஸ்பத்திரி இருக்க காரணம் என்ன? ஒரு கிறிஸ்தவன், யாக்கோபுடைய சந்ததி. இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் ஏராளம் இருக்கிறது, எங்க பார்த்தாலும் பள்ளிக்கூடம். காரணம் என்ன? அன்னைக்கு வந்து வெள்ளக்காரவங்க மிஷினரிகள் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சாங்க. யாக்கோபின் சந்ததியின் மூலமாய் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இன்னைக்கு இந்தியாவில், ஆப்பிரிக்காவில், ஆசியா கண்டங்கள்ல எல்லாம் ஒண்ணுமே இல்லாத காட்டு முராண்டிகள் போல் வாழ்ந்தவங்க இன்னைக்கு நம்ம கோட் ஷூட் போட்டுக்கிட்டு நீட்டா இருக்கோம்னா, அன்னைக்கு யாக்கோபுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் இன்னைக்கு என் வாழ்க்கையில் நடக்குது, உங்க வாழ்க்கையில் நடக்குது. நான் தரித்திரன் தரித்திரன் நினைக்காதீங்க, நான் யாக்கோபின் சந்ததி, நான் இஸ்ரவேலின் சந்ததி. ஆண்டவர் சொன்ன வார்த்தை மேல நம்பிக்கை வைக்கணும்னா, அந்த வார்த்தை என்னங்கிறத முதல்ல உங்களுக்கு தெரியணும். அதுக்கு தான் பைபிள் படிங்கிறது. பைபிள் படிச்சா தான் கர்த்தர் எனக்கு என்ன சொல்றாருன்னு தெரியும். அவர் சொன்னதை வாயில அறிக்கை பண்ணுங்க. ஆமென் சொல்லுவோமா? அப்ப பைபிளை படிச்சா தான் கர்த்தர் பேசுற மாதிரி இருக்கும். அவர் பேசுறது, ஆ கர்த்தர் என் கூட பேசிட்டார். ஒரு தடவை இடம் வாங்குறப்ப ஒரு பெரிய பணக்கார், பாஸ்டர் என்னைக்காவது இடம் வாங்கினீங்கன்னா என்ன வந்து பாருங்க, நான் பணம் தர்றேன்னு சொன்னார். அவர் பெரிய பிசினஸ் மேன். அதை நம்பி என்ன பண்ணேன், இடம் வாங்குற டைமில் அவரை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட நாளில் வர்றேன்னு சொல்லியிருந்தேன். வாங்கன்னு சொல்லிட்டார். உட்காந்து ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணும் போதில் அவர் தரமாட்டாருங்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது. நான் என்ன பண்ணேன், பிசாசு எப்போ நெகட்டிவ் தாட்டை கொடுக்காத அப்படின்ட்டு ஜெபம் பண்ணிட்டு பைபிள் வாசிக்கிறேன். அன்னைக்கு வாசிக்கிற வேத பகுதி என்னதுமா, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், நான் வெட்கப்படுவதில்லை, ஆகையால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன். சிஸ்டருக்கு ஞாபகம் இருக்க இல்லையான்னு தெரியல, போய் சொன்னேன் போற காரியம் உருப்படாதுன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. இருந்தாலும் ஒரு கூட்டக்காக போனேன், காரியம் உருப்படலை. எனக்கு கவலை இல்லை. ஏன் தெரியுமா? போறதுக்கு முன்னாடியே கர்த்தர் சொல்லிட்டார். அதே மாதிரி நல்லது நடக்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னாரு, உன்னை தேடி ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணும் போல உன்னை தேடி ஆசீர்வாதம் வந்துகிட்டு இருக்குப்பா அப்படின்னாரு. ஆசீர்வாதம் ஆரம்ப காலங்களில் சாப்பாட்டுக்கு வழியில் ஆசீர்வாதம் வந்துகிட்டு இருக்கு. எங்கே ஆண்டவரே வந்துகிட்டு இருக்கு, ஒன்றும் காணாமே அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கேன். கணக்கர்த்தர் சர்ச் இருந்த இடத்துல வெளியே நின்று போஸ்ட்மேன் கூப்பிட்றார், ஜெபராஜ் ஜெபராஜ் ஜெபராஜ். கீழே போய் பார்த்தா என் ஃப்ரெண்டு 50 ரூபா காணிக்க அனுப்பியிருந்தான், மணி ஆர்டரில் வந்திருக்கு. அப்போ மணி ஆர்டர் இன்னைக்கு கிடைக்கணும்னா எத்தனை நாளைக்கு முன்னாடி கர்த்தர் அனுப்பணும் சொல்லுங்கோ? இன்னைக்கு தேவைக்கு 3 நாளைக்கு முன்னாடியே ஒரு ஆளை அனுப்ப வைக்கிற தெய்வம். புதுசாக வந்தவங்களுக்கு அதை சொல்கிறேன், நிறைய கதை சொல்லலாம். நான் இன்னும் 2 நிமிஷத்தில் முடிக்க விரும்புகிறேன். இந்த பழைய பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கும் போதில் நமக்கு பணம் பத்தலை. ஒரே ஒரு சாட்சியம் மட்டும் சொல்கிறேன், நிறைய காரியங்கள். அதில் ஒன்று, 30 மூட சிமெண்ட் வாங்கணும், 5000 ரூபா தேவை. ஆண்டு ஒரே தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம் கைவிட மாட்டேன்னு சொன்னீங்க, வாயில் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவருடைய வார்த்தையை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு ஒரு ஃபோன் வருது, சுந்தரவெளின்னு ஒரு சிஸ்டர் முன்னாடி நம்ம சர்ச்சில் இருந்தாங்க, இப்போ சின்னமலை சர்ச்சுக்கு பக்கத்தில் அவங்க வீடு, அந்த சர்ச்சுக்கு போகிறாங்க. அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் என் பொண்ணு உஷா அவங்களுக்கு உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை யூடியூப்பில் அவங்க பார்த்தாலும் பார்க்கலாம். பொண்ணு உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறா பாஸ்டர். சரி கொடுங்க. அந்த உஷா சொல்லுது, பாஸ்டர் உங்களை நான் பார்க்கணும். என்னம்மா விஷயம்? நான் +2 ஒரு அவார்டு எனக்கு கொடுத்தாங்க, கேஷ் அவார்டு 5000 ரூபா. 3 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க, கத்தர் இந்த பணத்தை செலவழிக்காத அப்படியே எடுத்து வையின்னு சொல்லிட்டார். 3 மாதத்துக்கு முன்னாடி நான் எடுத்து வச்சிட்டேன். இன்னைக்கு காலையில் இதை எடுத்து ஜெபராஜ் பாஸ்டர்கிட்ட கொடுன்னு ஆண்டவர் சொல்கிறார் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணான். உடனே ஓடுனேன், பைக் எடுத்துகிட்டு ஓடுனேன். போனால் சொல்கிறா, பாஸ்டர் இதில் 50 ரூபா 500 ரூபா அம்மா எடுத்து தசமபாகம் போட்டாங்க, 100 ரூபாய்க்கு ஒரு பைபிள் வாங்கிட்டோம், 4400 ரூபா இருக்குது பாஸ்டர் அப்படின்னா. வர்ற வழியிலேயே இதே வழியிலே சப்வேலேருந்து இறங்கி இங்கே வரும்பொழுது அந்தந்த ருக்குமணி வித்தியாலயம் என்னென்னமோ இருக்கு, அந்த அதுக்கு அடுத்து அந்த சந்தில் விக்டரி ஸ்கூல் இருக்கு, அந்த சந்தில் ஒரு சிமெண்ட் கடை இருக்குது, அந்த சிமெண்ட் சூர்யா சிமெண்ட் ஏதோ ஒரு கடை, அந்த கடையில் 30 மூட சிமெண்ட் போட்டால் அன்னைக்கு உள்ள ரேட்டு படி 160 ரூபாயோ 165 ரூபாயோ 4400 ரூபாய்க்கு பில்லு போடுறான். என் கையில் அந்த பில்லை கொடுத்த பணம் 4400 ரூபா. இன்னைக்கு தேவைக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே கத்தை பிரசவ பண்ணி வைக்கிறாரு. நான் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவன். இன்னி 10 வருஷம் கழிச்சு உனக்கு என்ன வேணுங்கிறத உன் தேவனுக்கு தெரியும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் இந்த பிச்சைக்கார புத்தியை விட்டு, தரித்திரங்கிற புத்தியை விட்டு அவரை பாருங்கள், ஐஸ்வர்யவானாக பாருங்கள், உங்கள் வாழ்க்கை செழிக்கும். அடுத்தவங்க நல்லா இருந்தாங்கன்னா ஆசீர்வதிங்க, நீங்கள் செழிப்பீங்க. அடுத்தவங்க ஆசீர்வாதத்தை பார்த்து பொறாமப்படாதீங்க. ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, இந்த பாஸ்டுக்கு ஆடிக்கார் தேவையா, இவனுக்கு ஓட்ட சைக்கிள் கூட இல்லை, ஓட்ட சைக்கிள் பாஸ்ட் பார்த்து அவரு ஒரு 30,000 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கார். எத்தனை பேருக்கு? 30,000. எங்க நீங்க ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியுதா? உங்க குடும்பத்தையே தத்தக்கா புத்தகம் நடத்துறீங்க, உங்க குடும்பத்திலே 1,000 பிரச்சனை, உங்க பிள்ளைகளை உங்களால் நடத்த முடியல. 30,000 பேரை நடத்தி அவங்களுக்காக அழுது ஜோம் பண்ணி கஷ்டப்படுறவங்கள கத்தர் கனமன்ற. யார் கனமன்றது? சரி சிஸ்டர், சும்மா பேச்சு கேட்குறேன், என்னைக்காவது எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா உங்க நிலைமைக்கு என்ன கார் வாங்கி கொடுப்பீங்க? இதில் எந்த சூழ்ச்சியும் இல்லை, தைரியமாக நீங்கள் சொல்லலாம், சொல்லுங்களேன். சரி, உங்கள்கிட்ட கேட்குறக்கு முன்னாடி முத்து நீ சொல்லுப்பா, எனக்கு ஒரு கார் வாங்கி தரேன், ஓன் திறமைக்கு ஓன் வருமானத்துக்கு ஏற்றபடி என்ன கார் வாங்கி தருவேன், ஏன் நிலைமையை விட்டுரு, ஓன் நிலைமையின்படி என்ன வாங்கி தருவேன் சொல்லுப்பா, ஏதோ ஒன்று சொல்லேன், ஒரு ஆல்டோ வாங்கி தருவேன், அப்படிதானே? ஓன் நிலைமைக்கு ஒரு ஆல்டோ மாருதி சுசுக்கி ஆல்டோ வாங்கி தருவேன். சரி, அவரை விட்டு அப்படியே கொஞ்சம் பின்னாடி போவோம், சுந்தரம் பிறந்த நீங்கள் என்ன வாங்கி தருவீங்க சொல்லுங்க, வாயிலையா சொல்லுங்க, கேட்க மாட்டேன் கண்டிப்பாக, சும்மா சொல்லுங்க என்ன வாங்கி தருவீங்க? எக்கோ ஸ்போர்ட், ஃபோர்டு கம்பெனி, ஃபோர்ட் கம்பெனியில் எக்கோஸ் அதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், கேட்டிங்களா? எக்கோ ஸ்போர்ட் வாங்கி தருவார் ஸ்போர்ட்ஸ் கம்பெனியில். சரி, இப்போ இவங்கள்ட்ட வருவோமே சிஸ்டர், நீங்கள் என்ன வாங்கி தருவீங்க? உங்கள் நிலைமையின்படி அவங்க வந்து ஈபியில் பெரிய அதிகாரி, அவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்க இருக்கிறனு தெரியாமல் வந்து உட்காந்து வசனத்தை வாசிட்டு போகிறாங்க, ஈபியில் அவங்க பெரிய ஒரு அதிகாரி, சொல்லுங்கள் நீங்கள் என்ன வாங்கி தருவீங்க? தெரியும் என் பாஸ்டர், என்ன தர்மசங்கம், ஏதாவது ஒரு பேரை சொல்லுங்களேன், கார் பேரே தெரியாதா? சரி, இவங்களை விட்டுருவோம், பாவமாக இருக்குது. பிரின்ஸ் பிரதர் மேலே உட்காந்துருக்காரு, பிரின்ஸ் கோயத் அரசர் மேலே உட்காந்துருக்காரு, அவர் என்ன வாங்கி தருவார் பிரதர்? கொஞ்சம் அப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு எனக்கு கார் வாங்கி தரேன்னா என்ன கார் வாங்கி தருவீங்க? பென்ஸ் வாங்கி தருவார், கரங்களை தட்டி கற்றுடுங்க நமக்கு. ஏன் தெரியுமா, இப்போ என்ன கேட்குறேன் தெரியுமா, இவர் என்னை கனம் பண்ணணும்னு நினச்சார்னா அவர் தகுதியின்படி என்னை கனம் பண்ணுறார், அவர் என்ன கனம் பண்ண நினைச்சார்னா அவருடைய தகுதியின்படி என்ன கனம் பண்றாரு. அவரு குவைத்தில் வேலை பார்க்கிறாரு இல்லையா, குவைத் பேரரசர், அந்த வார்த்தை அப்படியே பழிக்கட்டும். அப்ப அவர் அந்த திறமையின்படி என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறார். இப்ப இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி எனக்கு ஒரு கார் வாங்கி தரணும்னு நினைக்கிறாரு, என்ன வாங்கி தருவாரு? இருக்கிறதுல இந்த ஜனாதிபதி, மனுஷனாகிய ஜனாதிபதியை விட பெரியவர் என் பிதா. ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது இந்த பிதா கனம் பண்ணும் பொழுது அவர் என்ன வாங்கி தருவார், அதனாலதான் ஊழியக்காரனை பார்த்து பொறாமப்படாதங்கிறது. எத்தனை பேர் புரியுது, இவருக்கு இது தேவையா, அவருக்கு அது தேவையா? இப்ப உனக்கு உள்ளதும் போயிடும்பா, ஏன்னா கனம் பண்றது யாரு? பிதா. இதே சர்ச்சில் நாங்க ஒரு ஸ்கூட்டர் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது அம்மா சொன்னோம், நாங்க கொடுக்குற பெட்ரோலை போட்டு, நாங்க கொடுக்குற காணிக்கையில பெட்ரோலை போட்டுக்கிட்டு ஓடுறியா அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு வண்டியும் இல்லை, புரியுது அவங்களுக்கு. ஏங்க, நாங்கள் சாப்பிட்டாலும் சரி, ஒரு டீ குடிக்கிறனாலும் உங்கள் பணம் தாங்க, அப்படி தான் வாழணும்னு எங்களுக்கு எழுதி வச்சுட்டார் ஆண்டவர். ஆனால் ஆசீர்வதிக்கிறது யார், கனம் பண்ணுறது யார்? கத்த என் பிதாவனே கனம் பண்ணுவார். இப்போ நான் வர்றேன் வசனத்துக்கு வர்றேன், இப்போ கடைசி என்ன வசனம் வாசம்,
1: யாக்கோபு 16-ஆம் வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார்.
0: இஸ்ரவேல் என்று பெயரிட்டா? அடுத்து வாசிங்க.
1: பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள
0: தேவன்,
1: நீ பலகி பெருவாயாக.
0: நீ இப்ப இருக்கிற நிலைமையில இருக்க மாட்டப்பா, இப்போ இன்னையில இருந்து நான் உன்னை இஸ்ரவேல டிக்ளேர் பண்றேன், நல்ல கவனிங்க, அன்னைக்கு பேர் கொடுத்தேன், நடைமுறைக்கு வரல, இன்னைக்கு நான் சொல்றதுக்கெல்லாம் நீ கீழ்படுகிற, அங்க போனா அங்க போ, இதை செய்யினா இதை செய்யற, அதை செய்யினா அதை செய்யற, என் வார்த்தைக்கு கீழ்படிஞ்சிட்ட, என் வார்த்தையை விசுவாசிக்கிறேன், சொல்லுங்க பார்க்கலாம், என் வார்த்தைக்கு கீழ்படிஞ்சிட்ட, என் வார்த்தையை விசுவாசிக்கிறேன். இந்த ரெண்டையும் நீ செஞ்சதுனால நான் உன்னை யாக்கோபா பார்க்கல, நான் உன்னை இஸ்ரவேலா பார்க்கறேன். நீ யாக்கோபா இருக்க வரைக்கும் தரித்திரம் தான், ஆனா இப்ப இஸ்ரவேலா பார்த்ததுக்கு அப்புறம் நீ இருக்கிற நிலைமையில இருக்க மாட்ட, பெருகிட்டே இருப்ப. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துங்க பார்க்கலாம். ஓ ரபஹ தர பஷந்தர தர கத்தரா ஏ மிலஹரத்யா ரூபஷத்தர தரா ஏ மிலக்கர தரபா ஆமென் ஹல்லேலூயா. இப்ப சொல்றாரு, நீ என்ன செய்வ, பழுகி பெருகுவ. பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லுங்க, நீ இருக்கிற நிலைமை இருக்க மாட்டேன், பெருகுவேன்னு சொல்லுங்க. சரி, இந்த வசனத்தை மட்டும் சொல்லி முடிச்சுட்டு அடுத்த வாரத்தில் நான் தொடர்றேன், படிங்க. பெருகுவ, ஒரு ஜாதியும்
1: பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் முன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள்.
0: அப்பா ஒரு காலத்துல சொல்லுவாங்க, நாங்கள் இஸ்ரவேலின் சந்ததின்னு பைத்தியக்காரன் சொல்ல மாட்டான், ஒரு பட்டிக்காட்டா சொல்ல மாட்டான், ராஜாக்கள் சொல்லுவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, என்னுடைய வருங்கால சந்ததி ராஜாவை போல பெரிய பெரிய காரியங்கள் இருக்கும்படி என் தேவன் ஆசீர்வதிப்பா. உன் பிள்ளைய பத்தி கவலைப்படாத, உன் பேர பேத்திகளை பத்தி கவலைப்படாத, கர்த்தர் அவர்களை ராஜாக்களாய் மாற்ற என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமே. உன் சந்ததியில வர்றவங்க ராஜாக்கள் தோன்றுவார். அப்ப தேவனுடைய திட்டம், ஒரு மனுஷன் மட்டும் கர்த்தருக்கு தன்னை முழுசுமா ஒப்பு கொடுத்துட்டா, ஆண்டவரே கதியில் விழுந்துட்டா, ஆண்டவரே எனக்கு போதுமானவர் சொல்லி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய வார்த்தையை அறிக்கை பண்ண ஆரம்பிச்சிட்டா, அவனை ராஜா மாதிரி கர்த்தர் வைப்பார். ராஜாங்கிற பதவி இல்லாட்டாலும் ராஜ வாழ்க்கை வாழ வைப்பார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படியே முழங்கால் படிடுவோம், அப்படியே முழங்கால் படிடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. வாயில அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம், கர்த்தர் என் தேவனா இருப்பா, கர்த்தர் என் தேவனா இருப்பா, கர்த்தர் என்னோடு கூட இருப்பா. காட் இஸ் மை ப்ரொவைடர், காட் இஸ் மை ப்ரொடெக்டர். ஓ ஹல்லேலூயா. லார்ட் ஐ நீட் யுவர் பிரசன்ஸ் ஓ காட், ஐ நீட் யுவர் பீஸ் காட். ஹல்லேலூயா. சொல்லுங்க, உங்க சமாதானம், உங்க சந்தோஷம், உங்க ஆசீர்வாதம், உங்க பிரசன்னம், உங்க பாதுகாப்பு எனக்கு வேணும். உங்க வசனத்தை படிப்பு, உங்க வசனத்தை விசுவாசிப்பேன், உங்க வசனத்தை அறிக்கை பண்ணுவேன், என்ன வேற லெவலுக்கு கொண்டு போற தேவன் சொல்லுங்க. இந்த வார்த்தையை வாயில அறிக்கை பண்ணுங்க. உங்க சத்தம் கேட்கணும். ஒரு ரெண்டு நிமிஷம், ரெண்டு நிமிஷம் நல்ல வாயில சத்தமா, வாலிப பிள்ளைகள் சத்தமா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையை மாத்தி என்ன ஆசீர்வதிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை உயர்த்துகிற தேவன் என்னோடு இருக்கிறார். ஹாலலூயா. என் தலையை உயர்த்துகிற, என் சந்ததியின் தலையை உயர்த்துகிற தேவன் ரிம்மா காத்தா ராபா ஷாத்தா ராபா. அறிக்கை பண்ணுங்க, உங்க பலவீனத்தெல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, இனிமேல் நான் தரித்திரத்தை நினைக்க மாட்டேன், இனிமேல் வறுமையை நினைக்க மாட்டேன், இனிமேல் வியாதியை நினைக்க மாட்டேன், போராட்டத்தை நினைக்க மாட்டேன், கண்ணீரை நினைக்க மாட்டேன். எங்க போனாலும் என் கூட வர்ற ஒரு தெய்வம், எங்க போனாலும் நிழல் போல் வருகிற தெய்வம். கத்தர் உன் வலது பக்கத்துல நிழலா இருக்காருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நிழலையும் உன்னையும் பிரிக்க முடியாதது போல உன்னையும் தேவனையும் பிரிக்க எந்த சக்தி முடியாது. நீ கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் உறுதியாய் பற்றிக்கொள், அவருடைய வார்த்தையை மாத்திரம் அறிக்கை செய்து கொண்டிரு. எல்லாம் ஒண்ண விட்டு போயிருக்கலாம், கர்த்தர் உன் கூட இருக்கார். உன் உணர்வுகளை புரிந்த தேவன், உன் உணர்ச்சிகளை புரிந்த தேவன் உனக்கு ஒரு திட்டம் வைத்திருக்க. எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சான், இல்லப்பா இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் அடிக்கடி சொல்ல, ஆண்டவரே 60 வயசை தாண்டினாலும் இனிமேல் தான் என் ஊழியமே ஸ்டார்ட் ஆகுது, இனிமேல் தான் என் ஊழியமே ஸ்டார்ட் ஆகுது. அப்படி எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், இனிமேல் தான் என் வாழ்க்கை நல் வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது. இது வந்து இதுவரைக்கும் வந்ததெல்லாம் ஒரு ட்ரையல் தான், இதுவரைக்கும் நான் கடந்து வந்த பாதை ஒரு ட்ரையல், இனிமேல் தான் ஒரிஜினலான வாழ்க்கையை நான் பார்க்க போறேன். ஆமென். பிதாவே, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இன்னைக்கு யாக்கோபுடைய வாழ்க்கையிலேருந்து நாங்கள் பார்த்தது போல, நீங்க என்ன சொன்னீங்களோ அதை விசுவாசி உங்க வார்த்தையை நம்பி அவன் வாழ்ந்து நீங்க சொன்னபடியே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல, உங்க பிள்ளைங்க நிறைய பைபிளை படிச்சு படிச்சு படிச்சு அந்த பைபிள் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கீழ்ப்படிஞ்சு நீங்க என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கீங்களோ அதை பெற்றுக்கொண்டு வாழ உதவி செய்யுங்க. இருக்கிற வரைக்கும் இந்த பலத்தோடு தேவ ராஜ்யத்துக்காக உங்களுடைய பிள்ளைகள் பயன்பட ஆண்டவரே நீர் உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். எல்லா சத்துருடைய கிரிகளை நிர்மலமாக்கிப்படும். எத்தனை ஏசாக்களை எதிர்க்க வந்தாலும் அவர்களுக்கும் வெகுமதி கொடுத்து அனுப்பக்கூடிய அளவில் எங்களை கொடுக்கிறவர்களாய் மாற்றுகிறதற்காய் சோத்துறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது GFM FM. இனிமேல் நீங்க கேட்க போவது வார்த்தையும் வாழ்வும், அதன் தலையங்கம் தேற்றும் ஆவி. அதற்கான ஜீவ வார்த்தை ஜோபான் 14:16-18. வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். கத்தர் நம்மை ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், ஆறுதல் செய்கிறவர். அவர் ஒருவரே தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுகிறவர். தாயை போல மார்பையுடைய தேவன் என்று அவர் அழைக்கப்படுகிறார். பாருங்கள், ஆபிரகாமுக்கு 99 வயதான போதும் கூட அந்த வயதிலும் அவரை தேற்றுகிற தாயின் அன்பு அவருக்கு தேவைப்பட்டது. இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது தேற்றரவாளனாகவே வந்தார். காரணம், இந்த உலகத்தின் அதிபதியான பிசாசு ஜனங்களை காயப்படுத்தி நிம்மதியை இழக்க செய்கிறார். நோய்களையும் வியாதிகளையும் மரணத்தையும் துக்கத்தையும் உண்டாக்குகிறார். இயேசுவை போல நம்மை தேற்றுகிறவர்கள் யாருண்டு? அவரது 33 ஆண்டு ஊழியத்திலே 1000 ஆயிரமான மக்கள் தேற்றப்பட்டார்கள். அவருடைய ஊழியம் முடிகிற நேரம் வந்தது. இனி அவர் சிலுவையிலே மரிக்க போகிறார். அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் ஏறி செல்ல போகிறார். அந்த நேரம் இயேசு தம்முடைய அன்பான சீஷர்களை நினைத்து உள்ளம் கலங்கினார். அவர்களை ஆறுதல் படுத்தி தேற்றுவதற்காக வேறு ஒரு தேற்றரவாளனை அறிமுகம் செய்தார். அவர்தான் தேற்றுகிற ஆவி அல்லது தேற்றரவாளன். அன்றைக்கு சீஷர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றவே தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் வெளியே இருந்தும் உங்களை தேற்றுகிறார், உள்ளத்திலே தங்கியிருந்தும் உங்களை தேற்றுகிறார், உலக பிரகாரமாக தேற்றுகிறார். அதே நேரத்தில் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அவர் தேற்றுகிறார். பரிசுத்த ஜீவியத்திலிருந்து விழுந்து விடாதபடிக்கு உங்களை பாதுகாக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஆறுதலையும் தேறுதலையும் பெற்றுக் கொண்டீர்களானால் அந்த அன்பை மற்றவர்களுக்கு காட்டுங்கள். அவர்கள் துயரப்பட்ட நேரத்திலே ஆறுதல் சொல்லுங்கள். சோர்ந்து முறிந்து போய்விடாத படிக்கு உங்களுடைய அன்பின் வார்த்தைகளினாலும் ஜெபத்தினாலும் அவர்களை எழுப்பி காட்டுங்கள். இந்த உலகம் ஆறுதலற்ற உலகம். திரளான ஜனங்கள் தங்கள் மனதிலே ஆழமான காயங்களோடும் வேதனைகளோடும் தவிக்கிறார்கள். வாலிப வயதில் கணவனை இழந்து தவிக்கும் இளம் விதவைகள், அநாதைகளால் கைவிடப்பட்ட பச்சிளம் குழந்தைகள், அவர்களை ஆற்றி தேற்றக்கூடியவர் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் ஜெருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று எசாயா 66:13 சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டிலே நோவா என்ற வார்த்தைக்கு தேற்றுகிறவன் என்று அர்த்தம். அவருடைய தகப்பனாகிய லாமேக்கு நோவா என்று பெயர் சூட்ட காரணம் என்ன? நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டானா? ஆதியாகமம் 5:29 காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் நினைவுக்காக ஒரு வார்த்தை எசாயா 40:1-2. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், ஜெருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அதற்கு கூறுங்கள். ஆமேன். அன்பார்ந்த ஜீஃபான் நேயர்களே, இப்படியாக உங்கள் மனதுக்கு இனியமான தெய்வீக மனப்பாடல்களையும் ஆவிக்குரிய உயிரடே செய்யும் தேவ செய்திகளையும் ஜீவனுள்ள சாட்சிகளையும் மற்றும் வானகமன்னா சிந்திப்போம் செயல்படுவோம் வார்த்தையும் வாழ்வோம் என பலதரப்பட்ட நிகழ்வுகளையும் நீங்கள் கேட்டு மகிழ, நீங்கள் எங்களோடு இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினத்தில் மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறோம். ஆமீன்.

கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடி ஆராதியுங்கள். அப்படி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். நாம் இணைந்து ஒரு பாடலை பாடப்போகிறோம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன், இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என்ற அருமையான ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்த

நல்ல கரங்களை தட்டி, நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஓ அல்லேலூயா, உம்மை அன்றி யாரை நாங்கள் பாடுவோம்?

இந்த நெருக்கமான சூழல தேசத்துல மாறட்டும் ஆண்டவரே. எல்லாம் அப்படியே ஒரு நம்முடைய ஜெபமா எடுக்க பார்க்கலாம் ஆண்டவரே. எங்க தேசத்தின் நெருக்கடியின் மத்தியில ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் நெருக்கத்தின் மத்தியில் உம்மை நோக்கி நாங்கள் மண்டாடுகிறோம். எத்தனையோ ஜனங்கள் தங்கள் உறவுகளை இழந்துட்டாங்க ஆண்டவரே, தங்கள் உற்றாரை இழந்துட்டாங்க ஆண்டவரே, நேசித்த ஜனங்களை இழந்துட்டாங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர் மரணத்தை தழுவிட்டாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளங்கள் இன்றைக்கு தேற்றப்படுவதாக, ஒவ்வொரு உள்ளங்கள் இன்றைக்கு ஆறுதல் படுத்தப்படுவதாக, இன்றைக்கு ஒரு விடுதலை தேசத்திலே சம்பவிப்பதாக. இந்த நெருக்கத்தின் மத்தியில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம்.

ஜனங்களின் கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படட்டும், வேதனைகள் துடைக்கப்படட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும். ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்கட்டும். நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோப்பா. எங்கள் தேசத்துல இயல்பு நிலை திரும்பட்டாண்டவரே.

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, நல்ல கைகளை தட்டி கத்தருக்கு மகிமை. ஓராபகாஷேலோரியான் தனுமோரி பாபா ஓராபலரரியான் தேரவரவலவர கலர.

நம்ம இன்னொரு பாடல் அப்படி இணைந்து பாடப்போகிறோம். நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எஸ், நம் ஆராதிக்கும் தேவன் நம்மை விடுவிக்க வல்லவர். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நின்று கொண்டு சொல்றாங்க, ஏழு மடங்கு சூளை அது நெருப்பூட்டப்பட்டிருந்தாலும், அந்த நெருப்பு அதிகமாக்கப்பட்டிருந்தாலும் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அவர் எரிகின்ற அக்கினி சூளைக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவர். நான் இன்னைக்கு உங்களை பார்த்தோன்னு சொல்ல விரும்புறேன், எரிகிற அக்கினி சூளையின் மத்தியில நான்காவது நபராய் இறங்கி வந்து அந்த அக்கினி சேதப்படுத்தாதபடிக்கு என் தேவன் பாதுகாக்க முடியுமானால், அதே தேவனை இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளையே, இந்த கொரோனா என்கிற எரிகிற ஒரு அக்னி, இந்த கொரோனா என்கிற ஒரு பெரிய கொடிய வியாதி உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இதன் மத்தியில் இறங்கி வந்து உன்னை பாதுகாக்க, உன்னை விடுதலையாக்க, உனக்கு அற்புதம் செய்வதற்கு போதுமானவர். அதை விசுவாசிக்கிற உண்மையா கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், அவர் விடுவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர். இணைந்து பாடப்போகிறோம்.

கர்த்தாவே, உன் வாழ்க்கையில் விடுதலை உண்டு, உன் வாழ்க்கையில் சுகம் உண்டு, உன் வாழ்க்கையில் அற்புதம் உண்டு, உன் வாழ்க்கையில் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. தானியேல் சிங்கக்கிரையில் தூக்கி போடப்பட்ட பொழுது இரவெல்லாம் ராஜா உறங்காம இருந்துவிட்டு அதிகாலையில கெபியண்டை வந்து உரத்த சத்தமாய் கேட்கிறார், தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க

நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர், பாதுகாக்க வல்லவர், வல்லவர், வல்லவர். அவரால் கூட

நம்மை காக்கிறவர் தூதரை அனுப்புகிறார். நமக்காக பாதம் கல்லில் இடராதபடிக்கு நம்மை காப்பதற்காக நமக்காக தூதரை அனுப்புகிறவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தூதர்களின் ஊழியங்கள் வருவதாக. கலங்கி கொண்டிருக்கிற வாழ்க்கையில, ஓ அடுத்த நேரத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற வாழ்க்கையில, ஓ ஹல்லேலூயா, மரண படுக்கையில, வியாதியின் படுக்கையில, அடுத்த வேளை என்ன செய்வதென்று புரியாமல் கலங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், இப்பொழுது கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கும்படிக்காக, உன்னை காக்கும்படிக்காக, ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். அற்புதங்கள் இன்றைக்கு நடக்கிறது. எஸ் எத்தனை பேர் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறீர்களோ, ஆ ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒவ்வொருவர் மேல விடுதலை வருகிறது. பயத்தை தூக்கி எறியுங்கள், நோயை குறித்த பயத்தை தூக்கி எறியுங்கள், வியாதியை குறித்த பயத்தை தூக்கி எறியுங்கள். அழிக்க நினைக்கிற வைரஸை விட உன்னை காக்க நினைக்கிற கர்த்தர் பெரியவர். அழிக்க நினைக்கிற வியாதியை விட உன்னை காக்க நினைக்கிற கர்த்தர் பெரியவர். அழிக்க நினைக்கிற பொல்லாத நோய்களை விட உன்னை காக்க நினைக்க கர்த்தர் காக்க நினைக்கிற கர்த்தருடைய பிரசன்னம் பெரியது, பாதுகாப்பு பெரியது. அவர் உனக்காக ஜீவனை தந்திருக்கிறார், உனக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், உன்னை மீட்டிருக்கிறார். பயத்தை தூக்கி எறிவாயா, பயத்தை தூக்கி எறி. உன்னை பாதுகாக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை விடுவிக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அழிக்க நினைக்கிற வைரஸுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும்னா, உனக்காக ஜீவனை தந்தவர், உன்னை காக்க நினைக்கிற தேவனுக்கு எவ்வளவு வல்லமை உண்டு. பயத்தை தூக்கி எறி.

காரியங்கள் மாறுவதாக, பயங்கள் மாறுவதாக, பொல்லாத வியாதிகள் மாறுவதாக, பொல்லாத பலவீனங்கள் மாறுவதாக, அற்புத சுகம் உண்டாவதாக, தேவ பிரசன்னம் இன்றைக்கு ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இறங்கி வருவதாக, எல்லா வேதனைகள் மறைந்து போவதாக, தெய்வீக ஆறுதலும் தெய்வீக சமாதானமும் ஓரா கபாலா சந்தனமா இன்றைக்கு நிறைவாய் உண்டாகும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம் இன்றைக்கு நடப்பதாக, ஒவ்வொருவர் வாழ்க்கையில விடுதலை சம்பவிப்பதாக, தேவ ஆவியானவர் நிறைவாய் நடத்துவீராக. ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையில விடுதலைகளும் அற்புதங்களும் இப்பொழுது நடப்பதாக. எல்லா பலவீனங்கள் மாறி போகட்டும். முன் நிலையில் நின்று ஆண்டவரை பணி செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு பாதுகாப்பீராக, பிரசன்னத்தால் நிரப்புவீராக, உங்களுடைய கர்மங்களுக்கு பாதுகாப்பாய் அமர்வதாக. எல்லா தடைகள் விலகட்டும்,

ாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். 1 தீமோத்தேயு 6:10. ஒரு நாள் மிகவும் பணக்கார மனிதன் ஒருவர் மிகுந்த மனச்சோருடன் இருந்தார். எனவே அவர் யூத ரபி ஒருவரை பார்க்க சென்றார். அவரிடம் தன் மனவேதனையை கூறினார். ரபி அவர் கையை பிடித்து கண்ணாடி ஜன்னலுக்கு அருகில் அழைத்து சென்றார். இந்த ஜன்னல் வழியாக என்ன பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். வெளியே ஏராளமான ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் இருக்கின்றார்கள் என்று சொன்னார். பின்பு அவருடைய கையை பிடித்து முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்றுக்கு அருகில் அழைத்து வந்து விட்டார். இப்போது என்ன பார்க்கிறீர்கள் என்று கேட்டார் ரபி. அதற்கு அந்த பணக்கார மனிதன், நான் இம்முறை என்னுடைய முகத்தை பார்க்கிறேன் என்று சொன்னார். ரபி அதற்கான காரணத்தை விளக்க ஆரம்பித்தார். ஜன்னலில் இருப்பதும் கண்ணாடிதான், முகம் பார்க்க உதவுவதும் கண்ணாடிதான். ஆனால் முகம் பார்க்க உதவும் கண்ணாடிக்கு பின்னால் கொஞ்சம் வெள்ளி சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதுவரை வெளியே இருப்பவைகளை பார்க்க உதவிய கண்ணாடி அதன் பின்னால் இப்போது வெள்ளி சேர்க்கப்பட்டவுடன் வெளியே தெரியும் காட்சிகளை மறைத்து விடுகிறது, பார்ப்பவரின் முகத்தை மட்டுமே காட்டுகிறது என்று விளக்கினார். ஆம் பிரியமானவர்களே, மிகுந்த பொருளும் பொன்னும் நம்மோடு சேரும்போது வெளியே இருக்கும் மனிதர்கள் நம் பார்வைக்கு தெரியாமல் போய்விடுகின்றனர். சுயம் மேலோங்கி விடுகிறது. ஐஸ்வர்யவான் ஒருவனுடைய வீட்டு வாசலில் லாசரு என்ற ஏழை மனிதன் ஒருவன் இருந்தான். ஐஸ்வர்யவானுடைய வீட்டில் சம்பிரமமாய் சாப்பாடு நடந்தது. எல்லாம் சம்பூர்ணமாக இருந்தது. இந்த ஐஸ்வர்யவான் தன்னையும் தன் மனைவி பிள்ளைகளையும் பார்த்தானே ஒழிய வாசலில் சாப்பிட ஒன்றும் இல்லாமல் கிடந்த லாசருவை அவன் பார்க்கவே இல்லை. அவனுக்கு சாப்பாடு தரவில்லை. எனவே இவ்வுலகத்தில் சம்பிரமமாய் வாழ்ந்தும் நித்திய ஜீவனை அவன் இழந்தான். எரியும் நரகத்திலே போய் பங்கடைந்தான். பேதுருவும் யோவானும் ஒருமுறை ஜப ஆலயத்துக்கு சென்றார்கள். அங்கே அலங்கார வாசலில் உட்கார்ந்து ஒரு பிறவி சப்பாணி பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். பேதுரு தனக்கு ஏதாவது தருவார் என்று அவன் நினைத்தான். பேதுரு அந்த மனிதனிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னார். உடனே அந்த சப்பானியின் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். தேவனை மகிமைப்படுத்தினான். ஆம் பிரியமானவர்களே, பேதுருவுக்கும் யோவானுக்கும் வெள்ளியும் பொன்னும் இருக்கவில்லை. ஆனால் தங்களை சுற்றிலும் இருப்பவர்களை பார்க்கும் கண்கள் இருந்தன. வெள்ளியையும் பொன்னையும் விட மிக விலையேற பெற்ற இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் செய்ய அவர்களால் முடிந்தது. பிரியமானவர்களே, ஐஸ்வர்யம் தவறல்ல. ஆனால் நம்முடைய சிந்தை முழுவதும் மேலும் மேலும் பணத்தையும் பொன்னையும் பொருளையும் சேர்ப்பதிலேயே இருக்கும்போது வேதனை அதிகரிக்கிறது, சந்தோஷமும் சமாதானமும் பறிபோய் விடுகிறது. ஆகவே பணத்தை சேர்ப்பதிலேயே கவனமாயிராமல் நம்மை சுற்றிலும் உள்ள தேவையுள்ளவர்களை பார்க்க நம் கண்கள் பழகட்டும். அப்பொழுது தேவன் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார்.

எபேசியர் மூன்றாம் அதிகாரம். இதன் நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாராயிருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாயிருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுந்தரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த இரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் இரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாய் இருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த இரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். பரிசுத்தவான்கள் எல்லாரும் சிறுவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதுக்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானதே சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதிகாலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதுக்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கும் தைரியமும் திடநம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறது. இதன் நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷர்கள் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின் படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்கு அதே மத்தேயு 15 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து 20 வசனம் வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம். அன்பானிலே இந்த 10 வசனத்திலே ஆண்டவர் சொல்றார், அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டு உணருங்கள் என்று சொல்கிறார். ஜனங்களிடத்திலே அவர் சொல்றாரு கேட்டு உணருங்கள். இப்ப நான் அவர் என்ன சொன்னாரு, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசமாய் போதிக்கிறது வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று அவர்கள் மனுஷனுடைய கற்பனை உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பையை அவமாக்கிறீர்கள் என்று சொன்ன தேவன் முன்னாடி இதை கேட்டு உணருங்கள் என்று மனுஷர்களுக்கு சொல்றார், ஜனங்களுக்கு சொல்றார். அடுத்து என்ன சொல்றாரு, வாய்க்குள் போகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும், வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். வாய்க்குள் போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று தீட்டை பற்றி சொல்கிறார். அந்த காலத்தில் யூதர்கள் வந்து எதையெல்லாம் தீட்டுன்னு சொன்னாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த சூதக ஸ்திரீ பெண்களுக்கே உருவான மாதவிளக்காய் வரும்போது அது தீட்டு என்று சொன்னார்கள். குழந்தை பெற்றுக்கொண்டால் தீட்டு, அந்த ஸ்திரீயை தீட்டு என்று சொன்னார்கள். அடுத்தது ஒரு சாவு வீட்டுக்கு போனால் தீட்டுன்னு சொன்னாங்க, குஷரோகியை தொட்டால் தீட்டுன்னு சொன்னாங்க. இப்படி தாழ்த்தப்பட்ட ஜாதியே அந்த ஜாதிக்காரனை தொட்டால் தீட்டுன்னு சொல்கிறாங்க. தீட்டுன்னு அநேக காரியங்களை யூதர்கள் முறைமையாக தங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்தார்கள். ஆனால் இந்த தீட்டை அதை பிரேக் பண்ணுன்றதுக்காக தான் ஆண்டவர் இதை சொல்கிறார். வாய்க்குள் போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. அப்போ சாப்பிட்றது தீட்டுன்னு சொன்னாங்க, ஒத்துக்காத்த இந்த கவுச்சி சாப்பிட்டா தீட்டு. இன்னைக்கு அதை நம்ம இந்தியாவில் ஒரு உயர்ந்த குலம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவினர் அந்த காரியத்தில் இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்டவர்களை தொட்டால் தீட்டு, சாப்பிட்டால் தீட்டு, கறி மீன் இப்படிலாம் சாப்பிட்டா தீட்டு, சாவுட்டுக்கு போனால் தீட்டு, சூதக சிறிய தொட்டால் தீட்டு, இப்படி இதை இப்பையும் இந்த யூதர்கள் கடைபிடித்ததை நம்ம நாட்டிலையும் பிரிவினர் ஒரு உயர்ந்த ஜாதி என்று சொல்ல கொண்டிருக்கிற ஒரு பிரிவினர் அதை பயன்படுத்துவார். ஆனால் இங்கே இந்த தீட்டை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பிரேக் பண்ணுகிறார். பாருங்க, அப்போ அவர் சொல்றாரு, அப்பொழுது 12 வசனத்தை அவருடைய சீஷர்களிடத்தில் வந்து பரிசேயர்கள் இந்த வசனத்தை கேட்டு இடரல் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். அப்போ ஆண்டவர் அழகாக சொல்றாரு, அந்த பரிசேயர்களை பார்த்து சொல்றாரு, என் பரமப்பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும், அவர்களை விட்டு விடுங்கள். யார அந்த பரிசேயரை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள், குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். இது எனக்கு ரொம்பவும் சிந்திக்க வைத்த ஒரு வசனம், குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள் என்று சொல்கிறார். அப்ப மனுஷனுடைய கற்பனைகளையும் பாரம்பரிய கற்பனைகளையும் நாம் போதித்து தேவனுடைய கற்பனை என்னன்னு தெரியாம அதை புறக்கணித்து விட்டு மனுஷன் போடுகிற சட்டத்தின்படி திட்டத்தின்படி வாழ்ந்தம் என்றால் அது பரிசேய பக்தி என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே இந்த பரிசேய பக்திகளை நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் சரி, நானும் நீனும் பரிசேய பக்தியிலே மாட்டிக்கொள்ள கூடாது என்றுதான் ஆண்டவர் விரும்பி இந்த ரகசியத்தை நம்முடைய கண்ணுக்கு முன்பாக வைக்கிறார். அதனால்தான் சொல்றாரு, நீங்கள் கேட்டு உணருங்கள் என்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரணும், ஆண்டவரே நான் பரிசேய பக்தியில் இருக்கிறேனா, இல்லை நீர் விரும்புகிற உம்முடைய கற்பனைகளிலே சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு உண்மையான கிறிஸ்தவனாய் இருக்கிறனா என்று நாம் உணர்ற நாம் ஒப்பு கொடுப்போமா? அன்பானே பாருங்க, அன்பானே கீழே சொல்றாரு, பேதுரு அவரை நோக்கி இந்த ஓமைகள் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றார். எல்லாமே ஓமையாதான் ஆண்டவர் பேசுறார், டைரக்டா பேசல, இன்டைரக்டா பேசிட்டு இருக்கிறார். அதை பேதுரு கேட்கிறார், அப்போதான் ஆண்டவர் விளக்கமாக சொல்கிறாரு, வாயுக்குள்ளே போகிறது எல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போவோம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையாம். நீ என்ன சாப்பிட்டாலும் மறுநாள் அது மலமாக வெளியே போயிடும். அதுதான் ஜென்டிலாக சொல்கிறார், நீ என்ன சாப்பிட்டாலும் மறுநாள் அது மலமாக வெளியில் ஆசன வழியாய் வெளியில் போயிடும். ஆனால் வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். அன்பானிலே இந்த மத்தேயு 15 இந்த வசனத்தை நாம் பார்க்கும் என்றால் 1, 2, 3, 4, 5, 6, 7 காரியத்தை தான் இந்த இடத்துல மத்தி குறிப்பிடுகிறார். ஆனால் இதே காரியம் மார்க்கில் மிக தெளிவாக 7:21 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானிலே 7:21 ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, ஒரு 13 காரியத்தை அங்கே சொல்லியிருக்கிறார். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் கொலை களவுகள் பொருளாசைகள் துஷ்டதனங்கள் கபடு காமவிகாரம் வன்கண் தூஷணம் பெருமை மதிகேடு புறப்பட்டு வரும். பொல்லாங்கனவையாகி இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று 13 காரியத்தை அங்கு தெளிவாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பானே, இதுதான்ப்பா ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும், மற்ற புறம்பே இருக்கிற காரியங்கள் தீட்டுப்படுத்தாது. அன்பானே, இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், உக்காந்தா தீட்டு நின்னா தீட்டு. எனக்கெல்லாம் தெரிஞ்சு என்னுடைய ஃப்ரெண்டே சொல்லியிருக்கிறான், என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு உயர்ந்த ஜாதி வீட்டுக்கு போகும்போது தண்ணி கொடுத்த அந்த டம்ளரை கீழே அந்த திண்ணியில் வச்சுட்டு வந்துடுவாங்க. அவங்க அம்மா வந்து அந்த தண்ணியை அந்த டம்ளரில் ஜலத்தை கொண்டு வந்து தெளித்து அதை தீட்டு கழித்து தான் அந்த ஜலத்தை அந்த டம்ளரை உள்ளுக்கு இட்டுட்டு போவாங்களாம். இவன் நொந்து நூலாகிருக்கிறான். அன்பாவில்லே, அப்போ பாருங்கள், ஒரு மனுஷன் தொட்ட டம்ளர் தீட்டாக இருக்குது. ஏன்னா அவன் தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரன். அதனால இதுதான் யூதர்கள் பாரம்பரியமாக கடைபிடித்து வந்த காரியங்கள். இன்றைக்கி இது ஆண்டவர் பிரேக் பண்ணணும்னு ஏசாண்டவர் இதெல்லாம் பிரேக் பண்ணார், இதெல்லாம் முறியடித்தார். அதனால தான் சொல்கிறாரு, அந்த பரிசேயர்களை குருடர்கள் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி பாரம்பரியமாக நாம் சபைகளிலே என்னென்னலாம் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அன்பாவில்லே, அது எல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னாரா, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னாரா என்று நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு இதெல்லாம் பார்க்காம நம்ம இன்றைக்கும் பழைய ஏற்பாட்டு பக்தர்களாகவே பரிசேய பக்தர்களாகவே இன்னைக்கு உக்காந்தா குற்றம் நின்னா குத்தம் அதை செஞ்சா குத்தம் இதை செஞ்சா குத்தம்னு சொல்லிக்கிட்டு அன்பானிலே குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை இன்னைக்கு சபைகள் போய்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானிலே, இதை கேட்கிற நீ அப்படிப்பட்ட பரிசேய பக்தியில் இல்லாதபடிக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையை கேட்டு உபதேசத்திலே நிலைநிறந்து அதில் நாம் உறுதியாய் நின்று அவருடைய வார்த்தையை பின்பற்றக்கூடிய ஒரு கிறிஸ்துவாக இருப்போம். ஆண்டவர் இந்த 13 காரியத்தை சொல்கிறார், கொலை பாதகம் பொல்லாத சிந்தனை வேசித்தனம் விபச்சாரம் களவு பொய்சாட்சி இதெல்லாம் நம்முடைய இருதயத்திலிருந்து நம் வாயால் புறப்பட்டு வந்து ஆண்டவுடைய பார்வையில் இதுதான் தீட்டு இதுதான் அருவறுப்புன்னு சொல்கிறார். அன்பாலே, நாம் அருவறுப்புன்னு எதை நினைக்கிறோம், மற்றவர்களை நினைக்கிறோம், பாவிகளை நினைக்கிறோம். அதில் ஆண்டவர் இருதயத்திலிருந்து இந்த 13 காரியங்கள் வெளியில் வராமல் பார்த்துக்கோ, இது 13 காரியம் நீ வெளியில் வந்துச்சுனாலே என்னுடைய பார்வைக்கு அதுதான்டா தீட்டு, மற்ற காரியம் கிடையாது. கை கழுவாத சாப்பிட்றதோ அல்லது சாவு வீட்டுக்கு போகிறதோ அல்லது சூதகசிரியை தொடர்றதோ இதெல்லாம் தீட்டே கிடையாதுன்றார். அன்பாலே, இதை ஆண்டவர் ஒரு புரட்சி பண்ணுகிறதை நாம் பார்க்குறோம். இதை நாம் கேட்கிற ஒவ்வொருத்தரும் அதற்கு ஒப்பு கொடுப்போம், அந்த பரிசேய பக்தியிலிருந்து விடுதலை அடைந்து ஆண்டவர் காண்பிக்கிற அந்த மெய்யான பக்தியில் கிறிஸ்துவ பக்தியில் நாம் வளருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செவிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த 15 இருக்கிற இன்னும் ஆழமான ரகசியத்தை எங்களுக்கு சொல்லித்தாங்க. இதை தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பரிசேய பக்தியிலிருந்து எங்களை விடுதலை செய்து ஆண்டவரே எங்கள் இறுதியத்தில் இந்த பொல்லாத சிந்தனைகள் வராதபடிக்கு இந்த தீட்டான காரியங்கள் வராதபடி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன். காட் பிளஸ் யூ.

இந்த பாடல்களை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.

கர்த்தருக்கு மகிமை செலுத்துகமாகலாம். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, உம்மை போல வேறொருவர் இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவே, நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஆமே. ஓ வாக்கு மாறாதவரே, எல்லா கண்கள் அப்படியே மூடி இருக்கிற தேவ பிரசனத்தில், வாக்கு மாறாதவர், நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர், நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர், அவர் நம்மை விட்டு விலகாதவர், அவர் நம்மை புறக்கணியாதவர். மனிதர்கள் தள்ளின போது அவர் நம்மை தள்ளவே இல்லை, மனிதர்கள் புறக்கணித்த பொழுது அவர் நம்மை புறக்கணிக்கவே இல்லை. உடைக்கப்பட்ட நேரத்தில் அவர் நம்மை தேடி வந்தார், உதாசீனம் பண்ணப்பட்ட நேரத்தில் அவர் நமக்காக நின்றார். அவரை போல வேறொரு தெய்வம் இல்லை, அவரை போல வேறொரு ரட்சகர் இல்லை. எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும், எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும், எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும், எல்லா கண்களும் மூடி கைகளை உயர்த்தி சொல்லுங்கப்பா, நான் வாழ்வது உம்முடைய கிருபை. ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் கடந்து வந்தது உம்முடைய கிருபை. ஆண்டவரே,

எங்க ஆரோக்கியம் அல்ல, எங்க சம்பாத்தியம் அல்ல, எங்க ஞானம் அல்ல, எங்க பலன் அல்லப்பா. உங்க கிருபை தான் எங்களை தாங்கினது, உங்க இரக்கம் தான் எங்களை நடத்தி வந்தது, உங்களுடைய பிரசன்னம் தான் எங்களுக்கு ஆதரவாய் வந்தது, உங்களுடைய மேலான பிரசன்னமே எங்களை நடத்தினது.

எங்களை விட்டு விலகாத கிருபை, எங்களை புறக்கணிக்காத கிருபைப்பா, எங்களை பாதுகாத்தீரு, எங்களை பாதுகாத்தீரப்பா, எங்களை சுகமா நடத்தி வந்தீங்களாண்டவரே. கொஞ்ச நேரம் கண்களை மூடி நன்றி பெருக்கோட கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். 2019 ஆண்டு கடைசி நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு புதிய ஆண்டுல கர்த்தர் நம்மை பிரவேசிக்க செய்கிறாரு. அவர் எத்தனை நல்லவர், எத்தனையோ பலவீனங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், புறக்கணிப்புகள், ஓ வேதனைகள் வந்த பொழுதெல்லாம் நம்மை விட்டு விலகாமல் இருந்தது ஆண்டவருடைய கிருபை அல்லவா? அவர் மட்டும்தான் நம்மை விட்டு விலகாதவர், அவர் மாத்திரமே நம்மை புறக்கணி விடுதலை சம்பவிக்கிறது. உங்க சரீரங்களை இப்பொழுதே சுகம் உண்டாகிறது. உங்க சரீரங்களை இப்பொழுதே தெய்வீக வல்லமை இறங்கி வருகிறது. உடைக்கப்பட்ட குடும்ப உறவுகளுக்குள்ளாக, பிரிந்து கிடக்கிற குடும்ப உறவுகளுக்குள்ளாக இன்றைக்கு தேவ பிரசனம் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா! ஒற்றுமையை குலைக்கிற, ஐக்கியத்தை குலைக்கிற, குடும்பத்தை பிரிக்க பார்க்கிற சகல பொல்லாத வல்லமைகள் இந்த ராத்திரி வேளையில் அதனாக்கப்படுவதாக. நல்ல கையை தட்டி கத்தர துதிங்க பார்க்கலாம். சரீரத்திலிருந்து இப்பொழுதே பலவீனங்கள் விலகுகிறது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த ராத்திரி வேளையிலே விடுதலை கொடுக்கிற தேவ கரம், விடுதலை கொடுக்கிற தேவ பிரசன்னம், விடுதலை கொடுக்கிற கர்த்தருடைய மகிமை உள்ள கரம் அசைவாடுகிறது. நல்ல கரங்களை தட்டி ஆமென்.

உயிரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இது ஒருவர் தான் ஆராதனைக்கு பாத்திர. உன் வசந்தம் எங்களுக்கு மருந்து, உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியம் ஆண்டவரே. ஓமே நாங்கள் ஆராதிக்கிறோப்பா. இது எத்தனை நல்லவர் ஆண்டவரே. சேர்ந்து கத்தரை ஆராதிப்போமா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாம்

இருக்கிற ஆண்டவரே, உயிர் உள்ள நாளெல்லாம் ஓமை துதிப்போம் ஆண்டவரே. உம்முடைய வசனம் எனக்கு உணவாக இருக்கிறபடினாலே, உடலுக்கெல்லாம் மருந்தாக இருக்கிறபடினாலே, இரவும் பகலும் உடைய வசனத்தை தியானிக்கிற ஆண்டவரே, ஓ உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போமா, அர்ப்பணத்தோட பாடலாமா, அவரை உயர்த்துவோமா.

எங்கள் உயிரான தெய்வமே, எங்கள் உயிரோடு கலந்தவரே, எங்கள் உயிருக்கு மேலானவரே, உமை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிற ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிற ஆண்டவரே, உம்முடைய நாமமே உயர்ந்தது, உம்முடைய நாமமே மேலானது, உம்முடைய நாமமே எல்லா நாமத்திற்கும் மேலானது. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணுகிறோம். மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், மாறாத உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணுகிறோம். நீர் ஒருவரே உயர்ந்தவர், சிறந்தவர், மாறாதவர், மேலானவர். நல்ல கரங்களை தட்டி அந்த நாமத்துக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி, மேலான நாமமே, எங்கள் உயிரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் போதுமா.

நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோப்பா. உங்க நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். கனமும் மகிமை மாற்றுமை மகத்துவம் மேலான எங்கள் தேவனுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். உண்மையே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரே ஆராதனைக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் வல்ல

மேலான பிரசனத்துக்காக உம்மை ஆராதிக்கும் பொழுது நிரப்புகிற பிரசனத்துக்காக உம்முடைய மாறாத பிரசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ நீ நல்லவர், நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ராகா சந்தோ ரோபோ ரியாந்தே ரியாந்தனவரி பாபா மரியாதை ரஷே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். உயர்த்துவர் ஆண்டவரே, நாமத்திற்கு மகிமை வரப்பண்ணுங்க. நாமத்திற்கே நாங்கள் மகிமை பெற பண்ணுகிறோம். கனம், மகிமை, மாட்சி, மகத்துவம், துதி, ஸ்தோத்திரம், புகழ், மேன்மை, ஆராதனை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம். மகிமைப்படுவீராக

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: பூச்சிகளை உணவாக கொள்ளும் தாவரங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நிபந்தஸ் அழகான ஒரு தாவரம்தான். இதன் இன்னொரு பெயர் ஜாடி தாவரம் என்று பெயர். நம்முடைய நாட்டில் அஸ்ஸாம் காடுகளில் உள்ள காரியா மலைகளில் இந்த தாவரங்கள் காணப்படுகின்றன. இந்த இலையின் மத்திய நரம்பிலிருந்து ஒரு நீண்ட பாகம் வளர்ச்சி அடைந்தது ஜாடி போல காணப்படும். அதற்கு ஒரு மூடியும் உண்டு. ஜாடியின் வாய்ப்பக்கத்தில் இனிப்பான திரவம் ஒன்று சுரக்கிறது. அதன் மூடியும் பார்ப்பதற்கு அழகாக ஒரு பூவை போல காணப்படுகிறது. பூச்சிகள் இது பூ என்று எண்ணி இனிய தேனை உண்ண ஜாடியின் வாய்ப்பக்கத்தில் வந்து உட்கார்ந்தவுடன் அது வழுக்கி ஜாடியின் அடிப்பக்கத்தில் விழுந்து விடுகின்றன. இப்பொழுது ஜாடியின் மூடி தானாகவே மூடிக்கொள்கிறது. பிறகு என்ன, மாட்டிக்கொண்ட பூச்சி சிறிது நேரத்தில் இறந்து போய்விடுகிறது. ஜாடிக்குள் இருக்கும் திராவகத்தில் செரிக்கும் சக்தி உள்ளது. அது பூச்சியை செரித்து செடிக்கு நல்ல சத்துணவாக மாற்றிவிடுகிறது. இதே போலத்தான் பாபமும் முதலில் பார்வைக்கு அழகாக தோன்றும், பின்பு நம்மை அதன் அருகில் இழுத்து இறுதியில் அழிவுக்கு நேராக கொண்டு போய்விடும். ஒரு குருவி தன்னுடைய பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் உள்ள தீவிருக்கிறது போல அவளுக்கு பின்னே போவான் என்று வேத புத்தகமும் நம்மை எச்சரிக்கிறது. கண்களை காத்துக்கொள்ளாமல் எந்த கண்ணிக்கும் தப்ப முடியாது. மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாக இறங்கும். எனவேதான் கவர்ச்சி சாத்தானின் ஒரு கண்ணி என்பதை உணர்ந்து நாம் எச்சரிக்கையாக இருப்போமா?

தமது சரீரத்தில் நம்முடைய நோய்களையும் சுமந்து தீர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு பிரியமான மருத்துவர், டியர் டாக்டர். வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு 25 அத்தியாயம் 31 வசனம் முதல் 40 வரை. மனிதகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல மக்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா மறுமொழியாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். இன்றைய மனப்பாட வசனம் மத்தேயு 9 அத்தியாயம் 12 வசனம். பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே இல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. Those who are well have no need of a physician, but those who are sick. தமது மக்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ண கடவுள் இயற்கையான எதுக்களையும் தெய்வீக வல்லமையையும் பயன்படுத்துகிறார். மருத்துவ உதவி நாடுவதை கண்டனம் செய்யும் ஒரு வசனம் கூட திருமறையில் கிடையாது. நோயாளிகளுக்கு வைத்தியர் வேண்டும் என்று இயேசு தாமே கூறிவிட்டார். கட்டுப்போடுவது நான், குணமாக்குவதோ தேவன் என்றார் டாக்டர் ஆம்ப்ரோஸ் பாரோ. ஐ பேண்டேஜ் பட் காட் ஹீல்ஸ் என்றார். அரசன் எசேக்கியா சுகமடைந்ததில் இது எவ்வளவு அழகாய் காணப்படுகிறது பாருங்கள். அவரது கண்ணீர் ஜபத்தை கேட்ட ஆண்டவர் அவரை குணமாக்குவேன் என்று தீர்க்கன் ஏசாயா மூலம் சொல்லி அனுப்பினார். பின்பு ஏசாயா, அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றார். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்டபோது அவர் பிழைத்தார் என்று 2 ராஜாக்கள் 20 அத்தியாயத்தில் வாசிக்கிறோம். இறைமக்களின் தலைவன் ஒருவருக்கு மூலிகை மருந்தொன்றை சிபாரிசு செய்ததால் தீர்க்கத்தரிசி இறைவனது குணமாக்கும் வல்லமையை மட்டுப்படுத்தினாரோ? அப்படியே சபையில் உள்ள இளம் தலைவன் ஒருவனுக்கு திராட்சை ரசத்தை மருந்தாய் சாப்பிடும்படி ஆலோசனை சொன்னதால் அப்போஸ்தலர் கடவுளது அற்புதம் செய்யும் வல்லமையை மட்டுப்படுத்தினாரோ? தீமோத்தேயை பார்த்து, உன் வயிற்றில் அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காக தண்ணீரோடு கொஞ்சம் திராட்சை ரசமும் சேர்த்துக்கொள் என்று சொன்னார். 1 தீமோத்தேயு 5:23 வாசிக்கிறோம். லூக்கா போன்ற பிரியமான வைத்தியருக்காய், பிலவர் பிசிஷியன், கடவுளை துதிப்போம். தனது பணத்தை முழுவதும் மருத்துவரிடம் செலவழித்து பின்னர் ஆண்டவர் முன்னால் வந்து நின்ற மங்கையை இயேசு கண்டனம் பண்ணவில்லை, அவளை தேற்றி குணமாக்கினார் என்று மார்க்கு 5 அத்தியாயத்தில் வாசிக்கிறோம். மருந்தே எடுக்கக்கூடாது என்று நீங்கள் தீர்மானித்து உறுதியாய் நிற்பீர்களானால் அது நல்லது, கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துவாராக. ஆனால் அற்புதங்கள் எப்பொழுதுமே நடப்பதில்லை. ஒரு சிறிய எடுத்துக்காட்டு, அன்றன்றுள்ள அப்பத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று போதித்த இயேசு அந்த அப்பத்திற்காக நாம் வேலை செய்ய வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார்.
அன்றன்றுள்ள அப்பத்தை தாரும் என்று வீட்டில் உட்கார்ந்திருக்க கூடாது. அப்பத்தை வாங்குவதற்கு காசு சம்பாதிப்பதற்காக வேலைக்காக வெளியே புறப்பட்டு செல்ல வேண்டும். எப்பொழுதும் காகங்கள் கறித்துண்டுகளையும் தூதர்கள் அப்பங்களையும் கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்க்க கூடாது, ஏமாந்து விடுவோம். பிரியமானவர்களே, உங்கள் வியாதியை குறித்த சுய பரிதாபம் உங்களுக்கு வேண்டாம். டோன்ட் கெட் இன் டு செல்ஃப் பிட்டி. அது நிலைமையை இன்னும் மோசமாக்கும். நம்மை விட அதிகமான பாடுகளிலும் வேதனைகளிலும் இருப்பவருக்கு ஏதாவது ஒரு வழியிலே நாம் உதவ முயற்சிப்போம். யோபுவை குறித்து இப்படி வாசிக்கிறோம், அவன் தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கடவுள் அவன் சிறையிருப்பை மாற்றிவிட்டாராம். 42 அத்தியாயம் யோபுவில் இருக்கிறது. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். படுக்கையில் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் என்று சங்கீதம் 41:3 வசனங்களிலே வாசிக்கிறோம். உணவில்லாதோர், உறைவிடமில்லாதோர், உடை இல்லாதோர் ஆகியோரை ஆதரித்தால் சுக வாழ்வு நமக்கு சீக்கிரம் துளிர்க்குமா? இதை ஏசாயா 58:7-8 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உபந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கொடுக்க முடியாத அளவு நாம் யாரும் எளியவர் அல்ல. None of us is too poor to give. நம்மிலும் செல்வந்தரை விட நம்மிலும் எளியவரே அதிகம். உங்களுக்கு தெரியுமா, மதுரையைச் சேர்ந்த எல் பொன்னுசாமி ஐயர் அவர்கள் கீர்த்தனையிலே ஒரு அழகான பாடலை எழுதி வைத்துள்ளார்கள். அதில் ஒரு கவியை நான் வாசிக்கிறேன். பரம வைத்தியா, அருமை இரட்சகனே, பிணி தீர்க்கும் வைத்திய பணியினை ஆசீர்வதியும் ஐயனே, உள்ளக்கனிவோடுழைக்கும் வைத்தியருக்கும் அவருடன் துணை நின்று உதவும் தொண்டர்கள் யாவர்க்கும் இறங்கும். என்ன அழகாக இந்த மருத்துவ பணிக்காக ஒரு ஜபத்தை பாடலாகவே பொன்னுசாமி ஐயர் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். எல்லா மருத்துவ பணிகளுக்காகவும் தவறாது ஜெபியுங்கள். மருத்துவ பணியானது சுவிசேஷ ஊழியத்திற்கு மிகவும் அனுகூலமான, மிகவும் உதவியான ஒரு நல்ல பயிற்சியாகும். உங்களுக்கு தெரியுமா, அநேக அரபு நாடுகளிலே சுவிசேஷத்திற்கு மிகவும் எதிர்ப்பு இருந்தாலும் அரபு நாடுகளின் தலைவர்களாகிய அவர்களுடைய பெரிய ஷேக்ஸ் சிலரெல்லாம் பிறந்தது அந்த நாட்களிலே மிஷினரிகள் நிறுவிய மிஷன் ஹாஸ்பிட்டல்ஸில். அப்படி மிஷினரி மருத்துவமனைகளிலே அவர்கள் பிறந்ததால் எப்பொழுதும் கிறிஸ்தவர்களை குறித்து அவர்கள் இருதயத்தில் ஓரத்தில் எங்கோ ஒரு சாஃப்ட் காண ஒரு கரிசனை ஒரு கனிவு இருந்து கொண்டே இருக்கும். மருத்துவ பணி மக்களை தொட்டு கிறிஸ்துவின் பக்கமாக ஈர்ப்பதற்கு மிகவும் உயரிய ஒரு சாதனம் என்று தான் சொல்ல வேண்டும். பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. பிரியமான மருத்துவர்களுக்காக நாம் ஆண்டவரை துதிப்போம், அவர்களுக்காக ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் முன்னால் மருத்துவ பணியை குறித்த ஒரு தியானத்தை நீர் வைத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ மருத்துவ ஊழியங்கள், எத்தனையோ மருத்துவ நிறுவனங்கள் உலகமெங்கும் ஆதிகாலத்து மிஷினரிகளாலும் இந்த நாட்களிலே மிஷினரிகளாக புறப்பட்டு சென்றவர்களாலும் ஆண்டவரே நிறுவப்பட்டிருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த மருத்துவ பணிகளை எல்லாம் நீர் ஆசீர்வதியும், எல்லா மருத்துவர்களுடைய கரங்களையும் விரல்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், ஞானத்தோடும் விவேகத்தோடும் கர்த்தாவே உம்முடைய வெளிப்பாடோடும் அவர்கள் எல்லா நோயாளிகளையும் கவனிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. மருத்துவர்களுக்கு உதவி செய்கிற பாராமெடிக்கல் ஸ்டாஃப் தொண்டர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நர்சஸ், லேப் டெக்னீஷியன்ஸ், எக்ஸ்ரே டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எந்த விதமான பணிகள் இருந்தாலும் மனிதரை அவர்களுடைய வேதனையிலிருந்து விடுவிக்கிற ஒரு பணியாக இருக்குமானால் அதனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு பணி ஆண்டவர். வேதனை நீங்கி சுகமாயிரு என்கிற வார்த்தைகள் தானே உடைய குமாரனாகிய இயேசுவின் வாயிலிருந்து வெளிவந்தன. அந்த பாணியிலே பணி செய்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எவராவது சரீர சுகவீனத்திலே அவதிப்பட்டு கொண்டிருந்தால் பரம வைத்தியராகிய நீர்
அவர்களுக்காக இறங்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளி இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களுக்காய் நன்மையானவற்றை தருகிற நாளாய், உங்களுக்காய் ஆசிர்வதித்து வைக்கப்பட்டிருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்கிற நாளாய் ஆசிர்வதித்து இருக்கிறார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் சத்துருவானவன் அநேக நன்மைகளை, நன்மையான காரியங்களை அடைத்து வைத்திருக்கிறான். நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கும் பெறக்கூடாதபடிக்கும் அவைகள் சரீரத்தின் சுகம், பொருளாதாரம், பணியிடங்களில், குடும்பத்தில் போன்றவைகளில் அநேக நாட்களாய் நன்மைகள் ஏதும் நடக்காமல், நன்மையான பதில்களை காண முடியாமல் தவித்து கொண்டு தேவ சமூகத்தில் கண்ணீரோடு எப்பொழுது எனக்கு நன்மைகள் நடக்கும், பெற்றுக்கொள்வேன் என்று அங்கலாய்த்து காணப்படுகிறவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று. ஆகையால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கான நன்மைகளை பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படி நன்மைக்கான கதவுகளை திறக்கிறார், வழிகளை ஆயத்தப்படுத்துகிறார், தடைகளை விலக்குகிறார், உங்களை நன்மைகளினால் ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாக விசேஷித்த நன்மைகளை தந்து ஆசீர்வதிக்கிறார். எஸ்தரின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கையில் அங்கே மொர்தகாய் குறித்து பார்ப்போமானால், மொர்தகாய்க்கு விரோதமாக செய்யாத குற்றத்திற்காக ஆமான் பல சூழ்ச்சிகளை செய்து தூக்கிலிட முயற்சிக்கிறான். ஆனால் காரியமோ கர்த்தரால் மாறுதலாய் முடிந்து மொர்தகாய் ராஜாவால் கனம் பண்ணப்படுகிறான். ராஜவஸ்திரமும் ராஜமொழியும் தரிப்பிக்கப்படுகிறது, முத்திரை மோதிரம் அணிவிக்கப்படுகிறது, அரண்மனைக்கு அதிகாரியாக வைக்கப்படுகிறான். இவையெல்லாவற்றிலும் மொர்தகாய் ராஜாவிற்கு உண்மையும் உத்தமமாய் நடந்து கொண்டதின் நிமித்தம் விசேஷித்த நன்மைகளால் ஆசிர்வதிக்கப்படுகிறான். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வேலை செய்கிற அதிகாரிகளின் முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் உண்மையாகவும் உத்தமமாகவும் நடந்து கொண்டு இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாய் அநேக பொய் வழக்குகள், ஏமாற்றங்கள், குற்றப்படுத்தி குறை கூறி உங்களை காயப்படுத்துகிற கூட்டத்தின் நடுவில் காணப்படுகிறோமே என்றும், சத்துரு பல வழிகளில் உங்களின் நன்மைகளை பறிக்க வேண்டி பல கண்ணிகளை வைத்து உங்களை விழப்பண்ணி பெயர் புகழ் உயர்வை தடை செய்ய நினைக்கிற உங்களுக்கு எதிராய் உள்ள ஆமானின் காரியங்களை இன்றைக்கு கர்த்தர் ஒன்றுமில்லாது செய்து நீங்கள் வெட்கப்பட்ட இடங்களில் உங்களை உயர்த்தும்படியும் விசேஷித்த நன்மைகள் உங்களை தேடி வரும்படியும் செய்கிறார். இன்றைக்கு உங்களுக்காய் நீண்ட நாட்களாய் காத்திருந்தவைகளுக்கு அதிகாரிகளிடத்திலிருந்தும் மனிதர்களிடத்திலிருந்தும் தயவும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படியும் நல்ல பதில்களை கேட்கும்படியும் ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக விரும்பின நன்மைகளை தந்து ஆசீர்வதிக்கிறார். வேதத்தில் நாம் பர்திமேயு என்கிற குருடனை பற்றி பார்க்கும்பொழுது இயேசு சுகம் தருவார் என்ற முழு நிச்சயத்தோடு சத்தமாய் அநேக தடைகள் காணப்பட்ட போதிலும் இயேசுவை உண்மையோடு அழைக்கிறான். அவனின் கூப்பிடுதல் இயேசுவை நிற்கும்படி செய்கிறது. இயேசு அவனிடம் அவன் விருப்பத்தை கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தனக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டும் என்கிற விருப்பத்தை தெரிவிக்க இயேசுவும் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். பார்வை அடைந்தவனாய் கர்த்தரை துதிக்கிறான். அப்படியாகவே 12 பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து பார்ப்போமானால், அவளும் தான் எப்படியாகிலும் இயேசுவின் வஸ்திரத்தை தொட வேண்டும் என்று விரும்பி ஜனக்கூட்டத்தையும் நெரிசலையும் பொருட்படுத்தாது முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசித்து தொடுகிறாள். இயேசுவின் வல்லமை அவள் மீது பட அவள் சுகம் பெறுகிறாள். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் நீண்ட நாட்களாய் உங்களின் வியாதியிலிருந்து சுகத்தை பெற வேண்டும் என்று விரும்பி தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களே, பரிதிமேவை போல இயேசுவை கூப்பிடுவதில் இருந்த தடைகளை பொருட்படுத்தாமல் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல உலகம் உங்களுக்கு கொடுத்த வியாதியின் வஸ்திரம், அபிவிசுவாச வார்த்தைகள் போன்றவற்றால் மனமுடைந்து தனிமையில் ஒடுக்கப்பட்டு இல்லாமல் தைரியமாய் இயேசுவிடம் கடந்து போய் தன் விருப்பத்தை தெரிவித்து வஸ்திரத்தை தொட்டது போல இன்றைக்கு நீங்களும் உலகம் பேசுகிற வார்த்தைகளினால் மனம் சோர்ந்து போகாமல் எந்த பலவீனத்தோடு இன்றைக்கு நீங்கள் இருந்தாலும் உங்களின் விருப்பம் சுகம் பெறுவது ஒன்றே. அதை இயேசுவிடம் விசுவாசத்துடன் தெரிவிக்கும் போது, வேண்டுதல் செய்யும் பொழுது உங்கள் விருப்பமான அற்புத சுகத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொண்டு ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். சாட்சிகளாய் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். மூன்றாவதாக வேண்டிக் கொண்ட நன்மைகளை தந்து ஆசிர்வதிக்கிறார். வேதத்திலிருந்து அன்னாளை குறித்து பார்ப்போமானால், அவள் தன் நாச்சியாரால் பிள்ளை இல்லாதபடியினால் மிகவும் வேதனைப்படுத்தப்படுகிறாள். இருந்தபோதிலும் அன்னாள் வருடந்தோறும் தேவ சமூகத்தில் சென்று தன் இருதய
ஆலயத்தை ஊற்றி தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறாள். செய்துவிட்டு திரும்பும் போது அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. காரணம், வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று அவள் தன் இருதயத்தில் உறுதி செய்து கொண்டமையினால் அப்படியாகவே கர்த்தர் அன்னாளின் வேண்டுதலை கேட்டு சாமுவேல் என்றும் தீர்க்கதரிசியை கொடுத்தார். தான் முதல் பெயசபா வரையில் பேர் விளங்க செய்தார் என்று வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் எந்த சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போய் கொண்டிருந்தாலும் உங்களின் வேண்டுதலுக்கு இன்றைக்கு கர்த்தர் பதிலை தருகிறார். உங்கள் வேண்டுதல் இன்றைக்கு கேட்கப்பட்டது. இனி நீங்கள் துக்க முகமாய் இருப்பதில்லை. அன்னாலை போல விசுவாசித்து வேண்டுதல் செய்யுங்கள். வேதம் சொல்லுகிறது இப்படியாக, விசுவாசத்தோட ஜபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் உங்களின் பெரிதான விசுவாசத்தின் பொருட்டு நீங்கள் விரும்புகிறதை செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையானவர்களே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்காய் நன்மையானதை தருகிறார், ஆசீர்வதிக்கிறார். விசேஷித்த நன்மைகளினாலும், நீங்கள் விரும்பிய நன்மைகளினாலும், வேண்டிக்கொண்ட நன்மைகளினாலும் உங்களை ஆசீர்வதிக்கிறார். விசுவாசித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய நாளிலும் உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாமல் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளிலிருந்து மீட்பார் யாரும் இல்லாமலும் நன்மை செய்வார் ஒருவருமில்லையே என்று அங்கலாய்த்து காணப்படுவீர்களானால் இன்றைக்கு இயேசுவிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் நன்மையானதை தந்து உங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வேங்கட். காட் பிளஸ் யூ.

கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 73 சங்கீதம் 28 வசனம், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசாத் தன்னுடைய சங்கீதத்திலே அநேக காரியங்களை சொல்லிவிட்டு கடைசியாக இப்படி சொல்லி முடிக்கிறார், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புறீங்களா? உங்களுக்கான நற்செய்தி இதுதான், இயேசுவை அண்டிக் கொள்ளுங்க. சங்கீதம் 2 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இதுல யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ படித்தவன் என்றோ படியாதவன் என்றோ ஒரு வித்தியாசம் கிடையாது. அவரை அண்டிக் கொள்ள விரும்பி யார் யார் இயேசுவினிடத்தில் நெருங்குகிறார்களோ அவர்கள் அனைவரும் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை அண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான், நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏமாற்றம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? வெட்கம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? தோல்வி வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? எந்த அளவுக்கு இயேசுவை அண்டிக் கொள்ள முடியுமோ அந்த மட்டும் இயேசுவை அண்டிக் கொள்ளுங்கள். இயேசுவை அண்டிக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? ஆமே, எந்தெந்த காரியங்கள் நம்மை தேவனை விட்டு விலக்குகிறதோ அந்த காரியங்களை நாம் நம்மை விட்டு விலக்க வேண்டும். அதை தான் பவுல் பிலிப்பியர் 3 சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள, நான் கிறிஸ்துவை சொந்தமாக்க நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? எது எது எனக்கு லாபமா இருந்ததோ, அதாவது என்னென்ன காரியங்கள் என்னை கிறிஸ்துவை விட்டு விலக்குகிறதோ, அது எவ்வளவு லாபமானாலும் சரி அதை நான் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன், விட்டேன். எனக்கு கிறிஸ்து தான் பெருசு, எனக்கு இயேசுவோடு நெருங்குவது தான் என் வாழ்க்கையின் பிரதான நோக்கம், நான் அவரை அண்டிக் கொண்டிருப்பது தான் எனக்கு நல்லது. இதற்கு நடுவில் எந்த காரியம் தடைய வந்தாலும் அது எனக்கு நஷ்டமே தவிர லாபம் கிடையாது. அதை நான் விலக்கி நான் தேவனை அண்டிக் கொள்வேனானால் என் வாழ்க்கை இனிமையாயிருக்கும், நன்மையாயிருக்கும். இதுதான் பவுல் சொன்னார், பவுல் அதை செய்தார். அவருடைய ஓட்டம் வெற்றியாய் முடிந்தது மாத்திரமல்ல, அநேகருக்கு அது பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாகவும் மாறினது. அதே பிலிப்பியர் 1 பவுல் சொல்லும்போது சொல்லுகிற, நான் இந்த தேகத்தில் குடியிருப்பது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் எந்த அளவுக்கு தேவனை அண்டிக் கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் வாழ்வு பெறுவோம் என்பது மாத்திரமல்ல, நாம் வாழும் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருக்கும். இயேசுவை அண்டிக் கொள்ளுங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை நன்மையும் கிருபையும் தொடர பண்ணி வாழ்ந்திருக்க செய்வாராக. அண்டிக் கொள்ள தடையாய் என்ன காரியம் இருக்கிறதோ அதுதான் நமக்கு கண்ணி, அதுவே நமக்கு எதிரி. அப்புறப்படுத்துங்கள், அண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பன் இறக்கமுள்ள பிதாவே, உம்மை அண்டிக் கொள்வதே நலம். ஆண்டவரே, அனுதினமும் நாங்கள் உங்களை நெருங்கணும். இதுவரை எந்த அளவுக்கு தேடினோமோ அதற்கு மேலாக, எந்த அளவுக்கு நாடினோமோ அதற்கு மேலாக, இன்னும் இன்னும் உம்மை கிட்டி சேர அண்டிக் கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அனுதின தியானம்.
2: விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். எபிரேயர் 12:1. ஆன்டி ஸ்கிட் டிரைவிங் கோர்ஸ் என்ற ஒரு கோர்ஸில் போதகர் ஒருவர் சேர்ந்தார். அதில் விபத்துகளை தவிர்த்து வாகனம் ஓட்டுவது எவ்வாறு என்று கற்றுக் கொடுக்கப்பட்டது. அந்த பயிற்சியில் மிக முக்கியமான ஒரு பாடமும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. வாகனம் ஓட்டிச் செல்லும் போது உங்கள் கண்கள் உங்களுக்கு முன்னே செல்லும் வாகனத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. குறைந்தபட்சம் 100 மீட்டர் தொலைவு வரையாவது உங்கள் கண்கள் உங்களுக்கு முன்னே செல்லும் சாலையை பார்க்க வேண்டும். உங்களுக்கு முன்னே செல்லும் காரை மட்டும் அல்லது தடைகளை மட்டும் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். தவிர்க்கப்பட வேண்டிய பள்ளங்கள் அல்லது தடைகளை மட்டும் பார்த்து ஓட்டுபவர்களில் அநேகர் அந்த பள்ளத்திலேயே வாகனத்தை செலுத்தி விடுவார்கள் என்று ஆய்வு அறிக்கைகள் கூறுகின்றன. ஆனால் அந்த தடைகளையும் தாண்டி சில 100 மீட்டர் வரை நம் கண்கள் சாலையை பார்த்ததென்றால் தடையை தவிர்த்து பாதுகாப்பாக வாகனத்தை எந்த பாதையில் செலுத்துவது என்று கவனித்து விடலாம். ஆம் பிரியமானவர்களே, இதை போலத்தான் நம் ஆவிக்குரிய ஜீவியமும். அநேகருக்கு பாவத்தை தவிர்த்து விட வேண்டும், அதில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் இருந்தாலும் அவர்கள் மனது முழுவதும் அதையே சுற்றி சுற்றி வரும். அவர்கள் தாங்கள் தவிர்க்க நினைத்த பாவத்திலேயே விழுந்து மாட்டிக்கொள்வார்கள். ஆகவே நமக்கு முன் இருக்கும் பாவ சோதனையை மட்டும் பார்க்காமல் அதை தாண்டி நமக்கு முன் ஓடின பரிசுத்தவான்கள் எவ்வாறு அந்த பாதையை பாதுகாப்பாக பாவமில்லாமல் ஓடி கடந்தார்கள் என்று அவர்கள் ஓடின பாதையை நாம் பார்க்க வேண்டும். நமக்கு முன்னோடின இயேசு கிறிஸ்துவின் பாதையை நாம் கவனிப்பது மிகவும் நல்லது. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவானவர் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருந்தது போல நாமும் வாழ வேண்டுமானால் அவரை மட்டுமே நோக்கி பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வெற்றியான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் ஆவிக்குரிய ஓட்டத்தில் நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓட்டத்தை முடித்தவர்களை மட்டும் நாம் பார்த்திருப்பது நல்லது. பாவத்தில் விழுந்து போனவர்களை குறித்தே எந்நேரமும் பேசிக் கொண்டிருக்க கூடாது. தங்கள் தரிசனத்தை இழந்து போனவர்களையும் பரிசுத்தத்தையும் விசுவாசத்தையும் காத்து கொள்ளாதவர்களையுமே நாம் பார்த்தால் நாமும் அவ்வாறே மாற நேரிடும். ஆகவே நம் கண்கள் வெற்றியாய் ஓடி முடித்தவர்களை மட்டும் நோக்கி பார்க்கட்டும். விபத்தை தவிர்த்து பாதுகாப்பாக பரலோகம் செல்ல இயேசுவையே நம் கண்கள் நோக்கட்டும்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 3 அதிகாரம். தயவு செய்து நாம் 13 முதல் 17 வரைக்கும் வாசிக்கலாம்.
2: Proverbs chapter 3 verses 13 to 17.
1: ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள்.
2: Happy is the man who finds wisdom and the man who gains understanding.
1: அதின் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கவைகள் ஒன்றும் அதற்கு நிகர் அல்ல.
2: For her proceeds are better than the profits of silver and her gain than fine gold. She is more precious than rubies and all the things you may desire cannot compare with her.
1: அதின் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது.
2: Length of days is in her right hand, in her left hand riches and honor.
1: அதின் வழிகள் இனிதான வழிகள், அதின் பாதைகள் எல்லாம் சமாதானம்.
2: Her ways are ways of pleasantness and all her paths are peace.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே இந்த பகுதியில் நாம் சில நாட்களாக தரித்திருந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
2: By the grace of God for past few days we are remaining in this scripture passage and we are meditating on this.
1: இந்த பகுதி விசேஷமாக தேவனுடைய ஞானத்தை புகழ்ந்து நமக்கு சொல்கிறது.
2: Especially this passage greatly says about and praises about the wisdom of God.
1: தேவனுடைய ஞானம் இந்த உலகத்தின் எந்த ஞானத்தோடும் ஒப்பிடப்பட்டு நிகராக காணவே முடியாது.
2: Yes, truly, the God's wisdom cannot be compared with anything of this world.
1: இந்த இடத்திலே வாசிக்கிறோம், உலகத்திலே விலையேற பெற்ற பொக்கிஷமாக கருதப்படுகிற தங்கம் வெள்ளி முத்துக்கள் இவைகளை பார்க்கிலும் நிகரற்ற உன்னதம் உள்ளது தேவனுடைய.
2: Here we read, God's wisdom is greater and greater than the treasures of this world that are silver, gold and rubies.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: ஏன் இவைகள் விலையேற பெற்றது?
2: Why are they so precious?
1: முதலாவது இந்த தங்கம் வெள்ளி முத்துக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பூமியிலிருந்து விளைகிறது, ஆனால் ஞானமோ பரத்திலிருந்து இறங்கி வருகிறது.
2: First, the silver, gold and rubies, they come out of the earth, but wisdom comes from above.
1: தங்கம் வெள்ளி முத்துக்கள் ஏதோ ஐஸ்வர்யம் உள்ள ஒரு சிலர் கையில இருக்கும், ஆனால் ஞானமோ கேட்கிற ஒவ்வொருவனுக்கும் தேவன் பாரபட்சம் இல்லாமல் தருகிறார்.
2: This gold, silver and rubies are with a privileged few, but wisdom is for everyone and is given by God to everyone.
1: இந்த பொன் வெள்ளி முத்துக்கள் இவைகள் எல்லாமே வாங்க முடியும், விற்க முடியும், ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ள முடியும், ஏன் திருடக்கூட முடியும், ஆனால் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை ஒருவனும் திருட முடியாது.
2: This gold, silver and rubies, they can be bought, they can be sold, exchanged or even robbed, but wisdom can never be so.
1: தொடர்ந்து நாம் இந்த வசனங்களை வாசித்த பொழுது நாம் கவனித்தோம், இந்த இடது கையிலே இருக்கிற ஆசீர்வாதம் ஆகிய ஐஸ்வர்யத்தை பற்றி நாம் வாசித்தோம்.
2: So as we continue to read this passage, we also meditated about the blessings of the left hand.
1: ஞானத்தை தேடுகிறவனுக்கு இடது கையின் ஆசீர்வாதமாகி ஐஸ்வர்யம் வருகிறது.
2: So unto the person who seeks this wisdom, he will also receive the blessings of the left hand.
1: ஆனால் இடது கையின் ஆசீர்வாதம் சற்று தரங்குறைந்தது என்பது வேதத்தின் அறிவிலே நீங்க பார்க்கலாம்.
2: But based on this Bible passage, we can understand that the blessings of the left hand is bit inferior than the right.
1: ஏன் அது அவ்வளவு உயர்ந்ததாக நம்ம பார்க்க முடியாது என்றால்,
2: So why it is not considered to be so superior?
1: நாம் கவனித்தோம், செல்வம் நம்மை தேவனுக்கு முன்பாக விசேஷித்தவர்களாய் ஒரு நாள் நிறுத்தவே நிறுத்தாது.
2: We saw about our riches, being rich does not make us special before God.
1: இரண்டாவது கவனித்தோம், நாம செல்வந்தரா இருக்கிறதுனால நம்ம ஐஸ்வர்யவான்களா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்க கூடாது.
2: So second, being rich does not make us spiritual.
1: மூன்றாவது கவனித்தோம், இந்த செல்வம் தான் தேவனை சேவிப்பதற்கு அடிப்படை என்று நாம் சொல்ல முடியாது.
2: And third, being rich is not necessary for serving God.
1: எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த செல்வம் எவ்வளவுதான் மேன்மையாக இருந்தாலும் அது என்றென்றும் நம்மோடு இருக்காது.
2: And fourth, above all, riches don't stay forever with us.
1: அது அழிந்து போகிற செல்வம்.
2: It is a perishable riches.
1: ஆண்டவருடைய கிருபையினாலே கடந்த தியானத்தில் நாம் இந்த வேத பகுதியில் எப்படி இந்த இடது கையில் செல்வம் மாத்திரமல்ல கனமும் இருக்கிறதுன்னு வாசிக்கிறோம்.
2: ஸோ இந்த லாஸ்ட் மெடிடேஷன் வி ஆல்சோ மெடிடேட்டட் இட் இஸ் நாட் ஒன்லி ரிச்சஸ் தட் இஸ் இன் தி லெஃப்ட் ஹேண்ட் பட் வி ஆல்சோ ஹேவ் ஹானர் இன் தி லெஃப்ட் ஹேண்ட்.
1: இந்த கனம் என்பது கர்த்தர் கொடுக்க வேண்டும், அப்போதான் அது கனமாக இருக்கும்.
2: திஸ் ஆனர் ஷுட் பி கிவன் பை காட், ஒன்லி தென் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் ஹானர்.
1: ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது.
2: ரிச்சஸ் அண்ட் ஹானர் கம்ஸ் ஃப்ரம் யூ.
1: ஆனால் இந்த கனத்தை நாம் எப்படி தேடக்கூடாது என்று சொல்லி கடந்த தியானத்தில் கவனித்தோம்.
2: But in the last meditation we learned that how we are not supposed to seek this honor.
1: மூன்று காரியங்களை கவனித்தோம்.

0: The second honor which we should not seek is the expecting honor from people.
1: நாம் அதைதான் நாம் நேற்று கவனிக்கும் பொழுது நாம் கவனித்தோம். எப்படி பரிசேயர், வேதபாரகர், மாயக்காரர் தங்கள் எல்லா செய்கைகளையும் மனிதர் தங்களுக்கு கனத்தை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்தே அவங்க செய்தார்கள்.
0: That is what in the last meditation we meditated, how these Pharisees, scribes and hypocrites, they do everything that men may see and give them honor.
1: அவர்கள் செய்த அநேக காரியங்கள் நல்ல காரியங்கள் தான்.
0: Most of the things which they did were good things.
1: ஆனால் அந்த காரியங்களுக்கு தேவனிடத்திலிருந்து கனம் வராததற்கு காரணம் என்னவென்றால், இவைகள் எல்லாவற்றினுடைய உள் நோக்கம் மனிதனுடைய கனத்தை பெற வேண்டும் என்பதே.
0: But the reason why they did not receive honor from the Lord for all the deeds that they did was because their inner intention was just to receive honor from people.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: அவர்களுடைய ஜெபம், அவருடைய உபவாசம், அவருடைய தான தர்மம், அவர்களுடைய அங்கிகள், அவர்கள் உட்கார்ந்த இடங்கள் எல்லாமே மனுஷன் பார்வைக்கு.
0: Their charitable deeds, their prayers, their fasting, their long robes, their places where they seated, everything is just for the approval of people.
1: அப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து கனத்தை எதிர்பார்ப்பது தேவனுக்கு பிரியம் கிடையாது.
0: Expecting such kind of honor from people is not pleasing to God.
1: கடைசியா சொன்ன எந்த கணம் நம்ம தேடக்கூடாது என்று சொன்னால், மனிதரை கட்டாயப்படுத்தி நம்மை கனம் பண்ண வைப்பது தேவனுக்கு பிரியமல்ல.
0: And third, which is not pleasing to God, is enforcing honor from people.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: ஆமான் தான் மொர்தகாயினால் வந்தனம் செய்யப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்தான். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாததுனால மொர்தகாயை மாத்திரமல்ல, அவனை சார்ந்த அவனுடைய அத்தனை ஜனத்தையும் கொன்று போடும் அளவுக்கு ஒரு வன்மம் உள்ளவனாய் எழும்பினான்.
0: So this Haman, he expected Mordecai to worship him and bow before him, but when he did not do, he grew wrath, he want to kill the entire people.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
0: Glory be to the name of the Lord.
1: அது தேவனுக்கு பிரியமில்லாதது.
0: That was not pleasing to God.
1: தொடர்ந்து இந்த வசனத்தை வாசிப்பீர்களானால்,
0: if you continue to read this verse,
1: இந்த ஞானம் ஒரு மனிதனுக்குள்ளே வருமானால் அது கொண்டு வருகிற அடுத்த நன்மைகளை பாருங்க.
0: Look at the good things that this wisdom brings when it enters a man.
1: நீதிமொழிகள் 3:17.
0: Proverbs 3:17.
1: அதின் வழிகள், அதாவது ஞானத்தின் வழிகள், இனிதான வழிகள் என்று பார்க்கிறோம்.
0: We read her ways, that is ways of wisdom or ways of pleasantness.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
0: Glory be to the name of the Lord.
1: என்ன வழிகள்?
0: What ways?
1: இனிதான வழிகள் அல்லது இன்பமான வழிகள்.
0: They are pleasant ways.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
0: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ வழிகளை நாம் எதிர்கொள்றோம்.
0: So we encounter many paths before our life.
1: நம்முடைய வாழ்க்கையில இந்த வழிகள் என்று சொல்லும் பொழுது நமக்கு முன்பாக இருக்கிற தெரிந்தெடுப்புகள், நாம் எடுக்கிற தீர்மானங்கள் என்று சொல்லலாம்.
0: So when you say paths, we can say that they are the choices and the decisions that we make in our life.
1: அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை முறைகள் கூட சொல்லலாம்.
0: We can say also about our lifestyle.
1: நாம் எப்படி வாழ விரும்புகிறோம், எந்த முறையில எந்த பாதையில செல்ல விரும்புகிறோம் என்று சொல்லலாம்.
0: We can also say the path that we choose to live or the way that we choose to live.
1: இந்த வழிகளை கூட எப்படி நாம புரிந்து கொள்ளலாம்னா, எதை நாம வாழ்க்கையில ஆதாரமாய் பின்பற்றுகிறோம்.
0: So we can also consider these ways to be a basis which we actually follow.
1: So வழிகள் என்று சொல்லும்போது இப்படி தான் நாம் புரிந்து கொள்ள முடியும்.
0: So that is how we can understand this path as.
1: பாருங்க, நம்ம வாழ்க்கையில எத்தனையோ தேர்ந்தெடுப்புகள் இருக்கிறது.
0: There are many choices in our life.
1: நன்மையும் இருக்கிறது, தீமையான வழிகளும் இருக்கிறது.
0: So we have good ways and bad ways.
1: அகலமான பாதை இருக்கிறது, நெருக்கமான பாதை இருக்கிறது.
0: We have also wider ways and also narrow paths.
1: பாவத்தின் வழி இருக்கிறது, பரிசுத்தத்தின் வழி இருக்கிறது.
0: We have ways of sin and ways of holiness.
1: நீதியின் பாதை இருக்கிறது, அநீதியின் பாதை இருக்கிறது.
0: We have ways of righteousness and way of righteousness.
1: நம்ம கண்ணு முன்னால இருக்கிற எல்லா பாதையும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது.
0: We cannot say all the paths before are may similar.
1: உண்மைதான், சில பாதைகள் நாம பார்க்கும்போது எல்லாம் பார்ப்பதற்கு ஒரே விதமா தெரியும்.
0: It is true that all paths may sometimes appear or look similar before us.
1: ஆனால் எல்லாமே நிகரானதல்ல, எல்லாமே ஒரே பாதை அல்ல.
0: But all are not the same.
1: பாருங்க, எல்லா பாதையும் ஒரே இடத்தை போய் சென்றடைகிறது இல்ல.
0: So all the paths do not lead you to the same destination.
1: சில வேளையில உலகத்துல வந்து ஒரு ஃபேமஸான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, all roads lead to Rome னு சொல்வாங்க. எல்லா பாதையின் முடிவும் ஒன்றுதான் அப்படினு சொல்வாங்க.
0: So there's a famous proverb in the world, they say all roads lead to Rome.
1: எல்லா நதியும் போய் கடல்ல தான் சேருதுன்னு சொல்வாங்க.
0: All the rivers will reach the ocean.
1: நாம் அந்த ஒரு கான்செப்ட எடுத்துக்கிட்டு நாம வாழ்க்கை எல்லாத்தினுடைய முடிவு ஒன்றுதான் சொல்லவே முடியாது.
0: We cannot take that concept and say that all the end of life is the same.
1: அப்படி இருக்குமானால் எல்லாரும் பரலோகம் தான் போய் சேரணும். நரகம்னு ஒரு இடம் இருக்கவே முடியாது.
0: If it's so, then everyone have to reach heaven. There is nothing called hell.
1: ஆனால் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, ரெண்டு

0: வழி இருக்கு. அந்த ரெண்டு வழிக்கு வித்தியாசமான போய் சேரும் இடங்களும் இருக்கிறது.
1: So the Bible says there are two ways and there are two different destinations that the two ways leads us to.
0: மரித்து போன ரெண்டு பேர் இருந்தாங்க, ஒருவன் ஐஸ்வர்யவான், ஒருவன் பிச்சைக்காரனாகிய லாசரு.
1: So there were two people who was a rich man and the Lazarus, the other one who died.
0: ஒரே தெருவுல தான் வாழ்ந்தாங்க, ஒரே இடத்துல ஒருத்தரை ஒருத்தர் சந்தித்து தான் டெய்லி வாழ்ந்தாங்க.
1: They both lived in the same street and they both actually met each other daily.
0: ஆனால் ரெண்டு பேரும் மரித்த பின்பு ஒரே இடத்துக்கு போகல.
1: But after they died they both did not reach the same destiny.
0: So நம்மை வஞ்சித்துக் கொள்ள கூடாது, நம்ம எந்த வழி எடுத்தாலும் ஒரே இடம் தான் போய் சேரணும்னு.
1: So therefore we should not deceive ourselves stating that we can reach the same destination whatever way we may choose.
0: பாதைகள் பார்ப்பதற்கு ஒரே விதமாய் தெரிந்தாலும் அதனுடைய முடிவு வெவ்வேறா இருக்கிறது.
1: Though paths appear similar, their end is not the same.
0: நம்மளுடைய ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பாருங்க.
1: If you go to a railway station and see,
0: பார்க்கிற எல்லா ரயில் வண்டியும் எல்லா ரயில் பெட்டியும் ஒரே மாதிரி தான் தெரியும்.
1: If you look at every trains will appear the same.
0: எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஒரே மாதிரி தெரியும்.
1: All the compartments will be same.
0: எல்லா ட்ரெயினும் ஒரே கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கும்.
1: All the trains will be colored with the same color.
0: அதுக்காக எல்லா ட்ரெயினும் ஒரே இடம் போகுதுன்னு சொல்ல முடியுமா?
1: So can we say that everyone goes to the same destination?
0: ஒரு ஜங்ஷன்ல போனீங்கன்னா ஒரே நேரத்துல 10-15 ரயில்கள் 15 ட்ராக்ஸ்ல நின்று கொண்டிருக்கும்.
1: If you go to a junction you can find 10 to 15 trains standing in a same junction.
0: அதுக்காக பாக்குற ட்ரெயின்லாம் ஏறிறாங்களா?
1: So does that mean that you can enter into any train you want?
0: எல்லாம் ஒரே திசையில தான் போது, அதனால எல்லாமே ஒரே இடத்துக்கு தான் போகணும் சொல்வாங்களா?
1: So will they say that every train travels in the same direction therefore every train reaches the same destination?
0: இல்ல இல்ல இல்ல.
1: No not at all.
0: ஒவ்வொன்றிலும் போட்டுருப்பாங்க, இது கன்னியாகுமரி, இது கொச்சின், இது வந்து பாம்பே, இது டெல்லி என்று ஒரே விதமாய் தெரிகிற ரயில், ஒரே திசையில போற ரயிலும் பல இடங்கள்ல பிரிந்து வெவ்வேறு இடத்துக்கு போயிடும்.
1: They will have boards written on the train stating that this will reach Delhi, this will reach Mumbai, this will reach the other place. Though they appear similar and go in the same direction, but they will reach the different destination.
0: எல்லாம் வழியும் ஒன்று அல்ல.
1: All ways are not the same.
0: எல்லா வழியும் ஒரே இடத்துக்கு போகிறது அல்ல.
1: And all the paths will not take you to the same destination.
0: மூன்றாவது, எல்லா பாதையும் எல்லா வழியும் பாதுகாப்பானது அல்ல.
1: And third one, all paths are not safe.
0: கிடையாது.
1: No.
0: சில பாதைகள்ல போகிறது வேதனையில முடியும்.
1: So some paths will always end in suffering.
0: சில பாதைகள் வந்து சில வேளை பெரிய ஆபத்துகள்ல கொண்டு போய் சேர்த்துறோம்.
1: Certain paths will take us into dangers.
0: சில பாதைகள் திரும்பியே வர முடியாத நிலைமைக்கு கொண்டு போய்டும்.
1: Certain paths will take to a situation where you cannot return back again.
0: நாம் எச்சரிப்பா இருக்கணும் பாதைகளை பற்றி.
1: We should be very careful about our ways.
0: நான்காவது, எல்லா பாதையும் சீரா இருக்கு, எல்லா பாதையும் நேர்மையா இருக்கு, சரியா இருக்கு, நேர்வழியா இருக்குன்னு சொல்லவே முடியாது.
1: And fourth, you cannot say that all paths are straight.
0: சில பாதைகள் வந்து குறுக்கும் நெடுக்குமாக அநேக குழப்பங்களோட இருக்கும்.
1: Certain paths will be very crooked and with full of confusion.
0: வேதம் சொல்கிறது,
1: the Bible says,
0: ஒரு மனிதன் ஞானத்தை தெரிந்து கொள்ளுவானானால்,
1: if a person finds wisdom,
0: அவன் அதனுடைய வழிகள் இனிதான வழிகளா இருக்கும்னு போடுற.
1: He says her ways are ways of pleasantness.
0: பாருங்க, நம்ம எவ்வளவு தூரம் பயணம் பண்றோம் அப்படின்றது முக்கியம் இல்ல, நம்முடைய வழிகளில் வந்து இனிதான அனுபவங்கள் இருக்கிறதா என்பது முக்கியம்.
1: It doesn't matter how long we travel, but what matters is that how pleasant are our ways.
0: சங்கீதம் 37:23 வாசித்தால்,
1: if you read Psalm 37:23,
0: நல்ல மனுஷனுடைய நடை கர்த்தரால் உறுதிப்படும் என்று வாசிக்கிறோம்.
1: We read the steps of a good man are ordered by the Lord.
0: அவனுடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம்.
1: And it says he delighteth in his way.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: ஆகவே நம்முடைய வழிகளை குறித்து ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
1: Therefore we should be very careful about our ways.
0: நம்முடைய வழிகளை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும்.
1: We should be very careful about our ways.
0: ஒருவன் ஞானத்தை தெரிந்து கொள்ளும்போது அவருடைய வழிகள் இனிதான வழிகளாய் மாறுகிறது.
1: When a person chooses wisdom his ways becomes pleasant ways.
0: இந்த இனிதான வழிகளை குறித்து நான் தியானிக்க ஆரம்பித்தேன்.
1: I began to meditate about this pleasant ways.
0: நீதிமொழிகள் 14:12 சொல்கிறது,
1: Proverbs 14:12 says,
0: மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதின் முடிவோ மரண வழிகள் என்று போட்டிருக்கு.
1: There is a way which seems right to a man, but the end of it is the ways of death.
0: ஒரு மனிதனுடைய வழி இனிதான வழியா இருக்க வேண்டுமானால் அந்த வழியை அவன் தெரிந்து கொள்ளுகிறதா இருக்க கூடாது.
1: So if a way of a person ought to be a pleasant way, it should not be something that is to be chosen by him.
0: அவனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியா இருக்க கூடாது.
1: That should not seem right to him.
0: வேதம் சொல்லுகிறது, ஒரு நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தர் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படுகிறது.
1: The Bible says the steps of a good man are ordered by the Lord.
0: அவர் நம்மை வழி நடத்த வேண்டும்.
1: He is the one who should lead us.
0: அவர் சொல்லணும், இந்த பாதை ஜீவன், இந்த பாதை நல்லது, இந்த பாதை இனிமையானது.
1: Only he should say this path is the life, this path is the one which is good, this path is a pleasant way.
0: நம்முடைய கண்களுக்கு செம்மையா தோன்றதில்ல.
1: It is not that which appears right to our eyes.
0: நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு நாம் ஒப்புவிக்க வேண்டும்.
1: We should commit our ways to the Lord.
0: அதைதான் நம்ம நீதிமொழிகள் 3 வாசித்தோம்.
1: That's what we read in Proverbs chapter
0: 3. வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி.
1: You commit your ways to the Lord.
0: அவர் உன்னை
1: நடத்தட்டும்.
0: மெய்ப்பனுக்கும் கண்காணியுமானவரிடத்திலும் நாம்
1: திருப்பப்பட்டிருக்கிறோம்.
0: ரோமர் 12:2 வாசிக்கும் போது
1: in Romans 12:2
0: நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று வாசிக்கிறோம்.
1: We do not be conformed to this world but be transformed by the renewal of your mind that you may know and approve what is the will of God, what is good and acceptable and perfect.
0: இந்த உலகம் ஒரு பாதையை தெரிந்து கொண்டு அதுல போகும்.
1: This world may choose a path and way and they may go in that.
0: சில வேளையில அதுல அநேகர் கூட பயணிப்பாங்க.
1: Sometimes many people may also travel in that way.
0: அது ரொம்ப பிரபலமான பாதையா இருக்கலாம்.
1: That might be a popular way.
0: அநேகர் விரும்புகிறதா இருக்கலாம்.
1: That might be desired by many people.
0: ஆனா நான் சொல்வேன், நாம யாருனா இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் நம்ம தரிக்க கூடாது.
1: But we should not conform to this world.
0: உலகம் போகிற பாதையிலே நம்ம போக கூடாது.
1: We should not go in the world, in the path that the world chooses.
0: நம்மை வழிநடத்துகிற ஒரு மேய்ப்பன் நமக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார்.
1: There is a shepherd who shows us a way, who is going before us.
0: அவர் சத்தமிட்டு கொண்டே போகிறார்.
1: He is always raising a voice.
0: அவர் சத்தத்தை கேட்டு வேதம் சொல்கிறது, என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்டு எனக்கு பின்னாலே வரும்.
1: The Bible says my sheep will hear my voice and follow me.
0: அவர்களுக்கு அந்நியனுடைய சத்தம் அறியாதபடியால் அவனை பின்பற்றவே பின்பற்றாது.
1: Since they don't know the voice of a stranger they will never follow him.
0: என்னை பின்பற்றி வருகிற ஆடுகளை நான் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடையும்படி நான் செய்வேன்.
1: I will make my sheep that follow me to find his pasture in and out.
0: நம்முடைய உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து
1: போயிடக்கூடாது.
0: ரோமர் 12 முதலாம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் சரீரங்களை நீங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள் என்று வாசிக்கும்.
1: That's why as we read in Romans chapter 12 verse 1 says you have to present your bodies as a living sacrifice.
0: நீங்க தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க.
1: You should present your bodies as a living sacrifice which is pleasing to God.
0: உங்களுடைய விருப்பமான பாதைக்கு போகாதீங்க.
1: Don't choose a path which seems right to you.
0: கர்த்தர் உங்களை நடத்தட்டும்.
1: Let God lead you.
0: அந்த தேவ ஞானம் உங்களை நடத்தட்டும்.
1: Let the wisdom of God lead you.
0: அந்த தேவ ஞானம் நடத்துமானால்,
1: If the wisdom of God lead you,
0: அதின் வழிகள் இனிதான வழிகள்.
1: They are pleasant ways.
0: இந்த இனிதான வழிகள் எப்படிப்பட்ட வழிகள்?
1: What kind of ways are these pleasant ways?
0: இதை குறித்து நான் தியானித்த பொழுது இனிமையான தேவனுடைய வழிகள் 3 குணாதிசயங்களை கொண்டது.
1: So the pleasant ways of God has 3 characteristics.
0: முதலாவது 23 சங்கீதத்தினுடைய 3 வசனம் பாருங்கள்.
1: First read Psalm 23:3.
0: 23:3.
1: Psalm 23:3.
0: அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்.
1: He restores my soul. He leads me in paths of righteousness for his name's sake.
0: இங்கே ஒரு பாதை எழுதப்பட்டிருக்கிறது.
1: Here there's a way that is mentioned.
0: அது என்ன வழி?
1: What is that way?
0: அது நீதியின் வழி அல்லது சுத்தமான வழி.
1: It is a way of purity.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: கர்த்தர் நடத்துகிற பாதைக்கு ஒரு தன்மை இருக்கு.
1: So there is a nature or a characteristic of the way that the Lord leads us.
0: கர்த்தர் நடத்துகிற பாதைகள் இனிதான பாதைகள்னு பார்க்கிறோம்.
1: We read the ways of God are pleasant ways.
0: அந்த இனிது அல்லது அந்த மகிழ்ச்சி, அந்த இனிமை எங்கிருந்து வருகிறதுன்னு கேட்டா நீதியிலிருந்து, பரிசுத்தத்திலிருந்து வருகிறது.
1: That pleasantness is obtained from this purity and righteousness.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அதனாலதான் நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல.
1: That's why we read the kingdom of God is not eating and drinking.
0: அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது.
1: That is righteousness and peace and the joy of the eternal life.
0: Joy of the Holy Ghost. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம்.
1: That is the joy of the Holy Ghost.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அப்போ இந்த கர்த்தருடைய சந்தோஷம் எங்க இருக்கோ அங்க என்ன இருக்கும்னா நீதி இருக்கும்.
1: So where there is joy of God we can find the righteousness.
0: இன்னைக்கு நிறைய பேர் வந்து நீதியில சந்தோஷப்படாம அநியாயத்துல பிரியப்படுறவங்க இருக்காங்க.
1: There are people who don't rejoice in righteousness but they rejoice in unjust.
0: அது வந்து தேவனுக்கு பிரியமானது இல்ல.
1: That is not pleasing to God.
0: ஆகவே தான் சங்கீதக்காரன் ஜெபமணினா.
1: That's why Psalmist prayed.
0: 25th சங்கீதம் 4 முதல் 5 வசனங்களை பாருங்க.
1: Psalm 25 verses 4 and 5.
0: கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும்.
1: Make me know thy ways O Lord, teach me thy paths.
0: அப்பனா அர்த்தம் என்ன?
1: What does it mean?
0: இதுவரைக்கும் அவர் வாழ்க்கையில நடந்தாலும் தேவனுடைய வழிகளையும் அவர் கர்த்தருடைய பாதைகளையும் அவர் அறியாமல் இருந்தால் அதை யார் அவருக்கு போதிக்கல.
1: Though he walked so far he did not know the ways of God and the paths of God and no one taught him that.
0: அவர் சொல்றார் ஆண்டவரே உலகம் ஃபுல்லா ஒரு பாதையில போயிட்டு இருக்கு.
1: He says Lord the world is walking in a path.
0: ஆனா நீங்க ஒரு வித்தியாசமான பாதையை நீங்க நடத்துறீங்க.
1: But Lord you are leading me in another way.
0: நீங்க ஒரு வித்தியாசமான பாதையை காட்டுறீங்க.
1: Lord you are showing me something different way.
0: எனக்கு அந்த பாதை எனக்கு தயவு செய்து போதிங்க.
1: Lord teach me that path Lord.
0: அந்த பாதை எனக்கு தெரிவீங்க.
1: Lord show me that way Lord.
0: ரொம்ப அருமையா இருக்கு.
1: It is very beautiful.
0: அந்த பாதை எப்படிப்பட்ட பாதை?
1: How is that path?
0: திரும்பவும் பாருங்க சங்கீதம் 25 வசனம் பாருங்க.
1: Psalm 25 verse 5.
0: அங்கே வாசிக்கிறோம் உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும்.
1: Lead me in thy truth and teach me.
0: எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க.
1: How beautiful it is.
0: என்ன போதிக்கணும் ஆண்டவரே? என்ன வழியை போதிக்கணும்?
1: What way should I teach you?
0: உம்முடைய வழி எப்படிப்பட்ட வழி?
1: How are your ways Lord?
0: அது சத்தியத்தின் பாதை.
1: That is the path of truth.
0: அது நீதியின் பாதை.
1: That is the path of righteousness.
0: அது பரிசுத்தத்தின் பாதை.
1: That is the path of purity.
0: அது நேர்மையின் பாதை.
1: That is the path of honesty.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: எப்பொழுது தேவனுடைய பாதைகள் இன்பமாய் இருக்கிறது என்று கண்டுபிடிப்போம் தெரியுமா?
1: So when will we identify that the ways of Lord are present?
0: தீமையை விட்டு விலகி நீதியின் பாதைக்கு நம்மை அர்ப்பணிக்கும்போது.
1: So when you leave the paths of unrighteousness and commit ourselves to the path of righteousness.
0: ஏசாயா 59 அதிகாரம் 7 முதல் 8 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால்.
1: If you read Isaiah 59 verses 7 and 8.
0: இந்த உலக மனிதர்கள் தெரிந்தெடுத்து ஓடுகிற பாதையை குறித்து அவர் எழுதுகிறார்.
1: He writes about the path which the world will choose and run into it.
0: அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள் பால்கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது.
1: Their feet run to evil and they make haste to shed innocent blood. Their thoughts of iniquity, wasting and destruction are in their paths.
0: சமாதான வழியை அறியார்கள் அவர்கள் நடைகளில் நியாயம் இல்லை.
1: The way of peace they know not and there is no judgment in their goings.
0: தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள் அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான்.
1: They have made them crooked paths whosoever goeth therein shall not know peace.
0: எப்படி இருக்கு பாருங்க.
1: How it is?
0: இவர்கள் தங்களுடைய வழியவே கோணலாக்கிட்டாங்க.
1: They have made their paths crooked.
0: அதுல சத்தியம் கிடையாது.
1: There is no truth in that.
0: அதுல நீதி கிடையாது.
1: There is no judgment in that.
0: அது பரிசுத்தம் கிடையாது.
1: There is no holiness.
0: ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளையின் வழிகள் எப்ப இன்பமான வழிகளா இருக்கு தெரியுமா?
1: But how is the path of a man of God pleasant to him?
0: யோவான் ஸ்நானகனுடைய வழியை குறித்து நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுத்தார்.
1: Jesus our Lord and Savior Jesus guys gave a testimony about the way of John the Baptist.
0: நீங்கள் மத்தேயு 21 அதிகாரம் 32 வசனத்தை வாசித்தால்.
1: If you read Matthew chapter 21 verse 32.
0: யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை என்று பார்க்கும்.
1: For John came to you to show you the way of righteousness and you did not believe him.
0: Appo neediyin paadhayin onnu irukku.
1: So there is something called way of righteousness.
0: Ella paadhayum nalla paadha kediyadhu.
1: So all paths are not good paths.
0: Endha paadha inidana paadhena neediyin paadha.
1: So which path is pleasant path? It is the path of righteousness.
0: Needimuligal 11:5.
1: Proverbs 11:5.
0: Uttamanudaiya needi avan valiyai semmai paduthum.
1: The righteousness of the blameless makes a straight way for them.
0: Dunmarkano than dunmarkathinal veluvan.
1: But the wicked are brought down by their own wickedness.
0: Needimuligal 12:28 paarenga.
1: If you read Proverbs 12:28.
0: Neediyin paadhayil jeevan undu அந்த பாதையில் மரணம் இல்லை என்று வாசிக்கிறோம்.
1: In the way of righteousness there is life, along that path is immortality.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: எது இன்பமான பாதை?
1: Which is a pleasant way?
0: இந்த ஞானம் எந்த பாதையை காட்டுகிறது?
1: So which path does this wisdom show?
0: எதில இன்பத்தை வந்து ஒருவனுக்கு வாக்கு பண்ணுகிறது?
1: In which way does it promise pleasantness?
0: தீமையில் அல்ல.
1: Not in evil.
0: நீதியில.
1: In righteousness.
0: நீதியில.
1: In righteousness.
0: இந்த உலகத்தில் அப்படி ஒரு பாதை இருக்குன்றதை நீங்க மறந்திர கூடாது.
1: You should not forget that there is something called such a path in this world.
0: பாருங்க, நமக்கு நல்லா தெரியும் நீதி என்று சொல்லும் பொழுது ரெண்டு பகுதி இருக்கு நீதியில.
1: So when we say about righteousness there are two parts in righteousness.
0: ஒன்று தேவனிடத்திலிருந்து இலவசமாய் பெற்ற நீதி.
1: So one is a righteousness which is bestowed righteousness.
0: அதாவது கர்த்தரே நமக்கு நீதியாக மாறுகிறார்.
1: So where God himself becomes our righteousness.
0: நம்முடைய நீதி அழுக்கான கந்தை, அவரே நமக்கு நீதியின் வஸ்திரத்தை தரித்தார்.
1: Our righteousness is a filthy garment, he himself clothed us with his righteousness.
0: அப்போ bestowed, நமக்கு தானமாய் வழங்கப்பட்ட தேவனுடைய நீதியின் ஒன்று இருக்கு.
1: So there is something called bestowed righteousness of God.
0: ஆனா ஒரு பரிசுத்தமான அதோடு நின்ற கூடாது.
1: But a saint, the holy man should not stop with that.
0: நான் நீதியை பெற்றுக்கொண்டேன், நீதியை பெற்றுக்கொண்டேன்.
1: He should not stop saying that I have received this righteousness.
0: ஒரு பக்கம் தானமாய் பெற்ற நீதி அவன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவன் தன்னுடைய நடக்கைகளிலே நீதியா இருக்கவும் அழைக்கப்படுகிறான்.
1: When he has this bestowed righteousness in his life on one side, but he is also should show behavioral righteousness in his life.
0: ரெண்டு நீதி இருக்கு.
1: There are two righteousness.
0: Bestowed righteousness, தானமாய் அளிக்கப்பட்ட நீதி. இரண்டாவது behavioral righteousness. அது வந்து என்னுடைய நடக்கைகளிலே நான் நீதியா இருப்பது.
1: So behavioral righteousness is where you show in your behavior.
0: அதுதான் வந்து இயேசு மத்தேயு 5 அதிகாரத்துல சொல்லும் பொழுது.
1: That is what when Jesus said in Matthew chapter 5.
0: மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுதுன்னு
1: சொன்னார். The Lord said, let your light shine before men that they may see your good works and glorify God in heaven.
0: நாம் இதில் எச்சரிப்பா இருக்கணும்.
1: We should be careful about it.
0: தேவனுடைய இனிதையான வழிகள் வந்து நீதியில தான் இருக்கு.
1: Pleasant ways of God is present only in righteousness.
0: இந்த உலகத்துல இனிமையா நிறைய பாதைகள் நம்ம இழுக்கும்.
1: So there might be pleasant ways in this world that might be attracted to us.
0: அந்த பாதைகள் முடிவு வந்து இனிமையா இருக்காது.
1: But the end of it will not be pleasant to us.
0: நாம் வந்து கர்த்தருடைய நீதியை இலவசமா பெற்றுட்டேன், இனி நான் எப்படி வேணா வாழலாம்னு சொல்லி நம்ம துணிகரம் கொள்ள கூடாது.
1: We should not dare to say that I have received best of righteousness from God, therefore I can live however I want.
0: எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும்.
1: So to him the more is given, he is accountable for more.
0: தேவன் நமக்கு நீதியின் பாதைகளை அறிவித்திருப்பாரானால் அதிலே நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
1: If the Lord has showed you the path of righteousness, he also expects us to walk in those ways.
0: ஆகவே தான் யூதா இதை எச்சரித்தார்.
1: That's why Jude always warned it.
0: இந்த யூதாவின் நிருபத்தில் 4 வசனத்தை வாசிப்பீர்களானால்,
1: In the epistle of Jude if you read verse 4,
0: ஏனில் நம்முடைய தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்கவழியாய் நுழைந்திருக்கிறார்கள், அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்தில் எழுதி இருக்கிறார் சொல்லியிருந்தார்.
1: For certain men whose condemnation was written about long ago have secretly slipped in among you. They are godless men who changed the grace of a God into a license for immorality and deny Jesus Christ our only sovereign and Lord.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: எத்தனை பேர் என்ன சொல்லிட்டு போட்டோம்,
1: no matter how many people may say
0: எப்படி வேணாலும் வாழ்ந்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டு போட்டோம்,
1: let them say you can live however you want.
0: இந்த பக்கவழியாய் நுழைந்தவர்களுடைய சத்தியத்தை கேட்காதீங்க.
1: But don't hear to the doctrine of the people who have slipped in other way.
0: தேவனிடத்திலிருந்து இலவசமான நீதியை பெற்ற நீங்கள் உங்களுடைய வழிகளையும் நீதியின் பாதைகளில் திருப்புங்க.
1: You who have received this bestowed righteousness from God, you should also show and exhibit that in your behavioral righteousness.
0: அவரே ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில நடத்துகிறார்.
1: He restores my soul and leads me in the path of righteousness.
0: தேவனுடைய இன்பமான வழிகள், ஞானம் நம்மை நடத்துகிற இனிதான வழிகள் எங்க இருக்குன்னா நீதியின் பாதையில இருக்கு.
1: The pleasant ways that is led by wisdom is found in the way of purity.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: பல வருஷங்களுக்கு முன்பாக ஒருவர் சொன்ன ஒரு கற்பனை கதை எனக்கு ஞாபகம் வருகிறது.
1: So many years ago I remember an incident or a story which is told by a person.
0: இது ஒரு கற்பனை கதை தான்.
1: This is just an imagination story.
0: ஒருமுறை ஒருவன் பரலோகத்திற்கு சென்றானாம்.
1: A person once went to heaven.
0: அவன் பரலோகத்துல அவன் அந்த வாசல்ல போய் நிற்கும் பொழுது அங்க இருந்த மகிமையும் பிரகாசத்தை கண்டு நான் உள்ளே நுழைய வேண்டும் என்று அவன் அவசரப்பட்டான்.
1: So as he stood at the door of heaven, when he saw the light and glory of heaven, he just hasted that he wanted to enter into heaven.
0: அப்பொழுது அவன் பார்த்த அந்த பரலோகத்துல வந்து பெரிய அளவு எந்த சத்தமோ, எந்த ஒரு கம்பீரமோ, பாடல் சத்தமோ, அல்லது ஒரு பெரிய மகிழ்ச்சியின் சத்தமோ இல்லையா, ரொம்ப டல்லா இருந்ததாம்.
1: So but when he saw inside, he could not hear any kind of voice or noise or any kind of sounds of joy and singing and praising.
0: அப்போ இவனுக்கு சந்தேகம் வந்தாங்க, இது பல பரலோகம் தான் இல்லையான்னா தெரியலையே.
1: So he had a doubt whether this is heaven or not.
0: அப்போ அங்க நின்று கொண்டிருந்த தேவதூதன் சொன்னான், ஏன் அப்படி சந்தேகமா பாத்துட்டு இருக்க?
1: So angel of the Lord who was standing there asked him, why are you seeing with a doubt here?
0: சொன்னானா, கீழே எனக்கு சொல்லி விட்டாங்க பரலோகம்ன்றது ரொம்ப இன்பமான ஒரு இடம்னு சொன்னாங்க, இங்க பார்த்தா அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லையேன்னு சொன்னானா.
1: So they told in the earth that the place, this heaven is a pleasant place, but I could not find any signs of that pleasantness here.
0: அப்போ உடனே இந்த தேவதூதன் சொன்னா, கரெக்ட், நீ சொல்றது சரிதான், நீ என்ன பண்ணுனா இந்த பரலோகத்துக்கு வர விரும்புறியான்னு
1: கேட்டானா. So first this angel of the Lord asked, yes, what you say is right, but do you wish to come to heaven?
0: அப்ப அவன் ரொம்ப தயங்கிட்டே யோசிச்சிட்டு இருக்கும்போது,
1: so as he was hesitating and thinking about it,
0: சரிப்பா நீ என்ன பண்ணுனா, நீ ஒரு முறை என்ன பண்ணு, நரகத்தையும் போய் பார்த்துட்டு வந்துரு, அதுக்கு அப்புறமா நீ தீர்மானம் பண்ணி எதற்குள்ள போக விரும்புற.
1: So this angel of the Lord said, so you just first go to hell and come, then you can make a decision where to enter in.
0: ஆமா சரி, ரொம்ப சந்தோஷம், நான் போய் பார்த்துட்டு வந்துறேன் அப்படினா.
1: So he was very happy, I'll go and make a visit to
0: him. எப்படி போறது கடா, இந்த வழியா போ அப்படினு சொன்னா அங்க ஒரு போர்டு போட்டு வே டு ஹெல் னு ஒரு போர்டு போட்டு
1: இருந்தது. So when he asked how to go, the angel of the Lord showed the way saying that here is the way that goes to hell.
0: அப்ப இவன் வேகமாய் அந்த பாதையில ஓடுனான்.
1: So he hasted and ran into that path.
0: அப்பங்க தூரத்துல பார்த்தா ஒரு பெரிய நகரம் இருந்தது.
1: So when he saw at a far distance, he could find a city there.
0: அங்கே பார்த்தால் ஒரே வண்ண விளக்குகளும் நடனமும் களிப்பும் பயங்கரமான ஆரவாரத்தின் ஆடல் பாடல் சத்தம் அங்கிருந்து தொனித்துக் கொண்டிருந்தது.
1: So there you could hear the full of color lights and joy, sounds of joy and voices singing and praising and everything over there.
0: இவனுக்கு ஒண்ணுமே புரியலையா, இது என்ன, இது நரகம் இதுவா அதுவா தெரியலையே.
1: So he could not understand which is hell, whether this is hell or that is hell.
0: அப்ப இவன் அப்படியே ஓடி போய் அது பக்கத்துல நெருங்கின உடனே மேல hell ன்னு தான் போட்டிருந்துச்சு.
1: So as he ran and went near to that place, it was written as hell on the top.
0: நரகம் அப்படினு பாத்துட்டே இருக்கும்போது உள்ள இருந்து ஒரு அழகிய ஒரு மனிதன் வெளியே வந்தா.
1: So as he was looking at that, a beautiful man came out of that.
0: சொன்னான், welcome welcome welcome to hell னு சொன்னான்.
1: So he just greeted saying welcome welcome welcome to hell.
0: அப்போ இவன் கேட்டானா, என்னங்க, நாங்க கீழ இருக்கும்போது நரகம் வந்து அவியாத அக்கினி, ஒரே அழுகை பற்கடிப்புலாம் இருக்கும்லாம் நாங்க பிரசங்க கேட்டேன், இங்க பார்த்தா நரகம் இவ்வளவு இன்பமா இருக்கு அப்படினு கேட்டான்.
1: So he asked him a question. See, when we were in earth, they told this there is an unquenchable fire in hell and there would be gnashing of teeth, but here it is always, it is totally the opposite here.
0: அப்ப அவன் சொன்னா, அதெல்லாம் போய் அப்படிலாம் கிடையாது.
1: He said that is all light, it is nothing like that.
0: அவன் நினைச்சான் உடனே, அப்பா நல்ல வேளை, தெரியாதனமா அந்த பரலோகத்துக்குள்ள நான் போய் அங்க மாட்டி இருப்பேன், நல்ல வேளை நான் நரகத்துக்கு வந்து பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது.
1: So he thought it is good that I would have caught in that heaven, but it was, I got a good chance to come and visit this hell once.
0: அப்போ இவன் வந்து சொன்னானா, நான் என் பெட்டியை பையெல்லாம் எல்லாத்தையும் நான் வந்து அந்த பரலோகத்தின் வாசல்லே வச்சுட்டு வந்துட்டேன், பார்க்கதான் வந்தேன், நான் ஓடி போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி வந்துடுறேன், எனக்கு இடம் கொடுப்பீங்களான்னு
1: கேட்டான். So immediately he said, see, I left all my luggages over there at the entrance of heaven, so let me go and take all my luggages, so will you let me in if I get back all those luggages?
0: அப்போ அந்த அழகிய மனிதன் சொன்னானா, போயிட்டு வாப்பா, போய் எடுத்துட்டு வந்துரு, நீ அங்க நிக்காத, இங்க வந்துரு அப்படின்னு
1: சொன்னான். So that handsome man said, so okay, you can go and get it, don't stand there, come here very fast.
0: வேகமா இவன் ஓடி போய் அவனுடைய பெட்டி எல்லாம் எடுத்துட்டு அந்த தேவ தூதனை பார்த்து நன்றி சொன்னானா.
1: So he went there very fast and he took all his luggages and he thanked that angel.
0: நல்ல வேளை நரகத்தை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க.
1: So it is good that you have given me a chance to visit hell.
0: ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு, எனக்கு இந்த பரலோக மன இவ்ளோ டல்லா இருக்கு, நான் அங்க போய் சந்தோஷமா இருக்கேன்.
1: So it is very pleasant there, but this heaven is very dull, I will go there and be happy in hell.
0: அப்போ அந்த தேவதூதன் சொன்னானா, சரிப்பா அது உன்னுடைய சாய்ஸ், நீ போறத நான் போலாம்.
1: So the angel of the Lord said, see, it is your choice, if you want you can go.
0: ஆனா ஒண்ணு மறந்துறாத,
1: but don't forget,
0: நீ இந்த இடத்துல இருந்து இந்த முறை நீ போனீனா, நீ திரும்ப நீ நினைச்ச கூட வரவே முடியாது, ஒத்துக்கறியான்னு
1: கேட். So if this time if you go from this place, you can never again return here.
0: அப்போ அவன் சொன்னானா, நான் ஏன் திரும்ப வர போறேன், நான் வரவே மாட்டேன், நான் நரகத்துக்கே போயிடுறேன்.
1: இமீடியட்லி ஹி செட், see, why should I come back again? I will go and be in hell.
0: ஒரே ஓட்டம் பிடித்தான் நரகத்தை பார்த்து.
1: He ran to hell.
0: இவன் ஓட ஓட ஓட அவன் பின்னால இருக்கிற பாதை வந்து அப்படியே மறைந்து கொண்டே இருந்தது. அவன் பின்னால் இருக்க பாதை காணாமலே போய் கொண்டிருந்தது.
1: As he was running, the path that was behind him began to disappear and vanish.
0: அவனால அந்த திரும்ப அந்த பாதைக்கு போகவே முடியாது, எல்லாம் அப்படியே கலைந்து கொண்டே இருந்தது.
1: So he could not again return back to that way, it was totally disappearing and vanishing from his sight.
0: அப்ப இவன் வேகமா ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த நரகம் அப்படின்ற இடத்தை அவன் பார்த்தான்.
1: So as he was running very fast, he saw that place called hell.
0: ஆனால் இப்பொழுது சற்று வித்தியாசமா இருந்தது.
1: Now it appeared totally different.
0: அந்த நரகமே கரும் நிறத்தில் அப்படியே கருகி போய் கிடந்ததாம்.
1: That hell was so burnt and dark.
0: அங்கிருந்து பார்த்தா மேல அக்கினி பிளம்புகள் வானபரியந்தம் எட்டுகிறதாம்.
1: So when he saw that, he could see flames and fires actually reaching heaven.
0: உள்ளே அலறல் சத்தமும் அழுகையின் சத்தமும் பற்கடிப்பும் பயங்கரமான கூக்குரல் இருந்தது.
1: He could hear voice of weeping and shouting and crying and gnashing of teeth.
0: இவனுக்கு பின்னாலே ஓட முடியாது.
1: He could not run back again.
0: இப்போ அவன் வேற வழி இல்லாம அப்படியே நடுங்கி கொண்டது பக்கத்துல போய் என்ன இது இடம் மாதிரி வந்துட்டோமா அப்படி.
1: Now he is totally trembled and panicked. He was standing at the door of that hell now.
0: இவன் பயந்து நின்று அந்த நகரத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கும் போது ஒரு கருத்த உருவம் உள்ளிருந்து வந்தது.
1: So as he was so scared and standing at the door of that hell, a black image came out.
0: வெளியே வந்து பயங்கரமான தோற்றத்தோடு
1: நின்னானா. That person came out and stood with a very terrible, horrible place.
0: நடுங்கி போய் நீங்க யாருன்னு கேட்டானா.
1: This man trembling asked, who are you?
0: என்ன இப்பதான பார்த்துட்டு போனே.
1: He said, you just now you visited me.
0: நான் தான் அது அப்படினு
1: சொன்னான். I am the one.
0: நடுக்கி போய் இது என்னங்க இது அதே போர்டு தான் போட்டிருக்கு இடமே மாறி போச்சேன்னு
1: கேட்டான். See, it is the same board here, but why the place is totally changed?
0: எங்க அந்த பாட்டு சத்தம் விளக்கு எல்லாம் எங்க போயிடுச்சுன்னு
1: கேட்டான். Where are those lights, where are those voices of singing?
0: அப்போ அந்த பிசாசு அவனை பார்த்து சொன்னானா.
1: That Satan told him,
0: அது வந்து டெம்பரவரியா பார்க்க வந்தவங்களுக்கு தான்ப்பா அது நரகம்.
1: So that is a hell just for people who come and visit temporary.
0: ஆனா பெர்மனண்டா வர விரும்பவங்களுக்கு இதான் நரகம்.
1: But people who want to come permanently, this is the hell.
0: எப்படி?
1: How is it?
0: இந்த உலகத்துல டெம்பரவரி ஹெல் எப்படி இருக்கும்னா ஒரே வண்ண விளக்குகளாகவும் ஆடல் பாடலாகவும் குதூகலமாக இருக்கும்.
1: So temporary hell of this world will be full of joy, full of colorful lights and full of singing and dancing.
0: இந்த உலகத்துல நீதியின் பாதை என்பது ரொம்ப டல்லா இருக்கும்.
1: In this world, way of righteousness would be very dull.
0: அதுல நிறைய பேர் வர விரும்ப மாட்டாங்க.
1: Many people will not desire to pass. அதை
0: அநேகர் உதாசீனப்படுத்துவாங்க.
1: Many people will reject that path.
0: ஆனா permanent hell எப்படி இருக்கும் தெரியுமா? இங்க இருக்கிற நடன ஆர்ப்பாட்டம் இல்ல அங்க பயங்கரமா இருக்கும்.
1: But permanent hell will be very terrible and they will not be singing and joy.
0: இந்த உலகத்துல நீதியின் வழி நமக்கு வேதனையாக இருந்தாலும் நித்திய ராஜ்யம் மிகுந்த மகிமையா இருக்கும்.
1: Though path of righteousness is very painful in this world, our eternal kingdom will be always joyful.
0: உண்மையான இன்பம் நீதியில இந்த உலகத்துல கிடைக்காது, வரப்போகிற உலகத்துல இருக்கு.
1: So true pleasantness and righteousness will not be obtained in this world, but in the world that yet to come.
0: ஞானம் நீதியின் இன்பமான வழிகளில் நடத்தும்.
1: Wisdom will take us into pleasant ways.
0: அந்த இன்பமான வழி என்ன?
1: What is that pleasant way?
0: நீதியின் வழி.
1: Ways of purity.
0: இரண்டாவது நான் சொல்லுவேன்.
1: Second I will tell you.
0: ஞானம் நடத்துகிற இன்பமான வழி என்ன தெரியுமா?
1: What is that pleasant way which wisdom leads us?
0: இரண்டாவது நான் சொல்லுவேன், அந்த வழியிலே தேவனுடைய பிரசன்னம் இருக்கும்.
1: They are the ways with God's presence.
0: தேவனுடைய பிரசன்னம் இருக்கும்.
1: They are the ways with God's presence.
0: ஏசாயா 42:16.
1: Isaiah 42:16.
0: குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளை அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலானவைகளை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன்.
1: I will bring the blind by a way they did not know. I will lead them in paths they have not known. I will make darkness light before them and crooked paths straight. These things I will do for them and not forsake them.
0: இருளை எல்லாம் வெளிச்சமாக்கி.
1: I will make all the darkness light.
0: கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்கி.
1: I will make all the crooked paths straight.
0: நான் அந்த பாதையில நானே கூட வருவேன்.
1: And I will come with them in that path.
0: ஞானம் கொண்டு போகிற இன்பமான பாதை என்பது தேவ பிரசன்னத்தினால் நிறைந்த ஒரு பாதை.
1: The pleasant way that wisdom takes us is the way that is filled with God's presence.
0: ஆகவே தான் மோசே கர்த்தர்ட்ட சொன்னான்.
1: That's why Moses said to the Lord.
0: நீங்கள் யாத்ராகமம் 33 அதிகாரம் 12 முதல் 16 வசனங்களை வாசித்தால்,
1: If you read Exodus 33 verses 12 to 16,
0: மோசே கர்த்தரை நோக்கி சொல்லுகிறான், தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆனாலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் எனக்கு அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்தறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே.
1: Then Moses said to the Lord, See, you said to me, Bring up this people, but you have not let me know whom you will send with me. Yet you have said, I know you by name and you have also found grace in my sight.
0: அதற்கு ஆண்டவர் என்ன சொன்னார்?
1: What did God say?
0: வேதம் சொல்லுகிறது 14 வசனத்தில்,
1: Verse 14.
0: தேவன் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
1: The Lord said, My presence will go with you and I will give you rest.
0: 15 வசனத்தில் மோசே கர்த்தர்ட்ட சொல்றாரு,
1: In verse 15, Moses says to the Lord,
0: சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும்.
1: If your presence does not go with us, do not bring us up from here.
0: எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனாலே அறியப்படும்?
1: How then will it be known that your people and I have found grace in your sight?
0: நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா?
1: Except you go with us.
0: நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா?
1: Except you go with us.
0: நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்மை கூடவே நின்று வழி நடத்துகிறதற்கு பாருங்க, அதுதான் இன்பமான வழி.
1: I tell you the way in where the Lord's presence will be with us and lead us, that is the pleasant way.
0: நாம் அதை வாஞ்சிக்க வேண்டும், அந்த வழியை நாம் தேடணும்.
1: We should desire that and we should seek that way.
0: நான் ஒரு நாள் தனியா இருக்க கூடாது. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்ன இருக்கிற இடத்துல தான் நான் இருக்கணும்.
1: Lord, I should never be alone. I should be in the way where your God's presence is.
0: உம்முடைய சத்தம் எங்க தொனிக்குதோ அங்க தான் நான் இருக்கணும்.
1: I should be in the place where I could hear your voice.
0: என் மனம் போன போக்குல நான் திரிஞ்சிர கூடாது.
1: I should not wander and walk around according to my desire.
0: உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நான் விலகிர கூடாது.
1: I should not depart from your presence.
0: ஆண்டவரே, உம்மோடு நான் இருக்கணும்.
1: Lord, I should be with you, Lord.
0: அதுதான் எனக்கு இன்பம்.
1: That is my pleasantness.
0: இந்த மரியாள் பாருங்க,
1: like Mary,
0: இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து மகிழ்ந்து
1: She was rejoicing sitting at the feet of Jesus.
0: தன்னையே மறந்து விட்டாள்.
1: She forgot herself.
0: தன்னுடைய வேலைகள் தொல்லைகள் எல்லாவற்றையும் மறந்து விட்டாள்.
1: She forgot all her works and worries.
0: அதுதான் தேவ பிரசன்னம்.
1: That is the presence of God.
0: பாருங்க, யோசேப்பின் வாழ்க்கையை பார்ப்பீங்கன்னா அடிக்கடி அவனை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை, கர்த்தர் யோசேப்போடே இருந்தா.
1: When you look at the life of Joseph, a word that is very often mentioned about him is was.
0: அவன் போத்திபாரின் வீட்ல இருந்த பொழுது ஆதியாகமம் 39:2 சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார்.
1: When he was in the house of Potiphar, Genesis 39:2 says the Lord was with Joseph.
0: நீங்கள் 39:21 ஐ வாசிக்கும்போது, அவன் சிறைச்சாலையிலே இருக்கும்போது கர்த்தர் யோசேப்போட இருந்தார்.
1: If you read Genesis 39:21, when he was in prison, the Lord was with Joseph.
0: யோசித்து பாருங்க.
1: Just think about it.
0: கர்த்தர் யோசேப்போட தான் இருந்தார்.
1: The Lord was with Joseph.
0: ஆனால் அவனுடைய பாதைகள் ரொம்ப கடினமாக தான் இருந்தது.
1: But his paths were very difficult.
0: பாருங்க, அவனுக்கு உதவி செய்ய அவனுடைய நண்பர்களோ அவனுடைய சொந்தங்களோ இல்ல.
1: He did not have any friends or relatives to help him.
0: அவனோடு உதவி செய்ய யாரும் இல்லாத தனிமையா இருந்தான்.
1: He was all alone, stood alone with no one to help him.
0: அவனுடைய வயது ரொம்ப குறைவு.
1: His age was very small.
0: அவனுக்கு இருந்த திறமைகள் ரொம்ப குறைவு.
1: His abilities were small.
0: ஆனால் தன்னோடு இருந்த தேவனோ பெரிய தேவனாய் இருந்தார்.
1: But the Lord with him was really a great God.
0: அவன் போகிற இடத்திலெல்லாம் தயவை கட்டளையிட்டார்.
1: The Lord granted favor to him wherever he went.
0: பாருங்க, அதனால அவன் பாதைகளை பாத்தீங்கன்னா சிலவேளை அவன் முன்பின் அறியாத ஆயத்தமாக்கப்படாத பாதைகள்ல நடக்கிறது போல அவனுக்கு தோன்றினது.
1: So therefore whatever path he chose, they were actually unexpected ways where he could not have seen or thought about it.
0: அதுல மனிதன் நடந்து வெற்றி பெற முடியும் என்று தோன்றவே இல்ல.
1: So there a person, a man cannot walk into it and succeed in that way.
0: அந்த பாதைகள் பாத்தீங்கன்னா எல்லாரும் போகிற பிரபலமான பாதையா இருக்கல.
1: Those were not popular, they were unpopular ways.
0: இதுவரைக்கும் யோசேப்பு நடந்திராத ஒரு பாதை.
1: They were the ways where Joseph have never walked in that.
0: மனிதனுடைய அவனுடைய ஞானத்திற்கோ புத்திக்கோ அறிவுக்கோ அது எட்டாத ஒரு பாதையா இருந்தது.
1: They are the path which cannot reach human wisdom, reason or experience.
0: அது எல்லாரும் போகிற இயல்பான பாதை கிடையாது.
1: That is not the regular way which everyone chooses.
0: பாருங்க, ஆனா கர்த்தர் அந்த பாதையில யோசேப்போடு கூட இருந்து நடத்தினார்.
1: But the Lord was with Joseph in all those paths and led him.
0: அவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தைரியம் தான், யார் என்னோட இல்லாம இருந்தாலும் கர்த்தர் என்னோட இருக்கிறார்.
1: Only hope he had was, if no matter whoever is not with me but the Lord is with me.
0: அதுல விளைவு என்ன தெரியுமா?
1: You know what is the outcome?
0: அவன் போய் கொண்டிருக்கிற பாதை, அவன் சேர போகிற இடத்தை கர்த்தர் யோசேப்பின் சத்துருக்களினுடைய கண்களுக்கு தேவன் மறைத்தே வைத்திருந்தார்.
1: The Lord kept the destination of this Joseph as a secret or a hidden one in the eyes of his enemies.
0: பாருங்க, அவனுடைய சகோதரர்களுக்கு யோசேப்பு எங்க போய் சேர போறான்னு தெரியாது.
1: His brothers do not know where Joseph is going to reach.
0: அவங்க நினைச்சாங்க ஒரு ஸ்லேவ் மார்க்கெட்ல அவனை தள்ளிட்டோம்னு நினைச்சாங்க.
1: They thought we have just took him in a slave market.
0: கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால அவனுடைய சகோதரர்களுக்கு இவன் தன்னுடைய தரிசனத்தின் நிறைவேறுதலுக்கு நேராய் நான் நடத்துறேன்றத தேவன் மறைத்தே கொண்டு போனார்.
1: Since God was with him, the Lord hid and kept it a secret that the Lord was taking him to the fulfillment of his vision and dream.
0: போர்த்திபாருக்கு, போர்த்திபாரின் மனைவிக்கு ஆண்டவர் யோசேப்பை நடத்துகிற பாதையை கர்த்தர் முற்றிலும் மறைச்சிட்டாரு.
1: The Lord also hid or kept it secret the way in which the Lord was leading Joseph to Potiphar and his wife.
0: பாருங்க, அந்த போத்திபாருடைய மனைவி என்ன நினைத்தானா, இவனை கொண்டு போய் ஜெயில போட்டா அதோட இவனை ஒழிச்சிரலாம்.
1: Potiphar's wife thought if I just put him into prison I can destroy him completely.
0: ஆனா அந்த அம்மாக்கு தெரியல, அந்த ஜெயில் தான் அரசாணைக்கு ஏறிறதுக்கு அரண்மனைக்கு ஏறற ஒரு பாதையாக, ஒரு ஸ்டேஷனாக, அது டெம்பரரி ஒரு ப்ரொடெக்ஷனாக அந்த இடம் இருக்க போகுது.
1: But she do not know that this prison is going to be a temporary station or a protection that going to pave way towards throne.
0: கர்த்தர் கூட இருந்ததனால அவன் அறியாத பாதைகளில் கர்த்தர் நடத்தி அவனுக்கு எட்டாத உயரத்திலே உயர்த்தினார்.
1: So since the Lord was with him, the Lord led him through unpaved ways in the ways which he could not even comprehend.
0: அருமையானவர்களே, நான் தைரியமா சொல்வேன்.
1: My dear ones, I could tell you boldly.
0: இந்த காலையில நீங்க ஒருவேளை ரொம்ப சோர்ந்து போய் உங்கள் வாழ்க்கையில வந்த கடினமான பாதைகளை பார்த்து கர்த்தர் என் கூட இருக்கிறாரா இல்லையான்னு கூட உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கலாம்.
1: Maybe this morning you are totally disappointed and you may have a question whether the Lord is with me in my paths or not.
0: அன்றைக்கு அந்த கிதியோன் கேட்டது போல கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்றால் இவைகளெல்லாம் எங்களுக்கு ஏன் சம்பவிக்குதுன்னு கேட்டான்.
1: Like how Gideon asked that day, if the Lord is with us then why did all this happen to us?
0: ஏன் இந்த கடினமான பாதைகளை கர்த்தர் நடத்துறாரு?
1: Why is the Lord leading us in the difficult paths?
0: ஏன் இந்த தனிமையில நடத்துறாரு?
1: Why the Lord is leading in the way of solitude?
0: ஏன் இந்த வேதனைகளை நடத்துறாரு?
1: Why the Lord is leading towards pain?
0: ஏன் இந்த உபத்திரவத்தில நடத்துறாரு?
1: Why is the Lord leading in the way of persecution?
0: நீங்க கேள்வியோடு இன்றைக்குள்ள தியானத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம்.
1: You might be listening to this devotion with that question today.
0: ஒருவேளை யோசேப்போட கேட்டிருக்கலாம்.
1: Maybe Joseph would have asked,
0: ஏன் ஆண்டவரே என் குடும்பத்தை விட்டு நீங்க பிரிச்சிட்டீங்க?
1: Why Lord you separated me from my family?
0: ஏன் எனக்கு துரோகி என்ற ஒரு பட்டத்தை, பாவி என்ற ஒரு பட்டத்தை எனக்கு கொடுத்தீங்க?
1: Lord why did you give this title as a sinner to me?
0: ஏன் எனக்கு நன்மைக்கு பதிலாக தீமை எனக்கு கொடுக்கறீங்க?
1: Lord why do you give me evil instead of good?
0: ஏன் என்னுடைய உண்மை வந்து பரிகசிக்கப்படுகிற நிலையில என்ன வச்சிருக்கீங்க?
1: Lord why you made my truth and my faithfulness to be mocked?
0: ஏன் என்னுடைய சத்துருக்களுடைய சூழ்ச்சிகளை வெற்றி பெற செய்றீங்க?
1: Lord why did you make my enemy's conspiracy to be successful?
0: இன்பமான பாதை என்பது உலகத்தால் பாராட்டப்படாத பாதையா இருக்கலாம், ஆனா கர்த்தர் என்னோடு கூடவே வருகிற பாதையாக இருக்கட்டும் ஆண்டவரே.
1: Lord my present way may not be a way that is appreciated by this world but Lord let it be a way where God's presence is in that.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அதனுடைய வழிகள் இன்பமான வழிகள்.
1: Those ways are pleasant ways.
0: எப்படி அது இன்பமான வழி?
1: How it is a pleasant way?
0: முதலாவது தூய்மையான நீதியின் வழி.
1: First they are ways of purity and righteousness.
0: இரண்டாவது தேவ பிரசன்னத்தினால் நிறைந்த வழி.
1: Second they are the ways with God's presence.
0: மூன்றாவது தேவனுடைய வழி எப்படிப்பட்டது?
1: Third, how are God's ways?
0: யாத்திராகமம் 33:14.
1: Exodus 33:14.
0: கர்த்தர் அவனை நோக்கி, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார்.
1: The Lord replied, my presence will go with you and I will give you rest.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இனிமையான பாதை என்றால் மூன்றாவது என்ன தெரியுமா? சமாதானத்தின் வழி.
1: So pleasant ways means they are ways of peace.
0: கர்த்தருடைய நாமத்தை மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: 1 பேதுரு 3:10-11 வசனம் சொல்லுகிறது.
1: 1 Peter chapter 3 verses 10 and 11 says,
0: ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன்.
1: For whoever would love life and seek good days must keep their tongue from evil and their lips from deceitful speech. They must turn from evil and do good. They must seek peace and pursue it.
0: பிரியமானவர்களே,
1: my dear ones,
0: நம்முடைய வாழ்க்கையில இன்பமான பாதை என்பது நான் சொல்லுவேன் சமாதானத்தின் பாதை.
1: A pleasant ways in our life are the ways of peace.
0: ஒரு உண்மையான தேவ மனுஷன் சமாதானத்தின் பாதைகளை அவன் தேடுவான்.
1: A true man of God will seek ways of peace.
0: 2 Timothy 2:22 பாருங்க.
1: 2 Timothy 2:22.
0: பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு.
1: Flee from youthful passions and pursue righteousness, faith, love and peace along with those who call on the Lord from a pure heart.
0: ஆம், கர்த்தர் வந்து நம்மை வந்து இன்பமான பாதைகளை நடத்துறாருன்றது ஒருவேளை செழிப்பான பாதையாக கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது சமாதான பாதையாக இருக்கும்.
1: So when the Lord leads us in pleasant ways, they may not be prosperous ways, but they will be peaceful ways.
0: ஆகவே தான் சங்கீதம் 37:37 வாசிக்கும் போது,
1: That's why if read Psalm 37:37,
0: நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று வாசிக்கும்.
1: It says, mark the blameless man and observe the upright, for the future of that man is peace.
0: அந்த மனிதனுடைய முடிவு சமாதானம்.
1: The future or the end of that man is peace.
0: அவன் தெரிந்து கொண்ட பாதை சமாதானம்.
1: The path that he chose is peace.
0: அது இன்பமான ஒரு பாதை.
1: That is a pleasant way.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the holy name of God.
0: பிரியமானவர்களே, நான் வந்து இன்பமான பாதையை கண்டுபிடிக்கிற ஞானம் எப்பொழுது எனக்கு வெளிப்படுகிறதுன்னு சொன்னா, நான் வந்து சமாதானத்தின் பாதையை நான் தெரிந்து கொள்றேன்.
1: When will I receive this wisdom to get the pleasant ways? Only when I choose ways of peace.
0: இந்த சமாதானம் எங்க இருந்து வருகிறது?
1: Where do we get this peace?
0: இயேசு சொன்னார்,
1: Jesus said,
0: என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன்.
1: I give my peace to you.
0: உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை.
1: I don't give the peace that in the way that the world gives you.
0: என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்.
1: I leave my peace with you.
0: உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக.
1: Let not your heart be troubled.
0: இந்த சமாதானத்தை ஒருவன் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்றான்.
1: A person receives this peace from the Lord.
0: தன்னுடைய இருதயத்தை சமாதானத்தினால் நிரப்புகிறான்.
1: He fills his heart with peace.
0: அந்த சமாதானத்தை அடையும்படி தேவனை பக்தியோடு தேடுகளோடு சமாதானத்தை பின்தொடர்ந்து போகிறார்.
1: So whoever seeks the Lord with a pure heart, he will also pursue and follow them towards peace.
0: பிலிப்பியர் 4:6 இன்படி, ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், ஜபங்களால் தன்னுடைய இருதயத்தில் உள்ள அத்தனை கவலைகளையும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார்.
1: So as it says in Philippians 4:6-7, he is worried about nothing, but in everything by prayer and supplication with thanksgiving he gives all his requests to known to God.
0: அதனுடைய முடிவு என்ன?
1: And what is the result of it?
0: அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அவன் இருதயத்தின் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக் கொள்கிறது.
1: And the peace of God which passeth all understanding will keep his heart and mind through Christ Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சமாதான வழி.
1: A way of peace.
0: சமாதான வழி தாங்க இன்பமான வழி.
1: Ways of peace are pleasant ways.
0: வேதம் சொல்லுகிறது.
1: The Bible says.
0: கொழுமையான பதார்த்தங்களை சண்டையோடு சாப்பிடுறத பார்க்கிலும் சமாதானத்தோடு அமெரிக்கையோடு நாம உண்ணும் வெறும் துணிக்கையே நலம்னு போடுறோம்.
1: It is always better to eat crumbs with peace than to eat fat with strife.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: சமாதானத்தை தேடுங்க.
1: Seek a peace.
0: தேவனுடைய சமாதானத்தை உள்ள காத்து கொள்ளுங்க.
1: Always keep the peace of God in yourself.
0: சமாதானத்தை பின் தொடருங்க.
1: Pursue peace.
0: சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்க.
1: Also request for peace.
0: புத்தி கெட்டாத சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருவார்.
1: The Lord will give us peace which passes all understanding.
0: பல ஆண்டுகளுக்கு முன்பாக தாமஸ் டார்சி என்று சொல்லுகிற ஒரு மனிதன் அமெரிக்காவிலே வாழ்ந்தார்.
1: Many years ago, a man named Thomas Darcy, he lived in America.
0: அவர் ஒரு போதகருடைய மகன்.
1: He was a son of a preacher.
0: 12 வயதா இருக்கும் போது தன்னுடைய பள்ளி படிப்பை விட்டுவிட்டு பியானோ வாசிப்பதில் கை தேர்ந்த ஒரு மனிதனாக மாறினார்.
1: At the age of 12, he left school and he became a professional pianist.
0: அநேக இடங்களில் போய் அவர் பியானோ வாசித்து பெரும் பெயரும் புகழையும் அவர் பெற்றார்.
1: So he played this piano in many places and he earned more of name and fame.
0: அவருக்கு திருமணமானது, ஆனால் ஒரே ஆண்டிலே அவர் வந்து நரம்பு தளர்ச்சி உண்டாகி அவர் எங்குமே வெளியே செல்லாமல் 2 ஆண்டுகள் வீட்டிலே முடங்கி கிடந்தார்.
1: So a year later after his marriage, he experienced a nervous breakdown and he was not able to work and he was not able to go for any place and he was just at a home for 2 years.
0: அவருடைய மனைவி ரொம்ப அன்புள்ளவளாக அவருக்கு பதிலாக போய் ஒரு லாண்டரி கடையிலே வேலை செய்து வீட்டினுடைய வருமானத்தை கவனித்துக் கொண்டிருந்தார்.
1: His wife was really a loving wife who went for a job in a laundry to support his family.
0: அப்பொழுது அந்த டார்சி என்று சொல்லப்படுகிறவனுடைய மனைவியினுடைய சகோதரி வற்புறுத்தலினாலே அவர் ஆலயத்துக்கு வந்து தேவனுடைய சுகமாக்கும் வல்லமையை அனுபவித்து அவர் பூரண சுகம் பெற்றார்.
1: So at that time, at the urging of his sister-in-law, Darcy attended a church service where he experienced a spiritual healing.
0: மீண்டும் பல இடங்களிலே போய் அவர் பியானோ வாசித்து தன்னுடைய புகழை தேடிக் கொண்டிருந்தார்.
1: Again he went to many places and he also played piano and he also earned back his fame.
0: அப்பொழுது ஒரு முறை வேறு ஒரு நகரத்தில் அவர் வந்து ஒரு எழுப்புதல் கூட்டத்தில் வந்து பியானோ வாசிக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தார். அங்கே அவர் சென்றிருந்தார்.
1: So in another city he was invited to play piano for a big meeting in another city.
0: அப்போ இந்த எழுப்புதல் கூட்டத்தில் வாசிக்க போகும்போது மனைவி வந்து பிள்ளை பெறுகிற நேரம், அவள் வந்து கர்ப்பிணியாக இருக்கிறாள், பிள்ளை பெறுகிற நேரம்.
1: So at this time when he went for playing piano over there, it was a time when she, where his wife was pregnant and about to deliver a baby.
0: வேற வழி இல்ல, அவளை விட்டுட்டு போறேன்னு சொல்லி குடும்பத்தார் இடத்துல அவளை ஒப்படைத்து விட்டு இவர் போய் பியானோ வாசிக்க போய் விட்டார்.
1: So since he could not find no other way, he just left her to his family and went to play piano.
0: அவர் அங்கே வாசித்து அந்த அந்த அந்த பாடல் நேரம் முடியும் போது அவருடைய மேடை அருகே ஒரு என்வலப்ல டெலிகிராம் ஒன்று அவர் கையில் கொடுக்கப்பட்டது.
1: So as he was playing piano and about to finish the singing session, he received a telegram in an envelope.
0: அவர் பதறி போய் அந்த பேப்பர் அப்படியே கவரை ஓபன் பண்ணார்.
1: So he was really shocked and opened the telegram.
0: அதுல அந்த என்வலப்ல எழுதி இருந்தது, உன்னுடைய மனைவி சற்று நேரம் முன்பாக மரித்து போனாள்.
1: So it was written in that envelope, your wife just died.
0: அவரால் அதை கிரகிக்கவே முடியல.
1: He could not take it at all.
0: அவருடைய இசையை கேட்டு எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரித்துக் கொண்டிருக்கிறாங்க.
1: All the people were happily singing and clapping and listening to his music.
0: மனிதன் நொறுங்கி போய் உடைந்து போனவராக தன் வீட்டுக்கு போனார்.
1: This man totally broken down, he went back to his house.
0: அங்க போய் பார்த்தால் மனைவி மாத்திரமல்ல தன்னுடைய முதல் குழந்தையும் மரித்த பிணமாக இருந்தது.
1: So when he went there, it was not only his wife but even his first son, his first baby is dead.
0: ரெண்டு பேரையும் ஒரே பெட்டியிலே வைத்து அடக்கம் பண்ண வேண்டிய ஒரு பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டார்.
1: So he was pushed to a pathetic situation where he has to bury both of them in the same casket.
0: அந்த அடக்கம் முடிந்து உள்ளம் நொறுங்கி போய், இனி நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இனிமேல் என் பியானோ வாசிக்க மாட்டேன், நான் கடவுளை புகழ்ந்து எதையுமே நான் வாசிக்க மாட்டேன் சொல்லி விரக்தி அடைந்தவராய் ஒரு அறைக்குள்ளே தன்னை பூட்டி வைத்துக் கொண்டார்.
1: After that funeral visitation, he just went to his room, he withdrew from all of people and he also just withdrew from the beloved music which he said, I will never ever sing or praise God, and he was in such a frustration.
0: பல மாதங்கள் எதையுமே செய்யாமல் அப்படியே அறைக்குள்ளே கிடந்தார்.
1: For many months together he did not do anything, just remain in his room.
0: அப்பொழுது அவருடைய நண்பன் ஒரு முறை அவரை வந்து சந்திக்க வந்திருந்தார்.
1: So at that time one of his friend came to visit him.
0: இவருடைய மன உளைச்சலை பார்த்துவிட்டு அவன் எதுவும் சொல்லவில்லை, பக்கத்து அறையில் இருந்த ஒரு பியானோவை எடுத்துக்கொண்டு வந்து அவன் தனியாக உட்கார்ந்திருந்த அறையில் வைத்துவிட்டு வெளியே போய்விட்டான்.
1: So when he saw him totally frustrated, he did not speak anything, he just took a piano from other room, he kept it in his room and just left as such.
0: இந்த மனிதன் அந்த பியானோட உட்கார்ந்திருந்தான்.
1: This man was sitting with his piano.
0: திடீர்னு நமக்கு தோன்றினது ஏதாவது வாசிக்கலாம்னு சொல்லி.
1: Suddenly he thought that he can play something.
0: அந்த பியானோல போய் அவன் கை வைத்த உடனே,
1: when he just laid his hands on the piano,
0: உள்ளத்திலே ஒரு துணி ஒன்று கேட்டு ஒரு பாடல் வெளியே வந்தது.
1: So he heard a voice in himself and there came a song out.
0: அந்த பாடல் தான், Precious Lord, take my hand, lead me on, let me stand. I am tired, I am weak, I am worn, through the storm, through the night, lead me on through to the light, take my hand, precious Lord, lead me home endru solugira ulaga pugal petra oru paadal அந்த அறையிலே பிறந்தது.
1: And that was when this Precious Lord Take My Hand song was made in that room.
0: அது அவ்வளவு அநேகரை உயிர்ப்பித்த ஒரு பாடலாக மாறினது.
1: So that song became a song which revived many people.
0: அந்த பாடலை அவர் பாட ஆரம்பித்த உடனே,
1: as he began to sing that song,
0: உள்ளத்திலுள்ள எல்லா கலக்கமும் விலகினது.
1: So all the worries from his heart left him.
0: எல்லா சஞ்சலமும் விலகினது.
1: He got rid of all these sorrows.
0: பெரிய சமாதானம் அவரை நிறைத்தது.
1: He felt a great peace in his heart.
0: மறுபடியும் அவர் கிளம்பினார்.
1: Again he started.
0: ஊரூராக சென்று அந்த பாடலை பாடி அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்பட கர்த்தர் அவரை பயன்படுத்தி.
1: He went to many places, many cities and the Lord used him to wipe many people's tears using this song.
0: முடிவிலே அந்த பாடல் உலகம் முழுவதும் ஏறத்தாழ 32 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பாடப்பட்டது.
1: At the end the song has been translated to 32 languages all over the world and is sung.
0: ஆம் பிரியமானவர்களே.
1: Yes dear ones of God.
0: துன்பத்தின் நடுவிலேயும் இன்பம் என தெரியுமா?
1: You know what is joy amidst our sorrow?
0: தேவன் தருகிற சமாதானம்,
1: the peace that the Lord gives us.
0: இன்றைக்கு ஞானம் காண்பிக்கிற சமாதான வழிக்கு நாம் அர்ப்பணிப்போம்.
1: So today let us commit ourselves to the way of peace that the wisdom shows us.
0: எப்பொழுது நம்முடைய வழிகள் இன்பமான வழிகளாய் மாறும்?
1: When our ways will become pleasant ways?
0: முதலாவது அது நீதியின் பாதையாய் இருக்கும்போது.
1: First when they are ways of purity.
0: இரண்டாவது அது தேவ பிரசன்னம் நிறைந்த வழியாய் இருக்கும்போது.
1: Second when they are ways filled with God's presence.
0: மூன்றாவது தேவனுடைய சமாதானம் நிறைந்து காணப்படும் போது,
1: when they are ways of peace of God,
0: ஆண்டவரே அந்த வழிகளில் என்னை இன்பமாய் நடத்தும் என்று கேட்போம்.
1: Let us ask, Lord, lead me in that pleasant way, Lord.
0: ஜெபம் பண்ணுவோம்.
1: Let us pray.
0: அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
1: Our loving God, we praise you, Lord.
0: ஞானமேகளை நடத்துகிற இன்பமான பாதைகளுக்காக நன்றி.
1: Lord, thank you for the pleasant ways that the wisdom leads us.
0: ஆண்டவரே, இன்றைக்கு அந்த உண்மையான இன்பத்தை நாங்கள் கண்டடைந்த அந்த பாதைகளில் பின்செல்லைகளுக்கு கிருபைத்தார்.
1: Lord, today help us to identify and find those pleasant ways and go in that path, Lord.
0: உண்மையான மகிழ்ச்சி உம்முடைய நீதியில் இருக்கிறதப்பா.
1: Lord, our true joy rest in your righteousness, Lord.
0: உண்மையான மகிழ்ச்சி உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிறது.
1: Lord, true joy rest in your presence, Lord.
0: உண்மையான இன்பம் அப்பா உம்முடைய சமாதானத்தில் இருக்கிறது.
1: Lord, true joy is present in your peace, Lord.
0: எங்களுக்கு தந்த அந்த வழிகளை நடத்தும்.
1: Lord, give us that and lead us in that path.
0: உடைந்த உள்ளங்களை இன்றைக்கு நீர் ஆறுதல் படுத்தி உம்முடைய இன்பத்தின் பாதையிலே நடத்தும்.
1: Lord, comfort all the broken hearts and lead in your pleasant ways, Lord.
0: உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த.
1: Glorify your name.
0: உம்முடைய சமாதானம் ஆளுகை செய்.
1: Let your peace overrule us.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen.
1: Amen.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: இன்றைய உலகத்துல தகவல் தொடர்பு ரொம்ப வேறுபட்டதாகவும் மேம்பட்டதாகவும் இருக்குது. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட், ட்விட்டர் அப்படின்னு பல சமூக வலைத்தளங்கள் மூலமா பல பேரு தங்களுடைய கருத்துக்களை எண்ணங்களை பகிர்ந்துக்கிடுறாங்க. சமூக ஊடகங்களை நாம ஆக்கப்பூர்வமா உபயோகிக்கலாம் இல்லைன்னு சொல்லல, ஆனா நிறைய பேரு அதை நல்ல விஷயங்களுக்கு உபயோகிக்கிறது இல்லை. பெரும்பாலான மக்கள் தங்களுடைய சாதனைகளை, தங்களுடைய பெருமைகளை வெளிப்படுத்தும் ஒரு பிளாட்ஃபார்மா இதை உபயோகப்படுத்துறாங்க. தங்களுடைய வெளிநாட்டு பிரயாணங்கள், தாங்கள் தங்கின ரிசார்ட்ஸ், தாங்க சந்திச்ச பெரிய மனிதர்கள், இதை பற்றியெல்லாம் படங்களோட போடுறாங்க. மொத்தத்துல சுயத்தை பிரதிபலிக்கிறதாவே இது இருக்குது, அதுவும் மிகைப்படுத்தப்பட்ட சுயம். இதை பார்க்கும் சில இளைஞர்கள் இந்த பிரம்மாண்டத்தை பார்த்து தங்களுடைய வாழ்க்கை இப்படி இல்லையேன்னு வருத்தப்படுறாங்க. மற்றவங்களுடைய வாழ்க்கை தரம் எவ்வளவு உயர்வானதா இருக்குது, எவ்வளவு சந்தோஷமானதா உற்சாகமானதா இருக்குது, நமக்கு இப்படி அமையலையேன்னு சுய பரிதாபப்படுறாங்க. தங்களுடைய கையாலாகாத்தனம், இயலாமை இதெல்லாம் நினைச்சு எரிச்சல், கோபம், வெறுப்பு அடைறாங்க, டென்ஷன் ஆறாங்க, மன அழுத்தம் ஏற்படுது, சில பேர் தற்கொலை வரைக்கும் போயிடுறாங்க. பல பேரு தாங்கள் ஒரு பட்டோடமான வாழ்க்கை வாழ்றது மாதிரி ஊடகங்கள் மூலமா மக்களுக்கு தெரியப்படுத்தலாம், எதையும் மிகைப்படுத்தி சொல்லி மற்றவங்களை ஏமாற்றலாம். சில பேர் அடிக்கடி இப்படி மிகைப்படுத்துறதுனால தாங்கள் சொல்ற பொய்களை தாங்களே நிஜம்னு நினைச்சு ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கடவுளுக்கு எல்லாம் தெரியும், அவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ள பாக்குறாரு, அவரை நாம ஏமாத்த முடியாது. நாம எல்லாருமே நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவங்களா இருக்கோம். நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயலும் பணிவோட வெளிப்படட்டும், எப்பவும் தாழ்மையோட இருப்போம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் அப்படிங்கிறத நாம உணர்ந்துட்டோம்னா பெருமை நம்மளை விட்டு விலகும், தாழ்மையும் நன்றியுணர்வும் உள்ளத்துல பொங்கி வழியும்.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

Thank you, God. Bless your wonderful name and glorious name. Thank you for the marvelous name. ஆச்சரியமான இந்த நாமத்திற்காய் முக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அழிவில்லாத நித்திய ராஜ்யத்தை எங்களுக்காக ஏற்படுத்தி நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன மீட்பரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் உங்களுடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். God, we want to thank you, God, for the life, hallelujah, that we live, that we have, oh God, Jesus. That's because of you. 2,000 years ago, you died for us on the cross of Calvary, oh God. Thank you for shedding your blood for us, oh God. நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுது எங்களை நேசிக்க முடியாது இந்த உலகத்திற்கு வந்தவர்.

செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்னவரே, ஹல்லேலூயா, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லவே, நீதியின் வலதுகரத்தில் நான் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்னவரே, தாய் மறந்தான்

எங்கள் நடுவே நீர் அசைவாடுவீராக. ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே பூமியானது வெறுமையும் ஒழுங்கும் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்றாலே வாசிக்கிறோமே. ஒழுங்கின்மை மாறினது, வெறுமை மாறினது. ஒரு விசை கூட எங்கள் நடுவே அசைவாடுவீராக, எங்கள் தேசத்திலே அசைவாடுவீராக.

கைகளை உயர்த்தி ஜீவனுள்ள நாளெல்லாம் மாத்திரம் சேமிப்பதற்கு உமக்கு மாத்திரம் சாட்சிகளாய் நாங்கள் இருப்பதற்கு ரெண்டு கைகளை உயர்த்தி ஹலலூயா. எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக, எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. You are, oh Lord, we surrender, we submit, oh God, into your hands, that Christ will be lifted up in and through our lives, oh God. எங்கள் வாழ்க்கை மூலமாக ஆண்டவரே எங்களை பிரதிபலிப்ப, எங்கள் பேரை பிரதிபலிக்க, எங்கள் ஆர்கனைசேஷன், எங்கள் சபையை உயர்த்த அல்ல, எங்கள் ராஜ்யத்தை கட்டுவதற்காக அல்ல.

சபையின் காதுகளை கேட்க படத்துமாய் போவா. யாரை நான் அனுப்புவேன்? என்னை அனுப்பும் இதோ அடியேன் என்று சொன்னது போல இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. ரெண்டு கைகளை உயர்த்தி ஹலலூயா. Amen. As our nation is getting ready to celebrate, hallelujah, the Independence Day, hallelujah, hallelujah, ஒரு பக்கத்தில் சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கிற ஹலலூயா இந்த நாட்களிலே, ஆமென், இன்னும் அடிமை தனத்திலே, இன்னும் இருளின் ஆதிக்கத்திலே, இன்னும் பாவத்திலே, இன்னும் சத்துருடைய தந்திரங்களினாலே சிக்குண்டி நசுக்கப்பட்ட நிலைமையிலே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ ஜனங்கள் உண்டே. ஹலலூயா, கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுவதாக. கைகளை உயர்த்தி எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எங்கள் தலைவர்கள், எங்களை ஆளுகிறவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, அவர்களை தொடுவீராக, கர்த்தருடைய கரம் அவர்களை தொடுவதாக. எங்கள் தேசம் தேவனுடைய சமாதானத்தினாலே நிரப்பப்படுவதாக. ஆமென், ஆமென், ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. நீதிமொழிகள் 14:34 வாசிக்கிறோம், நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சியாயிருக்கும். நீதி, ஹலலூயா, ரைச்சஸ்னஸ், ஹலலூயா, will exalt the people, ஜனத்தை, ஹலலூயா, உயர்த்தும், தேசத்தை உயர்த்தும். ரெண்டு கையை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? நீதி உள்ள ஹலலூயா அரசாட்சி, நீதி உள்ள நியாயாதிபதி, ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ஆளுகை செய்வீராக, எங்கள் ஜனங்களை ஆளுகை செய்வீராக, எங்கள் தேச தலைவர்களை கர்த்தர் தொடுவீராக. உங்களுடைய கரம், உங்களுடைய ஞானம் இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. உங்கள் தேச தலைவர்களுக்காக, உங்களை ஆளுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. இந்த நேரத்தில் ஹல்லேலூயா நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். அந்த மகிமையின் மேகம் எங்கள் தேசத்தின் இருளை மாற்றுவதாக. ஹல்லேலூயா. சத்துருவின் ஆதிக்கங்கள் முறியடிக்கப்படுவதாக. கர்த்தர் ஆளுகை செய்வீராக, ராஜா ஆளுகை செய்வீராக. ஓ ஹல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது, ஆண்டவர் சொன்னாரே, ஹல்லேலூயா, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது நான் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். கைகளை உயர்த்தி ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே மேல் வீட்டறையில் அவர்கள் கூடியிருந்த பொழுது, ஹல்லேலூயா, அந்த 120 பேர் மீது ஹல்லேலூயா ஒரு அக்கினி இறங்கி வந்தது. இந்த கடைசி நாட்டிலே அந்த பின்மாறி மழை நம் நடுவே ஊற்றப்படுவதாக, நம்முடைய சபைகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே ஊற்றப்படுவதாக. இதுவரைக்கும் இல்லாத அளவிலே ஆத்துமாக்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சபையின் கதவுகளை வந்து தட்டுவார்களாக. எங்களுக்கு அச்சபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு சுகம் தேவை, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தேவை, எங்களுக்கு ஒரு விடுதலை தேவை என்று சொல்லி ஹல்லேலூயா ஜனங்கள் தேடி வருவார்களாக. நாம் போய் தேடி போக வேண்டிய அவசியமில்லை, அவர்கள் தேடி வருகிற நாட்கள். ஹல்லேலூயா, தேவன் இந்த நாட்களிலே செய்வீராக. ஹல்லேலூயா. அதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நற்சாட்சிகளாய் எழுப்புகிறார்களே, நற்சாட்சிகளாய் எழுப்புவீராக. ஜீவனுள்ள கற்களாய், ஜீவனுள்ள சாட்சிகளாய், தேவனுக்கென்று வெளிச்சம்

காரியத்தை செய்வதற்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இயேசுவை மறுதலித்து போனவன் தான் இந்த பேதுரு. அவர் மறித்த பிற்பாடு ஹல்லேலூயா மறுபடியும் தன்னுடைய மீன் பிடிக்கிற தொழிலுக்கு திரும்பி போனவன். But again, yet another time, hallelujah, once again, Jesus went to the same place, hallelujah, the shore of Galilee. அங்கே போய் பேதுருவே என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. அந்த பேதுருவை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. பயந்து போயிருந்த பேதுரு ஆமென் எழும்பி பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். இருதயத்தில் குத்துண்டவர்களா, ஹல்லேலூயா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. And they asked Peter, hallelujah, what must we do? Amen. நாங்கள் செய்ய வேண்டியது என்ன இந்த நாட்களிலே? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஹல்லேலூயா திரள் திரளாய் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவருடைய அன்பை ருசி பார்ப்பார்கள். அவருடைய சமாதானத்தை அந்த நம்பிக்கையை பெறுவார்களாக. நம்பிக்கை பிறக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்துல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா நம்பிக்கை பிறக்கட்டும். ஓ யெஸ் லார்ட், தேங்க் யூ. அதற்கு ஆண்டவரே எங்க ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கும். எங்க ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி

தேவ சித்தத்தை செய்கிற ஒரு சந்ததியா. நீங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களில் எழுப்புவீரா. ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறோம். நீங்கள் என்னென்ன என் வார்த்தை உங்களிடம் இருக்கும்போது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல, ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று யோவான் 15 காலத்திலே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் உள்ளங்களை தொடுவதாக. கிறிஸ்துவின் அன்பிலே நாங்கள் நிலைத்திருப்பதற்கு, அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்வதற்கு ஒரு விசை கூட இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேசத்தை மூடுவீராக, எங்கள் ஜனங்களை தொடுவீராக. வியாதிகள் மறையட்டும், விக்கிரங்கள் மறையட்டும், ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தெய்வம் தேவனுடைய மாறாத பராக்கிரமம் செய்யும் கரம் நம்முடைய ஜனங்களை வீழ்ந்து போய் நசுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தூக்கி எடுப்பதாக ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். வழியே இல்லாத இடங்கள் வழிகளை உண்டாக்குகிற தெய்வம், இருண்டு போன எங்கள் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை ஏற்றுகிற தெய்வம், ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும். ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் 24 அதிகாரம். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் ஜூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியாகிய ஜோபாபை பார்த்து, ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பேர்செபா மட்டுமுள்ள இஸ்ரவேலின் கோத்திரமெங்கும் சுற்றித் திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றார். அப்பொழுது ஜோபாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றார். ஆகிலும் ஜோபாபும் இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட ஜோபாபும் இராணுவ தலைவரும் ராஜாவை விட்டு புறப்பட்டு போய் ஜோர்தானை கடந்து காத் என்னும் ஆறுகளின் நடுவே இருக்கிற பட்டணத்திற்கு வலது புறமான ஆரோவேரிலும் ஜாசேரிடத்திலும் பாளையம் இறங்கி அங்கேயிருந்து கிலேயாத்திற்கும் தாதீப் அசைக்கும் போய் அங்கேயிருந்து தாஞ்சானுக்கும் சீதோனின் சுற்றுப்புறங்களுக்கும் போய் பிற்பாடு தீர் என்னும் கோட்டைக்கும் ஏவியர் கானானியருடைய சகல பட்டணங்களுக்கும் போய் அங்கேயிருந்து ஜூதாவின் தென்புறமான பெயர்செபாவுக்கு போய் இப்படி தேசமெங்கும் சுற்றித் திரிந்து 9 மாதமும் 20 நாளும் ஆன பிற்பாடு ஜெருசலேமுக்கு வந்தார்கள். ஜோபாப் ஜனத்தை இலக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தார். இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் 8 லட்சம் பேர் இருந்தார்கள். ஜூதா மனுஷர் 5 லட்சம் பேர் இருந்தார்கள். இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததனாலே பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். நான் மகா புத்தியினமாய் செய்தேன் என்றார். தாவீது காலமே எழுந்திருந்த போது தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொன்னது, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் பெற வேண்டுமோ, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடிப்போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ள நோய் உண்டாக வேண்டுமோ, இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீ ஜோசித்து பாரும் என்று சொன்னார். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கனில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்றார். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். தேவதூதன் ஜெருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்வனாவின் பேரடி போரடிக்கிற களத்துக்கு நேரே இருந்தார். ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினார். அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி,
நீர் போய் எபூசியனாகிய அர்வனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிப்பிடத்தை உண்டாக்கும் என்றார். காத்துடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாக போனான். அர்வனா ஏறிட்டு பார்த்து ராஜாவும் அவனுடைய ஊழியக்காரரும் தன்னிடத்தில் வருகிறதை கண்டு அர்வனா எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய என் ஆண்டவர், தமது அடியானிடத்தில் வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு தாவீது, வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிப்பிடத்தை கட்டும்படிக்கு இந்த களத்தை உன் கையிலே கொள்ள வந்தேன் என்றார். அர்வனா தாவீதை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவன் இதை வாங்கிக் கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி பலியிடுவாராக. இதோ தகனபலிக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் மாடுகளின் நுகத்தடிகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்லி அர்வனா ராஜ ஜோக்கியமாய் அவை எல்லாவற்றையும் ராஜாவுக்கு கொடுத்த பின்பு அர்வனா ராஜாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்திலே கிருபியா இருப்பாராக என்றார். ராஜா அர்வனாவை பார்த்து, அப்படியல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டார். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிப்பீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டு அருளினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. ஆமென்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. நெகேமியா 9:8 நாம் வாசிக்கும் போது, அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு, கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடே உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர், நீர் நீதி உள்ளவர். இந்த வசனம் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஆபிரகாமனுடைய இருதயத்தை ஆண்டவர் உண்மை உள்ளதாக கண்டு அவருடைய சந்ததிக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல், ஒரு மனுஷனுக்குள் இருந்த விசுவாசம், ஒரு மனுஷன் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்ந்த வாழ்க்கை அவருடைய சந்ததிக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ஆபிரகாமனுடைய வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்கள், இந்த காலை நேரத்திலே நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தால், நாம் நன்றாய் ஜெபித்தால், நாம் தேவனை தேடினால், நாம் விசுவாசித்தால் நம்முடைய பிள்ளைகள் தேவனை தேடுவார்கள், ஜெபிப்பார்கள், அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருப்பார்கள். நாம் கர்த்தரை விட்டுவிடும்போது நம்முடைய சந்ததியும் கர்த்தரை விட்டுவிடும். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை அதை தான் போதிக்கிறது. ஏசாயா 51:2 நாம் வாசிக்கும் போது, அவன் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல், ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னவுடனே எந்த கேள்வியும் கேட்காமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அவருடைய விசுவாசம், அவருடைய கீழ்ப்படிதல் எல்லாவற்றையும் பார்க்கும்போது, இது நமக்குள் இருந்தால் நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என்ன தோணுகிறது? கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே நீங்கள் ஜெபித்தால் உங்கள் பிள்ளைகள் ஜெபிப்பார்கள், நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர்களும் உங்களை விட்டு விடுவார்கள். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை அதை தான் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆபிரகாம் கர்த்தரோடு நடந்தார். நம்ப முடியாத சூழ்நிலைகளிலே அவர் தேவனை விசுவாசித்தார். நம்ப முடியாத காரியங்களிலே தேவனை சார்ந்து கொண்டார். அதனால்தான் அவர் விசுவாசிகளின் தகப்பனாக எண்ணப்படுகிறார். சகோதரா சகோதரி, உங்களுக்குள் தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேற வேண்டுமானால், உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு, விசுவாசத்தோடு, வேத வசனத்தை வாசிக்கிற வாஞ்சையோடு, ஜெப வாழ்க்கையோடு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக கவனமாக இருந்தால் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கர்த்தரோடு இருப்பார்கள், ஜெபிப்பார்கள், வேத வசனத்தை வாசிப்பார்கள். முன்மாதிரியாக பெற்றோர்களாகி நாம் இல்லாவிட்டால் நம்முடைய பிள்ளைகள் அதில் நடக்க மாட்டார்கள். ஆக நாம் கர்த்தரோடு இருப்போம், ஜெபிப்போம், கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார். இந்த ஆபிரகாமனுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் தேவனாகிய கர்த்தர் நமக்கும் தருவார். நாம் கர்த்தரோடு நடந்தார். இந்த காலை நேரத்தில் நாம் அவரோடு சேர்ந்திருப்போம், ஜெபிப்போம், முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பிப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, அருமையான இந்த சூழ்நிலையை நாங்கள் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆபிரகாம் ஆண்டவரே, தேவனுக்கு பயந்து உமக்கு பயந்து ஜீவித்த ஜீவியத்தையும், விசுவாச வாழ்க்கையும், கீழ்ப்படுதலையும் நாங்கள் வாசிக்கிறோம். அதே போல நாங்களும் உமக்கு முன்பாய் நடந்து எங்கள் சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இனிமேல் நீங்க கேட்க போவது வார்த்தையும் வாழ்வும், அதன் தலையங்கம் தேற்றும் ஆவி. அதற்கான ஜீவ வார்த்தை ஜோவான் 14:16-18. வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். கத்தர் நம்மை ஆட்டுகிறவர், தேற்றுகிறவர், ஆறுதல் செய்கிறவர். அவர் ஒருவரே தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுகிறவர். தாயை போல மார்பையுடைய தேவன் என்று அவர் அழைக்கப்படுகிறார். பாருங்கள், ஆபிரகாமுக்கு 99 வயதான போதும் கூட அந்த வயதிலும் அவரை தேற்றுகிற தாயின் அன்பு அவருக்கு தேவைப்பட்டது. இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது தேற்றரவாளனாகவே வந்தார். காரணம், இந்த உலகத்தின் அதிபதியான பிசாசு ஜனங்களை காயப்படுத்தி நிம்மதியை இழக்க செய்கிறான். நோய்களையும் வியாதிகளையும் மரணத்தையும் துக்கத்தையும் உண்டாக்குகிறான். இயேசுவை போல நம்மை தேற்றுகிறவர்கள் யாருண்டு? அவரது 33 ஊழியத்திலே 1000,000 மக்கள் தேற்றப்பட்டார்கள். அவருடைய ஊழியம் முடிகிற நேரம் வந்தது. இனி அவர் சிலுவையிலே மரிக்க போகிறார். அடக்கம் பண்ணப்பட்டு 3 உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் ஏறி செல்ல போகிறார். அந்த நேரம் இயேசு தம்முடைய அன்பான சீசர்களை நினைத்து உள்ளம் கலங்கினார். அவர்களை ஆறுதல் படுத்தி தேற்றுவதற்காக வேறு ஒரு தேற்றரவாளனை அறிமுகம் செய்தார். அவர்தான் தேற்றுகிற ஆவி அல்லது தேற்றரவாளன். அன்றைக்கு சீசர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்டி தேற்றவே தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் வெளியே இருந்தும் உங்களை தேற்றுகிறார், உள்ளத்திலே தங்கியிருந்தும் உங்களை தேற்றுகிறார், உலக பிரகாரமாக தேற்றுகிறார். அதே நேரத்தில் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அவர் தேற்றுகிறார். பரிசுத்த ஜீவியத்திலிருந்து விழுந்து விடாதபடிக்கு உங்களை பாதுகாக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஆறுதலையும் தேறுதலையும் பெற்றுக் கொண்டீர்களானால் அந்த அன்பை மற்றவர்களுக்கு காட்டுங்கள். அவர்கள் துயரப்பட்ட நேரத்திலே ஆறுதல் சொல்லுங்கள். சோர்ந்து முறிந்து போய்விடாத படிக்கு உங்களுடைய அன்பின் வார்த்தைகளினாலும் ஜெபத்தினாலும் அவர்களை எழுப்பி காட்டுங்கள். இந்த உலகம் ஆறுதலற்ற உலகம். திரளான ஜனங்கள் தங்கள் மனதிலே ஆழமான காயங்களோடும் வேதனைகளோடும் தவிக்கிறார்கள். வாலிப வயதில் கணவனை இழந்து தவிக்கும் இளம் விதவைகள், அநாதிகளால் கைவிடப்பட்ட பச்சிளம் குழந்தைகள், அவர்களை ஆற்றி தேற்றக்கூடியவர் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் ஜெருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று எசாயா 66:13 சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டிலே நோவா என்ற வார்த்தைக்கு தேற்றுகிறவன் என்று அர்த்தம். அவருடைய தகப்பனாகிய லாமேக்கு நோவா என்று பெயர் சூட்ட காரணம் என்ன? நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டானாம். ஆதியாகமம் 5:29 காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் நினைவுக்காக ஒரு வார்த்தை எசாயா 40:1-2. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், ஜெருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அதற்கு கூறுங்கள். ஆமேன். அன்பார்ந்த ஜிஃபான் நேயர்களே, இப்படியாக உங்கள் மனதுக்கு இனியமான தெய்வீக மனப்பாடல்களையும் ஆவிக்குரிய உயிரடே செய்யும் தேவ செய்திகளையும் ஜீவனுள்ள சாட்சிகளையும் மற்றும் வானகம்மன்னா சிந்திப்போம் செயல்படுவோம் வார்த்தையும் வாழ்வோம் என பலதரப்பட்ட நிகழ்வுகளையும் நீங்கள் கேட்டு மகிழ, நீங்கள் எங்களோடு இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினத்தில் மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறோம். ஆமீன்.

0: வழிகளை சோதித்து பாருங்கள் என்ற தலைப்பில் சகோதரன் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: எல்லாரும் இருக்கிற இடத்துல வேதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். புலம்பலின் புஸ்தகம் அதனுடைய மூன்றாவது அதிகாரத்தின் 40வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். புலம்பல் 3வது அதிகாரம் அதனுடைய 40வது வசனம்.
2: நாம் நம்முடைய வழிகளை சோதித்து அறிந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம்.
1: நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். ஆண்டவர் சமூகத்தில் வார்த்தைக்காய் காத்திருந்த போது கர்த்தர் இந்த வார்த்தையை காண்பித்து இந்த வார்த்தையினூடாய் உணர்த்தி பேசிக் கொண்டிருந்தார். இந்த நாட்களிலே சபை செய்ய வேண்டிய காரியம் அல்லது சபையின் இடத்திலே தேவன் எதிர்பார்க்கிற காரியம், கடந்த வாரங்களில் கர்த்தர் அதே தான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் அதே தான் நம்மிடத்தில் ஆமே தேசத்தில் என்ன நடக்க போகிறது, எப்படிப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரப்போகிறது, அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்ல போகிறாங்க, பிரேக்கிங் நியூஸ்னு வந்தாலே எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும். என்ன சொல்ல போகிறாங்க தலைவர்கள், என்ன சொல்ல போகிறாங்க முதலமைச்சர், என்ன சொல்ல போகிறார் பிரதமர், என்ன சொல்ல போகிறார் டாக்டர்ஸ் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்ல போகிறாங்க, என்ன சொல்ல வராங்க, இதை இது நம்முடைய எதிர்பார்ப்பு முழுவதும் இப்படி போய் கொண்டிருக்க பரலோக தேவனுடைய எதிர்பார்ப்பு சபை மேலே இருக்கிறது. இந்த நாட்களிலே கர்த்தர் சபைக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இந்த நாட்களிலே சபை செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் என்னவென்றால், நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும், கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். இது எரேமியா பாடின புலம்பல். புலம்பிட்டு இருப்பார், ஒவ்வொரு காரியத்தையும் புலம்பி புலம்பி சொல்லியிருப்பார். இந்த 3வது அதிகாரம் கொஞ்சம் பெரிய அதிகாரம். இதில் 2 வார்த்தைகளை கூட காண்பித்து ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 8வது வசனத்தையும் அதனுடைய 22-23 வசனங்கள் ஆகிய இந்த 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம்.
2: நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார், அவைகள் காலைதோறும் புதியவைகள்.
1: நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும், எரேமியா தன்னுடைய வேதனையை சொல்றார் பாருங்க, நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும், 8வது வசனம், நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜபத்திற்கு வழியை அடைத்து போட்டார். அது புரியும்படியா சொல்லணும்னா, நான் இவ்வளவு சொல்லியும் அவர் கேட்க மாட்டேங்கிறார், ஜபத்துக்கு வழியை அடைத்து போட்டார், பதில் வரல. இன்னைக்கு இந்த காலத்துல நமக்குள்ள எழும்புகிற மிகப்பெரிய கேள்விகளில் ஒன்று இதுதான். எவ்வளவோ ஜபிக்கிறோம், அநேகர் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, ஃபாஸ்டிங் இருந்து ஜெபித்து பார்க்கிறோம், நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிறோம், கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறோம், நான் சத்தமிட்டு கூப்பிட்டோம், கதறி ஜெபிக்கிறேன், என் மார்பில் அடித்து ஜெபிக்கிறேன், இப்படி ஜெபித்தோம், ஜெபித்தாச்சு நாளைக்கு காரியம் மாறும்னு பார்த்தா இல்லையே, நிலைமை இன்னும் எதிர்பார்ப்புக்கு மேலாய்தான் போய் கொண்டிருக்கிறது. நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். இப்படி நிறைய காரியங்களை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றார் பாருங்க, 22-23 வாசியங்கள்.
2: நான் நிர்மூலமாகாதிருக்கிறது,
1: நான் நிர்மூலமாகாதிருப்பது
2: கர்த்தருடைய
1: கிருபையே,
2: அவருடைய
1: இரக்கங்களுக்கு முடிவில்லை,
2: அவைகள்
1: காலைதோறும்
2: புதியவைகள்.
1: நல்ல கவனமா கேளுங்க, இங்க ஒரு காரியத்தை தெளிவாய் அறிந்து கொள்ள முடிகிறது, கண்டுகொள்ள முடிகிறது. என் ஜபத்துக்கான பதில் வரவில்லையே தவிர கிருபையை தரத அவர் நிறுத்தல. ஆண்டவர் என்றென்றைக்கும் என்னை கைவிடுவதுதான் அவருடைய சித்தமா இருக்குமானால் கிருபை வரும் வாசலையும் அவர் அடைத்து போட்டிருப்பார். என் ஜபத்துக்கான பதில் வரவில்லை, ஆனா கிருபை வந்துட்டு இருக்கு, எனக்கு வேண்டிய கிருபை காலை தோறும் புதிய கிருபை. கடந்த நாள்ல ஒரு பிரைசன் வர்ஷிப்ல நான் இந்த வார்த்தையை சொன்னேன், வெளியே இறங்கி பார்த்தா எல்லா கடைகளுமே அடைக்கப்பட்டிருக்கும், எல்லாம் லாக்டவுன், எல்லாமே அடைக்கப்பட்ட நிலைமை. ஆனா வானத்தின் வாசல் மட்டும் நமக்காக இன்றும் திறக்கப்பட்டிருக்கிறது, கிருபையின் வாசல் மட்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. என் ஜபத்துக்கான பதில் வரவில்லை, ஆனால் கிருபையை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். என்ன ஆண்டவரே இது, நான் இப்படி நடக்க வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில், சபையில, தேசத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்யணும். நான் இவ்வளவு ஜெபித்தோம், என் ஜெபத்துக்கான பதிலை கொடுக்காமல் ஒவ்வொரு நாளும் புது புது கிருபைகளை தந்து கொண்டே இருக்கிறீரே, ஆமேன். ஏன் என்று கேட்டால், கீழே படித்து கொண்டு வரும்போது தான் 40வது வசனத்தில் இந்த வார்த்தையை பார்க்க முடியும். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நல்ல கவனமா கேளுங்க, விசேஷமா இந்த நாட்களிலே நாம் எதிர்பார்த்த பதில்கள் வரவில்லை, ஆனால் கிருபையை தேவன் தந்து கொண்டிருக்கிறார். எதற்காக தேவன் கிருபையை தந்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து சோதித்து கர்த்தரிடத்தில் திரும்பும்படியாக, கர்த்தரிடத்தில் திரும்பும்படியாக. ஜபத்துக்கான வழியை ஏன் அடைத்து போட்டார்? அவரால் செய்ய முடியாதது என்பதல்ல, அவர் சபையை சுத்திகரிக்க விரும்புகிறார். இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபையை சுத்திகரிக்காமல், பூரணப்படுத்தாமல், பரிசுத்தமாக்காமல் அவர் நம்மை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி என்றால் இந்த நாட்களில் காலை தோறும் புதிய கிருபைகளை தேவன் நமக்கு தந்து கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? காரணம் ஒன்றுதான், இந்த கிருபைகளை அவன் புத்தி உள்ளவன், எவன் ஞானவானோ அவன் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ள கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். என்ன தெரியுமா செய்யணும்? இந்த நாட்களில் நாம் நம்மை ஆராய்ந்து, நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பணும். தாவீது சொன்னான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும். இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் அதிகமாய் அமர்ந்திருக்கும்படியான சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆமென். நாம் செய்ய வேண்டியது என்ன? ஜெபித்துட்டு மட்டும் இருந்தா போதுமா? ஜெபத்துக்கான வழி திறக்கும். நான் என் வழிகளை மாற்றினால், என் வழிகளை நான் மாற்றும்படியாக எனக்கு தேவன் தருகிற தருணம் தான் கிருபை. அவர் பாவங்களுக்கு தக்கதாய் நமக்கு செய்யவில்லை, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் அவர் நமக்கு கிரியை செய்ய ஆரம்பித்திருப்பார் என்றால் நம் என்றோ மடிந்திருப்போம், காணாமலே போயிருந்திருப்போம். ஆனால் பாவங்களுக்கு தக்கதாய் செய்யாமல் அவர் இரக்கம் உள்ளவராய் நம்ம கிருபை பாராட்டுகிறார் என்றால் எதற்காக கிருபை பாராட்டுகிறார் என்பதை சபை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வழிகளை ஆராய்ந்து சோதித்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்பணும். கர்த்தரை விட்டு தூரமாய் கொண்டு போகிற எல்லா வழிகளும் பொல்லாத வழிகள். கர்த்தருக்கு முதுகை காண்பிக்க வைக்கிற எல்லா வழிகளும் பொல்லாத வழிகள். கர்த்தரை தேட விடாதபடிக்கு நம்ம இழுத்து கொண்டு செல்லுகிற எல்லா வழிகளும் பொல்லாத வழிகள். இளைய குமாரன் அவன் குறைவுபட ஆரம்பித்தான். ஒண்ணுமே இல்லை இப்ப அவனுக்கு. பன்றிகளுக்கு வைக்கப்பட்ட தவிடு கூட அதை அவன் சாப்பிட மனதா இருந்தான், ஆனால் அதுவும் அவனுக்கு கிடைக்கவில்லை. இந்த சூழ்நிலையில வேதம் சொல்லுகிறது, அவனுடைய புத்தி தெளிந்து அவன் தன் நிலை உணர்ந்து அறிக்கை செய்து தன் தகப்பனிடத்தில் திரும்பினதை லூக்கா 15வது அதிகாரத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. பாருங்க, இப்படிப்பட்ட சிச்சுவேஷனை, இப்படிப்பட்ட சூழ்நிலையை அவன் சரியாய் பயன்படுத்தினான். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், கிருபையை சரியாக பயன்படுத்தினான். கிருபையை விருதாவாக்காதவன், கிருபையை விருதாவாக்க விரும்பாதவன், தருணத்தை சரியாய் பயன்படுத்த விரும்புகிறவன் தன் நிலை உணர்ந்து தன் தகப்பனிடத்தில் திரும்புவான். ஆமென். கர்த்தரிடத்தில் திரும்பினான். இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியம், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் இதுதான். ஜெபித்துக் கொண்டு மட்டும் இராமல் கண்ணீரோடு ஜெபிக்கணும், அழிகிற ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்கணும், தேசத்தின் பதட்டமான சூழ்நிலை மாற ஜெபிக்கணும். ஜெபத்தை குறைச்சிடக்கூடாது, ஜெபிக்காம நிர்விசாரமா இருந்துவிடக் கூடாது. இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியா வரும், ஆனா ஓம் உன் காரியம் கஷ்டமாயிரும். இப்படிதான் கதை சொல்லி இருக்கிற. இந்த காலத்தில் அழுது ஜெபிக்கணும், ஆனா அதே வேளையில அழுது ஜெபிப்பதோடு நிறுத்தி விடாமல் நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து சோதித்து ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் திரும்பணும். நெகேமியா புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரம், நெகேமியா 8வது அதிகாரத்தில், எருசலேமின் அலங்கம் எல்லாம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு ஜனங்கள் எல்லாரும் கூடி நிற்கிறாங்க, தண்ணீர் வாசலுக்கு முன்பாக கூடி நிற்கிறார்கள். ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, வேதபாரர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அப்பொழுது மோசே மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண புஸ்தகம் கொண்டு வரப்படுகிறது. நல்ல கவனமாக கேளுங்க, எஸ்ரா என்ன செய்கிறான்? 5வது வசனத்தை வாசிங்கள், 8:5.
2: எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள்.
1: எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். எந்த புஸ்தகம்? அன்று நியாயப்பிரமாணம் இவைகள் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. இன்றைய காலத்தில் சொல்ல வேண்டுமானால் கர்த்தருடைய புஸ்தகம், கர்த்தரால் அருளப்பட்ட, கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம். அன்று மோசை மூலமாய் கர்த்தர் எழுதி கொடுத்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவன் திறந்தான். நல்ல கவனமாக கேளுங்க, அவன் திறந்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். எஸ்ரா எங்க நிற்கிறான்? ஜனங்களுக்கு மேலே உயரமான ஒரு இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி ஜனங்களுக்கு முன்பதாக புஸ்தகத்தை திறந்தான். ஒரு பிரசங்க பீடம் ஒரு உயரமான இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. எஸ்ரா அதுக்கு மேல நிற்கிறான், ஜனங்கள் கீழே நிற்கிறாங்க. சர்ச்சில் அப்படிதானே வந்து, அந்த செட்டப்ல தான் சர்ச்சிலே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நல்ல கவனமா கேளுங்க, அந்த உயரமான இடத்துல இந்த புஸ்தகம் வைக்கப்பட்டு புஸ்தகம் திறக்கப்பட்டதும் ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. நல்ல கவனமா கேளுங்க, எதற்காக இந்த வார்த்தையை நான் அழுத்தி திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப நாம் செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் உண்டு. இதை உயரமாகவும் நம்மை கீழே வைக்கணும். நம்முடைய வாழ்க்கையில முதல்ல இதை உயர்த்தணும். எஸ்ரா என்ன செய்கிறான்? 4வது வசனம், வேதபாரகராகிய எஸ்ரா அதற்கென்று ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். 5வது வசனம், எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். இது மேல நிக்கணும், நாம கீழே நிக்கணும். வசனம் மேல நிக்கணும், நாம கீழே நிக்கணும். 2வது, வசனத்துக்கு முன்பாக நாம வந்து நிக்கணும். வேத புஸ்தகத்துக்கு முன்பாக நாம வந்து நிக்கணும். வசனத்துக்கு முன்னே நாம வந்து நிக்கணும். நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து சோதித்து கர்த்தரிடத்தில் திரும்ப நாம் வேற எதற்கு முன்னாடியும் போய் நிக்க கூடாது. கர்த்தர் நம் கையில கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு முன்பதாக வந்து நிற்க வேண்டும். யாக்கோபு 1வது அதிகாரம் 22-23 வசனங்களை நீங்க படித்தீர்கள் என்னால் தெரியும். அது கண்ணாடிக்கு முன்பாக நிற்கிற காரியத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கும். வசனத்துக்கு முன்னாக நிற்கிறவன் தன்னை பார்க்கிற கண்ணாடிக்கு முன்பாக நிற்கிறான். தன்னால் நம்மால் நம்மை எங்கே பார்க்க முடியும் என்றால் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பார்க்க முடியும். நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து சோதித்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டுமானால் முதலாவது நாம் நம்மை பார்க்க வேண்டும். நம் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்காமல் நம் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போட முடியாது. நாம் இன்றும் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பையே பார்த்து பார்த்து அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப்பை பார்க்கறதுக்கே வழி இல்லை. ஒரு தேசத்துல ஒரு கொள்ளை நோய் வந்துச்சுன்னா என்னைக்கோ உள்ள வீடியோ எடுத்து இதை இப்படி பண்ணினாங்க, இதை இங்கே இப்படி பண்ணினாங்க, அங்கே இப்படி பண்ணாங்க, அதனால தான் இன்னைக்கு மற்றவர்கள் கண்களில் இருக்கிற துரும்பையே பார்த்து பார்த்து நேரத்தை காலத்தை தேவன் தந்த கிருபைகளை போக்கடித்து வீணாக்கி கொண்டிருக்கிறோம். என கேட்டுக்கொண்டிருக்கிற சபையே, இது சபைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, தம்முடைய ஜனத்துக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. ஆமென். எப்படி எஸ்ரா உயர நின்று நியாயப்பிரமாண புஸ்தகத்தை திறந்த பொழுது ஜனங்கள் எல்லாம் அதற்கு முன்பாக வந்து நின்றார்களோ, அதே போல இந்நாட்களில் நாம் நம்மை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும்படியாய் இந்த திருவசனமாகிய கண்ணாடிக்கு முன்பாக நிற்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு

தீர்க்கமாய் வாசிக்கணும். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இன்னைக்கு அநேகர் பைபிள் ரீட் பண்ணுறது கடமைக்காக. காலையில் எழும்பி ரெண்டு அதிகாரம் படிக்கணும், மூணு அதிகாரம் படிக்கணும், ரெண்டு ஒரு வசனமாவது படிக்கணும். இப்படி பைபிள் வாசிக்கக்கூடாது. எனக்கு வேண்டியது, என்னை வெளிப்படுத்துகிற காரியம் வேதத்தில் கர்த்தர் எனக்கு காண்பித்து கொடுப்பார். என்னில் உள்ள குறைகள், என்னில் உள்ள கரைகள். ஆமே, தாவீது சொல்லுகிறான் அல்லவா, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன், ராக்காலங்களில் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்திட்டே இருக்கும், என்னை உணர்த்தி கொண்டே இருக்கும். ஏ, இப்படி ஆண்டவர் சொன்னாரே, நீ இதை செஞ்சியா, இப்படி இப்படி உன்னை கூப்பிட்டு கூப்பிட்டு சொன்னாரே, இந்த காரியத்தில் நீ தவறும் போது உன்னை எச்சரித்தாரே, இதை நீ செய்தாயா, நான் செய்யலைன்னா அவருடைய ஆலோசனைகள் என்னை உணர்த்திட்டே இருக்கும், என்னுடைய உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தி கொண்டே இருக்கும். கவனமாக கேளுங்க, வாக்கு தத்தங்கள் அவர் நமக்கு செய்கிறவைகள், ஆலோசனைகள் நாம் செய்ய வேண்டியவைகள். பொதுவாகவே ஆலோசனை வருகிறதுனாலே புரிஞ்சுக்கோங்க, நாம் இது செய்யணும்னு அர்த்தம். நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் எல்லாம் செய்வார், அவர் எல்லாம் செய்வார், அவர் எல்லாம் செய்வார், அவர் எல்லாம் செய்வார் என்றால் வாக்கு தத்தங்களை மட்டுமே தந்திருப்பார், ஆலோசனைகளை தரமாட்டார். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன், நீர் உமது ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையிலே சேர்த்துக் கொள்வீர். இங்கே என்ன நடக்கிறது? அன்று நியாயப்பிரமாணம் எல்லார் கையிலும் கொடுக்கப்படவில்லை, பொதுவாக ஒன்று இருக்கும், ஜனங்கள் கூடியிருப்பார்கள், ஆசாரியர்கள் அதை திறந்து வாசித்து அர்த்தம் சொல்லுவார்கள், ஜனங்கள் அதை உன்னிப்பாய் கவனிப்பார்கள். இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் கூட, ஆமென், ஏசாயா நிருபத்தை திறந்து வாசித்த போது எல்லா கண்களும் அவர் மேல் நோக்கமா இருந்துச்சான். ஏன்னா வாரத்துக்கு ஒரு முறை கேட்கிற சத்தம் இது. நம்ம கையில கொடுக்கப்பட்டது போல அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, எனவே ஒரு வேர்டு கூட மிஸ் ஆகாம கேட்கணும்னு ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க, தீர்க்கமாய் வாசித்து. இன்று அப்படி இல்ல, நம் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆரம்பிக்கும் போது, இதை வாசிக்கிறவன், இதை கேட்கிறவன், இதை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். எனக்கு வசனம் தெரியாது, இன்னைக்கு யாருமே சொல்ல முடியாது, ஐயோ இப்படி எல்லாம் இருக்கிறதா, எனக்கு தெரியவில்லை என்று யாருக்குமே சொல்லி தப்ப முடியாது, சாக்கு போக்கு சொல்ல முடியாது. காரணம், இது இன்று எல்லாருடைய கையிலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேர் கையிலும் பைபிள் இருக்கும் என நான் நம்புகிறேன். எல்லார் கையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்று அப்படி அல்ல, பொதுவாக ஒரு நிருபம் இருக்கும், பொதுவாக ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகம் இருக்கும், ஆசாரியர்களை தவிர வேறு யாரும் அதை தொடமாட்டார்கள். அதற்கென்று நியமிக்கப்பட்ட, அதற்கென்று ட்ரெயின் பண்ணப்பட்ட ஆசாரியர்கள் அதை ஜனங்களுக்கு முன்பாக வாசித்து அதனுடைய அர்த்தத்தை சொல்லி விளங்க பண்ணுவார்கள். ஜனங்களும் அதை உன்னிப்பாய் கவனிப்பார்கள். கர்த்தருடைய புஸ்தகம் அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க, அவ்வளவு பயபக்தியா பாத்தீங்களா, அந்த புஸ்தகத்தை திறந்த போதே ஜனங்கள் எல்லாம் எழும்பி நிக்கிறாங்களா. ஆமென், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. வசனத்தை கனம் பண்ணுங்க, பைபிளை கனம் பண்ணுங்க. இதுக்கு பின்பதாக எத்தனை பேர் உயிரோடு எரிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேருடைய தியாகம், எத்தனை பேருடைய கண்ணீர், எத்தனை பேருடைய ரத்தம் இதுக்கு பிறகு சிந்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இதெல்லாம் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லி என் வார்த்தைகளே, என் வசனங்களே நியாயம் தீர்க்கும் என்று கர்த்தர் சொன்னார். சாக்கு போக்கு சொல்லி, காரணங்களை சொல்லி தப்ப முடியாது. அறிந்து கொள்ளுங்கள், இந்த கண்ணாடிக்கு முன்னாடி வந்து நிற்கணும். என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் அதை தீர்க்கமாய் வாசித்து அர்த்தம் சொல்லி விளங்க பண்ணினார்கள். இதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், உனக்கு விளங்குறது வரைக்கும் நீ வாசிக்கணும். எனக்கு நிறைய காரியங்கள் விளங்கவே இல்லையே, புரியவே இல்லையே. ஒரு ஜபத்தோட பைபிள் ரீட் பண்ணணும். என்ன ஜபம்? உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண என் கண்களை திறந்திருளும். 110 கந்தாகே ராஜஸ்திரியினுடைய மந்திரி, கந்தாகே ராஜஸ்திரியினுடைய மந்திரி வேதத்தை வாசித்த போது அவனுக்கு விளங்கவில்லை, ஆனால் ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அவனுக்கு யார் மூலமாய் விளங்க வைக்க முடியுமோ அந்த நபரை அவன் ரதத்தின் அருகிலே கொண்டு வந்து விட்டார். உனக்கு வேண்டிய அர்த்தத்தை ஆவியானவரும் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து தருவார், அவர் விளங்க பண்ணுவார். வாசியங்கள் இந்த நாட்களில் பாருங்கள், நல்ல கவனமா கேளுங்க. ஆமென், சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்து இயேசுவை தேடி வந்தார்கள். அரண்மனை கிட்ட வந்ததும் அரண்மனைக்குள்ள பிரவேசித்தார்கள். அரண்மனைக்குள்ள பிரவேசித்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு நாங்கள் பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொன்னபோது ஏரோது ராஜா உட்பட

0: அரண்மனையிலிருந்து எல்லாரும் கலங்கினார்கள். கலங்கி என்ன செய்தார்கள்? உடனே ஏரோது ராஜா என்ன செய்யறான் பாருங்க, வேத பாரகரை கூப்பிடுகிறான். ஒரு கலக்கம் வந்ததும் அவன் வேத பாரகரை கூப்பிட்டு, வேதத்தில் என்ன எழுதி இருக்கு அதை வாசிங்கன்னு சொல்றான். வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசியுங்கள் என்று சொல்கிறான். அவன் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறான். அப்பொழுதுதான் மீகா தீர்க்கதரிசி கொண்டு எழுதின வார்த்தை வேத பாரகர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, யூதாவில் ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து வருகிறார் என்ற வார்த்தையை அவர்கள் எடுத்து காட்டின போது ஏரோது ராஜா பயந்தான். பயந்து என்ன செய்கிறான் பாருங்கள். ஆமே, இந்த சாஸ்திரிகள் இடத்துல சொல்லுகிறான், நீங்க போய் பணிந்து கொண்டு வாங்க, நான் பணிந்து கொண்டு என்னிடத்தில் வந்து சொல்லுங்கள், நான் அதன் பிறகு வந்து நானும் பணிந்து கொள்ள வருகிறேன் என்று சொல்லி அனுப்புகிறான். அனுப்பி என்ன செய்கிறான்? இயேசுவை அழிக்க வகை தேடுகிறான். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சாஸ்திரிகளை எச்சரித்து சாஸ்திரிகள் இப்பொழுது வேறு வழியாய் போகிறார்கள். அப்பொழுது ஏரோது ராஜா என்ன செய்கிறான்? சொல்லுகிற வார்த்தைகளை நன்றாக கவனிங்க. ஏரோது ராஜா என்ன செய்கிறான்? சாஸ்திரிகள் தன்னை ஏமாற்றினதை அறிந்து கோபம் அடைந்து 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்யும்படி அவன் கட்டளையிடுகிறான். ஏன் 2 வயதுக்கு உட்பட்ட கொலை செய்யும்படி கட்டளையிடுகிறான்? மத்தேயு 2வது அதிகாரத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களிடத்திலே அவன் நட்சத்திரத்தை கண்ட காலத்தை கேட்டு விசாரிக்கிறான். நட்சத்திரத்தை நீங்க எப்ப பார்த்தீங்க, நீங்க எப்ப புறப்பட்டீங்க, எல்லாவற்றையும் கேட்டு விசாரிக்கிறான். கேட்டு விசாரித்த போது அவன் அறிந்து கொண்டான், இந்த நட்சத்திரத்தை கண்டு இவ 2 வயசாயிட்டு, 2 வருஷம் ஆயிட்டு, இவங்க புறப்பட்டு இங்கே வந்து 2 வருஷம் ஆயிட்டு. அப்போ இயேசு பிறந்து இப்பொழுது 2 வயது குறையாமல் இருக்கும். எனவேதான் அவன் அந்த காலத்தை, நட்சத்திரத்தை கண்ட, அவன் கேட்டு விசாரித்த காலத்தின் அடிப்படையிலே அவன் 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொலை செய்யும்படி அவன் கட்டளையிட்டான். நான் எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், எதிரான ஒரு தீமையான சக்தியாய் செயல்படுகிற ஒரு ஏரோதே ஒரு கலக்கம் வந்தபோது அவன் எங்க தேடுகிறான் என்றால், வசனத்தை தான் தேடுறான். தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் எதிராய் செயல்படுகிற ஒரு ஏரோது தான் கலக்கமடைந்த போது அவன் வேத பாரகரை அழைத்து பைபிள்ல என்ன இருக்குன்னு தேடுறான். அவரோடு கூட வாழும்படி, அவரோடு கூட ஆளும்படி. ஆமென். அழைக்கப்பட்டிருக்கிற, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற சபையே, இந்த நாட்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? நியூஸ் சேனலுக்கு முன்னாக பல மணி நேரம் இருக்கிறோம், மொபைலுக்கு முன்னாடி பல மணி நேரம் இருக்கிறோம், இந்த கண்ணாடிக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் இருக்கிறோம்? கிருபையை போக்கடிக்க கூடாது. பாரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், நடுக்கத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவன் ஜபத்துக்கு வழி அடைத்து போட்டு, ஒரு புறம் ஜபத்துக்கான வழி அடைக்கப்படுகிறது, இன்னொரு புறம் கிருபைக்கான வழி அடைக்கப்படவில்லை, கிருபை வந்து கொண்டே இருக்கிறது. எதற்காக இந்த கிருபை? இந்த கண்ணாடி முன்னாடி வந்து நிற்பதற்காக, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துக்கு முன்பதாக, இந்த கர்த்தருடைய வேதத்துக்கு முன்பாய் வந்து நிற்கும்படியாக. ஜனங்கள் எல்லாரும் நின்றார்கள். அவர்கள் அதை வாசித்து அர்த்தம் சொல்லி அதை விளங்க பண்ணினார்கள். விளங்க பண்ணின போது ஜனங்கள் என்ன செய்தார்கள்? 8:9 வாசியுங்கள். 8:9
1: ஜனங்கள் எல்லாரும்
0: வார்த்தைகளை கேட்ட பொழுது
1: அழுதபடியால்,
0: போதும், அழுதார்களா? அழுதுட்டாங்க. ஆமென். நீ தீர்க்கமாய் வாசித்து உனக்கு விளங்கு மட்டும் நீ இதை வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா உன்னால் அழாம இருக்க முடியாது. ஆமென். ஏன் அழுதார்கள்? 12வது வசனத்தை வாசிங்க.
1: அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால்,
0: போதும், உணர்ந்தார்கள், எனவே அழுதார்கள். உணர்ந்தவன் அழுவான், உணராதவன் அலட்சியம் செய்வான். உணர்ந்தவன் அழுவான், உணராதவன் அலட்சியம் பண்ணுவான். நான் இன்னைக்கு 10 அதிகாரம் படித்தேன், அல்லது 5 அதிகாரம் படித்தேன், ஆனா எனக்கு ஒரு உணர்வும் இல்லை என்றால் நான் அதை ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்டார்கள், வசன வாசிக்க கேட்டார்கள், தீர்க்கமாய் வாசிக்க கேட்டார்கள், ஒவ்வொரு வேர்ட் பை வேர்ட் சொல்ல கேட்டார்கள், அதை வாசித்து அர்த்தம் சொல்லி அதை விளங்க பண்ணின போது இவர்களுக்குள்ள உணர்வு உண்டானது. தங்கள் நிலை உணர்ந்தார்கள். இந்த கண்ணாடி கண்ணாடி முன்னாடி நம்ம எதற்கு போய் நிப்போம்? பலமுறை இந்த எக்ஸாம்பிள் சொல்லி இருந்தாலும் இப்பொழுது இது தேவைப்படுகிறபடினாலே சொல்லுகிறேன். கண்ணாடி முன்னாடி நாம போய் நிற்கிறது டைம் பாஸுக்கு கிடையாது. கண்ணாடி முன்பதாக நாம எதற்காக போய் நிற்கிறோம் என்றால் நம்மை சரி செய்வதற்காக. கண்ணாடி காண்பிக்கும், ஹே பவுடர் போட்டுட்டு வந்துட்டோம்னா, கண்ணாடி இல்லாம பவுடர் போட்டுட்டு பவுடர் போட்டுட்டோம்னு வைங்களேன், இல்லைன்னா கரண்ட் போயிட்டு லைட் இல்லை, நாம ஒரு உத்தேசமா இவ்வளவு போட்டா கரெக்டா இருக்கும்னு சொல்லி எடுத்து போடுறோம். நான் பவுடர் யூஸ் பண்றது கிடையாது, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எடுத்து போடுறோம், அப்படி போட்டுட்டு நிக்கிறோம், திடீர்னு கரண்ட் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தாதான் தெரியும், ஐயோ நல்ல வேலை வெளியே போகலன்னு சொல்லிட்டு. அந்த பெர்ஃபெக்ஷன், அந்த சரியான கரெக்ஷனை கண்ணாடி முன்னாடி நின்னா மட்டும்தான் செய்ய முடியும். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் கரெக்டு தானே, இதெல்லாம் கரெக்டு தானே, பழைய மாதிரி நான் செய்யலை, அவங்க செய்யறது மாதிரி நான் செய்யலை, அந்த பரிசையன் ஜெபித்தான் அல்லவா அவனை மாதிரி நான் கிடையாது. நம்ம இப்படியே நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த கண்ணாடி முன்னாடி வந்து நின்று கிளியரான கலங்கின ஆமேன், சில கண்ணாடி பீஸ்லாம் இருக்கும் பாருங்க, ரோட்ல விழுந்துருக்கும், அதை எடுத்து பார்த்தா அதுல நிறைய மண் ஒட்டி இருக்கும், அதுல ஒண்ணுமே தெரியாது. ஆனால் தெளிவான பார்வையை கொடுக்குற அந்த தெளிவான அந்த கண்ணாடி மிரரில் தான் நம்முடைய இமேஜை கரெக்டாக பார்க்க முடியும். இது சுத்தம், இது சுத்தமானது, கண்களை தெளிவிக்கிறது, கண்களை தெளிவிக்கிறது, கிளியர் வியூ நம்ம கொடுக்கும். இதை பைபிள் தான் என்னை குறித்து தானே கிளியர் வியூ கொடுக்கும். என்னுடைய எல்லாம் ஏன் தாவீது இதயத்துக்கு ஏற்றவனா இருந்தும் தாவீதுடைய தாவீது பண்ண தப்பை எதுக்கு இதுல எழுதி வைக்கணும்? புதிய பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட காரியங்களை குறித்து புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர் 10 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாய் நமக்கு எச்சரிப்புண்டாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய நிறையையும் நம்முடைய குறையையும் இருக்கிறதை அப்படியே காண்பிக்கிற கண்ணாடி தான் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம். உணராம அழ முடியாதுங்க, அழணும்னு நினைச்சாலும் அழ முடியாது, உணரணும்னா ஆமே இது வசனத்துக்கு முன்னாடி நிற்கணும். உணர்வடைந்து உண்டாகும் அழுகை ரெண்டு காரியத்தை காண்பிக்கிறது. ஒருவன் உணர்வடைந்து உடைக்கப்பட்டு, உணர்வடையும் போதே அவன் உடைக்கப்பட்டுருவான், உணர்வடையும் போதே உடைக்கப்பட்டுருவான். ஹல்லேலூயா. உடைக்கப்படாம உருவாக்கப்பட முடியாது. உணர்வடைந்து உடைந்து ஒருவனில் வெளிப்படுகிற அழுகை இரண்டு காரியங்களை, இரண்டு செய்திகளை சொல்லுகிறது. என்ன இரண்டு செய்தி? ஒன்று, பழைய வாழ்க்கை இங்கே முடிகிறது, புதிய வாழ்க்கை இங்கே துவங்குகிறது. எனவேதான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அழுத போது ஆமென் ஆசாரியர்கள் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் இந்த நாளிலே அழவும் துக்கப்படவும் வேண்டாம். 10வது வசனம், ஆமென் நீங்கள் புசித்து, ஆமென் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். இனி உனக்கு வாழ்க்கை இல்லை என்றால் இப்படி ஒரு செய்தி அவர்களுக்கு அடுத்து கேட்டிருக்க மாட்டாது. நீங்கள் எப்பொழுது வசனத்துக்கு முன்பாய் உணர்வடைந்து உடைந்து அழுகிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். நல்ல செய்தி சீயோன் கேட்டு மகிழ்ந்தது என்று சங்கீதம் 97 சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கேட்டு மகிழும்படியான நல்ல செய்தி உனக்கு உண்டாக, நீ உணர்வடைந்து உடைந்து தேவனுக்கு முன்பாய் அழணும். உன்னுடைய பழையன ஒளிந்தன, எல்லாம் புதிதாயன. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியம், புதிய காரியம் கர்த்தர் செய்ய விரும்புகிறார், கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அழுகை, அழுகை இல்ல, இப்படிப்பட்ட அழுகை. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அழுவதற்கு ஒரு காலம் உண்டு. இந்த நாட்களில் அப்படிப்பட்ட காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். நாம் நம்முடைய வழிகளை ஆமென் சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். ரெண்டு பேருடைய அழுகையை நான் காட்ட விரும்புகிறேன். ஒன்று ஏசாவின் அழுகை, மற்றொன்று யாக்கோபின் அழுகை. ஏசாவும் அழுதாங்க, நல்லா அழுதான், சத்தமிட்டு அழுதான். யாக்கோபு அழுதான், ஆனா ஏசாவின் கண்ணீருக்கு மதிப்பே இல்லாம போயிட்டு யாக்கோபின் கண்ணீருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டானது. என்ன ஏசாவின் அழுகைக்கும் ஏன் தேவன் பட்சபாதம் உள்ளவரா? இல்ல. ஏசா கண்ணீரை காணாம விட்டுட்டாரா? இல்ல. அப்ப ஏசா சரியா அழலையா? கரெக்டா தான் அழுதான். ஏசாவின் அழுகையை குறித்து ஆமென் ஆதியாகமம் 27 படிக்கும்போது நமக்கே அழுகை வரும். யாக்கோபு அழுததை காட்டிலும் ஏசாவின் அழுகையை குறித்து படிக்கும்போது தான் நமக்கு அழுகை வரும். ஏனென்றால் யாக்கோபின் அழுகையை குறித்து ஆதியாகமம் 32 சொல்லப்படவில்லை, ஓசியா 12 தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவதூதனை நோக்கி அழுது கெஞ்சினான், அழுது கெஞ்சினான் என்று. ஆனால் ஆதியாகமம் 27 ஏசாவின் அழுகையை குறித்து படிக்கும்போது, அதை படிக்கும்போதே நம்ம அழுதுறோம். அவன் கேட்பான், அப்பா உங்கள்கிட்ட வேற ஆசீர்வாதமே கிடையாது அப்பா, வேற ஒண்ணுமே கிடையாது அப்பான்னு சொல்லி. ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அழுது அவரை நோக்கி கெஞ்சுவான், உங்ககிட்ட ஒரு ஏன் அப்படி இருந்தும் ஏசாவின் கண்ணீருக்கு பலன் இல்லாமல் போக காரணம் என்ன? காரணம் அழுத மெத்தட்ல தப்பு கிடையாது, அழுத காலங்கள் வேற. ஏசாயாவுக்கு சேஷ்ட புத்திர பாகம் ஆல்ரெடி அவன் இழந்துட்டான். அவன் ஒரு விசை வேட்டையாடி களைப்போடு வீட்டுக்கு வரும்போது, ஆமென், இங்கே யாக்கோபு கூழ் காய்த்து கொண்டிருப்பான். அப்பொழுது இவன் கேட்பான், ஏப்பா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அந்த கூழ கொடு அப்படின்னு. அப்போ இவன் யாக்கோபு தந்திரமா கேட்கிறான், சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடு, நான் இந்த கூழ கொடுக்கிறேன். இவனும் என்ன செய்வான், சாக போறவனுக்கு சேஷ்ட புத்திர பாகம் எதுக்குன்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துருவான். விட்டு கொடுத்து அந்த கூழ வாங்கி குடிச்சிருவான். கூழ குடித்ததுக்கு அப்புறம் நிச்சயம் அவன் கண் தெளிந்திருக்கும். ஆனால் அதன் பிறகு அவன் அளவில்லை. சேஷ்ட புத்திர பாகம் இழந்ததை குறித்தோ நஷ்டப்பட்டதை குறித்தோ அவன் கலங்கவில்லை. அவன் இன்னும் ஆமே ஸ்திரீகளுக்கு பின்னாக தான் அவன் போய் கொண்டிருந்ததை பார்க்க முடியும். தகப்பனுக்கும் பெற்றோருக்கும் மன நோவாய் மனவேதனை உண்டாக்குகிற காரியத்தை தான் அவன் செய்து கொண்டிருந்தான். தனக்கு இப்படி ஒரு நஷ்டம் வந்ததே, இப்படி ஒரு இழப்பு வந்ததே, நான் இப்படி ஒரு காரியத்தை இழந்து விட்டேனே என்று அதற்கு முன்பதாக ஒரு நேரத்திலும் அளவில்லை. ஆனா எப்பொழுது பலன் கொடுக்கிற நாள், ரிசல்ட் வர அன்னைக்கு அழுதான். ரிசல்ட் வந்த பிறகு அழுதான். கொடுக்க வேண்டியதெல்லாம் பிரித்து கொடுத்த பிறகு வந்திருந்த அழுதான். தகப்பனும் கூட சேர்ந்து அழுதாரே தவிர அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியவில்லை. ஆனால் யாக்கோபு அப்படி அல்ல. ஏசா தனக்கு எதிராக வருகிறான் என்ற செய்தியை கேட்டதும், ஆமென், அன்று இரவே, இனி ஒரு நாள் அல்ல, பொழுது விடிந்தால் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். யாக்கோபு அசதியா இருக்கவில்லை. குடும்பத்தினர் அத்தனை பேரையும் அக்கறை கடத்தி விட்டு அன்று இரவே யாபோக்காட்டின் கரையில் இருந்து அழுது கெஞ்சுகிறான். அழ வேண்டிய காலத்தில் அசதியாயிராதே, அழ வேண்டிய காலத்தில் நகைக்காதே. நீ கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நின்று உன் நிலை உணர்ந்து உடைந்து நீ அழுவாயானால், இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், ஒரு நற்செய்தி உனக்கு சொல்லுகிறேன், உன் காதுகள் கேட்க விரும்புகிற ஒரு நல்ல செய்தியை நீ கேட்கும் நாட்கள் வந்துவிட்டது. ஆமென். ஜனங்கள் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் வாசிக்கப்பட்டதை கேட்டு உணர்வடைந்து அழுதார்கள், சத்தமிட்டு அழுதார்கள். யாரெல்லாம் அழுதார்கள் தெரியுமா? யாரெல்லாம் அதுக்கு முன்னாடி வந்து நின்னாங்களோ, யாரெல்லாம் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துக்கு முன்பாக வந்து நின்றார்களோ, அவர்கள் எல்லாம் அழுதார்கள். அதுல சின்ன பிள்ளைங்க உண்டு, வாலிபர்கள் உண்டு, பெரியவர்கள் உண்டு, முதியவர்கள் உண்டு, ஜனங்கள் எல்லாரும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் யார் வந்து நின்னாங்களோ அவங்க எல்லாருமே உணர்வடைந்து அழுதார்கள், உணர்வடைந்து அழுதார்கள். ஆண்டவரே பேசுங்க, ஆண்டவரே தாவீதை போல கேட்கணும், ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்துங்கப்பா, என்னை நித்திய வழியில நடத்துங்க. ஏசாயா 1:3 வாசிக்க கேட்கலாம், ஆண்டவருடைய வேதனை, தம்முடைய ஜனத்தை குறித்ததான தேவனுடைய வேதனை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால பார்க்க முடியும். ஏசாயா 1:3,
1: உணர்வில்லாமலும்
0: இருக்கிறதே ஆண்டவருடைய வேதனை. ஏசாயாவை கொண்டு தன்னுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் முதல்ல எழுதினதே அதுதான். தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எதற்கு பயன்படுத்தினார்? நீ வாழாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், இப்படி சொல்லிட்டு போவதற்கல்ல, ஜனங்களுடைய நிலையை உணர்த்துவதற்காக தான் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினார். ரெட்டுடுத்தி கொண்டு போவார்கள், தீர்க்கதரிசிகள் தங்களுடைய வேஷத்தை மாற்றுவார்கள். எதற்காக? ஒவ்வொன்றுக்கும் ஒரு சைன் இருக்கிறது, ஒரு அடையாளம் இருக்கிறது. கர்த்தருக்காக தங்களை முற்றிலுமாய் விட்டு கொடுத்தார்கள். கர்த்தர் சொல் சாவேன்னா சாவேன் தான் சொல்லுவார், மழுப்பியெல்லாம் சொல்ல மாட்டார். ஏசாயா என்ன சொல்கிறார்? ஏசாய்க்கு அதுவும் ராஜாவிட்ட வந்து சொல்கிறார், மெதுவாக இருந்து, அதாவது ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா அப்படி சொல்லிட்டு நாம இருந்தால் என்ன செஞ்சுருப்போம், மெதுவாக ஒரு பிரசங்கத்தையே போட்டிருப்போம். ஆமாம், இம்மைக்குரிய வாழ்க்கை என்ன, எப்படியும் எல்லாரும் சாக தான் போகிறோம், ஆமாம் அங்கே அங்கே அப்படிலாம் ரொம்ப ஒரு பில்டப்லாம் கொடுத்து நல்ல ப்ளீஸ் பண்ணி. ஏமே சில எமர்ஜென்சி கேசஸ் இனி காப்பாற்ற முடியாதுங்கிற நிலைமை வரும்போது டாக்டர்ஸ் சிலரை கூப்பிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மெதுவாக பேச்சு கொடுத்து ஆரம்பிப்பாங்கல்ல, இப்படி தான் நாமும் செய்வோம். ஆனால் அந்த காலத்து தீர்க்கதரிசிகள் எப்படி இருந்தாங்கன்னா, ஏ ஏசாயாவை எசேக்கியாவை பார்த்து சொல்லு என்ன சொல்லணும், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ சாக போகிறேன்னு சொல்லு. இவர் நேராக உள்ளே என்ட்ராயிட்டார், டீ குடிக்க கூட உட்காரல, என்றானதுன்னு சொல்லிட்டாரு. மரண படுக்கை வியாதி படுக்கையில் ஒருத்தர் இருக்கிறார், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா, நான் உங்களுக்கு நான் ஆரஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கிறேன், ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு. ஒன்றும் கிடையாது, நேராக போய் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றார், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டே, நீ சாக போற. இப்படிதான் இருந்தார்கள் தீர்க்கதரிசிகள். எப்படி இருக்கும் பாருங்க, சாக போறேன்னு சொல்லிட்டு திரும்பி நடக்கும்போது அங்கே ஏசாயா எசேக்கியா அழ ஆரம்பிச்சிட்டாரு. திருப்பி ஏசாயாவை கூட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்பி போய் சொல்லு, நீ சாக மாட்டே, உனக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்துட்டேன். ஏசாயா திருப்பியும் போறாரு, போய் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். நீங்க தீர்க்க தரிசன புஸ்தகங்களை படிச்சீங்கன்னா தெரியும். ஆமே, தேவன் செய்வேன் என்று சொல்லுகிற காரியத்தை சொல்லியிருப்பார். நாம் செய்யும்படி தேவன் வலியுறுத்துகிற அநேக காரியங்களை தேவன் சொல்லியிருப்பார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆரம்பிக்கிறது எப்படின்னா, மாடுத்தன் எஜமானையும் முன்னனையும் அறியும், ஆனா என் ஜனம் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்களே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையை, அன்பு சகோதர சகோதரி, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், இந்த கண்ணாடிக்கு முன்பதாக வந்து நின்றுங்கள். இது உணர்த்தும். உணர்வடைந்து ஒருவன் உடைந்து அழுவானால் அவனுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். யாக்கோப பாருங்க, யாபோ காட்டின் கரையில் இருந்து அழுகிறான். அழுத போது கர்த்தர் சொல்லுகிறார், பொழுது விடுகிற வேளை வந்த போது, யாக்கோபே என்னை விடு, நான் போகட்டும், என்னை விடு, நான் போகட்டும் என்று சொல்லுகிறார். இவன் சொல்லுகிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். உடனே ஆண்டவர் கேட்கிறோம், பேர் என்ன? இந்த கேள்வி இவனை 20 வருஷம் பின்னாடி கொண்டு போனது. என்ன 20 வருஷம் பின்னாடி கொண்டு போனது? 20 வருடத்துக்கு முன்பதாக இதே கேள்விய கண்ணு தெரியாத தகப்பன் ஈசாக்கு கேட்டான். ஏசாவை போல வேடம் அணிந்து, அப்பா இதோ நான் வந்து விட்டேன் என்று சொன்னபோது கண்ணு தெரியாத ஈசாக்கு கேட்டான், மகனே ஆமா நீ யாருப்பான்னு கேட்டான். அப்பொழுது இந்த யாக்கோபு சொன்னான், அப்பா நான் ஏசா வந்திருக்கிறேன். வேஷத்தை வெளிப்படுத்தினான், தன் நிலை உண்மை நிலையை மறைத்து வேஷத்தை வெளிப்படுத்தினான், வேஷத்தை காண்பித்தான், நான் ஏசா வந்திருக்கிறேன் என்றான். இதே கேள்வி இப்பொழுது சர்வத்தையும் காண்கிற, ஆமே ஹல்லேலூயா, சர்வத்தையும் காண்கிற அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடைய பரலோக தேவன் கேட்கிறார், யாக்கோபே ஆமே உன் பெயர் என்னவென்று கேட்கிறார். இப்பொழுது தன்னிலை உணர்ந்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் அவரை நோக்கி அழுது கெஞ்சினான், அழுது கெஞ்சினான். ஒட்டையாம அழ முடியாது, உணராம ஒட்டைய முடியாது. அப்பொழுது கர்த்தர் சொன்னார், இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல். அப்படின்னு என்ன அர்த்தம்? பழைய வாழ்க்கைக்கு ஃபுல் ஸ்டாப். இனி உன் பெயர் இஸ்ரவேல் எனப்படும், புதிய வாழ்க்கைக்கான ஆரம்பம். இந்த நாட்களை தேவன் தந்திருப்பது, நமக்கு தந்திருப்பது, சபைக்கு தந்திருப்பது எதற்கு தெரியுமா? எல்லாம் முடிந்தது என்று கலங்குவதற்கல்ல, பழைய வைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார், புதிய வைகளுக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், பழையவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். இந்த நாட்களிலும் ஏசாவை போல ஆமேன் அசதியா இருந்து காலத்தை வீணாக்காதீர்கள். உடைக்கப்படுவோம். உடைக்கப்படுவது உணர்த்தப்பட்டு ஒருவன் உடைக்கப்பட்டான் என்றால் அவன் அது அவனுடைய முடிவல்ல, அது அவனுடைய புதிய துவக்கம், புதிய துவக்கம். ஹல்லேலூயா. ஜனங்கள் உணர்வடைந்தார்கள். தாவீதுடைய ஜெபத்தை பாருங்கள். ஆமென். 119வது சங்கீதம் 169வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 119 169.
1: கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வசனத்தின்படியே,
0: உம்முடைய வசனத்தின்படியே
1: என்னை உணர்வுள்ளவனாக்கும்,
0: என்னை உணர்வுள்ளவனாக்கும் வசனத்தின்படி. தெளிவாய் சொல்லு, இன்னும் சொல்லுவார், அதுல நான் உம்முடைய கட்டளைகளால் உணர்வடைந்தேன். ஜனங்கள் வசனத்தை கேட்டு உணர்வடைந்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, சிலர் இந்த நாட்கள் அதிகமா நியூ டெஸ்டமெண்ட் நிறைய பேர், ஏறக்குறைய 100 பேர்கிட்ட இந்த 10 நாட்களுக்குள்ள புதிய ஏற்பாடு படித்து முடித்ததாக சொன்னார்கள். ரொம்ப சந்தோஷம், கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். அதுல சிலர் வாசிக்க வாசிக்க தங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. சிலரோடு சில வார்த்தைகள் பேசி கொண்டிருந்தது, சிலரோடு சில காரியங்கள் அழுத்தி கொண்டிருந்தது. இந்த வசனத்தை நாம் தீர்க்கமாய் வாசிக்கும் போது இது நம்மோடு பேச ஆரம்பிக்கும், நம்முடைய நிலையை காண்பிக்கும், நம்முடைய ரியாலிட்டியை நமக்கு வெளிப்படுத்தும், நம்முடைய ஒரிஜினாலிட்டியை நமக்கு முன்பாக கொண்டு வந்து வைக்கும். இயேசு அப்படித்தான உணர்வடைந்தான். வசனத்தை கேட்ட ஜனங்கள் உணர்வடைந்தார்கள். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த நாட்களை நம்ம பிரயோஜனப்படுத்த தவறிட்டோம்னா பிற்பாடு இயேசு அழுதும் மன மாறுதலை காணாமல் போயிட்டான். கண்ணீரோடு எதுக்காக அழுதானோ அந்த அழுகையின் பலனை காணாமல் போயிட்டான். யாக்கோபு அழுதான், அழுகையின் பலனை கண்டான். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நீங்க எதை நினைத்து எதற்காக கண்ணீர் வடிக்கிறீங்களோ இந்த அழுகையின் பலனை காணணும். மோர்தேக்காய் அழுதான், அழுகையின் பலனை கண்டான். பேதுரு மனங்கசந்து அழுதான், அழுகையின் பலனை கண்டான். கர்த்தர் திரும்ப அவனிடத்தில் வந்து அவனை திரும்ப மேய்ப்பனாகவே நிறுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. அழுதால் அழுகையின் பலனை காணணும். அழுகையின் பலனை காணாமல் கண்ணீரோடு என் ஓட்டம் முடியுமானால், தேங்க்யூ ஃபாதர். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் அல்லவா, அப்பொழுது அவர் ஜனத்துக்காக அழுதார் அல்லவா, ஆண்டவரே மன்னியும் என்று கதறினார் அல்லவா. வேதம் என்ன நமக்கு காண்பிக்கிறது? எஸ்ஐ 53ல அவர் தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைவார். ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு, ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைந்தார். அந்த ஆத்தும வருத்தத்தின் பலன் தான் நானும் நீங்களும். அவர் பெருமூச்சு விட்டு அழுதாரே, அவருடைய கண்ணீரின் பலன்தான், அவர் சிந்தின இரத்தத்தின் பலன்தான், அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலன்தான் நானும் நீங்களும். நம்மை கண்டு அவர் திருப்தி அடைகிறார். இதே போலதான் சபையே, நாம் வடிக்கிற கண்ணீரின் பலனை நாம் வாழ்கிற நாட்களிலே காண வேண்டுமானால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நாம் உணர்வடையணும், நாம் உடைக்கப்படணும், நாம் உருவாக்கப்படணும், நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வேணும், புதிய ஆரம்பம் உண்டாகணும். 119வது சங்கீதம் 130வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். 119 130.
1: உம்முடைய
0: வசனத்தின் பிரசித்தம்
1: வெளிச்சம் தந்து,
0: வெளிச்சம் தந்து
1: பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும்,
0: உணர்வுள்ளவர்களாக்கும். உணர்வடையாதவன் பேதையாகவே இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, பேதை நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். நெடுக போய் அவனே கண்ணியில போய் சிக்கிறான். அநேக காரியங்களை பேச வேண்டும் என்று நினைத்து எழுதி கொண்டு வந்தேன், ஆனால் சில காரியங்களை மீண்டும் மீண்டும் ஆவியானவர் வலியுறுத்தி பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். உணர்வடையாதவன் எவ்வளவு படித்தவனா இருந்தாலும் சரி, அவன் பேதை. ஆனால் நீ பேதையா இருந்தாலும் வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதையை உணர்வுள்ளவர்களாக மாற்றும். வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதையை உணர்வுள்ளவனாய் மாற்றும் வசனத்தின்படி. எனவே தான் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனிங்க, இவர்கள் உணர்ந்தார்கள், இவர்கள் உடைக்கப்பட்டு அழுதார்கள். அடுத்து என்ன செய்தார்கள் பாருங்கள். 9வது அதிகாரம், நெகேமியா 9வது அதிகாரம், அதனுடைய 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம்.
1: அந்த மாதம் 24ஆம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டு கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள். இஸ்ரவேல் சந்ததியார் மறுஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். அவர்
0: வாசிக்கலாம்.
1: அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாம மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாம மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள்.
0: பாருங்க, ஏற்கனவே வாசிக்கப்பட்ட வார்த்தைகளை கேட்டு உணர்வடைந்து இப்ப நேரம் என்ன செய்யறாங்க தெரியுமா? ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து உபவாசம் பண்ணி, ஆமென், உபவாசம் பண்ணி சிம்பிளா சொல்லணும்னா இப்ப ஜெபிக்கிறாங்க. இந்த ஜெபித்து என்ன செய்யறாங்க? ரெண்டாவது வசனம், மறு ஜாதியாரை விட்டு பிரிந்து வராங்க. புரியும்படி சொல்லணும்னா ஜெபித்து எவைகளில் சிக்கி கொண்டிருந்தார்களோ அவைகளில் ஜெயம் எடுக்கிறார்கள். உணர்வடைந்து உடைந்து அழுது விட்டு திரும்பி போய் அதே காரியத்தில் அவர்கள் சிக்கிக்கொள்ள தங்களை விட்டு கொடுக்காமல் அந்த காரியத்தில் ஜெயம் எடுக்க, சில காரியங்களை நாம எளிதில் ஜெயிக்க முடியாது. இயேசு சொன்னார், இவ்வகை பிசாசுகள் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலையுமே அன்றி ஜெயிக்க முடியாது. சில காரியங்களை நாம ஜெயிக்க ஜபம் அவசியம், உபவாசம் அவசியம். சவுளுடைய சவுலா இருந்த பார்வை போய் பவுலுடைய அந்த புதிய பார்வை உண்டாக அவனுக்கு 3 நாட்கள் உபவாச ஜபம் தேவைப்பட்டது. பாவத்தை பார்த்த கண்கள் பரிசுத்தரை காண, பாவத்தை வெறுத்து, பாவத்தை நஷ்டம் என்று குப்பை என்று வெறுத்து தள்ள அவனுக்கு உபவாச ஜபம் தேவைப்பட்டது. சும்மா கேட்டேன், வசனம் கேட்டதும் எனக்கு ஃபீல் ஆயிட்டு, எனக்கு உடஞ்சிட்டு, ஆண்டவர் என்ன நேசிக்கிறார் ஆமேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு போயிட்டு திருப்பியும் பாவத்துல சிக்கி கொள்வது அல்ல. அந்த மாதத்திலே அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க, என்ன, இனி அந்த பழைய பாவத்துக்குள்ள போயிடக்கூடாது, அந்நிய நுகத்தில் இணைக்கப்படக்கூடாது, நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவள், என்னை கர்த்தர் தமக்கு சொந்தமாய் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார், இனி நான் உலகத்துக்கு ஒத்து பாவ வாழ்க்கைக்கு நேராய் துன்மார்க்க ஜீவியத்தை நோக்கி போகக்கூடாது, அதிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும், அதிலிருந்து ஒரு ஜெயம் வேண்டும் என சொல்லி அவர்கள் உபவாசம் பண்ணி அவர்கள் ஜெயம் எடுத்து மறு ஜாதியாரை விட்டு பிரிந்து பாவத்தில் இருந்து பாவ அறிக்கை செய்யவில்லை, பாவத்தை விட்டு வெளியே வந்து பாவ அறிக்கை செய்தார்கள். பாவத்தில் இருந்து பாவ அறிக்கை செய்தா இரக்கம் கிடைக்கும், மன்னிப்பு கிடைக்காது. அது என்ன இரக்கம்? உனக்கு கிடைக்கிற தருணம் பாவம் செய்வதற்காக அல்ல, திருப்பிய வாடா, திருப்பிய வா. ஆனா பாவத்தை விட்டு நீ பாவ அறிக்கை செய்தா உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை கொண்டு வந்தார்களே, இயேசுக்கு முன்னாடி நின்று அழுது கொண்டிருந்தாள். எதுக்கு அழுதுட்டு இருந்தா? ஐயோ நான் தெரியாம நான் பாவம் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைச்சு அழுதாளா? இல்ல, நான் சாக போறேனே நினைச்சு அழுதா. அங்கே அவளுக்கு இரக்கம் கிடைத்தது, கிருபை கிடைத்தது. நான் உன்னை குற்றவாளியை தீர்க்கவில்லை என்று சொன்னார், ஆனா திருப்பி சொன்னார், இனி பாவம் செய்யாத அப்படின்னார். கிருபையை தவறாய் புரிந்து கொள்ளாதிருங்கள். உணர்த்தப்பட்டு உடைக்கப்பட்டு அழுறோமா? ஏன் உடைக்கப்பட்டோம்? நம்முடைய வழி சரியில்லை. கர்த்தருடைய வழி, சரியான வழியை நமக்கு காண்பித்த போது நான் இவ்வளவு துன்மார்க்கமா போயிட்டேன்னு நினைச்சு உடையிறோம், அழுறோம், ரைட். அதன் பிறகு என்ன செய்கிறோம்? அதுல ஜெயம் எடுக்க வேண்டாமா? அதை மேற்கொள்ள வேண்டாமா? முயற்சியால முடியாது, ஆனா முழங்காலால முடியும், முழங்கால முடியும். ஜெபம் ஒருவனை எப்படிப்பட்டவனை எப்படிப்பட்டவனாகவும் மாற்ற வல்லமை உள்ளதுங்க ஜெபம். மோசே பாருங்க, ஒரு காலத்துல அவன் எகிப்தை விட்டு ஓடுறதுக்கு காரணமே கொலை. ஒருவனை அடித்து கொண்டு விட்டு தான் ஓடுகிறான். அந்த மோசே இரவு பகல் தேவனோடு உறவாட ஆரம்பித்தான், ஜெபிக்க ஆரம்பித்தான். அந்த மோசே குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பூமியில் உள்ள எல்லாரிலும் மிகவும் சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். ஒருவனுடைய சுபாவத்தையே திருப்பி போட்டு விட்டது. ஜெபம் ஜெயம், ஜெபமே ஜெயம். இவர்கள் என்ன செய்யறாங்க பாருங்க, மறுஜாதியாரை விட்டு பிரிந்து அந்நிய நுகத்தில் பிணைக்கப்பட்டிருந்த அந்த நுகத்தடியை உடைத்து. இப்போ 3வது வசனத்தை வாசிங்க.
1: அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள்.
0: ஹல்லேலூயா. தங்கள் நிலையில், நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இவைகளை நீ செய்யும் போது அல்லது இவைகளை நீ செய்தால்தான் உனக்கு உன்னை தேவன் ஏற்படுத்தின நிலையிலே நீ வந்து நிற்பாய். ஒவ்வொருத்தருக்கும் நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைத்தேன் என்று எரேமியாவை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பிள்ளைங்கிற ஸ்தானத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. இளைய குமாரன் தகப்பனிடத்தில் வந்து என்ன சொல்லுவான்? நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லிக் கொள்வதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஏன் அப்படி சொல்லுகிறான்? அந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கி போயிட்டான். மீண்டும் தகப்பன் அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்த அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், பாதரட்சியை கொடுக்கிறார். அதிகாரத்துக்கு அடையாளமாய் மோதிரத்தை, நீ அடிமை அல்ல என்பதற்கு அடையாளமாய் பாதரட்சியை, நீ என்னுடையவன் என்பதற்கு அடையாளமாய் வஸ்திரத்தை கொடுத்து அந்த ஸ்தானத்தில் நிறுத்தி தான் வீட்டிலே மகிழ்கிறார். நான் என்னை தேவன் ஒரு ஸ்தானத்தில் வைத்திருக்க அந்த ஸ்தானத்தில் நான் இருக்க மட்டும் என்னை குறித்து தேவனுக்கு மகிழ்ச்சி உண்டாகாது. அவர்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள், உணர்வடைந்து உட்டைந்து அழுது தேவ சமூகத்தில் ஜெபித்து ஜெயம் எடுத்தார்கள், தங்கள் நிலையில வந்து நின்றார்கள். ஆமே. இப்போ திரும்பி வாசிக்கிறாங்க, ஒரு ஜாமம் மட்டும் வாசித்தார்கள், ஒரு ஜாபம் மட்டும் பாவ அறிக்கை செய்தார்கள். நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன், இதை வாசிக்க வாசிக்க வாசிக்க வாசிக்க வாசிக்க அவர்களுக்குள்ளே இன்னும் சுத்தம் சுத்தம் சுத்தம் சுத்தம் சுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம் ஆமென் உண்டாகிக்கொண்டே இருக்கிறது. ஒரு புறம் வாசிக்கிறாங்க, இன்னொரு புறம் சுத்திகரிக்கப்படுகிறார்கள், வாசிக்கிறார்கள், பாவ அறிக்கை செய்யறாங்க, சுத்திகரிக்கப்படுகிறார்கள். ஆமென். இந்த வேதம் இந்த கண்ணாடி முன்னாடி நிக்கணும். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும் நாட்களை நாட்களாக தான் இந்த நாட்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சபையே உணர்வடையுங்கள், சபையே விழிப்படையுங்கள். இந்த கண்ணாடிக்கு முன்னாடி வந்து நில்லுங்க, இதை உயர்த்துங்க, உங்களை தாழ்த்துங்க, இதுக்கு முன்னாடி விட்டு கொடுங்க. யார் யார் நின்னார்களோ அத்தனை பேர் உணர்வடைந்தார்கள், அத்தனை பேர் உடைக்கப்பட்டார்கள், அத்தனை பேரும் அழுதார்கள், அத்தனை பேர் உபவாசித்தார்கள், அத்தனை பேரும் ஜெயம் எடுத்தார்கள், அத்தனை பேரும் தங்கள் தங்கள் நிலையிலே வந்து நின்றார்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவரே எனக்கு அந்த உணர்வை தாரும். ஆண்டவரே ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஓசியா 14 அதிகாரம் 1-5 வரை உள்ள வசனங்கள். ஓசியா 14:1 வாசிக்க கேட்கலாம்.
1: இஸ்ரவேலே
0: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு,
1: நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய்,
0: வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்.
1: அவரை நோக்கி
0: தேவரீர்
1: எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி
0: எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி
1: எங்களை தயவாய்
0: அங்கீகரித்தருளும்,
1: அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம், அசிரியா எங்களை ரட்சிப்பதில்லை.
0: 4 வசனத்தை வாசியுங்கள்.
1: நான்
0: அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன்,
1: அவர்களை
0: மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன்,
1: என் கோபம்
0: அவர்களை விட்டு நீங்கிட்டு
1: நான் இஸ்ரவேலுக்கு
0: பனியை போல் இருப்பேன்,
1: அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான்.
0: எரேமியா 31 அதிகாரம் அதனுடைய 18-20 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். எரேமியா 31:18-20 வரை உள்ள வசனங்கள்.
1: நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன்,
0: என்னை திருப்பும்,
1: அப்பொழுது
0: நான் திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர்.
1: நான் திரும்பின பின்பு
0: மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன்.
1: நான் என்னை
0: அறிந்து கொண்டதற்கு பின்பு
1: விலாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன், வெட்கி நாணி கொண்டும் இருக்கிறேன், என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன்
0: சொல்ற நல்ல கவனிங்க. அப்போ ஒருவன் மனம் வருந்தி உணர்த்தப்பட்டு ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேனே சொல்லுகிற வார்த்தையை ஆண்டவர் மிஸ் ஆகாம கேட்பார், நிச்சயமா கேட்பார். அந்த வார்த்தை தான் கேட்க விரும்புகிறார் சபை உன்னிடத்துல, நம்ம இடத்துல தேவன் அதுதான் கேட்க விரும்புகிறார். அப்ப நான் இப்படி பண்ணிட்டேன் ஆண்டவரே, இப்படி செஞ்சுட்டேன் ஆண்டவரே, அப்படி கேட்டதும் அவர் என்ன சொல்லுவாரு தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க, 20. எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா,
1: அவன்
0: எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ,
1: அவனுக்கு
0: விரோதமாய் பேசினது முதல்
1: அவனை
0: நினைத்து கொண்டே இருக்கிறேன்.
1: ஆகையால்
0: என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்ல, உருக்கமாய் இறங்குவா. அந்த இரக்கம் தான், அந்த இரக்கம் கிடைக்கணுங்க. இந்த நாட்களில் சபை கதற வேண்டியது இந்த இரக்கத்துக்காக. அவர் சொல்ற, நான் உருக்கமாய் இறங்குவேன்பா, ஆனா நீ ஒன்னு செய்யணும், நீ திரும்பணும். அந்த இளைய குமாரன் திரும்பின போது தகப்பன் கட்ட அனைத்து முத்தமிட்டார் அல்லவா, அவன் மோதிரத்தை கேட்கவில்லை, பாதரட்சியை கேட்கவில்லை. வஸ்திரத்தை கேட்கவில்லை. உண்மையிலே அவன் கேட்டிருந்தா என்ன கேட்டிருப்பான், அப்பா வேலைக்காரங்களுக்கு கொடுக்கிற சாப்பாடு எனக்கும் கொஞ்சம் கொடுங்கப்பா, இப்படிதான் கேட்டிருப்பான். அதுக்கு தானே வந்தான், அப்படி நினைச்சுதானே வந்தான். என் வீட்டில் வேலைக்காரங்கள் எல்லாம் மூணு வேளை சாப்பிட்றாங்களே, நான் இப்படி இருக்கிறேனே, அதெல்லாம் நினைச்சுதான் வரான். அவன் கேட்கணும்னு வந்தது கொஞ்சம், ஆனா அவனுக்கு கிடைக்கப்பட்டது அதிகம். நீ உன் நிலையை அறிந்து உணர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பினார், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்கு தருவார். ஜபத்தின் வழியை அடைத்து கிருபையை இன்றும் தேவன் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நம்மை தண்டிப்பதற்கு அல்ல. ஆமென். நாம் நம்முடைய வழியை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும்படியாக கண்களை மூடி தேவ சமூகத்தில் தாழ்த்தி முடிந்தால் முழங்கார்படியிட்டு

சுகந்த வாசனையா மாத்துங்கப்பா. சிமியோன் லேவிய போல தகப்பனின் வாசனையை கெடுக்கிறவர்களா எல்லாட்டவரே உமக்கு உகந்த வாசனைகளில் வெளிப்படுவதா.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: பூச்சிகளை உணவாக கொள்ளும் தாவரங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நிபந்தஸ் அழகான ஒரு தாவரம்தான். இதன் இன்னொரு பெயர் ஜாடி தாவரம் என்று பெயர். நம்முடைய நாட்டில் அஸ்ஸாம் காடுகளில் உள்ள காரியா மலைகளில் இந்த தாவரங்கள் காணப்படுகின்றன. இந்த இலையின் மத்திய நரம்பிலிருந்து ஒரு நீண்ட பாகம் வளர்ச்சியடைந்து அது ஜாடி போல காணப்படும். அதற்கு ஒரு மூடியும் உண்டு. ஜாடியின் வாய்ப்பக்கத்தில் இனிப்பான திரவம் ஒன்று சுரக்கிறது. அதன் மூடியும் பார்ப்பதற்கு அழகாக ஒரு பூவைப் போல காணப்படுகிறது. பூச்சிகள் இது பூ என்று எண்ணி இனிய தேனை உண்ண ஜாடியின் வாய்ப்பக்கத்தில் வந்து உட்கார்ந்தவுடன் அது வழுக்கி ஜாடியின் அடிப்பக்கத்தில் விழுந்து விடுகின்றன. இப்பொழுது ஜாடியின் மூடி தானாகவே மூடிக்கொள்கிறது. பிறகு என்ன, மாட்டிக்கொண்ட பூச்சி சிறிது நேரத்தில் இறந்து போய்விடுகிறது. ஜாடிக்குள் இருக்கும் திராவகத்தில்

செரிக்கும் சக்தி உள்ளது. அது பூச்சியை செரித்து செடிக்கு நல்ல சத்துணவாக மாற்றிவிடுகிறது. இதேபோலத்தான் பாபமும் முதலில் பார்வைக்கு அழகாக தோன்றும், பின்பு நம்மை அதன் அருகில் இழுத்து இறுதியில் அழிவுக்கு நேராக கொண்டு போய்விடும். ஒரு குருவி தன்னுடைய பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் உள்ள தீவிருக்கிறது போல அவளுக்கு பின்னே போவான் என்று வேத புத்தகமும் நம்மை எச்சரிக்கிறது. கண்களை காத்துக்கொள்ளாமல் எந்த கண்ணிக்கும் தப்ப முடியாது. மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாக இறங்கும். எனவேதான் கவர்ச்சி சாத்தானின் ஒரு கண்ணி என்பதை உணர்ந்து நாம் எச்சரிக்கையாக இருப்போமா?

வாருங்கள், நாம் சேர்ந்து ஆராதிப்போம். இந்த ஆராதனை வேளைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். எந்த மனிதனையும் தள்ளாத அன்பு, எவரையும் நேசிக்கிறதான் அன்பு, ஒவ்வொரு ஜீவனுக்காக உலகத்தில் வந்து தன் உயிரை தந்தவர் இயேசு. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக உயிரை கொடுக்கிற அன்பை காட்டிலும் வேற பெரிய அன்பு எதுவும் இல்லை. அப்படியானால் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை தந்தவர், நமக்காக ஜீவனை தரும்படிக்கு உலகத்தில் வந்தவர். எஸ், அந்த அன்பு கீழாக உலகத்தில் வேறொரு அன்பு இல்லை. உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் ஏதோ ஒன்று நம்மிடத்தில் எதிர்பார்த்து நம்மை நேசிக்கிறது. அவர்கள் எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் நடக்காமல் போகும்போது நம்மை விட்டு விலகுகிறது. ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களையும் என்னையும் நேசித்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த புறம்பை தள்ளாத பூரணமான அன்பை பாடி கொண்டாடுவோமா? ஓ வாருங்கள், நம் சேர்ந்து

நல்ல கரங்களை தந்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ஒப்பில்லாத அன்பிற்காக, விலையேறப்பெற்ற அன்பிற்காக, மாறாத அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே. ஓ உம்முடைய அன்பு விலையேறப்பெற்றது, உம்முடைய அன்பு மாறாதது, எங்களுக்காக ஜீவனை தந்தது, எங்களுக்காக ஜீவனை தந்தவரே. தம்முடைய ஒரே பேரான குமாரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தளிய பலவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தவர். எஸ் ஆண்டவரே, உம்முடைய விலையேறப்பட்ட அன்பை எண்ணி இந்த வேளையில் உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கையில கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல நீங்க வச்ச மாறாத விலையேறப்பட்ட இணையில்லாத ஒப்பில்லாத

கரங்களை தட்டி ஆண்டோட அன்புக்காக நன்றி செலுத்துவோம். இயேசுவின் அன்பு இணையில்லாத அன்பு, மாறாத அன்பு, மகிமையான அன்பு, உம்முடைய அன்பிற்காக

கேட்டவரே, ஏந்தின கரங்களை கொடுக்கும் கரங்களாய் மாற்றினவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் அடைக்கலமே, எங்கள் ஆதரவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி, ஆவியில் நிறைந்து கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நடத்தின விதங்களுக்காக, பாதுகாத்த விதங்களுக்காக, கொண்டு வந்த விதங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இதுவரைக்கு கர்த்தர் நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நடத்தி வந்த விதங்களுக்காக, நடத்தின பாதைகளுக்காக, ஓ கண்ணீரோடு விதைத்ததை கம்பீரமாய் அறுக்க செய்தவருக்கு, குறைவுகள் இல்லாமல் நடத்தினவருக்கு, பிள்ளைகளை மறவாமல் நடத்தின தேவனுக்கு கைகளை தட்டி நன்றி. அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி, எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம்.

புறக்கணிக்காதவர், தள்ளாதவர், நம்மை தேடி வந்தவர். நாம் பாவியாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்த அன்பு இன்னதென்று விளங்க பண்ணுகிறார். நல்ல கரங்களை தட்டி அந்த தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துக்கு பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே எங்களை கைவிடாதவரே, எங்களை புறக்கணிக்காதவரே, எங்களை விட்டு விலகாதவரே, நன்மையால் நிரப்புகிறவரே, நன்மையால் எங்கள் வாயை திருப்தியாக்குகிறவரே, கழுகுக்கு சமானமாய் எங்கள் வயது திரும்ப வாழ வயது போலாக்குகிறவரே. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோம். நீ நல்லவர், நீ பெரியவர், நீ மாறாதவர், நீ கிருபை உள்ளவர். அப்படி நாமத்தை சொல்லி சொல்லி அப்பாவை துதிக்கலாம். அப்படி நாமத்தை சொல்லி சொல்லி துதிக்க பார்க்கலாம். நீ நல்லவர் ஆண்டவரே, என்னென்ன எங்களை கைவிடாதவரே, என்னென்ன எங்களை புறக்கணிக்காதவரே, எங்களை தள்ளாதவரே, எங்களை ஆதரிக்கிறவரே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, எங்கள் கோட்டையே, எங்கள் தஞ்சமே, எங்கள் கேடகமே, எங்களை நெகிழ விடாதவரே, எங்களை கைவிடாதவரே, எங்களை கடைசி மரியாதை

கையில வாசம் பண்ணுகிறவரே, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஓ ராபா பாஷே ராதா ராபா பா, அவரை போல வேறு நல்லவர் இல்லை, அவரை போல வேறு பரிசுத்தர் இல்லை, அவரை போல வேறொரு நல்லவர் இல்லை. அவரே நல்லவர், அவரே பரிசுத்தர், பாவத்தை பாராதவரே, சுத்த கண்ணுடையவரே, எங்களை மீட்டுக் கொண்ட பரிசுத்தரே. நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அந்த நல்ல தேவ பிரசன்னம் இந்த மாலை வெளியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. அந்த நல்ல தேவ ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர், நம்மை புறக்கணிக்காதவர், நம்மை விட்டு கொடுக்காதவர் இந்த மாலை வெளியில் பிரசன்னமாக இருக்கிறார். நல்ல கையை தட்டி அந்நிய

நிரப்பட்டோம். இந்த மாலை வேளையில் ஒவ்வொருவரை நிரப்பட்டோம். எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, சத்தத்தை உயர்த்தி. ஓ ரபா கா ஷேரா தரா ரங்கரவோ ஏ ஷேலாரியா.

இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். நீர் எங்களை கைவிடாதவர் ஆண்டவரே, நீர் எங்களை புறக்கணிக்காதவர் ஆண்டவரே. மனிதர்கள் எங்களை விட்டு விலகின பொழுது எங்களை தேடி வந்தவர் நீர். நாங்கள் பாவியாக இருக்கும் போது எங்களுக்காக எங்களை தேடி வந்தவர் நீர். உம்முடைய ரத்தத்தை சிந்தும் படிக்க எங்களை தேடி வந்தவர் நீர். ரத்தம் சிந்தினவர் நீர், மீட்டுக் கொண்டவர் நீர். உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை. உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு சின்ன மனிதர்கள் அப்படியே முடிக்க போகிறோம்.

உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, உன்னை நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம்மா. உன் நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம் ஆண்டவரே. எல்லா கன மகிமை நாங்கள் உமக்கு தருகிறோம். ஒருவரே ஆராதனையும் துதியும் மகத்துவமும் வல்லமையும் ஸ்தோத்திரத்தை பெற்றுக்கொள்ள பார்த்திர மகிமை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளி இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களுக்காய் நன்மையானவற்றை தருகிற நாளாய், உங்களுக்காய் ஆசிர்வதித்து வைக்கப்பட்டிருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்கிற நாளாய் ஆசிர்வதித்து இருக்கிறார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் சத்ருவானவன் அநேக நன்மைகளை, நன்மையான காரியங்களை அடைத்து வைத்திருக்கிறான். நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கும் பெறக்கூடாதபடிக்கும் அவைகள் சரீரத்தின் சுகம், பொருளாதாரம், பணியிடங்களில், குடும்பத்தில் போன்றவைகளில் அநேக நாட்களாய் நன்மைகள் ஏதும் நடக்காமல், நன்மையான பதில்களை காண முடியாமல் தவித்து கொண்டு தேவ சமூகத்தில் கண்ணீரோடு எப்பொழுது எனக்கு நன்மைகள் நடக்கும், பெற்றுக்கொள்வேன் என்று அங்கலாய்த்து காணப்படுகிறவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று. ஆகையால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கான நன்மைகளை பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படி நன்மைக்கான கதவுகளை திறக்கிறார், வழிகளை ஆயத்தப்படுத்துகிறார், தடைகளை விலக்குகிறார், உங்களை நன்மைகளினால் ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாக விசேஷித்த நன்மைகளை தந்து ஆசீர்வதிக்கிறார். எஸ்தரின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கையில் அங்கே மொர்தகாய் குறித்து பார்ப்போமானால், மொர்தகாய்க்கு விரோதமாக செய்யாத குற்றத்திற்காக ஆமான் பல சூழ்ச்சிகளை செய்து தூக்கிலிட முயற்சிக்கிறான். ஆனால் காரியமோ கர்த்தரால் மாறுதலாய் முடிந்து மொர்தகாய் ராஜாவால் கனம் பண்ணப்படுகிறான். ராஜ வஸ்திரமும் ராஜமுடியும் தரிப்பிக்கப்படுகிறது, முத்திரை மோதிரம் அணிவிக்கப்படுகிறது, அரண்மனைக்கு அதிகாரியாக வைக்கப்படுகிறான். இவையெல்லாவற்றிலும் மொர்தகாய் ராஜாவிற்கு உண்மையும் உத்தமமாய் நடந்து கொண்டதை நிமித்தம் விசேஷித்த நன்மைகளால் ஆசிர்வதிக்கப்படுகிறான். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வேலை செய்கிற அதிகாரிகளின் முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் உண்மையாகவும் உத்தமமாகவும் நடந்து கொண்டு இருந்தாலும், உங்களுக்கு விரோதமாய் அநேக பொய் வழக்குகள், ஏமாற்றங்கள், குற்றப்படுத்தி குறை கூறி உங்களை காயப்படுத்துகிற கூட்டத்தின் நடுவில் காணப்படுகிறோமே என்றும், சத்துரு பல வழிகளில் உங்களின் நன்மைகளை பறிக்க வேண்டி பல கண்ணிகளை வைத்து உங்களை விழப்பண்ணி பெயர் புகழ் உயர்வை தடை செய்ய நினைக்கிற உங்களுக்கு எதிராய் உள்ள ஆமானின் காரியங்களை இன்றைக்கு கர்த்தர் ஒன்றுமில்லாது செய்து நீங்கள் வெட்கப்பட்ட இடங்களில் உங்களை உயர்த்தும்படியும் விசேஷித்த நன்மைகள் உங்களை தேடி வரும்படியும் செய்கிறார். இன்றைக்கு உங்களுக்காய் நீண்ட நாட்களாய் காத்திருந்தவைகளுக்கு அதிகாரிகளிடத்திலிருந்தும் மனிதர்களிடத்திலிருந்தும் தயவும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படியும் நல்ல பதில்களை கேட்கும்படியும் ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக விரும்பின நன்மைகளை தந்து ஆசீர்வதிக்கிறார். வேதத்தில் நாம் பர்திமேயு என்கிற குருடனை பற்றி பார்க்கும்பொழுது, இயேசு சுகம் தருவார் என்ற முழு நிச்சயத்தோடு சத்தமாய் அநேக தடைகள் காணப்பட்ட போதிலும் இயேசுவை உண்மையோடு அழைக்கிறான். அவனின் கூப்பிடுதல் இயேசுவை நிற்கும்படி செய்கிறது. இயேசு அவனிடம் அவன் விருப்பத்தை கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று, தனக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டும் என்கிற விருப்பத்தை தெரிவிக்க இயேசுவும் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். பார்வை அடைந்தவனாய் கர்த்தரை துதிக்கிறான். அப்படியாகவே 12 பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து பார்ப்போமானால், அவளும் தான் எப்படியாகிலும் இயேசுவின் வஸ்திரத்தை தொட வேண்டும் என்று விரும்பி ஜனக்கூட்டத்தையும் நெரிசலையும் பொருட்படுத்தாது முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசித்து தொடுகிறாள். இயேசுவின் வல்லமை அவள் மீது பட அவள் சுகம் பெறுகிறாள். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் நீண்ட நாட்களாய் உங்களின் வியாதியிலிருந்து சுகத்தை பெற வேண்டும் என்று விரும்பி தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களே, பர்திமேயுவை போல இயேசுவை கூப்பிடுவதில் இருந்த தடைகளை பொருட்படுத்தாமல், பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல உலகம் உங்களுக்கு கொடுத்த வியாதியின் வஸ்திரம், அவிவிசுவாச வார்த்தைகள் போன்றவற்றால் மனமுடைந்து தனிமையில் ஒடுக்கப்பட்டு இல்லாமல் தைரியமாய் இயேசுவிடம் கடந்து போய் தன் விருப்பத்தை தெரிவித்து வஸ்திரத்தை தொட்டது போல, இன்றைக்கு நீங்களும் உலகம் பேசுகிற வார்த்தைகளினால் மனம் சோர்ந்து போகாமல், எந்த பலவீனத்தோடு இன்றைக்கு நீங்கள் இருந்தாலும் உங்களின் விருப்பம் சுகம் பெறுவது ஒன்றே. அதை இயேசுவிடம் விசுவாசத்துடன் தெரிவிக்கும் போது, வேண்டுதல் செய்யும் பொழுது உங்கள் விருப்பமான அற்புத சுகத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சாட்சிகளாய் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். மூன்றாவதாக வேண்டிக் கொண்ட நன்மைகளை தந்து ஆசீர்வதிக்கிறார். வேதத்திலிருந்து அன்னாலை குறித்து பார்ப்போமானால், அவள் தன் நாச்சியாரால் பிள்ளை இல்லாதபடியினால் மிகவும் வேதனைப்படுத்தப்படுகிறாள். இருந்த போதிலும் அன்னாள் வருடந்தோறும் தேவ சமூகத்தில் சென்று தன் இருதய
தைரியத்தை ஊற்றி தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறாள். செய்துவிட்டு திரும்பும் போது அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. காரணம், வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று அவள் தன் இருதயத்தில் உறுதி செய்து கொண்டமையினால் அப்படியாகவே கர்த்தர் அன்னாளின் வேண்டுதலை கேட்டு சாமுவேல் என்றும் தீர்க்கதரிசியை கொடுத்தார். தான் முதல் பெயர்சபா வரையில் பெயர் விளங்க செய்தார் என்று வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் எந்த சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போய் கொண்டிருந்தாலும் உங்களின் வேண்டுதலுக்கு இன்றைக்கு கர்த்தர் பதிலை தருகிறார். உங்கள் வேண்டுதல் இன்றைக்கு கேட்கப்பட்டது. இனி நீங்கள் துக்க முகமாய் இருப்பதில்லை. அன்னாலை போல விசுவாசித்து வேண்டுதல் செய்யுங்கள். வேதம் சொல்லுகிறது இப்படியாக, விசுவாசத்தோட ஜபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் உங்களின் பெரிதான விசுவாசத்தின் பொருட்டு நீங்கள் விரும்புகிறதை செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையானவர்களே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்காய் நன்மையானதை தருகிறார், ஆசீர்வதிக்கிறார். விசேஷித்த நன்மைகளினாலும், நீங்கள் விரும்பிய நன்மைகளினாலும், வேண்டிக் கொண்ட நன்மைகளினாலும் உங்களை ஆசீர்வதிக்கிறார். விசுவாசித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய நாளிலும் உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாமல் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமலும், நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளிலிருந்து மீட்பார் யாரும் இல்லாமலும், நன்மை செய்வார் ஒருவருமில்லையே என்று அங்கலாய்த்து காணப்படுவீர்களானால் இன்றைக்கு இயேசுவிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் நன்மையானதை தந்து உங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வேங்கட். காட் பிளஸ் யூ.

எபேசியர் 3 அதிகாரம். இதன் நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாராய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாயிருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சொந்தரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த இரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் இரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாய் இருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த இரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்க தரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். பரிசுத்தவான்கள் எல்லாரும் சிறுவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதுக்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதிகாலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதுக்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கும் தைரியமும் திடநம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறது. இதன் நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷர்கள் வல்லமையாய் கலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின் படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். 1 தீமோத்தேயு 6:10 ஒரு நாள் மிகவும் பணக்கார மனிதன் ஒருவர்

மிகுந்த மனச்சோருடன் இருந்தார். எனவே அவர் யூத ரபி ஒருவரை பார்க்க சென்றார். அவரிடம் தன் மனவேதனையை கூறினார். ரபி அவர் கையை பிடித்து கண்ணாடி ஜன்னலுக்கு அருகில் அழைத்து சென்றார். இந்த ஜன்னல் வழியாக என்ன பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். வெளியே ஏராளமான ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் இருக்கின்றார்கள் என்று சொன்னார். பின்பு அவருடைய கையை பிடித்து முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்றுக்கு அருகில் அழைத்து வந்து விட்டார். இப்போது என்ன பார்க்கிறீர்கள் என்று கேட்டார் ரபி. அதற்கு அந்த பணக்கார மனிதன், நான் இம்முறை என்னுடைய முகத்தை பார்க்கிறேன் என்று சொன்னார். ரபி அதற்கான காரணத்தை விளக்க ஆரம்பித்தார். ஜன்னலில் இருப்பதும் கண்ணாடிதான், முகம் பார்க்க உதவுவதும் கண்ணாடிதான். ஆனால் முகம் பார்க்க உதவும் கண்ணாடிக்கு பின்னால் கொஞ்சம் வெள்ளி சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதுவரை வெளியே இருப்பவைகளை பார்க்க உதவிய கண்ணாடி அதன் பின்னால் இப்போது வெள்ளி சேர்க்கப்பட்டவுடன் வெளியே தெரியும் காட்சிகளை மறைத்து விடுகிறது, பார்ப்பவரின் முகத்தை மட்டுமே காட்டுகிறது என்று விளக்கினார். ஆம் பிரியமானவர்களே, மிகுந்த பொருளும் பொன்னும் நம்மோடு சேரும்போது வெளியே இருக்கும் மனிதர்கள் நம் பார்வைக்கு தெரியாமல் போய்விடுகின்றனர். சுயம் மேலோங்கி விடுகிறது. ஐஸ்வர்யவான் ஒருவனுடைய வீட்டு வாசலில் லாசரு என்ற ஏழை மனிதன் ஒருவன் இருந்தான். ஐஸ்வர்யவானுடைய வீட்டில் சம்பிரமமாய் சாப்பாடு நடந்தது. எல்லாம் சம்பூர்ணமாக இருந்தது. இந்த ஐஸ்வர்யவான் தன்னையும் தன் மனைவி பிள்ளைகளையும் பார்த்தானே ஒழிய வாசலில் சாப்பிட ஒன்றும் இல்லாமல் கிடந்த லாசருவை அவன் பார்க்கவே இல்லை. அவனுக்கு சாப்பாடு தரவில்லை. எனவே இவ்வுலகத்தில் சம்பிரமமாய் வாழ்ந்தும் நித்திய ஜீவனை அவன் இழந்தான். எரியும் நரக போய் பங்கடைந்தான். பேதுருவும் யோவானும் ஒருமுறை ஜப ஆலயத்துக்கு சென்றார்கள். அங்கே அலங்கார வாசலில் உட்கார்ந்து ஒரு பிறவி சப்பாணி பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். பேதுரு தனக்கு ஏதாவது தருவார் என்று அவன் நினைத்தான். பேதுரு அந்த மனிதனிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நஸ்ரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னார். உடனே அந்த சப்பானியின் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். தேவனை மகிமைப்படுத்தினான். ஆம் பிரியமானவர்களே, பேதுருவுக்கும் யோவானுக்கும் வெள்ளியும் பொன்னும் இருக்கவில்லை. ஆனால் தங்களை சுற்றிலும் இருப்பவர்களை பார்க்கும் கண்கள் இருந்தன. வெள்ளியையும் பொன்னையும் விட மிக விலையேற பெற்ற இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் செய்ய அவர்களால் முடிந்தது. பிரியமானவர்களே, ஐஸ்வர்யம் தவறல்ல. ஆனால் நம்முடைய சிந்தை முழுவதும் மேலும் மேலும் பணத்தையும் பொன்னையும் பொருளையும் சேர்ப்பதிலேயே இருக்கும்போது வேதனை அதிகரிக்கிறது, சந்தோஷமும் சமாதானமும் பறிபோய் விடுகிறது. ஆகவே பணத்தை சேர்ப்பதிலேயே கவனமாயிராமல் நம்மை சுற்றிலும் உள்ள தேவையுள்ளவர்களை பார்க்க நம் கண்கள் பழகட்டும். அப்பொழுது தேவன் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்கு அதே மத்தேயு 15:10 20 வசனம் வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம். அன்பானிலே, இந்த 10 வசனத்திலே ஆண்டவர் சொல்றார், அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டு உணருங்கள் என்று சொல்கிறார். ஜனங்களிடத்திலே அவர் சொல்றாரு, கேட்டு உணருங்கள். இப்போ நான் அவர் என்ன சொன்னார், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசமாய் போதிக்கிறது வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று அவர்கள் மனுஷனுடைய கற்பனை உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பையை அவமாக்கிறீர்கள் என்று சொன்ன தேவன் முன்னாடி இதை கேட்டு உணருங்கள் என்று மனுஷர்களுக்கு சொல்றார், ஜனங்களுக்கு சொல்றார். அடுத்து என்ன சொல்றாரு, வாய்க்குள் போகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும், வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். வாய்க்குள் போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று தீட்டை பற்றி சொல்கிறார். அந்த காலத்தில் யூதர்கள் வந்து எதையெல்லாம் தீட்டுன்னு சொன்னாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த சூதக ஸ்திரீ பெண்களுக்கே உருவான மாதவிளக்காய் வரும்போது அது தீட்டு என்று சொன்னார்கள். குழந்தை பெற்றுக்கொண்டால் தீட்டு, அந்த ஸ்திரீயை தீட்டு என்று சொன்னார்கள். அடுத்தது ஒரு சாவு வீட்டுக்கு போனால் தீட்டுன்னு சொன்னாங்க, குஷரோகியை தொட்டால் தீட்டுன்னு சொன்னாங்க. இப்படி தாழ்த்தப்பட்ட ஜாதியே அந்த ஜாதிக்காரனை தொட்டால் தீட்டுன்னு சொல்கிறாங்க. தீட்டுன்னு அநேக காரியங்களை யூதர்கள் முறைமையாக தங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்தார்கள். ஆனால் இந்த தீட்டை அதை பிரேக் பண்ணுன்றதுக்காக தான் ஆண்டவர் இதை சொல்கிறார். வாய்க்குள் போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. அப்போ சாப்பிட்றது தீட்டுன்னு சொன்னாங்க, ஒத்துக்காத்த இந்த கவுச்சி சாப்பிட்டா தீட்டு. இன்னைக்கு அதை நம்ம இந்தியாவில் ஒரு உயர்ந்த குலம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவினர் அந்த காரியத்தில் இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்டவர்களை தொட்டால் தீட்டு, சாப்பிட்டால் தீட்டு, கறி மீன் இப்படிலாம் சாப்பிட்டா தீட்டு, சாவுட்டுக்கு போனால் தீட்டு, சூதக சிறிய தொட்டால் தீட்டு, இப்படி இதை இப்பையும் இந்த யூதர்கள் கடைபிடித்ததை நம்ம நாட்டிலையும் பிரிவினர், ஒரு உயர்ந்த ஜாதி என்று சொல்ல கொண்டிருக்கிற ஒரு பிரிவினர் அதை பயன்படுத்துகிறார். ஆனால் இங்கே இந்த தீட்டை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பிரேக் பண்ணுகிறார். பாருங்க, அப்போ அவர் சொல்றாரு, அப்பொழுது 12 அவருடைய சீஷர்களிடத்தில் வந்து பரிசேயர்கள் இந்த வசனத்தை கேட்டு இடரல் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். அப்போ ஆண்டவர் அழகாக சொல்றார், அந்த பரிசேயர்களை பார்த்து சொல்றாரு, என் பரமபிதா நடாத நாட்டெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும், அவர்களை விட்டு விடுங்கள். யார, அந்த பரிசேயரை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள், குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். இது எனக்கு ரொம்பவும் சிந்திக்க வைத்த ஒரு வசனம், குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள் என்று சொல்கிறார். அப்ப மனுஷனுடைய கற்பனைகளையும் பாரம்பரிய கற்பனைகளையும் நாம் போதித்து தேவனுடைய கற்பனை என்னன்னு தெரியாம அதை புறக்கணித்து விட்டு மனுஷன் போடுகிற சட்டத்தின்படி திட்டத்தின்படி வாழ்ந்தம் என்றால் அது பரிசேய பக்தி என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே இந்த பரிசேய பக்திகளை நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் சரி, நானும் நீனும் பரிசேய பக்தியிலே மாட்டிக்கொள்ள கூடாது என்றுதான் ஆண்டவர் விரும்பி இந்த ரகசியத்தை நம்முடைய கண்ணுக்கு முன்பாக வைக்கிறார். அதனால்தான் சொல்றாரு, நீங்கள் கேட்டு உணருங்கள் என்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரணும், ஆண்டவரே நான் பரிசேய பக்தியில் இருக்கிறனா, இல்லை நீர் விரும்புகிற உம்முடைய கற்பனைகளிலே சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு உண்மையான கிறிஸ்தவனாய் இருக்கிறனா என்று நாம் உணர்ற நாம் ஒப்பு கொடுப்போமா? அன்பானே பாருங்க, அன்பானே கீழே சொல்றாரு, பேதுரு அவரை நோக்கி இந்த உவமைகள் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றார். எல்லாமே ஓமையாக தான் ஆண்டவர் பேசுகிறார். டைரெக்டாக பேசலை, இன்டைரக்டாக பேசிகிட்டு இருக்கிறார். அதை பேதுரு கேட்குறார். அப்போ தான் ஆண்டவர் விளக்கமாக சொல்கிறாரு, வாயுக்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போவோம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? நீ என்ன சாப்பிட்டாலும் மறுநாள் அது மலமாக வெளியே போயிடும். அதுதான் ஜென்டிலாக சொல்கிறார், நீ என்ன சாப்பிட்டாலும் மறுநாள் அது மலமாக வெளியில் ஆசன வழியாய் வெளியில் போயிடும். ஆனால் வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். அன்பானிலே இந்த மத்தேயு 15 இந்த வசனத்தை நாம் பார்க்கும் என்றால் 1, 2, 3, 4, 5, 6, 7 காரியத்தை தான் இந்த இடத்துல மத்தேயு குறிப்பிடுகிறார். ஆனால் இதே காரியம் மார்க்கில் மிக தெளிவாக 7:21 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானிலே 7:21 ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, ஒரு 13 காரியத்தை அங்கே சொல்லியிருக்கிறார். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் கொலை களவுகள் பொருளாசைகள் துஷ்டதனங்கள் கபடு காமவிகாரம் வன்கண் தூஷணம் பெருமை மதிகேடு புறப்பட்டு வரும். பொல்லாங்கனவையாகி இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று 13 காரியத்தை அங்கு தெளிவாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பானே, இதுதான்ப்பா ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும், மற்ற புறம்பே இருக்கிற காரியங்கள் தீட்டுப்படுத்த. அன்பானே, இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், உக்காந்தா தீட்டு நின்னா தீட்டு. எனக்கெல்லாம் தெரிஞ்சு என்னுடைய ஃப்ரெண்டே சொல்லியிருக்கிறான், என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு உயர்ந்த ஜாதி வீட்டுக்கு போகும்போது தண்ணி கொடுத்த அந்த டம்ளரை கீழே அந்த திண்ணியில் வச்சுட்டு வந்துடுவாங்க. அவங்க அம்மா வந்து அந்த தண்ணியை அந்த டம்ளரில் ஜலத்தை கொண்டு வந்து தெளித்து அதை தீட்டு கழித்து தான் அந்த ஜலத்தை அந்த டம்ளரை உள்ளுக்கு இட்டுட்டு போவாங்களாம். இவன் வந்து நூலாக இருக்கிறான். அன்பாவில்லே, அப்போ பாருங்கள், ஒரு மனுஷன் தொட்ட டம்ளர் தீட்டாக இருக்குது. ஏன்னா அவன் தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரன். அதனால இதுதான் யூதர்கள் பாரம்பரியமாக கடைபிடித்து வந்த காரியங்கள். இன்றைக்கி இது ஆண்டவர் பிரேக் பண்ணணும்னு ஏசாண்டவர் இதெல்லாம் பிரேக் பண்ணார், இதெல்லாம் முறியடித்தார். அதனால தான் சொல்கிறாரு, அந்த பரிசேயர்களை குருடர்கள் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி பாரம்பரியமாக நாம் சபைகளிலே என்னென்னலாம் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அன்பாவிலே, அது எல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னாரா, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னாரா என்று நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு இதெல்லாம் பார்க்காம நம்ம இன்றைக்கும் பழைய ஏற்பாட்டு பக்தர்களாகவே பரிசேய பக்தர்களாகவே இன்னைக்கு உக்காந்தா குற்றம் நின்னா குத்தம் அதை செஞ்சா குத்தம் இதை செஞ்சா குத்தம்னு சொல்லிக்கிட்டு அன்பானிலே குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை இன்னைக்கு சபைகள் போய்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானிலே, இதை கேட்கிற நீ அப்படிப்பட்ட பரிசேய பக்தியில் இல்லாதபடிக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையை கேட்டு உபதேசத்திலே நிலைநிறந்து அதில் நாம் உறுதியாய் நின்று அவருடைய வார்த்தையை பின்பற்றக்கூடிய ஒரு கிறிஸ்துவாக இருப்போம். ஆண்டவர் இந்த 13 காரியத்தைங்களை சொல்கிறார், கொலை பாதகம் பொல்லாத சிந்தனை வேசித்தனம் விபச்சாரம் களவு பொய்சாட்சி இதெல்லாம் நம்மளுடைய இருதயத்திலிருந்து நம் வாயால் புறப்பட்டு வந்து ஆண்டவுடைய பார்வையில் இதுதான் தீட்டு இதுதான் அருவறுப்புன்னு சொல்கிறார். அன்பாலே, நாம் அருவறுப்புன்னு எதை நினைக்கிறோம், மற்றவர்களை நினைக்கிறோம், பாவிகளை நினைக்கிறோம். அதில் ஆண்டவர் இருதயத்திலிருந்து இந்த 13 காரியங்கள் வெளியில் வராமல் பார்த்துக்கோ, இது 13 காரியம் நீ வெளியில் வந்துச்சுனாலே என்னுடைய பார்வைக்கு அதுதான்டா தீட்டு, மற்ற காரியம் கிடையாது. கை கழுவாத சாப்பிட்றதோ அல்லது சாவு வீட்டுக்கு போகிறதோ அல்லது சூதகசிரியை தொடர்றதோ இதெல்லாம் தீட்டே கிடையாதுன்றார். அன்பாலே, இதை ஆண்டவர் ஒரு புரட்சி பண்ணுகிறதை நாம் பார்க்குறோம். இதை நாம் கேட்கிற ஒவ்வொருத்தரும் அதற்கு ஒப்பு கொடுப்போம். அந்த பரிசேய பக்தியிலிருந்து விடுதலை அடைந்து ஆண்டவர் காண்பிக்கிற அந்த மெய்யான பக்தியில் கிறிஸ்துவ பக்தியில் நாம் வளருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செவிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த 15 அதிகாரத்தில் இருக்கிற இன்னும் ஆழமான ரகசியத்தை எங்களுக்கு சொல்லித்தாங்க. இதை தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பரிசேய பக்தியிலிருந்து எங்களை விடுதலை செய்து ஆண்டவரே எங்கள் இருதயத்திலிருந்து இந்த பொல்லாத சிந்தனைகள் வராதபடிக்கு இந்த தீட்டான காரியங்கள் வராதபடி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன். காட் பிளஸ் யூ.

kalalı bu podadı முழங்கால் அளவு போதாது நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லும் ஜீவன் அதுக்குள்ள எங்களை நடத்தி செல்லும் துயாவியே ஓ ஜீவன் நதிகளை எங்கள் மேலே திறந்திடும்

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருக்கு சோத்திரம். என்னுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லணும்னா, சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா மூணு பேர் நாங்கள், அண்ணன் தம்பி நான், நான் ரெண்டாவதாக பிறந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு ஆகும்போது தான் எனக்கு கருத்து கொஞ்சம் தெரியும். அதுக்கு முன்னாடிலாம் என்ன நடந்ததுலாம் எனக்கு தெரியாது. அப்பா இருந்தாங்க, அப்பா ரொம்ப குடிப்பாங்க, குடிச்சிட்டு அம்மா போட்டு அடிச்சுட்டு ரொம்ப சித்திரவதை பண்ணுவாங்க. அப்போல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, அழை கூட தெரியாது. அவங்க சண்டை போட்டு அடிச்சுட்டு மண்டைகின்னு உடச்சிட்டு இருந்தாலும் வேடிக்கை தான் பார்ப்பேன். அந்த அளவுக்கு ரொம்ப மக்கா இருப்பேன் நான் சின்ன வயசில். ஏன்னா சாப்பாடு கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவேன், படுத்துக்குவேன், எங்கேயும் போக மாட்டேன், விளையாட மாட்டேன், யார் பசங்க கூட சேர மாட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுடைய அப்பா வீட்டில் அம்மா வீட்டிலலாம் கிடையாது. நாங்கள் எங்கள் அம்மாவுடைய அப்பா வீட்டில் தான் நாங்கள் வளர்ந்தோம். அவங்க தான் எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அப்பா ரொம்ப குடிச்சிட்டு சண்டை போட்டதுனால எங்கள் தாத்தா வந்து எங்களை விடலை. பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா தான் எங்களை பார்த்துட்டாங்க. 10 வயசு எனக்கு ஆகும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து ரொம்ப குடிச்சிட்டு அணக்காபுத்தூரில் போய் குடிச்சிட்டு அவர் இறந்துட்டார். இறந்த உடனே அவரை எடுத்துகிட்டு போய் எல்லாம் அடக்கெல்லாம் பண்ணிட்டாங்க. பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நான் தாத்தா வீட்டில் தான் இருந்தேன். அப்போது எங்கள் சித்திங்க வந்து என்ன பண்ணாங்க, ரொம்ப கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது எங்கள் அப்பா இருக்கும்போது என்னை நல்லா கவனிச்சுக்குவாங்க. எங்கள் அம்மாவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப விவரம் தெரியாது. அம்மாவுக்கு எதனா கொடுப்பாங்க, வேலை தான் செய்வாங்க, சாப்பாடு செய்வாங்க, குழம்பு செய்வாங்க, அவன் தங்கச்சிங்களை பார்த்துக்குவாங்க, அண்ணன் தம்பிங்களை பார்த்துக்குவாங்க, அப்பா எதனா செஞ்சு கொடுத்தாருன்னா அதை செய்வாங்க, அப்படி தான் இருப்பாங்க. இந்த அரசியலில் திடீர்னு அம்மா வந்து அரசியலில் போன பிறகு பார்த்திங்கன்னா எங்களை அந்தளவுக்கு கவனிக்கிறதில்ல, எங்களை பார்த்துக்கிறதில்ல. காலையில் போனாங்கன்னா நைட்டு வருவாங்க. அப்பா என்ன போனோம், கார் டிரைவர், அவர் போனார்னா அவர் காலையில் போனார்னா நைட்டு தான் வருவார். நாங்கள் எங்கள் சித்திங்கிட்ட இருப்போம். அப்போ எங்கள் தாத்தாவும் எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்க, திருக்கழுக்குன்றோம், அந்த இடத்துல பிஸ்னஸ்க்காக ஊருக்கு போயிடுவாங்க. நாங்கள் எங்கள் சித்திக்கிட்ட இருப்போம். அப்போ எங்கள் சித்தி என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எங்களை அடிப்பாங்க. ஒரு கடைக்கு போகல, ஒரு பருப்பி வாங்கிட்டு வரல, ஒரு பிஸ்கெட் வாங்கிட்டு வரல, எங்களுக்கு சொல்லக்கூட தெரியாது. வீட்லேயே அப்படியே எங்களை பேசக்கூட விடாத அளவுக்கு அப்படி வளர்த்துட்டாங்க. யாருன்னா நின்று சாப்பிட்டா கூட அதை பார்க்கக்கூடாது. அவங்க நிற்கிற இடத்துல, பெரியவங்க நிற்கிற இடத்துல நிற்கக்கூடாது. அவங்க எதனா கதை பேசுனாங்கன்னா அந்த கதையை ஒட்டி கேட்கக்கூடாது. அவங்க நம்ம ஏன்னா அப்படியே ஒரு மாதிரி தான் உக்காண்ட்ருக்கணும் அந்த இடத்துல. சிரிக்க, அவங்க எதனா பார்த்து பேசிகிட்டு இருந்தால் கூட அந்த இடத்துல சிரிக்கக்கூடாது. சிரித்தா கூட எதுக்கு சிரிக்கிற, எதுக்கு அங்கே பார்த்த, எதுக்கு அவங்க சாப்பிட்றத பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து போட்டு செம்மாடி அடிப்பாங்க. அப்போது நாங்கள் அழுதா கூட எங்களுக்கு கேட்க தெரியாது, ஏன் என்னை அடிக்கிறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், என்னை ஏன் சும்மா சும்மா அடிக்கிறீங்கன்னு எனக்கு கேட்க தெரியாது. அப்படியே அடி வாங்கிட்டு இருப்பேன். ரொம்ப அப்படி எதனா எனக்கு வலிக்குது சித்தி அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா வலிக்குதா, அது எப்படி வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோழி கோழி கூண்டு இருக்கும், பெரிய பெரிய கூண்டு. அது வந்து மூணு ரேக்கு, 4 ரேக்கு 5 ரேக்கு பெரிய பெரிய ரேக்கு இருக்கும். ஒரு ஒரு கூண்டுலேயும் பார்த்திங்கன்னா 50 கோழி போடலாம். அந்த மாதிரி இருக்கும். கோழி பேனு, கோழி பாத்ரூம் போனது இதெல்லாம் அந்த இடத்துல இருக்கும். அது உள்ளர தூக்கி போட்டு பூட்டிடுவாங்க. பூட்டிட்டாங்கன்னா அந்த கோழி பேனு அப்புறம் எறும்பு இதெல்லாம் வந்து அந்த வயசில் எங்களை ரொம்ப கடிச்சு கண்டு கண்டாக ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா பார்ப்பாங்க, பார்த்துட்டு ரெண்டு பேருக்கு சண்டை வந்துடும். சண்டை வந்து அடித்து இது பண்ணுவாங்க. இப்படியே தான் என்னுடைய போராட்டம் பார்த்திங்கன்னா இப்படியே தான் இருந்தது. எங்கள் சித்திங்க கூட்ட அடி வாங்குறதும் போகிறதும், அவங்க திட்டுறதும் பேசுறதும், அம்மா அப்பாவுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறதும், ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லாமல் இருந்துச்சு எனக்கு. இயேசுவை பற்றி எனக்கு தெரியாது. இயேசு மட்டும் இல்லை, எந்த தெய்வத்தையுமே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் என்னை வளர்த்தாங்க. இந்து தெய்வத்தை பற்றியும் தெரியாது, கிறிஸ்டின் தெய்வத்தை பற்றியும் எனக்கு தெரியாது. ஒரே ஒரு வாட்டி எங்கள் அம்மாவோடைய எங்கள் அப்பா மட்டும் என்ன பண்ணுவாங்க, வருஷத்தில் ஒரு வாட்டி நாமத்தை போட்டு விட்டுருவாங்க. நெத்தியில் பெரிய பெரிய நாமத்தை போட்டு ஒரு சொம்பை கையில் கொடுத்து வீடு வீடாக போயிட்டு பிச்சை எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. அந்த பிச்சை எடுத்துகிட்டு வந்து அந்த காசை வச்சு அவங்க அந்த திருப்பதிக்கு போவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு போடுவாங்க. இதுதான் எனக்கு தெரியாம கண்டி சாமி பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எங்கள் அப்பாவுடைய அம்மா வீடு மட்டும் ஆர்சி கிறிஸ்தவங்க, அவங்க மாதா கும்பிட்றவங்க மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த மாதா எப்படி கும்பிடணும்னு தெரியாது, அவங்க எனக்கு சொல்லியும் கொடுக்கல. அதே போல் இவங்க இந்து சாமி கும்பிடுவாங்க, அது கும்பிடுவாங்க, அவங்க கூட போவோம் வருவோம், அது எப்படி கும்பிடணும்னு எனக்கு சொல்லி கொடுக்கல. எங்கள் அப்பாவுடைய பேர் பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர், எங்கள் அம்மா பேர் பார்த்திங்கன்னா சுந்தரி. இவங்க இப்படி தான் இருந்தாங்க, ரெண்டு பேருமே எங்களை இப்படி தான் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்கவுங்களோட வாழ்க்கையை தான் இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா குடியில் இருப்பார், அம்மா அரசியலில் இருப்பாங்க. எங்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இப்படி திண்டாட்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுடைய அப்பா இறந்துட்டார். நாங்கள் எங்கே தங்கிட்டு இருந்தோமோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். இறந்த உடனே அப்போ எங்களுக்கு போக்குவரத்துக்கு வழி கிடையாது. அப்போ இவங்கக்கிட்ட மாட்டியிருந்த உடனே எங்கள் அப்பா நான் சொல்லிட்டாரு, எங்கள் தாத்தா கிட்டே இட்டு போய் எங்களை விட்டார், நீங்கள் அங்கே வச்சு பார்த்துங்க அப்படின்னு. அங்கே போய் பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அங்கே போன பிறகுதான் என்னுடைய பள்ளி பருவமே நான் சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். இங்கே இருக்கும்போது எங்கள் சித்திங்கிட்ட கஷ்டப்பட்டேன். தாயா தாத்தாலாம் நல்லா பார்த்துக்கிடுவாங்க என்னை, நல்லா எனக்கு என்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, சாப்பிட வாங்கி கொடுப்பாங்க, நல்லா பார்த்துக்குவாங்க. எனக்கு அப்பா அம்மானா எங்கள் பாட்டியும் எங்கள் தாத்தாவும் தான், பாட்டியோட தாத்தா ரொம்ப பார்த்துக்குவார் என்னை. அப்படி இருக்கும்போது அதே போல் அந்த வீட்டில் போன பிறகு எங்கள் தாத்தா தான் நல்லா பார்த்துக்குவார், எங்கள் பாட்டி நல்லாவே என்னை பார்த்துக்க மாட்டாங்க. அங்கே போன பிறகு தான் எனக்கு என்ன தெரியும்னா, பசின்னா என்னான்னு அப்போ தான் எனக்கு தெரியும், துணின்னா என்னன்னு அப்போ தான் எனக்கு தெரியும். எங்கள் அப்பாவுடைய அம்மா வீட்டுக்கு, எங்கள் தாத்தா பேர் ஆரோக்கியசாமி, எங்கள் பாட்டி பேர் வந்து மேரி அம்மாள். அங்கே போன பிறகு தான் எனக்கு இதெல்லாம் தெரியும். ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணுன்னா கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த ட்ரெஸ்ஸு நான் வாங்க முடியும். ஒரு செப்பல் வாங்கணுன்னா கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த செப்பல் பார்க்க முடியும். நாலு பிள்ளைங்க போல என்னால் விளையாட முடியாது. விளையாடணும்னு இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நான் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா வன்னியத்தேனாம்பட்டில் இருந்தேன். இப்போ வந்து நான் தேனாம்பட்டை வந்துட்டேன், அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு எதிர இங்கே வந்துட்டேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜனங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, ஜனக்கூட்டம் நிறைய இருக்கும். பசங்கள்லாம் விளையாடுவாங்க, அவங்க அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கிடுவாங்க, பசங்க ஒரு ஜாலியாக இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்லா ஜாலியாக இருப்பாங்க. எனக்கு என்னென்னா அங்கே போன பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்கூல், காலைல ஸ்கூல் போகணும். நான் ஸ்கூல் போகணுன்னா காலையில் எனக்கு சாப்பாடு இருக்காது. எங்கள் அண்ணனுக்கு சாப்பாடு செஞ்சு கட்டி கொடுப்பாங்க, எனக்கு கட்டி கொடுக்க மாட்டாங்க. எங்கள் அத்தை பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணுக்கு சாப்பாடு நல்லா பார்ப்பாங்க, ஏன்னா அந்த பொண்ணு நெளிஞ்சு போயிருக்கும், அதுக்கு நல்லா சாப்பாடு கொடுப்பாங்க. எங்கள் அண்ணன் எப்படி, எங்கள் அண்ணனை நல்லா எப்படி பார்த்துக்கிறாங்கன்னா, அவங்களுடைய பையன் ஒருத்தர் இறந்துட்டார், எங்கள் சித்தப்பா இறந்துட்டார். எங்கள் சித்தப்பா போல் எங்கள் அண்ணன் இருக்கிறதுனால அவங்க புள்ள மாதிரி நினச்சி அவங்கள பார்ப்பாங்க, என்ன அந்த அளவுக்கு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நான் பாதியில் அங்கே வந்ததுனால அவங்களுக்கு என் மேலே பாசம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. தாத்தா மட்டும் நல்லா பாசமாக பார்ப்பார் என்ன. அப்போ என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்து நான் ஸ்கூலுக்கு போனேன்னா எனக்கு வந்து தண்ணி தூக்க தெரியாது, துணி துவைக்க தெரியாது, பாத்திரம் தேய்க்க தெரியாது. ஏன்னா இந்த தாத்தாவும் பாட்டியும் நான் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்கல்ல, அம்மா கூட பார்த்துக்கல, அப்பா கூட பார்த்துக்கல, ஆனால் தாத்தாயை பார்த்துக்கிட்டாங்க. இங்கே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இந்த ஆயாக்கிட்ட எப்படி இருக்கணும்னா, காலையில் 3 மணிக்கு எழுப்புவாங்க. 3 மணிக்கு எழுந்தோம்னா தண்ணி தூக்கணும், தண்ணி போய் தூக்கிட்டு வரணும்னா எப்படியோ ஒரு 10 கிலோமீட்டருக்கு தொழுவில் தாண்டி போய் தண்ணி தூக்கிட்டு வரணும். இந்த ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு போகணும், ஒரு குடமாக தூக்கிட்டு வந்து ஊற்றணும். ஏன்னா அப்போல்லாம் தண்ணி பஞ்சம் ரொம்ப கஷ்டம். நான் 90க்குள்ள முன்னாடிலாம் சொல்கிறேன் நான், அப்போ தண்ணி பஞ்சம் ரொம்ப கஷ்டம். அப்போ அங்கே போய் தண்ணி தூக்கிட்டு வரணும், கடைக்கு போகணும், பாத்திரம் தூக்கணும், கிணத்துலேருந்து தண்ணி அரைச்சி ஊற்றணும், எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. இப்படி செய், என்னால் முடியல அப்படின்னால முடியும், செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு. காலையில் இதெல்லாம் செஞ்சுட்டு டோக்கன் பால், அப்போல்லாம் டோக்கனில் போயிட்டு பால் வாங்கிட்டு வரணும். அப்போ அந்த கடையை போய் கூப்பிட்டு போய் காட்டுவாங்க, டெய்லியும் உன்னோட வேலை என்னென்னா 5 மணிக்கு போய் டோக்கனில் போய் நிற்கணும், அப்போல்லாம் பாக்கெட் பால் கிடையாது, நீ 5 மணிக்கு போய் நின்று லைனில் நின்று வாங்கினு வரணும். அங்கே பார்த்தீங்கன்னா அமுத காலனி பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜன நிற்கும், ஏன்னா எல்லாருமே அந்த டோக்கன் பாலுக்கு தான் நிற்பாங்க. தூக்கமாக வரும் எனக்கு, 12 வயசு 13 வயசு இருக்கும் எனக்கு அப்போல்லாம். அப்போ தூக்கமாக வரும் எனக்கு, எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நான் பாலுக்காக போய் நிற்பேன் அங்கே அந்த இடத்துல. அப்போ அந்த பாலுக்காக போய் நின்றுட்டு அந்த பாலை வாங்கிட்டு வந்து 5 மணிக்கு கொடுத்தோன்னா 5 மணிக்கு அந்த பாலை போட்டு கொடுத்தாங்கன்னா 6 மணிக்கெலாம் குடிச்சிட்டு திருப்பி 6 மணிக்கெலாம் கீழே கடைக்கு வரணும், மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க சமைச்சிட்டு எல்லாம் பார்த்துட்டு அவங்க சாப்பிட்ட பாத்திரம்லாம் 7:30 அவங்க கழுவி போட்டு தலையை வாரி விட்டாங்கன்னா ஸ்கூலுக்கு போவேன். ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே போயிருந்தேன்னா சுத்தமாக எனக்கு படிப்பே வராது. எனக்கு வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, வேலை அது இதுன்னு இருக்கும்போதுன்னு பார்த்தீங்கன்னா படிப்பே வராது. தமிழ் படிப்பேன், கணக்கு போடுவேன், அறிவியல், சமூக அறிவியல் இதெல்லாம் பண்ணுவேன். இங்கிலீஷ் எனக்கு சுத்தமாக வரவே வராது. அப்போ இங்கிலீஷ் வந்து நான் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா ருக்மணி மிஸ், நாங்கள் சாரதா வித்யாலயில் தான் நான் படித்தேன், சாரதா வித்யாலயில் தான் என்னை சேர்த்து விட்டாங்க. அப்போ அங்கே படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மிஸ் ரொம்ப கேட்பாங்க, ஏன்டி நீ படிக்க மாட்டேங்கிற, நல்லா படிடி, அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில், நீனால நல்லா படித்து நல்லா முன்னேறி வா அப்படின்வாங்க. எனக்கு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. என்னுடைய வாழ்க்கையே சின்ன வயசுலேருந்தே ஒரு போராட்டம், ஏன்னா சின்ன வயசுலேருந்து அப்பா அடிச்சுக்கின்னு அம்மா அடிச்சுக்கின்னு சண்டை போட்டுக்கணும், ஆயா தாத்தா வீட்டில் சாப்பிட்டுக்கின்னு அங்கேயும் நிம்மதி இல்லாத இங்கேயும் நிம்மதி இல்லாத இப்போ இந்த ஆயா தாத்தா வீட்டுக்கு வந்தோம் நம்ம இவ்வளோலாம் கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு மன சொல்கிறது மன உளைச்சல் மாதிரி அந்த வயசுலேயே எனக்கு ஒரு ஏதோ ஒரு மாதிரி இருப்பேன், நான் ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இருப்பேனை கண்டு எந்தலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் படிக்க சொன்னாங்கன்னா படிக்கும், அப்போல்லாம் வந்து இந்த தேனாமுட்டில் வந்துட்டு பிறகு ரொம்ப எழுத்து பேச ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் ஆயா என்ன பண்ணுவாங்க, வட்டிக்கு விடுவாங்க, வட்டி பண்டு சீட்டு இப்படிலாம் போடுவாங்க, அந்த பணத்தெல்லாம் போயிட்டு நான் வாங்கிட்டு வரணும். அப்போ அவங்க சொல்லி கொடுப்பாங்க, என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா அவள் வந்து பணம் கொடுக்கலன்னா ஏன்டி கொடுக்கலன்னு கெட்ட வார்த்தையில் நீ பேசு, அப்போ தான் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்போது ஆனால் இவங்க சொல்லி கொடுத்து நம்ம போய் அங்கே கேட்கும்போது என்ன பண்ணுவேன், அவங்க பயந்து என்ன பண்ணுவாங்க, பணம் கொடுப்பாங்க, நான் சண்டை போடும்போது அவங்க பணம் கொடுத்துருவாங்க. அப்போ இவங்க சொல்லுவாங்க என் பணத்துக்குன்னா நீங்கள் என்ன பிள்ளையாக பிறந்திருக்கியாங்க அப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் போய் கேட்கும்போது இவங்க கொடுப்பாங்க, பணத்தை கொடுத்துருவாங்க, வாங்கினு வந்து கொடுப்பேன். இப்படி இருக்கும்போது நாலு பேர் என்னை பார்த்து பயப்படுறதை பார்த்து எனக்குள்ள ஒரு என்ன சொல்கிற ஒரு பெருமை வந்துடுச்சு, பெருமை திகிரியம் அப்புறம் ஜாதி அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் எனக்குள்ளே வந்துடுச்சு. என் தாத்தா பார்த்தீங்கன்னா நாடார்,

படிக்கலாம் மாட்டேன் மிஸ் அப்படின்னு நான் ஒரு திமிராக பேசுவேன். ரெண்டாவது என்ன பண்ணேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன், 8th படித்து முடித்தேன். முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிட்டேன் படித்து. அப்போ மிஸ் வந்து கேட்டாங்க, நீங்கள் 9th படிடி, ஏன்டி இது பண்ண மிஸ் வேணாம், படிப்புனா எனக்கு வேணாம், எங்கள் வீட்லேயே என்ன இந்த மாதிரி இது பண்ணுறாங்க, வேலையும் செய்யணும், படிப்பும் பண்ணால் என்னை படிக்க விட மாட்டாங்க, வேலையில் தான் போடுறாங்க, அப்படியேப்பட்ட படிப்பு எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி போட்டு 8th வந்துட்டேன். வந்துட்டு இவங்க என்னை நல்லா பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வட்டி கூடுறது, பணம் இது பண்ணுறது, செய்கிறது, நான் ஒரு விளையாடுறதும் இல்லை. ஒரு சின்ன பொண்ணுனா அந்த வயசில் எனக்கு எதுவுமே கிடையாது. அப்போ வெளியே என்னை விடும்போது பார்த்திங்கன்னா வெளியே போய் 4 பேர் கூட சேர ஆரம்பித்தேன், பசங்க கூட. எனக்கு 14 வயசு ஆயிடுச்சு. 14 வயசானவனும் பசங்க கூட போய் சேர ஆரம்பித்தேன். பசங்க நல்ல பசங்களாம் கெட்ட பசங்களாம் தெரியாது, என் கூட சேர்ற பசங்க அத்தனை பேருமே கெட்ட பசங்க தான். அப்போது வந்து எனக்கு ஆண்டவர் பற்றிலாம் எதுவுமே தெரியாது, இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் போய் சேருவேன், சேர்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ரவுடின்னா கெட்ட பசங்கன்னா ரவுடி. இப்போ நான் என்ன ரவுடிங் கூட தான் நான் சேர்ந்து பழகிருக்கிறேன். என் கூட பார்த்தீங்கன்னா எப்பயுமே 10 பேர், 10 லேடிஸ் இல்லை, 10 ஜென்ஸ் தான் என் கூட எப்பயுமே இருப்பாங்க. எல்லா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தாத்தா வந்து ஊர் தலைவர் இன்ஸ்பெக்டர் வேறு ஜாதியில் வந்து இப்படி இருக்கிறாங்க. நல்ல செல்வாக்கு, நல்ல மதிப்பு, நல்ல மரியாதை. இப்போ என்னை வச்சு எல்லாமே அவங்க பயன்படுத்திக்குவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பெருமை, எனக்கு ஒரு இது. ஆனால் ஆண்டவரை பற்றி எதுவுமே தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, என் கூட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏஜி சபையிலேருந்து என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு நான் ஆண்டவரை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜி சபையிலேருந்து ஊழியத்துக்காக அங்கே வருவாங்க. எப்படின்னா ஒரு மைக் ஒன்று, மெக்கா போன் மாதிரி ஒரு இது மைக் வச்சுக்குவாங்க. வச்சுட்டு ஆண்டவரை பற்றி பாடுவாங்க. பாடிட்டு அந்த இதில் சுவிசேஷம் சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவேன், அந்த பசங்களை வச்சிக்கின்னு அங்கே போயிட்டு அவங்கள வந்து என்ன பண்ணுறது, ஒரு கலாய்க்கிறது. அப்போ சொல்லுவாங்கள்ல, பசங்களாம் சேர்ந்து கலாயுங்கடா, இவனாடா கிறிஸ்துவன் கிறிஸ்துவன் சொல்லிட்டு வந்து நடிச்சுன்னு உக்காந்துக்கிறாங்க, ஏமா ஊரை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுவேன், அவங்க போய் செய்கிறவங்கக்கிட்ட போய் அவங்கள வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவேன். உனக்குன்னா வேறு வேலை இல்லையா, உனக்கு எவ்வளோ காசு கொடுத்தாங்க, வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ பணம் வருது, இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஊரை ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு வாட்டி இந்த மைக்கு தூக்கின்னு வர்றது, அந்த ஆளை கூட்டின்னு வர்றது இப்படிலாம் இருந்ததுன்னா வேறு மாதிரி ஆகிடும், ஊர் உள்ளே வரக்கூடாது, ஒழுங்காக போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரவுடிசம் பண்ணுவேன். எனக்கு எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எனக்கு பட்ட பேர் ரவுடி தான், ரவுடி தாதா. நான் எங்கள் ஊரில் வந்து கிளாரான்னு இங்கே கேட்டீங்கன்னா கூட தலையான்னு தான் சொல்லுவாங்க. யாருமே என்னை வந்து கிளாரான்லாம் சொல்ல மாட்டாங்க, தலையா, தலையை பார்க்க வந்தீங்களா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த சின்ன வயசுலேயே நான் இப்படிப்பட்ட ஒரு கெட்ட பேர் எடுத்துக்கின்னு, அப்படி ஒரு கெட்ட நண்பர் கூட சேர்ந்துக்கின்னு. ஏன்னா என்னுடைய வளர்ப்பு வந்து நான் சின்ன வயசுலேயும் அந்த வளர்ந்த இடத்துல நிம்மதியாக நான் வளரலை. இப்போ ஆயா தாத்தா இவங்க வீட்டில் வந்து நிம்மதியாக வரல, அப்பா அம்மாவும் என்னை ஒரு இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை நல்ல வழியில் கொண்டு போகல. ஏன்னா அம்மா ஒரு தேசம், அப்பா ஒரு தேசம், பாட்டி இந்த இடத்துல, இந்த பாட்டி இப்படி இப்படி ஒரு 4 மூலைய இடத்துல நான் வளர்றேன். இப்படி வளரும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த சூழ்நிலையிலுமே வந்து என்னை ஒரு நல்ல ஒரு முறையில் கொண்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு ஆள் யாருமே கிடையாது. எனக்கு அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ சினிமா, இவ்வளவோ நான் நல்ல ஒரு தாதா மாதிரி இருந்தாலும் கூட மனசில் எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். 4 பேர் இருக்கிறாங்களே, இப்போ பக்கத்து வீட்டில் பார்க்கும்போது அம்மா அப்பாவோட பிள்ளைங்களோட இருப்பாங்க, ஏன்னா நான் பார்த்தா தனியாக இருப்பேன், ஆயா தாத்தா வீட்டில் இருப்பேன். அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அப்படிலாம் இருக்கும். நான் எதெல்லாம் அனுபவிக்கணும் அந்த சின்ன வயசில், எதெல்லாம் நான் இது பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அதெல்லாம் கிடைக்கல. இப்போ ஒரு சாப்பிட்ணும் ஒரு பொருள், இதை நான் ஆசைப்பட்றேன்னா அந்த பொருள் எனக்கு கிடைக்காது, அது 10 ரூபா தான் இருக்கும் ஆனால் அது கிடைக்காது எனக்கு. அப்படிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தவறான வழியில் போயிட்டேன். இப்படி போகும்போது அந்த இடத்துல எனக்கு நல்ல வழியில் சொல்லவோ கொண்டு போகவோ எனக்கு ஆள் கிடையாது. ஆனால் பெரிய லெவலில் இப்போ தான் மேலே வரேன், என்ன ஒரு ரவுடிஸில் வரேன். இப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா என்னை வச்சு தான் எல்லாமே செய்வாங்க. ஒரு கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு ஐஜியே வந்தால் கூட எனக்கு 15 வயசில் நின்று பேசுகிற அளவுக்கு ஒரு கெத்து இருக்கும். அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் எங்கள் ஊர் உள்ளே வராங்கன்னா எங்கள் ஊரில் அப்போலாம் சாராயெல்லாம் விற்பாங்க, சாராயம் அப்புறம் இந்த கெஞ்சா அந்த மாதிரி இதெல்லாம் விற்பாங்க. அப்போ எங்கள் ஊர் உள்ளே வந்துட்டாருன்னா போலீஸே ஊர் உள்ளே விட மாட்டேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தனிகா வின்சென்ட்னு இருப்பாங்க, அவங்க பெரிய ஒரு சிஐடி ஆஃபீஸர் மாதிரி அவங்க நம்ம ஊர் உள்ளே வருவாங்க. இப்போ எங்கள் தாத்தா இன்ஸ்பெக்டர் இருக்கிறதுனால இப்போ எங்கள் பேக்ரவுண்டு, எங்கள் ஃபேமிலி வந்து அந்த போலீஸ் இதுக்கு தெரியும், ஈத்ரி ஸ்டேஷன் எல்லாருக்கும் தெரியும். அப்படி தெரியும் போது நான் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட அசால்ட்டாக பேசுவேன், சார் என்ன சார் நீ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஊர் உள்ளலாம் வரீங்க, அப்படியா எங்கள் ஊர்லலாம் அப்படி இருக்குது அப்படிலாம் பேசுவேன். பேசும்போது நம்ம தாத்தா இப்படி நான் இப்படி இருக்கிறாரு, நீ நம்ம அந்த பசங்களெலாம் சேர்ந்து இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டுலாம் இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் கேட்டுக்க மாட்டேன், எனக்கு தேவை ஜாலி, ஜாலியாக இருக்கணும். இப்போ நான் கெத்தாக இருக்கிறேன். இப்போ நான் எனக்கு பசங்க எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பானுங்க, டே இதை சாப்பிட்ணுண்டாலும் வாங்கிட்டு வந்து கொடுப்பானுங்க.
அப்போ அப்படிலாம்

0: ஆனால் வந்து சாப்பிட்டுக்கோ எல்லாம் பண்ணுங்க, பசங்களும் நல்லா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிவாங்க, இப்படி பண்ணி போவாங்க. ஆனால் என் கூட இருக்கிற பசங்க வெளியே என் கூட இருக்கும்போது நல்லதனமாக இருப்பாங்க, ஆனால் வெளியே போயிட்டு வரும்போது எப்படி வருவானுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒருத்தன் கொலை பண்ணிட்டு வருவான், ஒருத்தன் ஆட்டு தலையை வெட்டு வருவான், ஒருத்தன் மாட்டு தலையை வெட்டு வருவான், ஒருத்தன் கோழி திருடின்னு போயிடுவான், ஒருத்தன் மனுஷனே வெட்டுவான், ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட தான் இருக்கான் ஆனால் அவனுக்கு கூட 50-100 அடியால் இருக்காங்கன்னு எனக்கு சுத்தமாகவே தெரியாது. அவன் எனக்கு மேலே பேக்ரவுண்டில் வந்து 50-100 அடியால் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது, அவன் பேர் வெங்கடேஷன், அவன் நல்ல ஒரு இதில் இருக்கிறான். பார்த்தா அக்கான் தான் சொல்லுவான், நல்ல மரியாதையாக பேசுவான், நல்லா இது பண்ணுவான், வீட்டாண்ட அப்படின்னு இருப்பாங்க. இதெல்லாம் தெரியாத ஒரு சூழ்நிலையில் ஏதோ தானே ஏனோ தானமோன்னு வாழ்ந்துட்டுருக்குறேன். எனக்கு உலகமே தெரியாது இப்படி வாழ்ந்துட்டுருக்குறேன், ஆனால் ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்குறேன். யாருக்கும் மதிக்க மாட்டேன், எல்லா பேர் என்னை மதிக்கிறாங்க, நான் ஏன் அவங்கள மதிக்கணும் அப்படின்னு ஆயாவுக்கு தாத்தாக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு யாருக்கும் மதிக்க மாட்டேன். இப்போ என்னை சுற்றி ஈ முக்கிற மாதிரி மிஷின் இருப்பாங்க, யார் ஆம்பளை பசங்க, ஈ முச்சுக்கிற மாதிரி முச்சு கொத்திக்கின்னு போகலாமான்னு பார்ப்பாங்க. ஆள் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டை வெயிட்டு நல்லா அழகாக இருப்பேன் பார்க்குறது சின்ன வயசில். முடி பார்த்திங்கன்னா எனக்கு கால் பாதை வரைக்கும் இருக்க முடி, என் முடிக்காகவே என் பின்னாடி நிறைய பேர் சுற்றுவாங்க. இப்படிலாம் இருந்தது என்னென்னா என் வாழ்க்கையில் வந்து நான் ஒரு சந்தோஷத்தையே அனுபவிக்கலை. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா என்னை கை விட்டாங்க எல்லாருமே, நான் இந்த மாதிரி பாதையில் போயிட்டுருக்குறேன், நிறைய பேர் எனக்கு பின்னாடி சுற்றுறாங்க, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தேடணும், என்னை இங்கே அடிக்கிறாங்க, சரியாக சோறு போடல, தண்ணி தூக்கணும், ரொட்டைனா எனக்கு அதோட தான் வேலை. இங்கேருந்து பார்க்குறேன் எனக்கு போர் அடிச்சிச்சு இந்த வாழ்க்கை, எனக்கு போர் அடித்த உடனே நம்ம அடுத்தது என்ன பண்ணோம், இதெல்லாம் நம்ம விட்டுடணும், விட்டுட்டு நம்ம ஒரு கல்யாணம் பண்ணின்னு போயிடணும். கல்யாணம் பண்ணி போயிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கை செட்டில் ஆகிடலாம், நம்மளுக்கு ஒரு துணை வந்துச்சுன்னா அவங்க நல்லா நம்மளை பார்த்துக்குவாங்க அப்படின்னு இப்படி ஒரு ரூட்டில் போகிறேன். எனக்கு வந்து எங்கள் மாமானா ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மாவுடைய தம்பி கடைசி தம்பி 9வது ஒரு பையன், அவர் வந்து தான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நியமிச்சிருந்தாங்க. அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ நான் ஊருக்கு போகிறேன். அப்போ எங்கள் பாட்டி தான் இருக்கிறாங்க, தாத்தா இறந்துட்டாங்க. ஊருக்கு போன பிறகுட்டு நான் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட, எங்கள் மாமா கிட்டே சொல்லிவிட்டு நான் ஊரில் போகிறேன், போயிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறேன் எனக்கு இப்படிலாம் கஷ்டம் இருக்குது, நான் இப்படிலாம் தவறான வழியில் போகிறேன், எங்கள் பாட்டி என்ன இப்படி கொடுமை பண்ணுறாங்க, இப்படி இது பண்ணாங்க, மாமாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துரு, நான் ஊரோடு இருந்துடுறேன், திருக்கழுக்குன்றத்துலேயே இருந்து நான் நல்லபடியாக இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னவொடனே இவங்க என்ன பார்த்தாங்க, அப்போ எங்கள் பாட்டி என்ன பண்ணுறாங்க, ஏன் உங்கள் அப்பாவுடைய அப்பாவும் உங்கள் பாட்டி தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நாங்கள் ஏன் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதெல்லாம் முடியாது, நீ போ உங்கள் வீட்டை விட்டு நீ போன்னு சொல்லிவிட்டு என்னை முறை முறைக்கு சாப்பாடு போட்டு தொட்டு விட்டாங்க. இங்கெல்லாம் உனக்கு இல்லை, என் பிள்ளைக்கெல்லாம் நான் கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ எங்கள் மாமாண்ட சொல்லிவிட்டு திருப்பி நான் எங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேனோ அந்த இடத்துக்கு நான் திருப்பி வரேன். வந்துட்டு இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ போனே உங்கள் பாட்டி வீட்டில் உனக்கு ஒரு வேளை சோறு போட்டாங்களா, உனக்கு யாருனா உன்னை பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னை ரொம்ப மேலும் மேலும் ரொம்ப சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்த பிறகு என்னால் ஒன்றும் பண்ண முடியல, எனக்கு எதுவோ தேவையில்லை, இந்த வாழ்க்கையை நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம தவறான வழியில் போகிறோம், அந்த பசங்க கூட சேரோம், இந்த பசங்க வந்து ரவுடிஸ் எல்லாம் பண்ணுறானுங்க, நம்ம பேரில் நாளைக்கு ஏன்னா ஒரு தப்பான ஒரு இது வந்துடும், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நான் போகிறேன். சர்ச்சைக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அனுப்புவாங்க, அந்த சிஎஸ் சபைக்கு போகிறதுக்கு எல்லா பிள்ளைங்களையும் அனுப்புவாங்க, ஆனால் என்னை மட்டும் வேலை செய்யறதுக்கு வச்சுக்குவாங்க, ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு அனுப்ப மாட்டாங்க. அப்போ சிஸ்டர் கிளாஸ்ன்னு இருக்கும், சிஸ்டர் ஸ்கூலுன்ட்டு, அந்த ஸ்கூலில் போய் தான் அந்த மாதாவை பற்றிலாம் சொல்லிக் கொடுப்பாங்க, இந்த அச்சிஸ்ட மரியாதை வாழ்க கத்திருக்குள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஜபத்தை கூட என்னை கற்றுக்க கூடாத அளவுக்கு எனக்கு அவங்க வச்சுருப்பாங்க, இந்த ஜபத்தை கற்றுக்கூடாது, அந்த சர்ச்சைக்கு போகக்கூடாது, இப்படி தான் இருக்கணும். அவங்களுக்கு தேவை மெயினாக வேலை செய்யணும், போனால் நான் எப்படி போனாலும் அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது, அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க பொண்ணு பத்த பொண்ணு அவங்க நல்லா இருக்கலாம், எங்கள் அண்ணன் நல்லா இருக்கலாம், நான் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது. ஏன்னா நான் நல்லா இருக்கேன் பார்க்குற தோற்றத்தில் அழகில் நல்லா இருக்கேன், அவங்க பார்த்தாங்கன்னா அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. அவங்க சாப்பாட்டில் 4 முட்டை உரிச்சு வச்சாலும் எனக்கு 1 முட்டை கொடுக்குறது பெரிய விஷயம், நான் நல்லா சாப்பிடுவேன். ஏன்னா எங்கள் அம்மா பெற்ற வீட்டில் வந்து நல்லா கறி மீன் நல்லா சாப்பிட்டு வளர்ந்துவேன் நான். இங்கே போனால் சாம்பார் ரசம் காரக்குழம்பு இப்படி தான் போடுவாங்க, அதை கூட ஒழுங்காக போட மாட்டாங்க. நல்லா வேலை செஞ்சால் அந்த சாப்பாடு வெறும் சாப்பாடு தான், அப்படி போட்டு அந்த குழம்பு அப்படி மேலே அப்படி தூவி ஊற்றி விடுவாங்க. இது இப்படியே போயிட்டுருந்துச்சு, எனக்கு ஒன்றும் புரியல, நம்ம வாழ்க்கை இப்படி தான் பல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும். யாருக்கிட்டேயே சொல்லிட்டு கூட ஆட முடியாது, பக்கத்து வீட்டிலலாம் கேட்பாங்க, ஏன் மாரி அந்த பொண்ணு அப்படி கஷ்டப்படுத்துகிற அப்படி இது பண்ணுற பாவம், எத்தனை வாட்டி 4வது மாடி ஏறி ஏறி இறங்கும், நான் அப்போ கூட வேலை செய்யறதுக்குலாம் பால் மரமாட்டேன், இதுதான் ஆயிடுச்சுன்னு வேலையெல்லாம் நல்லா செய்வேன். அப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒருத்தர் என்ன பண்ணார், வேலை செஞ்சிட்டு இருந்தார், தக்காளி வாங்காயெல்லாம் அரிஞ்சு கொடுப்பாரு, எல்லா இதுவும் பண்ணுவார். அப்போ அந்த ஆள் வந்து என்னை ரொம்ப தொந்தர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு 14 வயசு 15 வயசு தொடங்க போகுது. அப்போ ரொம்ப தொந்தர் பண்ணி என்னை லவ் பண்ணு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தார். அப்போ எனக்கு பிடிக்கல அவரை, ஏன்னா பார்க்கறதுக்கு அந்த அளவுக்குலாம் நல்லா இருக்க மாட்டார், ஏன்னா அவங்க பேக்ரவுண்டு தெரியாது. அந்த ஆள் வந்து வேலை செய்கிறாரு போகிறாரு, என்னோடய வயசில் வந்து ரொம்ப தாசி மாதிரி தெரியும். அதெல்லாம் நம்மளுக்கு எனக்கு செட் ஆகலை, எனக்கு பிடிக்கல. அப்புறம் வேண்டாம் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு எங்கள் தாத்தாண்ட எங்கள் பாட்டிக்கிட்டலாம் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இல்லை, ரொம்ப கட்டாயப்படுத்தி ரொம்ப இதெல்லாம் பண்ணி இல்லை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இது பண்ணிட்டு முடியாதுன்னு சொல்லுவேன். யார் எங்கள் பின்னாடி யாருன்னு வந்து சொன்னாங்கன்னா எங்கள் அத்தை கிட்ட போய் சொல்லிடுவேன், அத்தை இந்த மாதிரி என் பின்னாடி வராங்க பேசுகிறாங்க கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா என்னை ஃப்ரீயாக விட்டதுனால, என்னை வெளியே ஃப்ரீயாக ஒரு ரேஷன் கடைக்கு போனோன்னா இங்கேருந்து அமுதகாலில் போனோம், அவ்வளோ தொழில் நான் போயிட்டு வரணும். அது ஃப்ரீயாக விட்டதுனால எல்லாருமே நான் வயசு போகணுன்றதுனால அப்போல்லாம் பின்னாடி சுற்றுறது வர்றது இப்படிலாம் இருப்பாங்க. இந்த ஆள் என்ன பண்ணார், வந்து அப்பப்போ வந்து எனக்கு தொந்தர் பண்ணுறது வந்து இது பண்ணும். அப்போ எங்கள் அத்தைக்கிட்டே ஒரு வாட்டி சொல்லிட்டேன், ஏன் அத்தை இவர் வந்து ரொம்ப வந்து என்னை ரொம்ப டார்ச் பண்ணுறாரு, கல்யாணம் பண்ணிக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறமா இது சும்மா போய் கேட்குற மாதிரி கேட்டுட்டு இது பண்ணி வந்துடுச்சு. அமாவாசை டைமில், வெள்ளிக்கிழமை டைமில், ஒரு அமாவாசை டைமில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன பண்ணுறாரு, கையை பிடிச்சி இப்படி இழுத்தாங்க, கையை பிடிச்சி வா அப்படின்னு இழுத்து வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போனவொடனே நான் அமாவாசை டைம் இவர் பின்னாடியே போயிட்டேன், எப்படி போனேனே எனக்கு தெரியாது, இப்படியே போயிட்டேன். போன பிறகு பார்த்தீங்கன்னா என்னை கூப்பிட்டு போயிட்டு எங்கள் சித்தி வீட்டில் தான் இத்தனைக்கு வச்சுருக்குறாங்க. ஒரு வாரம் எங்கள் சித்தி வீட்டில் வச்சுருந்தாங்க, அந்த ஒரு வாரம் அங்கேயே இருந்து தாலியெலாம் எதுவுமே கட்டல, ஒரு வாரம் அப்படியே வச்சுருந்தாங்க. நானே இருந்துட்டேன். எனக்கு போனதும் அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே தெரியல, எனக்குள்ளே இருந்த சுபாவம், எனக்குள்ளே இருந்த இந்த தாட் புட்னு பேசுறது அடிக்கிறது யாரதெல்லாம் தூக்கி அடிச்சுடுவேன் நான், எனக்கு அவ்வளோ கோவம் வரும், அடிச்சிடுவேன், திட்டிடுவேன், கெட்ட வார்த்தை பேசிடுவேன். இப்படிலாம் இருந்தாலும் என்னை கூப்பிட்டவொடனே போய் பொட்டி பாம்பு மாதிரி அப்படியே அவங்க காலு கீழே உக்காருன்னா உக்காருன்னா நில்லுனா நிற்கணும் படுனா படுக்கணும் இப்படிமா வச்சுட்டாங்க. அப்புறம் போனதும் தெரியல வந்ததும் தெரியல. ஒரு வாரம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. எங்கள் பாட்டி வீடு இப்படின்னா அவங்க வீடு எதிர் வீடு, கூட்டின்னு வந்துட்டாங்க. அப்புறம் எங்கள் அத்தை என்ன பண்ணிச்சு, வந்து எல்லோரும் முன்னாடி கேட்குற மாதிரி கேட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு அப்படியே என்னை விட்டுட்டு, இதை ஒரு வேண்டாத குழந்தைய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிற மாதிரி என்னை விட்டு போயிட்டாங்க. பாருங்கள், எனக்கு கடவுள்னா மெயினாக ஏசப்பா என்னன்னா, அந்த வாழ்க்கையில் போன பிறகு தான் நான் ஆண்டவர் யாரு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் எனக்கு ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இருக்கா அப்படின்னு தெரியாது. அப்புறம் பாருங்கள், நான் உங்கள் வீட்டுக்கு போயிட்டேன். போயிட்டு 3 மாதம் கூட ஆகலை நான் அந்த வீட்டில். என் பாட்டி வீட்டில் நான் அவ்வளோ, எங்கள் அம்மாவுடைய அம்மா பெத்த வீட்டில், அப்பா பெத்த வீட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஸ்கூல் வாழ்க்கையிலையும் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். எங்கள் அப்பா பெத்த வீட்லேயும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃப்ரெண்டுங்க மூலியமாகவும் நான் கஷ்டப்பட்டேன். இப்போ அடுத்தது ஒரு கணவன் கிடச்சா அந்த வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அந்த வாழ்க்கையை கூட நான் ஏற்றுக்குன்னு வாழ ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு வாழ்க்கை. நம்மளுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க வீட்டில் வச்சு, அங்கேருந்து ஒரு வாரம் கழித்து வந்து தான் அந்த வீட்டில் தான் எனக்கு வச்சு தாலி கட்டினாங்க. தாலி கட்டிட்டு இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நான் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு அவங்க கூட வாழவும் ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் கூட நான் சரியாக வாழ்ந்துருக்க மாட்டேன். அவங்க ஒரு திருச்சிக்கு வந்து வேலைக்கு போயிட்டாங்க. வேலைக்கு போயிட்டு வரும்போது ஒரு வாரம் கழித்து வராங்க. வந்த பிறகு அவங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்க எது சொல்லி கொடுத்தாங்க தெரியல. அப்போ ஆரம்பித்தது ஸ்டார்டிங் சந்தேகம். வந்த பிறகு ஒரு வாரம் நான் வீட்டில் விட்டு போனேன், நீ யார் கூட பத்துன்னு இருந்த, ஒரு வாரம் தான் நான் விட்டு போனேன். இப்போ நான் விட்டு போனால் வீடு ஃப்ரீயாக தானே இருக்குது, எப்படி இருந்த அப்படின்னு ஏதோ கேட்குறாங்க. வீட்டில் ஆள் இல்லையா, ஆள் இல்லாமல் எப்படி படுத்த, எப்படி தூங்கின, கரண்ட் இல்லை, வெளியே படுத்தியா, உள்ளே படுத்தியா, வாசலில் படுத்தியா, எங்கள் அம்மா எங்கே எழுப்பி அமிச்ச, இப்படிலாம் வந்து கேட்குறாங்க. கெட்ட வார்த்தை அந்த மாதிரி கெட்ட வார்த்தைலாம் எங்கள் இந்த பாட்டி வீட்லேயும் கிடையாது, அந்த பாட்டி வீட்லேயும் அவ்வளோ இது பண்ணுவாங்க. பாட்டி பேசுவோம், தாத்தா அவ்வளோ பேச மாட்டாங்க. இப்படிலாம் வந்து ரொம்ப என்ன சொல், நான் கேட்க முடியாத வார்த்தையெல்லாம் அவங்களுடைய வாயில் கேட்குறேன். 3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா தூக்கு மாட்டி தூங்குறேன். தூக்கில் போய் என்ன வாழ்க்கை இது, அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்ட நம்ம சந்தோஷமான வாழ்க்கை அனுபவிக்கல, பாட்டிக்கிட்ட இருந்தோம், அங்கே தான் நம்ம வளர்ந்தோம், அம்மா அப்பா கிட்டே அந்தளவுக்கு வளரலை, இவங்கக்கிட்ட தான் வளர்ந்தோம். இவங்கக்கிட்டேயும் நிம்மதி இல்லை, பாதியில் விட்டு போயிட்டாங்க. சரி, ஃப்ரெண்ட்ஸுங்க மூலயமா போனால் சந்தோஷமாக இருக்கலாம் போனால், அவங்க இப்படி ஒரு தவறான வழியில் நம்ம த ரவுடின்ற பேரை வாங்கி கொடுத்துட்டாங்க, இப்படிலாம் ஒரு சூழ்நிலை. சரி, கணவன் சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி இழுத்துன்னு போய் நான் இருக்கிறேன், அவர் உண்மையாக அந்த வார்த்தை சொன்னார், நான் இருக்கிறேன், நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன், உங்கள் வீட்டில் எவ்வளோ கொடுமையில் அனுபவிச்ச, உன்னை நல்லா பார்த்துக்குவேன், உனக்கு நல்லா நான் செய்வேன், நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு நிறைவேற்றுவேன், நீ கேட்குறதெல்லாம் நான் உனக்கு வாங்கி கொடுப்பேன், எனக்குள்ள நீ பாதி என்னென்னவோ இந்த சினிமாவில் வர வசனம் மாதிரிலாம் பேசினாங்க. அப்படிலாம் பேசிட்டு அந்த ஒரு மூணு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக வந்து அவ்வளோ கெட்ட வார்த்தை, அவ்வளோ தகாத வார்த்தை, என்னால் இந்த தேன்றத வார்த்தைக்கு வார்த்தைக்கு இது அந்த அந்த வார்த்தை அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, தே தே அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் நான் யோசனை பண்ணி அப்போ என்ன பண்ணேன், நம்ம தூக்கு மாட்டி செத்து கூட போயிடலாம், இப்படியேப்பட்ட வாழ்க்கையே வாழக்கூடாதுன்ட்டு ஃபஸ்ட் டைமுக்கு நான் தற்கொலை பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் தற்கொலைன்னா என்னன்னு எனக்கு அதான் தெரியும். அப்போ என்ன பண்ணேன், ஹவுசிங் போர்டு வந்து தகர கதவு, அப்போல்லாம் ஹவுசிங் போர்டிலலாம் தகர கதவு தான் வரும், அந்த தகர கதவு இருக்குது, நான் என்ன பண்ணேன், போய் துணி அந்த ரேஷன் கடை புடவை அந்த புடவையை அவுத்து, நான் ஒரு பாலிஸ்டர் புடவை கட்டிகிட்டு இருக்கிறேன், அந்த புடவையை அவுத்து ஃபேனில் போய் மாட்டிக்கிட்டேன், அந்த கொக்கியில் கொக்கியில் போட்டு மாட்டிட்டு தொங்குறேன். எங்கள் தம்பி பார்க்கில் என்ன பண்ணுறான், கோலி விளையாடிட்டு இருக்கிறான், கோலி விளையாடி இப்படி திரும்பி எப்பயுமே என் தம்பி என்னை பார்ப்பான், சின்ன பையன் ரொம்ப, அவனுக்கு என்ன 10 வயசு இருக்கும், எனக்கு 15 வயசு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டில் தான் பிறந்தோம் நாங்கள். அப்போ என்ன பண்ணாங்க, இவன் பார்த்துட்டு கத்துறான், அக்காடியோ அக்காடியோ அக்காடியோ, எங்கள் அக்கா எங்கள் அக்கா, அவனுக்கு வாய் வரல, எங்கள் அக்கா இப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு, அக்காடியோ அக்காடியோன்னு கத்துறோன்னு. எங்கள் வீட்டு ஃபேமிலி, அப்பா ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய குடும்பம், அங்கே தான் எல்லாமே, தேனாமட்டலன்னா நீங்கள் ஆரோக்கியசாமி குடும்பம் செபஸ்டின் குடும்பம்னு சொன்னால் தெரியாத ஆளே கிடையாது, அவ்வளோ பெரிய குடும்பம், எல்லாம் ஓடி அனுப்பிட்டாங்க, கதவு உடைக்க முடியல, ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு அந்த கதவு உடைக்கிறது, அதுக்குள்ளேயே எங்கள் அத்தோட பையன் வந்து ஓடி போய் ஜன்னலில் உக்காந்து ஜன்னல் உள்ளே கையை விட்டு லைலக்ஸ் போடுவோம் காற்றுல இப்படி ஆடு, அந்த புடவை பிடிச்சி இழுத்து காலை ரெண்டுத்தையும் தூக்கி அந்த ஜன்னல் மேலே வச்சுருந்தாங்க, அதுக்குள்ளேயே கதவு உடச்சி எடுத்துன்னு வந்துட்டாங்க. எனக்கு இந்த இடம் ஃபுல்லாக வெட்டி இந்த ரத்தம் இப்படி வருது, ஆனால் உயிர் போகலை, கடவுள் என்ன சித்தத்துக்காக என்னை உயிரை காப்பாற்றி கொடுத்தாரு தெரியல, 15 நிமிஷம் தூக்கில் தூங்கி உயிரோடு வந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அப்போ நான் தூக்கில் தொங்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு குழந்தைய பெரிய பொண்ணு வந்து வயிற்றில் இருக்கிறா, எனக்கு அது கூட தெரியாது, 5 மாதம் கழிச்சு தான் என் குழந்தை எனக்கு வயிற்றில் இருக்கா தெரியும். இப்போ வாந்தி எடுத்து எல்லா இது பண்ணால் அதுக்கப்புறம் ரொம்ப சித்திரவதை தான், சாப்பாடு கிடையாது, துணி கிடையாது, ஒரு ஆசைப்பட்டது எதுவும் கேட்க முடியாது, எதுவும் வாங்க முடியாது, என்ன சொல்ல, ஒரு நரகத்தை விட்டு இன்னொரு நரகத்துக்கு வந்த மாதிரி, ஒரு நரகத்துலேருந்து இன்னொரு நரகத்துக்கு வந்த மாதிரி இந்த இடத்துல வந்துட்டேன். அங்கேனா வருஷத்தில் ஒரு துணினா எடுத்து கொடுப்பாங்க, இங்கே வருஷத்தில் துணியும் கிடையாது, நான் எப்படின்னா எங்கள் நாத்தனாருங்க கட்டி போகிற புடவை தான் நான் கட்டிக்கணும், அது எப்படின்னா கிழிஞ்சு போயிருக்கோம், அப்படி கிழிஞ்சு போயிருக்கோம், தைக்க தெரியாது, முடிச்சு அப்படியே ஒரு ஒரு புடவையை எடுத்து முடிச்சு போட்டுக்குவேன், ஜாக்கெட்டெல்லாம் அப்படியே முடிச்சு போட்டுக்குவேன், இந்த புடவை பாவாடெல்லாம் முடிச்சு போட்டுக்குவேன், இல்லைன்னா அவருடைய நிங்கியும் அவரோட சட்டையும் தான், ஒரு புடவை ஒரு ஜாக்கெட் இருக்கும், அதை துவச்சி போட்டு இவருடைய நிங்கி சட்டையை போட்டு கட்டிக்கின்னு தான் எனக்கு குளிச்சுட்டு அது காஞ்ச பிறகு இதை மாற்றணும். அப்படி ஒரு வேளை சாப்பாடு இருக்காது, சாப்பாடு போய் நான் கேட்கணுன்னா எங்கள் நாத்தனார் வீட்டில் போய் வேலை செய்யணும், அங்கே 3 அண்ணன் கூட சாமான் இருக்கும், 3 அண்ணன் கூட துணி இருக்கும், அவங்க வீடு 2-3 வீடு இருக்கும், அதெல்லாம் பெருக்கணும், துடைக்கணும், அதுக்கப்புறம் அவங்க துணியை துவைக்கணும், நல்லா தான் பார்த்துக்கிடுவாங்க பெரிய நாத்தனார், இருந்தாலும் இவ்வளோ வேலையெல்லாம் செய்யணும். அப்போ எங்கள் அம்மா ஒரு வாட்டி வராங்க பார்த்துட்டு, எனக்கு பொண்ணு இப்படி வேலை செய்யுது, எல்லாரும் போய் சொல்லுவாங்க போல், அம்மா இப்படி இந்த பொண்ணு இவ்வளோ கொடுமை அனுபவிக்குது, இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க போல. அப்புறம் ஒரு வாட்டி பார்க்க வந்தாங்க, பார்த்துட்டு அப்புறம் அழுதாங்க, இவங்க வந்து எங்கள் வீட்டில் வேலை செஞ்சிருந்தவங்க, எங்கள் வீட்டில் வாடகை இருந்தவங்க, ஆனால் என் பொண்ணு போய் இவங்க வீட்டில் போய் வேலை செய்யுது, எங்கள் அப்பா எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கிறாரு, எவ்வளோ பேருக்கு துணிமணி எடுத்து கொடுத்துருக்குறாரு, இவங்க வீட்டில் போயிட்டு என் பொண்ணு போய் இவ்வளோ நல்லா வளர்ந்தது, என்கிட்ட எங்கள் அப்பா நல்லா பார்த்துக்கிட்டாரு, என் பொண்ணு போய் இவங்க வீட்டில் போய் எச்ச பாத்திரம் கழுவுது அப்படி சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பாலாம் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டு இடையில வந்து எனக்கு ஆண்டவர் பற்றி சொல்லுவாங்க, ஆனால் நான் ஏற்றுக்கிட்ட மாட்டேன், எனக்கு வானா அப்படின்னு, ஏன்னா இவங்க இந்து, இப்போ இந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் நான், இந்து சாமி கும்பிட்ட உடனே பொட்டுலாம் அப்போல்லாம் நான் வைக்க மாட்டேன், அப்போ எங்கள் தாத்தா வீட்டில் இருந்தாலும் கூட, இப்போ வந்து என்ன பண்ணேன்னா முடி வந்து கீழே வரைக்கும் இருக்குங்களா வேஷம் போட ஆரம்பிச்சிட்டேன், முடியை நல்லா விரித்து விட்டுக்கிறது கீழே வரைக்கும், தலை நிறைய பூ வச்சுக்கிறது, மஞ்சள் நிறைய முகம் ஃபுல்லாக மஞ்சள் பூசிக்குவேன், பெருசாக பொட்டு வைப்பேன், திருநூறு இவ்வளோ பெருசாக வைப்பேன். என்னை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஒரு எப்படி ஒரு விக்கிரகம் எப்படி இருக்குதுன்னா அந்த மாதிரி இருப்பேன். அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பேன். அப்படி போய் பூஜை போடுவேன், அப்படி போய் சாமி கும்பிடுவேன். எங்கள் வீட்டு எதிரவே அந்த கோவில் இருக்கும், அந்த கோவிலில் போயிட்டு அப்படி போய் சாமி போடுவேன், அவ்வளோ பக்தியாக கும்பிடுவேன். அப்படியே அந்த அரச மரத்தை சுற்றுவேன், அந்த சிலையெல்லாம் அப்படி சுற்றுவேன், சுற்றி நல்லா அப்படி வரவங்களாம் பார்க்குறவங்களாம் அப்படியே ஒரு தெய்வீகம் மாதிரி என்னை பார்ப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கிறா முடியுங்கடி, அந்த மஞ்சள் கை கால் எல்லாம் பாதகதெல்லாம் அப்படியே மஞ்சள் பூசி அப்படி இதுவாக இருப்பேன். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாமி கும்பிட்டோம்னா அன்னைக்கு நைட்டே வாங்குவோம் பாருங்கள் அடி. பாப்பா உங்கள் வீட்டு அடி அவன் வீட்டு கிடையாது, எப்படி தான் அடிப்பாங்கன்னே தெரியாது, கண்ணு முன்னு தெரியாத என்ன அடிப்பாங்க, அவ்வளோ அடி அடிப்பாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமெல்லாம் வாங்கினோம்னா திருப்பி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அடி வாங்குவோம். எப்போல்லாம் அந்த விக்கிரகத்தை கும்பிட்றோன்னா அப்போல்லாம் எனக்கு அடி ஓத தான், நல்ல சாப்பாடே இருக்காது. அந்த சாப்பாட்டில் காரி துப்பி கொடுப்பாரு சாப்பாடு சாப்பிடுன்னு, அந்த சாப்பாடை எட்டி வச்சு கொடுப்பாரு. அப்படியே குடிச்சிட்டு யூரியன் போயிடுவார், அந்த யூரியன் வந்து அந்த வீடெல்லாம் அப்படியே போயிட்டுருக்கோம், வீடு ஃபுல்லாக நாத்தடிக்கும், படுக்க முடியாது. நைட்டில் வந்து நம்ம நிம்மதியான தூக்கம் இருக்காது. நைட்டில் தூங்கினோம்னா பார்த்தீங்கன்னா கதவை சாத்திட்டு வெளியே போயிட்டு அந்த கரண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த என்ன சொல்லுவாங்க பீஸ்கேரு, அதை பிடிங்கிட்டு வாங்க. கதவுலாம் ஃபுல்லாக சாத்திட்டு போயிடுவாங்க. எல்லா வீட்டில் கரண்ட் இருக்கோ, நம்ம வீட்டில் கரண்ட் இருக்காது. ஜூது விளாடுவார் போயிட்டு, அந்தமாரிலாம் ஜூது விளாடும் போது பார்த்தீங்கன்னா உள்ள இங்கே நான் நிம்மதியாகவே தூங்க முடியாது, கரண்ட் இல்லை போல் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் இப்படியே இப்போ ஒரு சில நேரம் இப்படியெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், என்ன இப்படி எல்லார் வீட்டில் கரண்ட் இருக்குது, காலையில் எழுந்து கேட்பேன் எல்லார் வீட்டில் கரண்ட் இருந்துச்சா, எங்கள் வீட்டில் கரண்ட்டே இல்லை நைட்டில் இல்லையே கரண்ட் இருந்துச்சு, இப்படிலாம் ஆஃப் பண்ணி வச்சுருவார். அப்புறம் மூணு ஜன்னல் அறுப்பேன், ஆசா பிளேடு 10 ரூபா கொடுத்து, அப்போல்லாம் 10 ரூபா ஆசா பிளேடு வாயினை வந்து அறுத்துட்டு இவர் ஜூது விளாட போயிட்டா அந்த ஜன்னலை குதித்து அண்ணாண்ட பக்கம் போய், எங்கள் பெரிய பொண்ணு பிறந்தது, அண்ணாண்ட பக்கம் போயிட்டு வந்து அந்த பீஸ்கரை போட்டுட்டு திருப்பி இப்படி வந்து ஜன்னலை சாத்திட்டு படுப்பேன். அதுக்கப்புறம் இவர் உள்ளே வந்து நீ வந்து எகிரி குச்சி வந்து பீஸ் போட்டு கரண்ட்டில் படுத்தியான்ட்டு அடிப்பார், அதுக்கு ஒரு அடிப்பார். நைட்டில் படுத்து தூங்கி நல்லா தூங்குவேன், தலைக்காணியை இப்படி பக்கத்தில் வச்சு என் தலைக்கு நேராக தலைக்காணி வச்சுன்னு இப்படி உக்காண்டிருப்பார், அப்படியே அழுத்தி சாப்பிடு. திடுக்குன்னு நம்ம எழுந்தோம்னா ஐயோ என்னடா இது இப்படி உக்காண்டிருக்கு, என்ன இப்படி பக்கத்தில் உக்காந்துக்கிறேன்னா உன்னை எந்த எப்படி சாவடிக்கலாம், எந்த விதத்தில் சாவடிக்கலான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு அவங்க அக்கா கிட்டே போய் சொல்லுவேன், அவங்க மாமாண்ட போய் சொல்லுவேன். அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க தம்பிக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க மாமா ரொம்ப எனக்கு ஆறுதலாக இருந்தார், அவர் நல்லா திட்டுவார், ஏன்டா ஒரு அப்பாவி பொண்ணை கூப்பிட்டு வந்து இப்படிலாம் கொடுமை பண்ணுற அப்படின்னு. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. எங்கள் பொண்ணுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக இப்போ வந்து ஒரு கோவிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, மாங்காடுன்னு சொல்லிட்டு ஒரு கோவிலுக்கு. அந்த கோவிலுக்கு கூட்டுட்டு போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்து அன்னைக்கு மறுநாள் என்ன பண்ணாங்க, இவங்க வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா 3வது மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க, விழுந்து கை கால் எல்லாம் பாட்பாட்டாக கைட்டுக்குச்சு, மண்டை கண்ணு இந்த கண்ணு போயிடுச்சு, இந்த கண்ணெல்லாம் போயிடுச்சு, அப்படியே பாட்பாட்டாக கைட்டுக்கின்னு இருக்குது. அப்புறம் எத்தனை பேர் ராயப்பட்ட ஹாஸ்பிட்டலில் போட்டு வந்து வீட்டாண்ட சொல்கிறாங்க, இந்தமாரி உங்கள் வீட்டுக்காரர் கீழே விழுந்துட்டார் பொண்ணு, எங்கள் பொண்ணு 1 வயசு குழந்த. அப்புறமா நான் தூக்கின்னு ஓடுறேன், அப்புறம் எங்கள் அம்மா கேள்விப்பட்டு அம்மா வராங்க. அப்போ எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா நகலாக எதுவுமே போட மாட்டாங்க, ஆண்டவரை ஃபுல்லாக ஏற்றுக்கிட்டு எனி டைம் பார்த்திங்கன்னா ஜபத்தில் தான் இருப்பாங்க, ஜபம் ஜபம் ஜபம். அவங்க வந்து யார்கிட்ட பேசினாலும் ஆண்டவர் மட்டும்தான் பேசுவாங்க, வீணுக்கு அதை பேச மாட்டாங்க, ஏசப்பா பற்றி ஏசப்பா பற்றி. இதுக்கு இவர் விழுறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் அம்மா வந்தாங்க, வந்துட்டு ஆண்டவர் பற்றி சொல்லிவிட்டு பைபிளை என்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ நான் சொன்னேன், மூதேவி மாதிரி இருக்கிறம்மா, வெள்ளை போட வெள்ளை ஜாக்கெட்டு கட்டுன்னு, மூஞ்சை பார்த்தா யாருன்னா வந்து நல்லா இருப்பாங்களா, இப்படி வந்து நிற்கிறியே, என் வாழ்க்கை நாசமாக போகிறதுக்காக வந்து நிற்கிற, அப்படி முண்டச்சு மாரி வந்து நிற்கிற, போ மரியாதையாக என் வீட்டாண்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா திட்டி அமுச்சிட்டேன். இது 2 நாள் கழிச்சு தான் இவர் கீழே விழுறாரு. அப்போயும் ஹாஸ்பிட்டலுக்கு வர அங்கே போய் பார்க்குறதுக்கு அப்போயே சொல்கிறாங்கம்மா ஆண்டவர் ஏற்றுக்குமா, இவ்வளோ பாடுபடுற இவ்வளோ கஷ்டப்படுற, ஏசுதாம்மா நல்ல உண்மையான தெய்வம், அந்த ஏசப்பா ஏற்றுந்தாம்மா நானே நீ உயிரோடு இருக்கிற ஜீவனோடு இருக்க, எவ்வளோ பேருக்கு ஆண்டவர் பற்றி சொல்லி எவ்வளோ பேர் நல்லா வராங்கம்மா, நான் பெத்த பொண்ணு நீ இப்படி கஷ்டப்படுற, எனக்கு அப்போல்லாம் ஆண்டவர் பற்றி தெரியாத என்னோடய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, இப்போ நான் பட்ட கஷ்டத்தை நான் அனுபவிச்சதை நீ என் அனுபவிக்கிற, நான் நீ கஷ்டப்படுற, நீ ஆண்டவரை ஏற்றுக்கோ, ஆண்டவரை பிடிச்சிக்கோ, அவர் தான் உனக்கு வாழ்க்கை கொடுப்பார், அவர் தான் உனக்கு நிம்மதி சந்தோஷம் கொடுப்பாரு, நீ வந்து ஆண்டவர் பிடிச்சிக்கம்மா அப்படின்னாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், நிறைய விஷயம் ஆண்டவர் பற்றியே பேசுகிறாங்க, ஆண்டவர் பற்றியே பேசுகிறாங்க. அப்போ நான் சொன்னேன், சின்ன வயசுலேருந்தா கஷ்டப்பட்டேன் நான், தாத்தா பாட்டி வீட்டிலே கஷ்டப்பட்டேன், இந்த ஆளுகிட்ட வந்துடும் கஷ்டப்பட்டேன், இப்போ நீ கடைசி ஆண்டவரை தூக்கிடும் சொல்கிற, இந்த ஆண்டவரால் நான் எவ்வளோ கஷ்டப்பட போகிறேன்னு தெரியல, தயவு செஞ்சு நீ ஆண்டவர் பற்றி எடுத்துக்கினே என் வீட்டு வாசலே வராத, மரியாதையாக போயிடு இதனால் நான் கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறக்கண்டி நிம்மதி அனுபவிக்கல போயிடு அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டு வந்துட்டாங்க. வந்த பிறகு இவரை எப்படியோ காப்பாற்றி காப்பாற்றி எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் அப்படியே ஓடிச்சு. ஓடின பிறகு பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு 2 வருஷம் கழிச்சு கீழே ஊறாரு, எனக்கு 2 பிள்ளைங்களாம் பிறந்தது. 3 பசங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க. இப்போ 3 பொம்பளை பிள்ளைங்க பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா 3வது பையன் பிறக்கணும்னு நினச்சாரு. 3வதாக பார்த்தீங்கன்னா சைதாப்பட்டில் எனக்கு பொண்ணு பிறந்தது. என்னை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு ஓடியான்ட்டார். ஓடியாந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு எப்படி பிறந்துச்சிங்கன்னா, நான் முதல்ல ரட்சிப்பில் எப்படி வந்தேன்னா, இந்த பொண்ணு இவர் கீழே உளுந்துட்டார். உளுந்து ஒரு 1 வருஷம் ஆச்சு, 2வது பொண்ணு பிறந்தது. அதுக்கப்புறம் அந்த கேஸ்லாம் போட்டிருந்தாங்க, இந்த கீழே உளுந்ததுக்காக அந்த பணத்து கேஸ்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து இடையில அந்த அம்மா சொன்னாங்களே, ஜெபம் பண்ணால் வந்து எல்லாம் நடக்கும், எல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ண, வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே பக்கத்தில் வந்து குடும்ப ஜபம் நடக்கும் ஒரு எஸ்தர் அக்கா வீட்டில். அவங்க வீட்டுக்கு என்ன பண்ணுவோம், நான் ஜபத்துக்கு போ அம்மா சொன்னாங்களே இப்போ ஜபத்துலன்னா உக்காந்து பார்க்கலாம் அந்த பணம்னா கிடைக்குதா அப்படின்ட்டு. அப்போ அவங்க வீட்டில் போய் நான் போய் சின்ன சின்ன ஜபம் பண்ணிட்டு அப்படியே உக்காந்துட்டு வந்துடுவேன். 3வது பொண்ணு பிறந்த பிறகு பார்த்தீங்கன்னா குழந்தை 10 மாதம் ஆயிடுச்சு. குழந்தை பிறக்கலை, குழந்தை வந்து குறுக்கில் போயிடுது, தலை இப்படியும் கால் இப்படியும் பிறந்து வந்துடுச்சு. அப்போது எங்கள் வீட்டுக்கார் சரி கிடையாது, மாமியாரும் சரி கிடையாது, நாத்தனார் அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க பார்த்துக்கிடுவாங்க. எங்கள் அத்தைங்க வீட்டிலே யாரும் பார்க்க மாட்டாங்க, எங்கள் பாட்டிங்க யாரும் என்னை பார்க்க மாட்டாங்க, அண்ணன் தம்பி கூட என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க. யார்கிட்டயே போகல, கிட்டத்தட்ட எனக்கு 9 வருஷம் என்னை ஒதுக்கி வச்ச மாதிரி ஒதுக்கி வச்சுட்டாங்க. இவர் இருந்தாலும் கல்யாணம் பண்ணதாலும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அடித்தாலோ கொண்டாலோ ரத்த ஊத்தினாலும் எப்படி கறந்தாலும் யாரை இன்னும் இருக்கிறியா செத்தியானோ யாரை பார்க்க மாட்டாங்க. அப்படி தான் நான் தனியாக இருந்தேன். அந்த ஆளுக்கிட்ட ரொம்ப கொடுமை அனுபவிச்சிட்டார், ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சார். அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணு வந்து வயிற்றில் எப்படி இருக்கும்னா, டாக்டர் சொல்கிறாங்கம்மா குழந்தை பிறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், குழந்தை ரொம்ப பிறக்காது போல, குழந்தை வந்து தலை இப்படி இருக்குது, கால் இப்படி இருக்குது, குழந்தை திரும்பினா தான் குழந்தை பிறக்கும், இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படி. அப்போ நான் அழுகுறேன் அப்போ டாக்டர்கிட்ட, சார் எனக்கு இப்போ வீட்டுக்கார் சரியில்லை, மாமியாரும் என்னை பார்த்துக்க மாட்டாங்க, அம்மாவும் யாரும் என்னை வந்து பார்த்துக்க மாட்டாங்க, யாரும் எந்த சொந்தம் பந்தம் இல்லை சார், நான் மட்டும் தனியாக இருக்கிறேன், எப்படி சார் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணால் என்னை யார், அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படி. அப்போது நான் வந்து எங்கள் அம்மா அப்போ தேடி வராங்க. அப்போ எங்கள் அம்மாண்ட சொல்கிறேன், அம்மா பெரிய ஆப்ரேஷன் பண்ணால் தான் குழந்தை எடுக்க முடியுமா, நார்மல் டெலிவரி ஆகாதாம். அப்போது எங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஏசப்பாவை ஏற்றுக்கோ, ஏசப்பாவை பிடிச்சிக்கோ, யாரையும் கேட்காத, நீ இவ்வளோ நாள் சொல்கிறல்ல அந்த ஏசு கிடையாது, ஏசு கிடையாது, நீ ஆ ஏசு வந்து நம்பிப்பார், அவரை உறுதியாக நீ பிடிச்சிப்பார், நீ கூப்பிடு, உனக்கு ஜபிங்க தெரியலாம் சொல்லு, ஏசப்பா எனக்கு சுகத்தை கொடுன்னு சொல்லு, அப்போது உனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகணும். எனக்கு அப்போ கூட வந்து நம்பிக்கை இல்லாத ஒரு ஜீவன் தான் என்னுடைய ஜீவியம். அப்போ ஏதோ இருந்தேன், நீ மாட்டில் சொல்லிட்டு போயிடுற, இது எப்படிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டாங்க. இவங்க வந்து 3 நாள் பாஸ்டிங் போட்டு எனக்காக அம்மா ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு எனக்கு எல்லாருக்குமே காலையில் பொழுது வெடிஞ்சிட்டு எல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு தலையெல்லாம் வாரி 2 குடுமையெல்லாம் போட்டாங்க. போட்டு ஆப்ரேஷன் தேட்டரை உட்கார வச்சுருக்காங்க. அந்த இடத்துல 3 படம் இருந்தது, ஏசப்பா படம், இந்த அல்லா படம், அப்புறம் இந்து படம், 3 படம் இருந்தது. அப்போ அந்த இருதய ஆண்ட ஒரு படம் மாதிரி, ஒரு இருதயம் மாதிரி. அப்போ அவரை பார்த்து நான் சொல்கிறேன், ஏசப்பா எத்தனையோ வாட்டி எங்கள் அம்மா வந்து உங்களை பற்றி சொல்கிறாங்க, ஆனால் நான் எவ்வளோ தெய்வத்தெல்லாம் இப்போ வணங்கிட்டேன், இந்த இந்து இதெல்லாம் இப்போ வணங்கிட்டேன், எல்லாம் செஞ்சிட்டேன், சாமி கூட ஆடுவேன், சாமிலாம் இப்படியே ஆடுவேன், எல்லா இது பண்ணேன், ஆனால் எதுவுமே எனக்கு சுகத்தை கொடுக்கல, எதுவுமே எனக்கு ஜீவத்தை கொடுக்கல, ஆனால் என் குழந்தை வந்து எனக்கு நார்மல் டெலிவரி ஆச்சுன்னா என்னை அறுத்து போட்டால் கூட என்னை தூக்கி உக்கார வச்சு எனக்கு சாப்பாடு கொடுக்க கூட ஆள் கிடையாது, ஆனாலும் என் குழந்தை நார்மல் டெலிவரி ஆச்சுன்னா என் குழந்தை தூக்கின்னு வந்து உங்களுடைய சன்னிதிலே நான் சேர்ந்துடுறேன், உங்ககிட்டயே நான் வந்துடுறேன், எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜபம் பண்ணி இப்படியே மனசுலேயே நினைக்கிறேன், ஜபம்லாம் பண்ணல, மனசுலேயே நினச்சி நான் உக்காண்டிருக்கிறேன். எனக்கு லைட்டாக வயிறு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன, இது வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் வயிறு வலிக்குது, இந்த தொடலாம் வலிக்கிற மாதிரி இருந்தேன். அப்புறம் நர்ஸுக்கிட்ட சொன்னேன், சிஸ்டர் எனக்கு வந்து வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது, என்ன நீ ஆப்ரேஷன் அடுத்தது நீ தான் வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிற, சரிவா போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா, அப்புறம் டெலிவரி ரூமில் எடுத்துன்னு போய் பண்ணி பார்த்தாங்க. பார்த்தா குழந்தை தலை தன்னால் வந்திருந்தது. அப்புறம் 1 செகண்டில் பிறந்தது தான் அந்த 3வது பொண்ணு பிறந்தது. அவ்வளோ அழகு, அவ்வளோ கலரு, நல்லா அவ்வளோ பிரகாசமாக அந்த பொண்ணு பிறந்தது. ஆண்டவர் கொடுத்த குழந்தை அவருக்கு, நான் எப்படி நான் அவர்கிட்ட நான் வேணும்னோ அதே போல் எனக்கு கொடுத்து, நல்லா ரத்தம் இல்லாமல் அந்த ரத்த சோகை, சாப்பாடு இல்லை, எனக்கு நல்லா ஆகாரம் கிடையாது, நல்லா பார்க்கலன்னா ரத்த சோகை, எங்கேருந்து தான் அவ்வளோ ரத்தம் வந்துச்சு தெரில, குழந்தைக்கு தண்ணி இல்லை ரத்தமே இல்லை, பிறக்காதுன்ட்டாங்க, அவ்வளோ ரத்தம் தண்ணியிலலாம் பிறக்கல, என் குழந்தை ரத்தத்தில் தான் பிறந்தது, அவ்வளோ ரத்தம். அப்போ தான் நினச்சேன்னா ஏசப்பா தான் நம்மளுக்கு அந்த ரத்தத்தை கொடுத்து அந்த குழந்தையை பறக்க வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் இப்படி தலையை பிடிச்சி இழுக்கும்போது ரத்தம் அப்படியே செதறி போச்சு அந்த சிஸ்டர் மூஞ்சி உடம்பு உடம்பு எல்லாம். அப்போ கூட அந்த சிஸ்டர் எதுவுமே இது பண்ணிக்கல, எங்கே அந்த இவ்வளோ ரத்தம் இந்த பொண்ணுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தா டெஸ்ட் பண்ணுறாங்க, ரத்தம் அப்படியே ஏறுது. அப்புறம் ஒரு ஊசியை போட்டு என்னை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த குழந்தைய இது பண்ணாங்க. 6 மாதம் கழித்து ஏஜி சபையில் பாஸ்டர் மோகன் பாஸ்டர் ஏஜியில் சைதாப்பட்டு அங்கே போய் நான் சொன்ன மாதிரியே போய் குழந்தைய தூக்கிட்டு போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னா அப்போனாலும் ஆண்டவர் பிடிச்சி நான் ஆண்டவரோட வழியில் போனேன்னா இல்லை. இப்போ நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறேன். இப்போ குழந்தை 3 பிறந்துச்சு, ஆண்டவர் இது பண்ணிட்டாரு. இப்போ அனலும் இல்லாத குளிரும் இல்லாத வெது வெதுப்பாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்னோடய வாழ்க்கையில் இயேசுவை தெரிஞ்சுக்கினேன். ஆனால் இயேசுவோட வழியில் போல இப்போ குழந்தை பிறந்துச்சு, இப்போ இவனுடைய இது தெரிஞ்சுது, இவன் அடிக்கிறான் குடிக்கிறான், இவனுடைய லைஃப் இவ்வளோ தான், அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி நான் என்ன பண்ணேன், போனேன் பார்த்தீங்களா அந்த ரவுடிசம் பாதையில், திருப்பி அடுத்தது அதே பாதையில் நான் போகிறேன், திருப்பி அந்த ரவுடிசம் பாதையிலே போகிறேன். அப்புறமா அங்கே போனோன்னே ஃப்ரெண்டும் கூட எல்லாம் சேர்ந்துக்கினா அப்படியே இது பண்ணுறாங்க, இப்படியே எல்லாம் செய்கிறாங்க. திருப்பி அவங்க கூடயே இருந்துக்கிட்டு எல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்யறது. ஒரு பையன் கூட ஒருத்தர் வெட்டிட்டு கூட அந்த கத்தி கூட எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டில் தான் மறைச்சி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் கூட நான் வாங்கி மறைச்சி வச்சு இப்படிலாம் இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டு வெத்தலை பாக்கு போட ஆரம்பித்தேன், வெத்தலை பாக்கு போடுவேன், தெனாவட்டெலாம் பேசுவேன், ரோட்டில் கால் மேலே கால் போட்டு உட்காருவேன், திருப்பி இடகுடமாக போகிறேன். இப்போ ஆண்டவரை பற்றி இந்த பக்கம் ஆண்டவரை பற்றி இது பண்ணுறது, இந்த பக்கம் இந்த மாதிரி இது வேறு பண்ணுறது, சர்ச்சைக்கெலாம் போகிறது கிடையாது, அவ்வளோதான். சர்ச்சைக்கு போனால் நான் ஆண்டு குழந்தை பிறந்துச்சு ஆப்ரேஷன் பண்ணிட்டோம், இப்போ அவ்வளோதான் முடிஞ்சுது நம்ம வாழ்க்கை, அப்படியா திருப்பி இந்த மாதிரி போயிட்டு இருந்தோம் பாருங்க. திருப்பி ஆண்டவர் வந்து என்னை ரொம்ப நேசிக்கிறாரு போல, ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார் ஆண்டவர். அதனால தான் இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தோம், என்னை எங்கெங்கெல்லாம் நான் போய் அடிபட்டேனோ அந்தந்த இடத்துலலாம் என்னை தூக்கிட்டு வந்திருக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னை தூக்கிட்டு வந்து என்னை அழகு பார்த்துருக்கிறாரு. அப்போது எங்கள் அண்ணன் வந்து இந்த அடையாறு சர்ச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா, அடையாறு சர்ச்சிலேருந்து எனக்கு ஒரு ஜெர்மனிலேருந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்துச்சு பேப்பர் மாதிரி, அது ஆர்டிஸ்ட் வரைஞ்சிருக்கும் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆண்டவரை பற்றி நேருக்கு நேர் அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கும், அவர் இப்படி வானத்தை நிமிந்து பார்த்தா மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டோ. அந்த முடியெலாம் அப்படியே சுருள் சுருளாக தங்க மயிர் இது மாதிரி இருக்கும், கண் வந்து பால் புறா கண்கள் அதே போல் இருக்கும் அந்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ வந்து பெருசு, ரொம்ப பெருசு. அந்த ஃபோட்டோ தான் எங்கள் அண்ணன் எனக்கு வாங்கின்னு வந்து கொடுத்துச்சு. அப்போ எனக்கு அந்த ஃபோட்டோ ரொம்ப, அவங்க வீட்டில் வச்சுருந்தது. அப்போ நான் கேட்டேன், என்ன எனக்கு ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சிது, எனக்கு கொடுக்குறியா, நான் எடுத்துன்னு போகிறேன். அப்போ அந்த ஃபோட்டோவை வச்சு அந்த ஃபோட்டோவை ரொம்ப நேசிக்க ஆரம்பித்தேன், அவர்கிட்ட பேசுவேன். அந்த அவர் பார்த்து இப்போ எனக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு நான் லவ் பண்ணல, நான் லவ் பண்ணி ஜீசஸை லவ் பண்ணுறேன். இப்போது ஜீசஸை லவ் பண்ணும்போது அவர்கிட்ட நான் பேசுகிறேன். அப்போ அவர்கிட்ட, ஏசப்பா எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, என்னை இவ்வளோ அடிக்கிறாங்க, இவ்வளோ சித்திரவதை பண்ணுறாங்க, எனக்கு எதனா அவ்வளோதான் பேசிட்டு போயிடுவேன். எப்போனா பார்த்தினாங்க, அப்போது இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப வெறி ஆயிடுச்சு, என்ன எப்போ பாரு ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ்ன்னு சொல்லின்னு இருக்கிறா, அந்த ஆள் என்ன நீ வச்சுட்டு இருக்கிறியா அப்படிலாம் கேட்பார். அந்த ஆள் வச்சுட்டு இருக்கிறியா, அவன் தான் நான் உனக்கு, நான் வீட்டுக்காரர் கிடையாது, அவன் தான் வீட்டுக்காரர் அப்படி இப்படின்னு ஏசப்போ தகாத வார்த்தையெல்லாம் பேசுவார். அப்போ சொல்லுவேன், எனக்கு அவர் தான் வீட்டுக்காரு, அவர் தான் என்னோடய லவ்வரு, அவருது மேலே தான் நான் அன்பு செலுத்துகிறேன், அவர் தான் நான் லவ் பண்ணுறேன், ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன் அவரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அந்த படம்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ஏசப்பன்னா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அப்படியே இது பண்ணிட்டு இருந்தேன் பாருங்க. அவர்கிட்ட பேசிட்டு போவேன், சர்ச்சைக்கெலாம் போக மாட்டேன், சர்ச்சைக்கு போக மாட்டேன், அந்த குடும்ப ஜபம் இருக்கும் ப்ரேயர் அது பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் இருப்பேன். இந்த பக்கம் இப்படி, இந்த பக்கம் இதில் பாதி அதில் பாதி, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இப்படியே இருந்தேன். அப்போ என்ன பண்ணிட்டேன், இவங்கக்கிட்டலாம் நம்ம வாழ்ந்துட்டோம், வீட்டுக்காரர் கூட வாழ்ந்தாச்சு. இப்போ சோசியல் சர்வீஸ் மாதிரி எதனா ஒன்று பண்ணோம் ஊரில், இப்போ என் ஊரில் எதனா ஒன்று நல்லதுன்னா அதில் போய் கலந்துக்கிறது, நல்லது செய்யுது, இப்படியே இருந்தது யாருக்கெல்லாம் உதவினா அப்படி அவங்களுக்கு செய்யுது, இப்படியே இருந்தது ரொம்ப சாப்பாட்டுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது இந்தமாரி ஹெல்ப், இந்தமாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு மன திருப்தி இருக்கும், கொஞ்சம் நிம்மதி இருக்கும். அதனால் இப்படிலாம் இது பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது எங்கள் அத்தை பார்த்திங்கன்னா அவங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு 2 பையன், அவங்க இறந்துட்டாங்க. இறந்த பிறகு அப்பாவை வந்து ரொம்ப குடிக்காரு, அதனால 3 பசங்க இருந்தாங்க, அதில் ஒரு பையன் காலேஜ் படிச்சிருந்தான், ஒரு பையன் டிப்ளமா படிச்சிருந்தான், ஒரு பொண்ணு வந்து 10th முடிச்சுட்டு சுபிக்ஷா இதில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா படிச்சு இந்த பையன் வந்து ஒரு இடத்துல லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அந்த பொண்ணுக்கிட்ட. அப்போ லவ் பண்ணும்போது அவங்கக்கிட்ட நம்ம தெரியாது, அந்த பசங்க இருக்கிற இடமே தெரியாது, அவ்வளோ குயிட்டு, அவ்வளோ நல்ல பசங்க அவங்க. அதனால் இவன் இப்படிப்பட்ட தப்பு பண்ணுறது தெரியாது. ஆனால் அவங்கள வந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு அவங்கள சர்ச்சைக்கு தான் போயிட்டுருக்குறாங்க. ஆனால் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சாலும் அறியாத ஒரு ரட்சிக்கப்பட்டு ரட்சிக்கப்படாத மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த பசங்க. அப்படி இருக்கும்போது இந்த பையன் என்ன பண்ணால், ஒரு இந்து பொண்ணை லவ் பண்ணி அந்த இந்து பொண்ணை போயிட்டு அந்த பொண்ணு பிறந்த நாளுக்காக ஏதோ ஒரு கோயில் திருவருக்காடோ எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டுருக்கிறான். டைம் ஜாஸ்தி ஆகிட்டுருக்குது, பொண்ணு எஸ்போர்ட்டில் வேலை செய்யுது. காலையில் போயிருக்கிறாங்க, 6 மணிக்கெலாம் எஸ்போர்ட்டில் எடுத்துன்னு விட்டோம்னா வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்கிறான். இவங்க போன உடனே பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கு அது இதெல்லாம் ஆனவுடனே லேட் ஆகிட்டு இருக்குது. பொண்ணு 7 மணி ஆயிடுச்சு வரல, 7:30 ஆயிடுச்சு வரல, லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அப்பா போய் எஸ்போர்ட்டில் கேட்டால், எஸ்போர்ட்டில் அவங்க வாட்ச்மேன் தான், உங்கள் பொண்ணு இன்றைக்கி வேலைக்கே வரல. அப்போ இந்த பையன் ரொம்ப பயந்துட்டு என்ன பண்ணிக்கிறான், அவங்க பாட்டி வீடு வந்து ஸ்ரீபெரும்புத்தூர், அங்கே கூப்பிட்டு போயிட்டு அந்த பொண்ணை அங்கே விட்டுருக்கிறான். விட்ட உடனே இவங்க என்ன பண்ணாங்க, விட்டுட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே இந்த பையன் வீட்டுக்கு வந்தான் பாருங்கள். இந்த பையனை என்ன பண்ணாங்க, போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி அவன் பொண்ணை கூட்டின்னு போய் இப்படி ஏமாற்றி ஏமாற்றி கூட்டின்னு போய் அவன் பொண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு. அப்போ காலேஜ் படிச்சுருக்கிறான், போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்ட உடனே எங்களுக்கு தெரியாது. காலையில் கொஞ்சம் ஒரு நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி இருக்கும், எங்கள் அண்ணன் கதவு தட்டி இந்தமாரி சார்லஸை வந்து போலீஸில் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் சங்கர் பொண்ணை வந்து இவங்க கூட்டினு போயிட்டானா, பொண்ணு வந்து இப்போ பாட்டி வீட்டில் இருக்குது, இப்போ வந்து இவன் வந்து ஸ்டேஷனில் இருக்கான் அப்படின்னு. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டம், அப்பா குடிக்காரன், அம்மா இறந்துருச்சு, யார் இப்போ உதவி பண்ணுவா, யாரும் செய்ய முடியாதுன்னுட்டு ஒரு செயின் ஒன்று போட்டிருந்தேன். அந்த செயின் எடுத்துன்னு போய் எங்கள் அண்ணங்கிட்ட கொடுத்து இதை வச்சு அவனை எப்படியா இருந்தாலும் கூட்டு வந்துடு அப்படின்னா, அப்புறம் எங்கள் அண்ணன் போய் கூட்டு வந்துடுச்சு. கூட்டு வந்துட்டு அப்புறம் நாங்கள் எங்கள் அத்தை வீட்டில் வச்சு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். இதுக்குள்ளேயே இந்த பொண்ணை அங்கேருந்து கூட்டு வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் அவங்க வீடு. அப்போ இவங்க கூட்டு வந்து விட்டுட்டு எங்கள் அண்ணன் போய் மேலே போய் சட்டையை அவுத்து போட்டு சட்டை மாற்றிட்டு குளிக்கலான்னு சொல்லிட்டு போகுது. ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்தோமே, குளிக்கலான்னு போகுது. இதுக்குள்ளேயே இந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க, யார் சொந்த தாய் மாமனை கட்டுறதுக்காக கல்யாணம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆண்டவருக்குள்ளே இருக்கிற மாதிரியும் இருக்கிறேன், இல்லாத மாதிரியும் இருக்கிறேன். இப்படி தான் போயிட்டுருக்குது என்னோடய வாழ்க்கை. இந்த ஒரு சம்பவம் இப்போ நடக்குது. இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, கல்யாணம் ஏற்பாடு பண்ணோடனே அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி, அவங்க தாத்தா, அவங்க சித்தி, அவங்க அம்மா, அப்புறம் இன்னொருத்தவங்க யாரோ 4-5 பேர் இருக்கிறாங்க. இங்கேருந்து எங்கள் அத்தை வீடு வந்து 3வது மாடி, எங்கள் ஆயா வீடு வந்து 4வது மாடி. இங்கேருந்து பார்த்தா அந்த வீடு தெரியும், அங்கேருந்து பார்த்தா இந்த வீடு தெரியும். எதிரெதிர் வீடு தான், நடுவில் பார்க்கு. அப்போ இந்த மாதிரி பார்த்துட்டு இந்த பையன் நிற்கிறான், அந்த பையனை திட்டுறேன், எதுக்குடா அவனுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலை, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண, தப்பு பண்ண, படிக்கிறனா படிப்பு வேலையை மட்டும் பாரு, எதுக்கு இந்த மாதிரி தப்பான வேலையெல்லாம் பார்க்குற, உனக்கு கல்யாணம் வேணும்னா என்கிட்ட சொல்லி தான் நாங்கள் போய் மறுபடியும் பொண்ணு கேட்டு கட்டி வச்சுருப்போம்ல அப்படியே திட்டினே இருக்கிறேன். அந்த பொண்ணு கிருஷ்ணால் ஊத்தின்னு எரியுது, கிருஷ்ணால் கொளுத்தின்னு எரியுது, கத்திக்கின்னு எல்லாம் கத்திக்கின்னு ஓடியாடுறாங்க. அந்த வீட்டில் இருந்து 6 பேர் ஓடிடுறாங்க. எங்கள் அண்ணன் சட்டையை கட்டி போட்டு நின்று நிற்கிது. எங்கள் அண்ணனுக்கு ஒன்றுமே புரியல, புரியாத என்ன அந்த பொண்ணு எரிய சொல்லிட்டு எங்கள் அண்ணன் நல்லா இருப்பான், ஐட்ட வைட்டமாக இருப்பான். ஓடி போய் அந்த பாத்ரூம் கதவு ஒரு உதவு உதச்சி எங்கள் அண்ணன் தான் கோணி போட்டு அமுச்சு. எங்கள் அண்ணன் ஒரே ஒரு ஆள் தான் அந்த பொண்ணை தூக்கிட்டு வருது. ஃபுல்லாக எரிஞ்சிச்சு அந்த பொண்ணு. தூக்கின்னு இப்போ 4வது மாடிலேருந்து 3வது மாடி, 2வது மாடி வந்த உடனே கிளாரா தான் ஊற்றி கொளுத்திட்டா கிருஷ்ணால. நான் இங்கே நிற்கிறேன், எதிர் வீட்டை எங்கள் அத்தை கிட்டே நிற்கிறேன், கிளாரா தான் கிருஷ்ணாவில் ஊற்றி கொளுத்திட்டா அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே எங்கள் அண்ணன் என்ன பண்ணிச்சு, எங்கள் பெரியப்பா மேலே ஏறி வந்தவொடனே அப்படியே எங்கள் பெரியப்பா கிட்ட அந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க அவங்கக்கிட்ட. அப்படியே அந்த பொண்ணை விட்டுட்டு எங்கள் அண்ணன் அப்படியே ஒதுங்கி வந்துருச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல, கை காலெல்லாம் அப்படியே ஒதுருது. நான் வந்து அந்த தண்ணி லாரி தண்ணி விடுவேன், அப்போலாம் தண்ணி கஷ்டம் இல்லையா, லாரி தண்ணி விடுவேன். அதான் இந்த மாதிரி ஏழைங்களுக்கு எதனா ஒன்று செய்யணும்னா லாரி தண்ணி விடுவேன். அப்போ லாரி தண்ணி விடும்போது அவன் ரொம்ப அராஜகமாக பேசுவான். அப்போ நான் அடிப்பேன், அவனை திட்டுவேன். அப்போ அதை தான் ஃபஸ்ட்டு தான் மோசமான நிலைமையில் இருந்தேன். அப்போ திட்டுவேன், அடிப்பேன், இதெல்லாம் கரம் வச்சுட்டு இவன் என்ன பண்ணிட்டான், இதுதான் பெரிய பொம்பளை தாதா மாதிரி இருக்குதே, பொம்பளை ரவுடி, இதை ஒரு வழி பண்ணிடணும், இந்த நேரத்தில் தான் நம்ம எதனா ஒன்று செய்யணும் அப்படின்னு மனசில் வச்சுட்டு இவன் என்ன பண்ணிட்டான், கிளாரா தான் ஊற்றி கொளுத்திடுச்சுன்ட்டான். அப்புறம் சார் வந்து ஒரு டிராஃபிக் போலீஸ்காரு இன்ஸ்பெக்டர், அவர் நம்ம வீட்டு பக்கத்தில் தான் வாடகை இருக்காரு. அவரு, நானே, எங்கள் பெரியப்பா பையன், எங்கள் அத்தை பையன், 4 பேர் தான் இங்கே நின்றுட்டு இருக்கிறோம். என்ன அவர் திருநெல்வேலிக்கார், அவர் அவர்கள் என்ன நீ இங்கே நிற்கிற உன் பேர் சொல்கிறாங்க அங்கே நீ கொளுத்திட்டேன்றாங்க என்ன அவங்களுக்கு அறிவு இல்லையா என்ன அப்படின்னு என்ன சார் எனக்கு ஒன்றுமே புரியல சார் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல எனக்கு அப்படியே பதட்டமாக இருக்குது ஒரு பொண்ணு எரிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க ஒரு பதட்டமாக ஒன்றுமே புரியல அப்படியே சிலை மாதிரி நிற்கிறேன் நான் எனக்கு ஒன்றுமே புரியல கூணி குறுகிட்டான் ஒரு ஒரு ஆம்பளை மாதிரி இருந்த ஆள் நான் அவ்வளோ கஷ்டம்தான் சாப்பாடு இல்லை எனக்கு துணி இல்லை ஒரு இது இல்லை ஆனால் திமுரு ஆணவம் அகங்காரம் இவ்வளோலாம் இவ்வளோ இதெல்லாம் இருக்கும் எனக்கு இப்படி இருக்கிற பொண்ணு ஒரு பொண்ணு கிருஷ்ணாமூர்த்தி எரிஞ்சிச்சனோடனே அப்படியே கூணி குறுகி போய் நிற்கிறேன் நான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ராயப்பேட்டையில் போட்டாங்க போட்டு அன்னைக்கு நான் லாரி தண்ணிக்கு போகல போகாதான் எங்கள் அத்தை வீட்லேயே இருந்துட்டேன் அப்புறம் இருந்துன்னு எனக்கு பயம் என்ன ஆகுது அப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க பொண்ணு ரொம்ப சீரியஸு 24 மணி நேரம் டைம் கொடுத்துட்டாங்க பொண்ணு செத்துறோம் எல்லாருமே உன் பேரை தான் சொல்கிறாங்க.
1: பாகம் 2 மற்றுமோர் ஒளிபரப்பில் கேட்க தவறாதிருங்கள்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். எபிரேயர் 12:1. ஆன்டி ஸ்கிட் டிரைவிங் கோர்ஸ் என்ற ஒரு கோர்ஸில் போதகர் ஒருவர் சேர்ந்தார். அதில் விபத்துகளை தவிர்த்து வாகனம் ஓட்டுவது எவ்வாறு என்று கற்றுக் கொடுக்கப்பட்டது. அந்த பயிற்சியில் மிக முக்கியமான ஒரு பாடமும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. வாகனம் ஓட்டிச் செல்லும் போது உங்கள் கண்கள் உங்களுக்கு முன்னே செல்லும் வாகனத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. குறைந்தபட்சம் 100 மீட்டர் தொலைவு வரையாவது உங்கள் கண்கள் உங்களுக்கு முன்னே செல்லும் சாலையை பார்க்க வேண்டும். உங்களுக்கு முன்னே செல்லும் காரை மட்டும் அல்லது தடைகளை மட்டும் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். தவிர்க்கப்பட வேண்டிய பள்ளங்கள் அல்லது தடைகளை மட்டும் பார்த்து ஓட்டுபவர்களில் அநேகர் அந்த பள்ளத்திலேயே வாகனத்தை செலுத்தி விடுவார்கள் என்று ஆய்வு அறிக்கைகள் கூறுகின்றன. ஆனால் அந்த தடைகளையும் தாண்டி சில 100 மீட்டர் வரை நம் கண்கள் சாலையை பார்த்ததென்றால் தடையை தவிர்த்து பாதுகாப்பாக வாகனத்தை எந்த பாதையில் செலுத்துவது என்று கவனித்து விடலாம். ஆம் பிரியமானவர்களே, இதைப் போலத்தான் நம் ஆவிக்குரிய ஜீவியமும். அநேகருக்கு பாவத்தை தவிர்த்து விட வேண்டும், அதில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் இருந்தாலும் அவர்கள் மனது முழுவதும் அதையே சுற்றி சுற்றி வரும். அவர்கள் தாங்கள் தவிர்க்க நினைத்த பாவத்திலேயே விழுந்து மாட்டிக்கொள்வார்கள். ஆகவே நமக்கு முன் இருக்கும் பாவ சோதனையை மட்டும் பார்க்காமல் அதை தாண்டி நமக்கு முன் ஓடின பரிசுத்தவான்கள் எவ்வாறு அந்த பாதையை பாதுகாப்பாக பாவமில்லாமல் ஓடி கடந்தார்கள் என்று அவர்கள் ஓடின பாதையை நாம் பார்க்க வேண்டும். நமக்கு முன்னோடின இயேசு கிறிஸ்துவின் பாதையை நாம் கவனிப்பது மிகவும் நல்லது. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவானவர் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருந்தது போல நாமும் வாழ வேண்டுமானால் அவரை மட்டுமே நோக்கி பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வெற்றியான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் ஆவிக்குரிய ஓட்டத்தில் நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓட்டத்தை முடித்தவர்களை மட்டும் நாம் பார்த்திருப்பது நல்லது. பாவத்தில் விழுந்து போனவர்களை குறித்தே எந்நேரமும் பேசிக் கொண்டிருக்க கூடாது. தங்கள் தரிசனத்தை இழந்து போனவர்களையும் பரிசுத்தத்தையும் விசுவாசத்தையும் காத்து கொள்ளாதவர்களையுமே நாம் பார்த்தால் நாமும் அவ்வாறே மாற நேரிடும். ஆகவே நம் கண்கள் வெற்றியாய் ஓடி முடித்தவர்களை மட்டும் நோக்கி பார்க்கட்டும். விபத்தை தவிர்த்து பாதுகாப்பாக பரலோகம் செல்ல இயேசுவையே நம் கண்கள் நோக்கட்டும்.